இனிய காலை வணக்கம் நேர்களே. இன்று சக ஆண்டு 1948 பாத்திரபத மாதம் 32 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 புரட்டாசி மாதம் 5 நாள், 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 22 தேதி செவ்வாய்க்கிழமை. நேரம் 5:56. ஆகாஷ்வாணி தர்மபுரி வானொலி நிலையம் 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz ஒலிபரப்பில் இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன.

0: ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 6 மணி. நேர்கள் இனி கேட்கலாம்.
1: குரலோசை குற்றங்கடிதல் 44 அதிகாரம் முதல் குரட்பா.

செருக்கும் சினமும் சிறுமை குணமும் இல்லாதவருடைய பெருஞ்செல்வமானது சான்றோரால் மதிக்கப்படும் தன்மையை உடையதாகும்.

குரலோசை கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 6:01 நேர்களை கேட்கலாம் நிகழ்ச்சி நிரல். 6:10 எனித்தானும் நல்லவை கேட்க, 6:15 பக்தி மாலை, 6:35 ஓசூர் சங்கர் பயோடெக் நிறுவனம் வழங்கும் உழவர்களுக்காக, 6:45 மாநில செய்திகள், 6:55 தர்மபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இன்றைய மழலையாக நம்மோடு இணைகிறார் எஸ் அனுஸ்ரீ. காலை 7:00 காலை வணக்கம். இதில் தர்மபுரி ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர், தர்மபுரி அரசு பட்டுக்கூடு அங்காடியின் விலை நிலவரம், தர்மபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம், தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது ஆகியன கேட்கலாம். 7:15 தமிழ் செய்திகள், 7:25 தர்மபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே, 7:30 சந்தோஷச்சாரல், 8:00 தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று, 8:05 பொன்னியின் புதுப்புனல் அறிமுக நேயர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி, 8:15 தர்மபுரி ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ, 8:30 தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள், 8:45 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல், 9:00 தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கும் இனிய சொல் அமுது, 9:05 வானலியில் வசந்தம், 10:00 தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு ஜேஎன் மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம், 10:05 நீங்கள் கேட்டவை கட்சவில் விருப்ப பாடலை தனது குரலில் கேட்கும் நிகழ்ச்சி, 11:00 தர்மபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் ஸ்வைக்கும், 11:05 பூவே பெண் பூவே, 12:00 நிகழ்ச்சி நிரல், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 12:10 உங்கள் களம் இன்று புதிய தடமாக இளம் தொழில் முனைவோர் சுடர் வண்ணன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம், 12:40 தமிழில் செய்திகள், 12:50 சூழல் காப்பும் அதனைத் தொடர்ந்து அறிவிப்புகள் மெல்லிசை ஆகியவை கேட்கலாம், 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 நேயர் விருப்பம், 1:30 தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும், 1:45 மாநில செய்திகள், 1:55 வானிலை அறிக்கை, 2:00 விவசாய அரங்கம் இன்று மரம் நமக்கு வரம் சென்னை விருகம்பாக்கம் ஜி முல்லைவனம் அவர்களின் உரை கேட்கலாம், 2:30 பூங்கொத்து, 3:00 கட்சவியில் கலக்கல் பாடல்கள், மாலை 4:00 விடை தேடும் வினாக்கள், 5:00 மாலை தென்றல், 6:00 தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இசை மின்னல், 6:30 மாநில செய்திகள், 6:40 வேலை காத்திருக்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 அறிவிப்புகள், 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள், 7:00 திரை இசை, 7:10 தேனி மாவட்ட செய்திமலர், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 அறிவிப்புகள், 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி சென்னை அஞ்சலாக, 8:00 இளந்தென்றல் இன்று ஏன் பாட்டு இயேசுப்பாட்டு என்ற தலைப்பில், 8:30 எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் அனைவருக்கும், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் அதனைத் தொடர்ந்து ஸ்பாட்லைட், 9:30 இடைவெளி

இடாத இசைமலை. இரவு 10 மணிக்கு ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 தினசரி கண்ணோட்டம். அதனைத் தொடர்ந்து சுகமான ராகங்கள் இன்று சேலம் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். நேர்கள் இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக.

0: நேரம் 6 மணி 10 நிமிடம்.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கோ கமலக்கண்ணன் அவர்கள்.
2: அன்பு இல்லாத வாழ்க்கை எப்படிப்பட்டது அப்படின்னு ஐயன் திருவள்ளுவர் அற்புதமா ஒரு உவமையை சொல்றாரு. வண்பார்க்கண் வற்றல் மறந்தளிர் தற்று. பாலை நிலத்துல ஏற்கனவே வற்றி போய் இறந்த மரம் தளிர்த்தா எப்படி தளிர்க்குமோ அதை போன்றதுதான் அன்பு இல்லாதவரது வாழ்க்கை. அப்ப வாழ்வில் சிந்தனை செய்து புவியை மேம்படுத்தும் ஒரு உயிரினமாக மனிதன் இருப்பதற்கு அன்புதான் அவனை தனித்துவமானவனாக மாற்றுது. அன்புனா என்ன அப்படின்றதுல இன்னும் நமக்கு புரிதல் இல்லாம இருக்கு. பல ஆயிரம் ஆண்டுகளாக பல ஆயிரம் இலக்கியங்களில் அன்பு என்று பேசி சலித்து விட்டாலும் அதை புரிந்து கொண்ட ஒரு சமூகம் இன்னும் உருவாகலன்னு தான் நினைக்கிறேன். அன்புனா அப்சஷன் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க, கழுத்தை நெரிப்பது போன்ற அன்பு அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அல்லது அட்டென்ஷன் சீக்கிங், அதாவது குழந்தை வந்து என்னையே பாரு அப்படின்னு சொல்லலாம். அம்மா வந்து குழந்தையை வளர்ப்பின் போது ஒரு 5 நிமிஷம் ஒரு புத்தகத்தை எடுத்து படித்தாங்கன்னா அப்போதான் குழந்தை வந்து இல்லாத தேவைகளெல்லாம் அம்மாட்ட போய் சொல்லும். அதை போன்றதா அன்பு இல்லை. ஒரு சுய தேவைக்காக பயன்படுத்தி கொள்வதா அன்பு அப்படி இல்லை. இது எதுவுமே இல்லை. செருக்கு இல்லாமல் இருப்பது தான் அன்பு. தன்னை இழப்பது தான் அன்பு. தன் கைகளால் தன்னை முழுமையாக அர்ப்பணிக்க நீட்டி தர்றதுக்கான ஒரு புரிதல் தான் அன்பு. திரும்பி வள்ளுவருக்கு தான் வர வேண்டியது இருக்குது. ஏன்னா அவர் தான் மிக தெளிவாக சொல்லியிருக்காரு. நட்புல கூட ஒரு குரல் இருக்கு, இணையர் இவர் எமக்கு இன்னும் யான் என்று புனையினும் புல்லென்னும் நட்பு. இவர் எனக்கு இப்பேற்பட்டவர், இவரும் நானும் அப்படி அப்படின்லாம் நீங்கள் பாராட்டி புகழ்ந்து உங்கள் நட்பை சொல்லிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த நட்பின் மதிப்பு குறையும் அப்படிங்கிறாரு. அப்போ பேச்சை குறைக்க வேண்டியது ஒரு அன்பின் புரிதல் தான் வந்து அன்பின் பாண்ட் அந்த இதை வந்து உறுதிப்படுத்துது. இது ஒரு புறம் யோசித்தால் ஒரு கேளிக்கையாக தோணலாம், என்ன அப்படி எதுவுமே சொல்லாமல் எதுவுமே அன்பே காட்டாமல் வெளிப்படுத்திக்காமல் இருந்து எதுக்கு அந்த அன்பு, அப்படி ஒரு அன்பே தேவையில்லை அப்படின்னு மனசில் ஒரு இது தோணலாம். நான் அப்படி குறிப்பிடலை. ஒரு அன்பு வந்து ஒரு துறவு மனப்பான்மையில் மட்டுமே இருக்கணுன்ற மாதிரி ஒரு அன்பை நான் சுட்டலை. அன்பிற்குண்டோ அடைக்குந்தாள்னு சொல்கிறார் இல்லையா, நான் அங்கேயும் வர்றேன். அன்பு என்பது அப்படி பொத்தி வைக்க வேண்டிய அவசியமும் இல்லை. பொங்கி குழந்தைய மீது செலுத்தும் அன்பு, தன் இணையரின் மீது செலுத்தும் அன்பு எதற்குமே தடை இருக்கணும் அப்படின்ற பொருளை நான் சொல்ல, பொங்கி பொழியுங்கள், அதில் வந்து மாற்று கருத்து இல்லை. ஆனால் 90% அன்பு புரிதலால் ஆயிருக்கணும், 10% தான் அடைக்கும் தாளற்ற கொந்தளிப்பால் ஆயிருக்கணும். அப்போ தான் அன்பு வந்து ஒரு வண்ணமயமான சோலை போல பூத்து குலுங்கும். சரி, அன்பில் ஒரு பகுதி வந்து கழுத்தை நெரிக்கும் அன்பாக இருக்குது, அது வந்து அன்பே அல்லன்னு சொல்லியாச்சு. இன்னொரு புறம் தன்னை இழக்கும் அன்பாகவும் அதே சமயத்தில் அன்பை பொழிந்து கொள்வதற்கும் அங்கே இடம் இருக்குது அப்படின்ற ஒரு அன்பு சொல்லிட்டேன். இப்போ இந்த அன்புக்கு நம்ம எப்படி சென்றடைவது, அதுக்கு சில படிநிலைகள் இருக்குது. அதுக்கு சில விஷயங்களை போக போக செருப்பை கழட்டி விட்டுட்டு வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி செருக்கை கழட்டி விடணும். செருக்கு என்பது தலையில் இருக்கும் செருப்பு, அதை நீங்கள் வெளியிலே விட்டுறணும். எடுத்துக்காட்டா அதுவும் எப்படிப்பட்ட செருக்கு அப்படின்னா 2 வகை இருக்குது. ஒன்று ஞானச்செருக்கு, அதை நீங்கள் விட்டுறணும்னு அவசியம் இல்லை. இன்னொன்று மடச்செருக்கு, ஞானம் இல்லாத வெறும் செருக்கு, அதை நீங்கள் வெளியே தான் விட்டே ஆகணும். அப்போ ஒரு அன்பு எங்கெல்லாம் நடக்குது அப்படின்னா, காமத்துப்பாலில் ஒரு குரல் இருக்குது, வாழணும் இன்னும் செருக்கு. காதல்ங்கிறது சேர்ந்து வாழ்வோம் என்ற செருக்குங்கிறாரு, அது அன்புன்னு அவர் சொல்லலை. நீ உனக்கு செருக்கு இருக்கணும், சேர்ந்து வாழ்வோம் என்ற செருக்கு. அதை போல் நன்னயம் என்னும் செருக்கு அப்படிங்கிறாரு, அந்த செருக்கெல்லாம் வச்சுக்கோயா அப்படிங்கிறாரு அவர். மொத்தமாக செருக்கை கழட்டி போட்டீங்கன்னா நீ டெட் பாடி, அது வேண்டாம். வாழணும் என்னும் செருக்கு, நன்னயம் என்னும் செருக்கு, அப்புறம் அள்ளி தருவது வள்ளியம் என்னும் செருக்குன்றாரு. நீ அன்பை வந்து அள்ளி தரணும், இந்த செருக்கெல்லாம் வச்சுக்கோங்கிறாரு. அப்போ எப்படிப்பட்ட செருக்கெல்லாம் நீ வச்சுக்கணும், அது புரிதலோடு சேர்ந்த அன்பாக எப்படி மாறும் அப்படின்றதும், எப்படிப்பட்ட செருக்கெல்லாம் ஓரங்கட்டணும், அதாவது யான் எனது என்னும் செருக்கை தூக்கி போடுங்கிறாரு. முதல்ல நான் எனக்கு அப்படிங்கிறது மகா பாவம், அதுதான் பெரும் செருக்குங்கிறாரு, அதை முதல்ல தூக்கி போடு.

0: எல்லாம் எதுக்கு அப்படின்னா, முதல்ல ஒரு இருவர் இடையிலோ இல்லை இரு குழுக்கள் இடையிலோ அன்புன்றது செருக்கற்றதாக பழக வேண்டும். முதல்ல இந்த பழக்கம் பழக பழகத்தான் அன்பு என்பது ஒரு சிற்றினம், சின்ன சின்ன மொழி இனம் வட்டாரம் போன்றதை கடந்து, தேசங்களை கடந்து, சிற்றினங்களை கடந்து, வள்ளலார் சொன்னதை போல, வள்ளுவர் சொன்னதை போல, ஒற்றை அன்பாக அது வந்து கலக்க முடியும்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் கோ கமலக்கண்ணன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி.
2: ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 6:15. கேட்டு ரசிக்கவிருக்கிறோம். இது பக்தி மாலை, இறைவனை இசை பாக்களால் ஆராதிக்கும் நேரம். நிகழ்ச்சியில் முதல் பாடலாக ஒலிக்க வருகிறது லக்ஷ்மி விஸ்வநாதன் குரலில் அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைக்கில் இரு காலும் தோன்றும், முருகா என்று ஓதுவார் முன்.

நேரம் 6:20 கேட்டு ரசிச்சிருக்கோம். இது பக்தி மாலை. நீங்கள் ரோஜாவாகவோ அல்லது தாமரையாகவோ அல்லது சாமந்தி பூவாகவோ இருப்பது முக்கியமில்லை, நீங்கள் பூப்பது தான் முக்கியம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்கவிருக்கும் பாடல் நாகூர் E.M. அனிப்பா குரலில்.

6:23 கேட்டு ரசிச்சிருக்கோம். இது பக்தி மாலை. ஒரு ரெண்டு நாட்டு அரசர்களுக்கு இடையில் போர் நடக்குது. அப்போது அந்த ஒரு தோற்றுப்போன அரசன்கிட்ட வெற்றி பெற்ற ஒரு அரசன் சொல்கிறாரு, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன்ப்பா, அந்த ஒரு கேள்விக்கு வந்து நீ கரெக்டாக பதில் சொல்லிட்ட அப்படின்னா உன்னோட நாட்டையும் ராஜ்யம் எல்லாத்தையுமே உங்ககிட்டயே திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, என்ன தான் கேட்குறாரு, கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து சொல்கிறாரு. அதுக்கு அந்த அரசர் கேட்குறாரு, ஒரு பெண் வந்து உண்மையிலே அதிகமாக விரும்புகிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இவரும் வந்து நாட்டில் பல பேர்கிட்ட கேட்டு பார்க்குற, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பதில் சொல்கிறாங்க, ஆனால் எந்த பதிலுமே அவரால் வந்து சாட்டிஸ்ஃபைடே ஆகலை. சரி, அப்புறம் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, அந்த காட்டுக்குள்ளே ஒரு பெண் இருக்காங்க, அந்த ஒரு மாயமான பெண், அந்த மாதிரி நீங்கள் அவங்ககிட்ட என்ன போய் கேட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அது

ஒரு வயதான பெண்மணி அவங்கக்கிட்ட போய் கேட்கும்போது அவங்க சரி நான் பதில் சொல்கிறேன், ஆனால் பதில் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி வேறு வழி இல்லை, நம்ம நாடு தான் முக்கியம், நம்ம மக்கள் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வயதானாலும் அந்த பெண்மணி வந்து திருமணம் செஞ்சுக்கிறாரு. திருமணம் செஞ்சுட்டு கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த இரவு வந்து அந்த பெண்மணிக்கிட்ட கேட்குறாங்க, சரி பதில் சொல்லுமா, நான் என் நாட்டு எல்லாமே இதுக்காக தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த பொண்ணு, சரி நான் பதில் சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு என்னென்னா மாயமான பெண், அதாவது காலையில் வந்து பார்த்திங்கன்னா வயதான மாதிரியும் நைட் ஆனால் வந்து ரொம்ப அழகான பதுமையாக அப்படியே வந்து மாறக்கூடிய பெண்ணு. சரி உங்களுக்கு வந்து நான் வந்து அந்த இளமையாக இருக்கிற இந்த தோற்றம் வேணுமா இல்லை முதுமையாக இருக்கிற தோற்றம் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அந்த அரசர் சொல்கிறாரு, கொஞ்சம் யோசிச்சுட்டு இது உன்னோட வாழ்க்கை, நீ என்ன முடிவு பண்ணுறன்றது, நீ எப்படி வாழணும்னு ஆசைப்படுறது வந்து உன்னோட விருப்பம் தான், இதில் நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, உனக்கு பிடிச்ச மாதிரி இரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்ட கேள்விக்கும் இதுதான் பதில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி சொல்கிறாங்க. உடனே வந்து இது அரசர்கிட்ட போய் சொல்லிவிட்டு அந்த தோத்துப்பான அரசர் வந்து பதிலை சரியாக சொன்னதுனால அவரோட ராஜ்யம் எல்லாத்தையுமே வந்து திரும்ப வாங்கிக்கிறாரு. அதாவது இந்த இதில் என்ன தெரியுது அப்படின்னா, அதாவது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு உறவு வந்து நீடித்து மலரணும் அப்படின்னா அன்பு மட்டும் இல்லை மரியாதையும் அவசியம்தான். ஒருத்தங்க மீது நம்பிக்கை வச்சு அந்த அவங்களோட விருப்பத்தையும் முடிவுகளையும் மதிக்கும் போது தான் உண்மையான அன்பு, மகிழ்ச்சி, புரிதல் எல்லாமே உருவாகுது. எல்லாருமே வந்து சுயமாக அவங்க வாழ்க்கை அவங்க வந்து விருப்பப்பட்ட மாதிரி வாழணும் அப்படின்றது தான். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் சிந்து குரலில்.

அடுத்தவருக்கும் உனக்கும் இருக்கக்கூடிய உறவு வந்து கண்ணாடி மாதிரி இருக்கணும். அப்போ தான் உறவு வந்து பார்த்திங்கன்னா எப்பவும் பலமாக இருக்கும். பக்தி மாலை நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக ஒலிக்க வருகிறது ஓம் எனும் பாடல், பி. உன்னிகிருஷ்ணன் குரலில்.

0: நேர்களே, ஒலித்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய பக்தி மாலை. பக்தி பாடல்கள் ஒலித்த இடங்களிலெல்லாம் எல்லா நலமும் வளமும் பெருக வாழ்த்துகிறது. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 6:35 நேர்கள் இனி கேட்கலாம்.
1: ஹோசூர் சங்கர் பயோடெக் வழங்கும் உழவர்களுக்காக இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஹோசூர் சங்கர் பயோடெக்.
2: சங்கர் பயோடெக் ஹோசூரில் ISO விதை உரிமம், தாவர தோற்றம், இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி சான்றிதழ் பெற்ற ஒரே நிறுவனம். நடவு முதல் அறுவடை வரை விவசாயிகளுக்கு இலவச ஆலோசனை வழங்கும் நிறுவனம். அனைத்து வகையான திசுவாழை கன்றுகள் உற்பத்தி செய்யும் ஒரே இடம் சங்கர் பயோடெக், நகராட்சி அலுவலகம் அருகில் ஓசூர்.
1: ஹோசூர் சங்கர் பயோடெக் வழங்கும் உழவர்களுக்காக.
3: இன்றைய நிகழ்ச்சியில் இயற்கை முறையில் சாறு உறிஞ்சும் பூச்சிகள், வெள்ளையை கட்டுப்படுத்தும் முறைகள் குறித்து விளக்குகிறார் மேலாண் வேளாண் உதவி இயக்குனர் மற்றும் இயற்கை விவசாய ஆலோசகர் என் மதுபாலன் அவர்கள்.
4: அன்பார்ந்த இயற்கை விவசாய பெருமக்களே, இந்த இனிய காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியும் எனது வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, இன்று நமது பகுதியில் பயிரிட்டிருக்கும் காய்கறி பயிர்களான வெண்டை, மிளகாய், கத்திரி, தக்காளி, அது இல்லாமல் மரவள்ளி மற்றும் பருத்தி செடிகளில் நிறைய சாறு உறிஞ்சும் பூச்சிகளும் தாக்கம் அதிகமாக இருக்குதுங்க. இதை எப்படிங்க கட்டுப்படுத்துறது, இயற்கை முறையில் இதை எப்படி கட்டுப்படுத்துறது என்று நிறைய பேர் கேட்குறாங்க. இந்த சாறு உறிஞ்சும் பூச்சிகளுடைய தாக்கத்தினால செடி எப்படி தெரியுமா இருக்கும், இலைகள் கசங்கிய தோற்றத்திலையும் பூக்கள் பூக்கும் செடிகள் பெரும்பாலும் பூக்காமையும் செடிகள் பெருகாமையும் இருக்கிற நிலையுமே பார்க்கலாங்க. இதனால் செடியை பார்க்குறப்போ விவசாயினுடைய முகம் வந்து வாடி காணப்படும். செடியும் வாடும், விவசாயியின் முகமும் வாடும். இதற்கு காரணம் சாறு உறிஞ்சி பூச்சி தாங்க. இந்த சாறு உறிஞ்சி பூச்சியை கவனிக்காமல் விட்டுட்டீங்கன்னா, கண்டும் காணாமல் விட்டுட்டிங்கன்னா அதிகமாக பாதிக்கப்பட்டு வைரஸ் நோய் உண்டாகி அதனால் நிறைய பிரச்சனைகள் ஒன்றின் பின் ஒன்றாக வந்துடுங்க. இதை கட்டுப்படுத்துறதுக்கு நான் சொன்ன பயிரான வெண்டை, மிளகாய், கத்திரி, தக்காளி, மரவள்ளி, பருத்தி போன்றவற்றில் வந்து 7 நாளைக்கு ஒரு முறையோ இல்லைனா 10 நாளைக்கு ஒரு முறையோ நான் சொல்லக்கூடிய இந்த ரசாயன திரவங்களை செலவு கம்மிங்க நீங்களே உங்கள் வீட்டில் தயார் செய்து அதை அழகாக செடிகள் மேலே மாலை நேரத்தில் தெளிக்கலாங்க. என்னென்ன, 1, 5 இலை கஷாயம். 5 இலை கஷாயம் எப்படி தயார் பண்ணுறதுன்னு தெரியும் உங்களுக்கு. 2, 10 இலை கஷாயம். 3, அக்னி அஸ்திரம். 4, கற்பூர கரைசல். 5, கருவேலை மரப்பட்டை கரைசல். 6, வெள்ளை வேலை மரப்பட்டை கரைசல். இந்த 6 நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ஏதேனும் ஒன்று இந்த 6, அதாவது 5 இலை கஷாயம், 10 இலை கஷாயம், அக்னி அஸ்திரம், கற்பூர கரைசல், கருவேலை மரப்பட்டை கரைசல், வெள்ளை வேலை மரப்பட்டை கரைசல், இதை வந்து இதில் ஏதாச்சும் உரை வச்சுருந்தீங்கன்னா உங்கள் பயிரினுடைய, இப்போ வெண்டைன்னா அதனுடைய லைஃப் ஸ்பேன் வந்து 70 நாள், 70 நாள்னா 10 முறை இதை கண்டிப்பாக தெளிச்சிட்டு வரணுங்க. இதே கத்திரியாக இருந்தால் 3 மாதம் 4 மாதம், அப்போ 10 நாளைக்கு ஒரு டைமு. இப்படி கணக்கு போட்டிங்கன்னா 9 முறை கண்டிப்பாக அடிக்கணுங்க. இப்படி கரைசலை வந்து கிடைக்கிற உபபொருளோட ஏதாவது ஒரு கரைசலை கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த நோயை வந்து கட்டுப்படுத்திடலாங்க. பொதுவாக இந்த கரைசலை வந்து 4 மணிக்கு மேலே தெளிப்பது ரொம்ப நல்லதுங்க. தெளிக்கும் போது அளவான தண்ணீரோடு கலந்து தெளிப்பது ரொம்ப நல்லதுங்க. அளவுகளை குறைஞ்சி செய்யும் போது இல்லது கலக்கும் போது குறைவாக அடிச்சிங்கன்னா அந்த பலன் கிடைக்காம போயிடுங்க. பூச்சி

மற்றும் நோய்களை தடுக்க ஆரம்பம் முதலே சீரான இடைவெளியில் பயிர் முடியும் வரை தொடர்ந்து இந்த கரைசலை கொடுப்பது இது ரொம்ப நல்லதுங்க. உடனடியாக இந்த பூச்சை வந்து நம்ம சாறு உறிஞ்ச பூச்சை உடனடியாக கட்டுப்படுத்த முடியாதுங்க, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுப்படுத்திடலாங்க. அதுக்கு தான் நான் சொல்கிறேன், வாரம் ஒரு முறை இல்லைனா 10 நாளைக்கு ஒரு முறை அந்த செடியினுடைய வாழ்நாள் முழுவதும் இன்டர்வல்ல 7 நாள் ஒரு முறையோ 10 நாளைக்கு ஒரு முறையோ மாற்றி மாற்றி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா ஒரு முறை

0: அடையாளப்பட்ட மரக்கரைசலையும் கொடுக்குறாங்க. இப்படி கொடுத்துட்டு வந்தோம்னா நிச்சயமாக இந்த தத்து பூச்சை வந்து நம்ம கண்டிப்பாக சாறு உறிஞ்சும் பூச்சிகளையும் மற்ற இதர பூச்சிகளையும் நம்ம நல்லா கட்டுப்படுத்திடலாங்க.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஹோசூர் சங்கர் பயோடெக் வழங்கிய உழவர்களுக்காக. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஹோசூர் சங்கர் பயோடெக்.
2: தொடர்ந்து உழவர்களுக்காக தகவல்கள் வழங்குகிறார் மேனாள் வேளாண் உதவி இயக்குனர் மற்றும் இயற்கை விவசாய ஆலோசகர் என் மதுபாலன் அவர்கள்.
0: ஆகவே தான் இதை தயார் பண்ணுறதுக்கு மேலே சொன்ன அந்த ஆறு கரைசலையும் உங்கள் நிலத்தில் நீங்கள் செலவில்லாமல் செய்வீங்கன்னு நம்பிக்கையோட இன்னொரு தொழில்நுட்பம் சொல்லித்தராங்க. அதாவது தென்னை மரத்தில் வந்து இப்போ நிறைய வெள்ளைப்பூச்சி தாக்குதல் நிறைய இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நிறைய இருக்குதுங்க, சொல்கிறது என்ன இருக்குது, அதை கட்டுப்படுத்துறதுக்கு மதுரை வேளாண்மை கல்லூரி பூச்சியியல் துறை ஒரு ஊன் விழுங்கி உற்பத்தியை செஞ்சுருக்காங்க. அதாவது கிரைசோபரில்லா என்ற ஊன் விழுங்கி என்ற ஒரு பூச்சை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது அந்த பூச்சியிற முட்டையை 1000 முட்டை அடங்கிய அட்டையை வந்து ₹300 விற்கிறாங்க. மேலும் 5000 முட்டை வாங்குவோருக்கு கூரியர் மூலமாகவும் சேவையை அனுப்பி வைக்கிறாங்க. இந்த முட்டையை 1 ஏக்கருக்கு குறைஞ்சபட்சம் 1000 முட்டைகளை வர பயன்படுத்தலாங்க. 1 ஏக்கருக்கு ஒரு அட்டை வாங்கி ₹300 ஒரு 1000 முட்டைகள் அடங்கிய ஒரு அட்டையை வாங்கி நீங்கள் கட்டினீங்கன்னா இதை வந்து நிச்சயமாக இந்த வெள்ளை பூச்சி மேலே இந்த முட்டையிலேருந்து புரிஞ்ச சின்ன புழுக்கள் போய் அந்த வெள்ளை பூச்சி வேலை போய் உக்காந்து அதை வளர விடாமல் செஞ்சுருங்க. ஆகவே தான் இந்த தொழில்நுட்பத்தை மதுரை வேளாண்மை பூச்சியியல் துறை செஞ்சுருக்கிறாங்க. அவங்கள நீங்கள் தொடர்பு கொள்ளணும்னா, ஏன்னா அது இங்கே கிடைக்கிறது இல்லைங்க, இல்லைன்னா முடிஞ்சால் இங்கே நமது பாப்பாரப்பட்டி கேவிக்கேல கேட்டு பாருங்கள், அவங்களும் இது மாதிரி தயார் பண்ணுறாங்களா இல்லையான்னு. இல்லைன்னா 0 4 5 2 2 4 2 2 9 5 6 என்ற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா நிச்சயமாக அவங்க இதை வந்து அனுப்பி வைப்பாங்க. அதாவது மதுரையினுடைய பின்கோடு வந்து 0452, அவங்களுடைய நம்பர் வந்து 242 295 6. இந்த நம்பருக்கு நீங்கள் லேண்ட்லைன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா இந்த வெள்ளையை கட்டுப்படுத்துறதுக்குரிய இந்த அட்டைகள் 1000 முட்டைகள் அடங்கிய அட்டைகளை வந்து ₹300 கொடுக்குறாங்க. நிறைய வாங்குறவங்க 5000 முட்டைகளுக்கு மேலே, அதாவது 5 அட்டை, இந்த ஒரு அட்டையில் வந்து குறைஞ்சபட்சம் 1000 முட்டைகள் இருக்குங்க. இந்த 1000 முட்டைகளே வந்து 1 ஏக்கராவுக்கு 2 அட்டை கட்டினா கூட ரொம்ப நல்லதுங்க. 2 அட்டைன்னா கூட 600 ரூபாய் தான் ஆகுது. ஒரு பக்கம் மூளையிலையும் இன்னொரு எதிர்பக்கம் மூளையிலையும் நம்ம வந்து இந்த அட்டையை கட்டி விட்டுட்டோம்னா அவ்வளோ நல்லா இந்த வெள்ளை பூச்சிகளை வந்து நம்ம கட்டுப்படுத்திடலாம். இதை நீங்கள் செஞ்சு பார்க்கலாம் என கூறிக்கொண்டு மேலும் இது போன்ற நல்ல தகவல்களை நாளை மற்றொரு தொழில்நுட்பத்தோடு எடுத்து சொல்கிறேங்க. அதற்கு முன்பு இன்று ஏதேனும் கூறியதில் உங்களுக்கு ஐயம் இருந்தால் 9751506521 என்ற தொலைபேசிக்கோ இல்லை வாட்ஸ்அப் நம்பருக்கோ நீங்கள் உங்களது ஐயத்தை தெளிவாக எழுதி கூறினீர்கள் என்றால் பதிலளிக்க காத்திருக்கிறேன் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது உழவுக்காக நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் இயற்கை முறையில் சாறு உறிஞ்சும் பூச்சிகள், வெள்ளையை கட்டுப்படுத்தும் முறைகள் குறித்து விளக்கம் அளித்தார் மேனாள் வேளாண் உதவி இயக்குனர் மற்றும் இயற்கை விவசாய ஆலோசகர் என் மதுபாலன் அவர்கள்.
3: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
4: பண்பலையில் தொடர்வது மாநில செய்திகள்.

0: தலைப்புச் செய்திகள். தடையற்ற வங்கி சேவைகளை உறுதி செய்ய வேண்டுமென்று பொதுத்துறை மற்றும் மண்டல ஊரக வங்கி ஊழியர்களை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. கனிமங்களை ஏற்றிச் செல்லும் அனைத்து வாகனங்களிலும் இம்மாதத்திற்குள் GPS கருவி கட்டாயம் பொருத்தப்பட வேண்டும் என்று மாநில அரசு வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் நிலவும் ஆவின் பால் தட்டுப்பாட்டை மாநில அரசு உடனடியாக நிவர்த்தி செய்ய வேண்டுமென்று பிஜேபி மீண்டும் கேட்டுக் கொண்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டு மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று இலங்கையை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். தடையற்ற வங்கி சேவைகளை உறுதி செய்ய வேண்டுமென்று பொதுத்துறை மற்றும் மண்டல ஊரக வங்கி ஊழியர்களை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இதுகுறித்து நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வாரத்தில் 5 நாட்கள் பணி மற்றும் செயல்பாட்டுடன் கூடிய ஊக்கத்தொகை திட்டத்தை திரும்பப் பெறுதல் ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி வங்கி ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தை அறிவித்துள்ள நிலையில், செயல்பாட்டுடன் கூடிய ஊக்கத்தொகை திட்டத்தை அரசு கைவிட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த 2 கோரிக்கைகளையும் வலியுறுத்தி கடந்த 11ஆம் தேதி வேலை நிறுத்தம் நடைபெற்ற நிலையில், மேலும் வரும் 26ஆம் தேதி மற்றும் 28ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரையும் அறிவிக்கப்பட்டுள்ள வேலை நிறுத்தத்தால் வங்கிப் பணிகளும் மக்களுக்கான சேவைகளும் பாதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பொருளாதாரம் மற்றும் சமூக வளர்ச்சியில் பொதுத்துறை வங்கிகள் முக்கிய பங்கு வகிப்பதாக கூறப்பட்டுள்ளது. வங்கி பணியாளர்களின் பணிச்சூழல், வெளிப்படைத்தன்மை, அவர்களின் நலன் ஆகியவற்றை மேம்படுத்த மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொருவருக்கும் வங்கி சேவை அத்தியாவசியமானது என்றும், இச்சேவை பொதுமக்களின் அன்றாட வாழ்க்கையில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்துவதாகவும் கூறப்பட்டுள்ளது. வங்கி ஊழியர்களின் நலனை கருத்தில் கொண்டு மாதத்தில் 2வது மற்றும் 4வது சனிக்கிழமை பொதுத்துறை வங்கிகளுக்கு விடுமுறை என்று கடந்த 2015ஆம் ஆண்டு முதல் அமல்படுத்தப்பட்டு வருவதையும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மற்ற சனிக்கிழமைகளில் வங்கி சேவைகள் எளிதாக கிடைப்பது மக்களுக்கு அவசியம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே வங்கி ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தை கைவிட்டு பேச்சுக்கள் மூலம் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்றும், வங்கிகளின் தடையற்ற சேவையை உறுதி செய்ய வேண்டும் என்றும் மத்திய நிதி அமைச்சகம் அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளது. தில்லி தமிழ் மாணவர்கள் சங்கத்திற்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகக்குழு உறுப்பினர்கள் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகனை புதுதில்லியில் சந்தித்து பேசினர். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள டாக்டர் எல் முருகன், தில்லி மற்றும் தேசிய தலைநகர் பிராந்தியத்தில் உள்ள தமிழக மாணவர்களின் கல்வி, நலன், கலாச்சார ஈடுபாடு மற்றும் முன்னேற்றம் குறித்து அவர்களுடன் கலந்துரையாடியதாக கூறியுள்ளார். நமது தமிழ்மொழி, பண்பாடு மற்றும் பாரம்பரியத்தை மேலும் சிறப்பாக எடுத்துச் செல்ல மாணவர்களுக்கு தாம் வாழ்த்து தெரிவித்ததாகவும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கனிமங்களை ஏற்றிச் செல்லும் அனைத்து வாகனங்களிலும் இம்மாதத்திற்குள் GPS கருவி கட்டாயம் பொருத்தப்பட வேண்டும் என்று மாநில இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் திரு டி கே பிரபு வலியுறுத்தியுள்ளார். சுரங்கத்துறையின் பல்வேறு பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் சென்னையில் நேற்று அவர் ஆய்வு மேற்கொண்டார். சட்டவிரோத குவாரிகளை தடுப்பதற்கும் அனுமதியின்றி கனிமங்களை எடுத்துச் செல்வதை தடுப்பதற்கும் வாகனங்களில் GPS கருவி கட்டாயம் என்று அவர் தெரிவித்தார். நிலுவையில் உள்ள குத்தகை கோரும் விண்ணப்பங்கள் மீது துரித நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் புதிய குவாரிகளை செயல்பாட்டுக்கு கொண்டுவருமாறும் அவர் கேட்டுக் கொண்டார். இதற்காக மாவட்ட ஆட்சியர்கள் மூலம் விரைந்து நடவடிக்கை மேற்கொண்டு நிர்ணயிக்கப்பட்ட வருவாய் இலக்கை முழுமையாக அடையுமாறு அதிகாரிகளுக்கு திரு டி கே பிரபு அறிவுறுத்தினார். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தில் பணியாற்றும் பருவகால பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தில் கடந்த 2013ஆம் ஆண்டு முதல் பல ஆண்டுகளாக தொடர்ந்து பணியாற்றி வரும் பருவகால பணியாளர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்து உரிய பணிப்பலன்கள் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து வருவதை சுட்டிக்காட்டியுள்ளார். உரிய நிர்வாகம் மற்றும் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு அவர்களின் கோரிக்கைகளுக்கு விரைவாக தீர்வு காண வேண்டும் என்றும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் மாநில அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர்

0: நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: தமிழகத்தில் நிலவும் ஆவின் பால் தட்டுப்பாட்டை மாநில அரசு உடனடியாக நிவர்த்தி செய்ய வேண்டுமென்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பாலின் கொள்முதல் விலையை உயர்த்திவிட்டு அரசு முறையாக கொள்முதல் செய்யாததால் விற்பனை பாதிக்கப்படுகிறதா அல்லது தனியார் பால் விற்பனையை பெருக்குவதற்காக ஆவின் பால் விநியோகத்தை அரசு குறைக்கிறதா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். இந்நிலை தொடர்ந்தால் கறவை மாடுகள் வைத்திருக்கும் விவசாயிகள், ஆவின் பாலை மட்டுமே நம்பியிருக்கும் குடும்பத்தினர் பாதிப்படைவார்கள் என்று தெரிவித்துள்ளார். எனவே ஆவின் பால் தட்டுப்பாட்டை உடனடியாக நிவர்த்தி செய்ய வேண்டுமென்று திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அது கூறியுள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை மற்றும் இரவு நேரங்களில் சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே விழுப்புரம் மாவட்டத்தில் நேற்று மாலை பெய்த காற்றுடன் கூடிய கனமழை காரணமாக சாலைகளில் நீர் தேங்கியதால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இருவரிச் செய்திகள். ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் துணை அதிபர் திரு ஷேக் அகமது பின் ரஷீத் அல் மக்தூம் மறைவையொட்டி 10 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. பயனாளர்களின் இருப்பிட தரவு குறித்து தவறாக கையாண்டதற்காக கூகுள் நிறுவனத்திற்கு அயர்லாந்து தரவு பாதுகாப்பு ஆணையம் 463 மில்லியன் அமெரிக்க டாலர் அபராதம் விதித்துள்ளது. மேற்குவங்க மாநில மீன்வளத்துறையின் வளர்ச்சிக்கு 90 கோடி ரூபாயை மத்திய அரசு ஒதுக்கீடு செய்துள்ளது. கேரளத்தின் நிலம்பூரில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி 5 பேர் உயிரிழந்தனர். கரூரில் ஜவுளி ஏற்றுமதியை மேம்படுத்தும் வகையில் நடைபெற்ற பயிற்சி முகாமில் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா மாற்றுத்திறனாளிகளிடம் குறைகளை கேட்டு கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டார். கல்வியை கொண்டாடுவோம் என்ற சிறப்பு போட்டியில் வெற்றி பெற்ற 48 மாணவர்களுக்கு சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் சான்றிதழ்களையும் பதக்கங்களையும் வழங்கினார். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி முதல் கடம்பன்குளம் வரை அமைக்கப்பட்டு வரும் புதிய சாலை பணிகளை மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர். திருத்தணி அருகே நெடுஞ்சாலையில் நேரிட்ட இருவேறு சாலை விபத்துகளில் 3 பேர் உயிரிழந்தனர். திருப்பத்தூர் மற்றும் திருவாரூர் மாவட்டங்களுக்கு உட்பட்ட அரசு மருத்துவமனைகளில் ஒப்பந்த செவிலியர்களாக பணிபுரிய வரும் 25ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய விளையாட்டு மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று இலங்கையை எதிர்கொள்கிறது. ஜப்பானில் இப்போட்டி காலை 10:30 தொடங்குகிறது. பேட்மிண்டன் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவு காலிறுதி ஆட்டங்களில் இந்தியா ஜப்பானை எதிர்கொள்கிறது. ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இலங்கையை எதிர்கொள்கிறது. இந்தியா ஜப்பான் அணிகளுக்கு இடையேயான 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ஜப்பானின் சனோ நகரில் நடைபெறவுள்ள இப்போட்டி காலை 9:30 தொடங்குகிறது. இந்தியா ஏ ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி புதுச்சேரியில் இன்று தொடங்குகிறது. செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய மகளிர் அணி 6வது சுற்றில் வெற்றி பெற்றுள்ளது. உஸ்பெகிஸ்தானின் சமர்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா 3-1 என்ற புள்ளிக்கணக்கில் அமெரிக்காவை வென்றது. இந்திய அணியின் வந்திகா, சவிதா ஸ்ரீ ஆகியோர் தத்தமது போட்டிகளில் வெற்றி பெற்றனர். ஓபன் பிரிவில் இந்தியா உஸ்பெகிஸ்தானிடம் தோல்வியடைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தடையற்ற வங்கி சேவைகளை உறுதி செய்ய வேண்டுமென்று பொதுத்துறை மற்றும் மண்டல ஊரக வங்கி ஊழியர்களை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. கனிமங்களை ஏற்றிச் செல்லும் அனைத்து வாகனங்களிலும் இம்மாதத்திற்குள் GPS கருவி கட்டாயம் பொருத்தப்பட வேண்டும் என்று மாநில அரசு வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் நிலவும் ஆவின் பால் தட்டுப்பாட்டை மாநில அரசு உடனடியாக நிவர்த்தி செய்ய வேண்டுமென்று பிஜேபி மீண்டும் கேட்டுக் கொண்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டு மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று இலங்கையை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5

0: கடுப்பன்பலை 103.7 நேரம் காலை 6:55. இன்றைய பிறந்தநாள் மற்றும் மனநாள் காணும் அனைவரையும் மனதார வாழ்த்துகிறது தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7.
1: நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள்.
0: இனி தொடர்ந்து கேட்கலாம்.
2: தர்மபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
3: காஞ்சிபுரம், தர்மாவரம், ஆரணி, கும்பகோணம், திருபுவனம், பனாரஸ் மற்றும் அனைத்து ஊருப்பட்டுகளையும் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரில் பாலக்கோடு.
4: வணக்கம் நேயர்களே, இணைந்திருக்கிறோம் மரளை மணி நிகழ்ச்சி. இன்றைய மரளை மணி நிகழ்ச்சி நம்மோடு இணைகிறார் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி கரட்டுப்பட்டி பள்ளி குழந்தை எஸ் அனுசரி. வணக்கம் அனுசரி.
5: வணக்கம்
4: அனுசரி, எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கேன்.
4: அழகா சூப்பரா வந்திருக்கீங்க. மணி எல்லாம் போட்டிருக்கீங்க ரோஸ் கலர்ல, பயங்கரமா இருக்கு. எங்க கிடைக்குது இந்த மணி?
5: ஐயப்பன் கோயில்ல.
4: ஐயப்பன் கோயிலுக்கா? கேரளா போயிருந்தீங்களா? எப்ப போயிருந்தீங்க கேரளாக்கு சபரிமலைக்கு?
5: எங்க மாமா போய் வாங்கிட்டு வந்தாங்க.
4: ஓ, மாமா போய் வாங்கிட்டு வந்து உங்களுக்கு
5: கொடுத்தாரா?
4: நீங்க போலியா? சரி சரி, நல்லா இருக்கு மணியே. சரி, வேற என்ன வாங்கிட்டு வந்தாரு சபரிமலையில இருந்து மாமா?
5: அல்வாவா வாங்கிட்டு வந்தாங்க.
4: சிப்ஸ் என்ன இருக்குமே?
5: நிறைய சாப்பாடு போடுறாங்க, நிறைய சொல்லி தராங்க, மிஸ் எல்லாம் சூப்பரா சொல்லி தராங்க.
4: சூப்பரா சொல்லி தரானா? இருட்டு இருட்டு, நல்ல விஷயம் தான். சரி அனுசரி, உனக்கு என்ன தெரியும்?
5: திருக்குறள்.
4: அப்படியா? எத்தனை திருக்குறள் தெரியும் உனக்கு?
5: 45 திருக்குறள்.
4: 45 திருக்குறள் தெரியுமா? திருக்குறள் படிக்கணும்னா ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு?
5: ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
4: சரி, தெரிஞ்ச திருக்குறள் சொல்லுங்க.
5: அகர முதரே எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே முதற்கே கட்டணம்.

வேண்டுதால் வேண்டாமல் இலானடி சேர்ந்தாருக்கு யாடும் விடுமா இல்லை இருள் சே இருவனையும் சேர்ந்தாயிரவன் பொருள் சே பொன்புனைதான் மாற்றி விண்ணின்று போயிருப்பின் விரிநீர் வியனுலகத்தை உள்ளின்று உலற்று பசி ஏறி உல உழவர் புயல் என்றும் வாரி வரனுன்றிக்கா விசும்பின் துளிவில் அல்லார் மற்றாங்கே பசும்புல் தனை காண்மறிது நெடுங்கடலும் கண்ணீர்மாய் குண்டு தரிதரில் தாதாதாகி வினி சிறப்பொரு பூசனை செல்ல

0: தோன்றி அமையாது ஒழிக்க.
1: சார், நிறைய திருக்குறள் தெரியுது. சரி, பெரிய ஆனதுக்கப்புறம் எத்தனை திருக்குறள் மாப்பாமலாம் முடிவில் இருக்கீங்க?
0: 100 திருக்குறள்.
1: அதுக்கப்புறம் இன்னும் நிறைய திருக்குறள் இருக்குமே, அதில் என்ன பாட படிக்கா?
0: அதையும் மனப்பாடம் பண்ணுவேன்.
1: ஓ, அதையும் மனப்பாடம் பண்ணுவீங்களா? சரி, நல்லா திருக்குறளை கற்றுக்கோங்க. எவ்வளோ தூரம் சொன்னீங்கல்ல திருக்குறள்னா, திருக்குறளை எழுதியது யாரு?
0: திருவள்ளுவர்.
1: ஓ, திருவள்ளுவர் தான் திருக்குறள் எழுதிக்கா? சரி, அழகாக சொல்லிட்டீங்க. சரிங்க அனுசரி, இப்போ சின்ன குழந்தையா இருக்கீங்கல்ல, நாளைக்கு படித்து ஒரு பெரிய பொண்ணானதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்றீங்க?
0: டீச்சர் வேலைக்கு.
1: டீச்சர் வேலைக்கு? டீச்சராக என்ன பண்ண படிக்கா?
0: குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன்.
1: குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறீங்க? உங்களை மாதிரியே திருக்குறளே, ஆத்திச்சூடி, புறநானூறு, அகநானூறு, ரைம்ஸு, இதெல்லாம் சொல்லிக் கொடுத்து உங்களை மாதிரி பிரில்லியன்ட் குழந்தைய மாற்றுவீங்களா? படிக்கலாம். உங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுப்பீங்க?
0: ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுப்பேன்.
1: ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுப்பீங்க. சூப்பர் சூப்பர். சரிங்க அனுசரி, நீங்கள் படித்து ஒரு பெரிய பொண்ணானதுக்கப்புறம் ஒரு சிறந்த ஆசிரியக மாற தருமபுரி பண்பை 102.5 உங்களுடைய மனம் மாற வாழ்த்துக்கிறது. நன்றி, வணக்கம்.
0: நன்றி.
1: இணைய நிகழ் இன்றைய மரளை மேய்ச்ச சிறப்பித்தார் ஊராட்சி நடுநிலைப்பள்ளி கரட்டுப்பட்டி பள்ளி குழந்தை எஸ் அனுசரி.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
3: ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5.

0: ஏற்காடு பண்பலை 103.7 நேரம் காலை 7 மணி. சில வழிகள் நம்மை அளவைக்கின்றன, சில வழிகள் நம்மை மாற்றுகின்றன, ஆனால் சில வழிகள் மட்டுமே நாம் யார் என்பதை நமக்கே காட்டுகின்றன. இணைகிறோம் காலை வணக்கம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் முதலாவதாக கேட்கலாம்.
1: தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
2: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
1: தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர்.
3: இன்று செப்டம்பர் 22.
4: பேச்சாளர், எழுத்தாளர், கல்வியாளர், அரசியல் தலைவர், நிர்வாகி என்று பன்முகம் கொண்டவர்.
3: ஆங்கிலம் மற்றும் சமஸ்கிருதத்தில் புலமை பெற்றவர்.
4: ஆசிரியர், பேராசிரியர், இதழ் ஆசிரியராக பணிபுரிந்தவர்.
3: ரைட் ஆனரபிள் பட்டம் வென்ற வலங்கை மான் சங்கர நாராயண ஸ்ரீனிவாச சாஸ்திரி என்ற இயற்பெயர் கொண்ட VS ஸ்ரீனிவாச சாஸ்திரி பிறந்த தினம் இன்று.
4: ஆண்டு 1869.
3: எழுத்தாளர், இதழாளர்,
4: அச்சகத்தில் அச்சு கோர்பவராக சேர்ந்த இவர் பின்னாளில் எழுத்தாளர் கல்கி அவர்களால் எழுதவும் ஆரம்பித்தார்.
3: திரைப்படங்களுக்கு வசனமும் பாடல்களும் எழுதியுள்ளார்.
4: உதவி இதழாசிரியர், மாத இதழ் நிறுவனர் என தன் பணிகளை செவ்வனே செய்தவர்.
3: காஞ்சிபுரம் பகுதியை பிறப்பிடமாக கொண்ட கோவிந்தன் என்ற இயற்பெயர் கொண்ட விந்தன் பிறந்த தினம் இன்று.
4: ஆண்டு 1916.

0: ஒலித்த குரலுக்கு சொந்தக்காரர்.
1: இந்திய திரையுலகில் தன் மென்மையான வசீகர குரலால் ரசிகர்கள் இதயங்களில் நீங்கா இடம் பிடித்தவர்.
2: அழகிய மிதிலை நகரினிலே யாருக்கு ஜானகி காத்திருந்தார்.
1: காதல் கீதம், சோக கீதம் என எதுவானாலும் தன் குரலால் அனைவரையும் ஈர்த்த இசை மன்னராக திகழ்ந்தவர்.
0: ஆங்கிலம், உருது என 8 மொழிகளில் புலமை பெற்ற இவர் பாடல்களையும் எழுதியுள்ளார்.
1: கலைமாமணி, கர்நாடக மாநில ராஜோஸ்தவ விருது, கலைவாணர் என பல விருதுகளை பெற்றுள்ளார்.
0: ஆந்திராவை பிறப்பிடமாக கொண்ட மெலடி மன்னர் என்று அழைக்கப்படும் பி.பி. ஸ்ரீனிவாஸ் பிறந்த தினம் இன்று.
1: ஆண்டு 1930.
0: எழுத்தாளர், பத்திரிகை ஆசிரியர்.
1: அமெரிக்க இலக்கியங்களை தமிழில் அறிமுகம் செய்த தனி பெருமையை பெற்றவர்.
0: இவரது நாவல்கள் ஆங்கிலம், ஹிந்தி உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன.
1: இவருடைய எழுத்துக்கள் எளிமையும் நகைச்சுவை உணர்வையும் வெளிப்படுத்தும் வகையில் இருந்ததாலும் மக்களிடையே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது.
0: சாகித்ய அகாடமி விருது பெற்றுள்ளார்.
1: சாதாரண கதாபாத்திரங்கள் மூலம் அசாதாரணமாக கருத்துக்களை தன் படைப்புகளின் வாயிலாக வெளிக்கொணர்ந்த தியாகராஜன் என்ற இயற்பெயர் கொண்ட அசோகமித்திரன் பிறந்த தினம் இன்று.
0: ஆண்டு 1931.
1: காண்டா மிருகத்தின் முக்கியத்துவத்தை மக்களுக்கு உணர்த்துவதற்காக இந்நாள் அனுசரிக்கப்படுகிறது.
0: இந்தியாவில் அசாமில் மட்டும் 2000 மேல் காண்டா மிருகங்கள் காணப்படுகின்றன.
1: 2010 வேர்ல்டு வைடு ஃபண்ட் ஃபார் நேச்சர் தென்னாப்பிரிக்கா பிரிவில் முதன் முதலில் இந்நாள் அறிவிக்கப்பட்டது.
0: சுமத்ரான் ரைனோ, பிளாக் ரைனோ, ஒன் ஹார்ன் ரைனோ, ஜவான் ரைனோ, ஒயிட் ரைனோ ஆகிய 5 வகை காண்டா மிருகங்களை காப்போம் என்பதே 2026 ஆண்டிற்கான கருப்பொருள்.
1: உலக காண்டா மிருக தினம் இன்று.
0: மகிழுந்து உபயோகிப்பவர்கள் தங்களது மகிழுந்துகளை ஒரு நாள் முழுமைக்கும் பயன்படுத்தாமல் இருப்பதை ஊக்குவிப்பதற்காக இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது.
1: 2000 பிப்ரவரி மாதத்தில் முதன் முதலில் இந்நாள் கடைபிடிக்கப்பட்டது.
0: உலக மகிழுந்து பயன்பாடற்ற தினம் இன்று.
1: புற்று நோயாளிகளின் நல்வாழ்விற்காகவும் அவர்களுக்கு நம்பிக்கையையும் ஆதரவையும் வழங்குவதற்காக இந்நாள் அனுசரிக்கப்படுகிறது.
0: புற்று நோயால் பாதிக்கப்பட்டு தனது இறுதி நாட்களில் மற்ற நோயாளிகளுக்கு மகிழ்ச்சியையும் நம்பிக்கையையும் ஊட்டிய மெலிண்டா ரோஸ் என்ற 12 சிறுமியின் நினைவாக இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது.
1: அச்சிறுமியின் பெயரின் நினைவாகவும் இந்நாளில் புற்று நோயாளிகளுக்கு ரோஜா பூக்களை கொடுக்கும் பழக்கத்தை கடைபிடிப்பதால் ரோஜா பூ தினம் என பெயர் பெற்றது.
0: புற்று நோயுடன் போராடுபவர்களின் முகத்தில் புன்னகையை வரவழைக்க ரோஜாக்களை கொடுத்து மகிழ்விப்போம்.
1: உலக ரோஜா தினம் இன்று.
3: நேயர்கள், இதுவரை தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கிய

0: நாள் மலர் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
1: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
2: பெண்கள் மகப்பேறு கால சிறப்பு மருத்துவம், பச்சிளம் குழந்தைகள் மற்றும் குழந்தைகள் நல சிறப்பு சிகிச்சைகளுக்கு ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
3: ஈரோட்டில் ஒரு பிரம்மாண்டமான கிராண்ட் எக்ஸ்போ. டெக்ஸ்டைல், ஃபுட் அண்ட் ஆக்ரோ, பிளாஸ்டிக், இன்ஜினியரிங் எல்லாமே ஒரே இடத்தில். ஏடிசியா ஐடெக் 6th edition 2026 வருகிற செப்டம்பர் 26, 27 and 28 ஈரோடு பரிமளம் மஹாலில்.
4: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ரயப்ப முதலி ஸ்ரீ, போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
5: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
6: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
7: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
8: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
9: தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் திருமல்வாடி கிராமத்தில் வீற்றிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ லட்சுமணன், ஸ்ரீ நரசிம்மர், ஸ்ரீ கதிரப்பன் சுவாமி மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற வியாழக்கிழமை நடைபெறுகிறது.
10: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
0: நிகழ்ச்சியில் அடுத்ததாக தர்மபுரி அரசு பட்டுக்குடு அங்காடியின் நேற்றைய விலை நிலவரம். கிலோ ஒன்றுக்கு வெண்பட்டுக்குடு அதிகபட்சமாக 914 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 404 ரூபாய்க்கும், சராசரியாக 758 ரூபாய்க்கும் விலை போனது. இவ்வாறு தர்மபுரி அரசு பட்டுக்குடு அங்காடியின் ஆய்வாளர் தெரிவிக்கின்றார்.
5: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
6: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
7: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
6: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
7: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
11: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தை இல்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
12: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
13: ரத்தநாள அடைப்பு சிகிச்சை, வேரிகோஸ் வெயின் லேசர் சிகிச்சை மற்றும் டயாலிசிஸ் நோயாளிகளுக்கான ஏவி ஃபிஸ்டுலா அறுவை சிகிச்சைக்கு அணுகவும் வாஸ்குலார் சர்ஜரி டிபார்ட்மெண்ட், விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
14: தொடர்புக்கு 9500848420.
0: காலை வணக்கம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்கலாம் தர்மபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம். இவையாவும் கிலோ ஒன்றிற்கான விலை நிலவரம். தக்காளி 28 ரூபாய், கத்தரி 22 ரூபாய், வெண்டைக்காய் 20 ரூபாய், அவரைக்காய் 50 ரூபாய், கொத்தவரை 25 ரூபாய், முள்ளங்கி 20 ரூபாய், பச்சை மிளகாய் 40 ரூபாய், சுரைக்காய் 20 ரூபாய், வாழைக்காய் 9 ரூபாய், முருங்கைக்காய் 35 ரூபாய், புடலங்காய் 22 ரூபாய், பீர்க்கங்காய் 30 ரூபாய், சர்க்கரை பூசணி 15 ரூபாய், சின்ன வெங்காயம் 70 முதல் 80 ரூபாய் வரை, பெரிய வெங்காயம் 64 ரூபாய், கேரட் 64 ரூபாய், ஊட்டி கேரட் 78 ரூபாய், பீட்ரூட் 50 ரூபாய், பீன்ஸ் 116 ரூபாய், முட்டைக்கோஸ் 30 ரூபாய், பூண்டு உடைத்தது 178 ரூபாய், பெரியது 240 ரூபாய், இஞ்சி 220 ரூபாய், மொச்சை 65 ரூபாய், பாகற்காய் 40 ரூபாய், உருளைக்கிழங்கு 28 ரூபாய், காலிப்ளவர் 35 ரூபாய், குடைமிளகாய் 70 ரூபாய், தேங்காய் 74 ரூபாய், எலுமிச்சிப்பழம் 280 ரூபாய், ஏலக்கி வாழைப்பழம் 90 ரூபாய், கற்பூரவள்ளி வாழைப்பழம் 70 ரூபாய், கொய்யாப்பழம் 70 ரூபாய், வெள்ளரிக்காய் 45 ரூபாய், புதினா 100 கிராம் 8 ரூபாய். உழவர் சந்தைக்கு போகும்போது மறக்காம துணிப்பை எடுத்துட்டு போங்க. நெகிழிகளை தவிர்ப்போம்.
10: முதுகு வலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:10 இனிது இனிது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
0: தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை. தொடர்புக்கு 9487726251. நேரம் காலை 7:10 தொடர்ந்து கேட்கலாம்.
15: தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி.

0: கண் மருத்துவமனை.
1: என்ன தாத்தா, குச்சி வச்சு நடந்துட்டு இருந்தீங்க, இப்போ வண்டியே ஓட்டிக்கிட்டு போறீங்க.
2: நம்ம குண்டலப்பட்டி டாக்டர் வெங்கடேஷ் ஷாம் சுந்தரின் ஜோதி லேசர் கண் ஹாஸ்பிட்டல்ல ஊசி இல்லாம, கட்டில்லாம, தையல் இல்லாம, லேசர் முறையில 10 நிமிஷத்துல எக்ஸ்பிரஸ் கண் ஆபரேஷன் செஞ்சு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க சாமி.
0: தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது வழங்குகிறார் ஜருகு ஜே எஸ் லீல வினோதன்.
3: ஊழல் நிழல் கூட படாத தலைவர்கள் நம் தேசத்தில் சிலர் வாழ்ந்துள்ளார்கள். திண்டிவனத்திலிருந்து புதுச்சேரி செல்லும் சாலையில் 4வது கிலோமீட்டரில் அமைந்துள்ள கிராமம் ஓமந்தூர். இந்த கிராமத்தில் 1895 பிப்ரவரி 2 பிறந்தவர்தான் ராமசாமி. இளம் வயதில் தந்தையை இழந்தார். அடிப்படையில் ஒரு விவசாயி, களத்தில் இறங்கி விவசாயம் செய்யக்கூடியவர். ரமண மகரிஷியிடம் இவருக்கு அதிக பக்தி. அவரை முதல்வராக்க காமராசரும் ராஜாஜியும் நினைத்தார்கள். ஆனால் ஓமந்தூர் ராமசாமியோ அதை விரும்பவில்லை. முதல்வர் பதவியை அவர் பெரிதாக நினைக்கவில்லை, ஏன் பொருட்படுத்த கூட இல்லை. இதெல்லாம் சரிப்பட்டு வராது என முடிவு சொல்லிவிட்டார் பதவியை விரும்பாத அந்த அற்புத தலைவன். பிறகு ரமணர் அருள் வழங்க அந்த பதவியை ஒத்துக்கொண்டார். சென்னை மாகாணத்தில் 10வது முதல்வராக பொறுப்பேற்றார். 8வகுப்பு வரை மட்டுமே படித்த ஓமந்தூரார் நேர்மை அவரை முதல்வராக அமர வைத்தது. சுதந்திர தினத்தன்று முதன் முதலாக கொடியை ஏற்றும் உரிமை ஓமந்தூராருக்கு கிடைத்தது. ஒரு கிராமத்து விவசாயி முதல்வர் ஆவது என்றால் சும்மாவா? பதவிக்கு வந்ததும் நாம் ஆற்ற வேண்டிய பணிகள் ஏராளம். எனவே பாராட்டு விழா, வெற்றி விழாக்கள் கூடாது என தடை செய்தார். தன்னை சந்திக்க வருபவர்களிடம் மாலை வாங்க மாட்டார். பழங்கள் கொண்டு வந்தால் வெளியே வைத்து விடுங்கள் என்றார். போலீஸ் அணிவகுப்பு மரியாதையை தவிர்த்தார். போலீஸ்காரர்களுக்கு வேற வேலை இல்லையா? அணிவகுப்பு நடத்தி நேரத்தை வீணாக்க வேண்டுமா என்று கேட்டார். ஒருமுறை அவருக்கு உடல்நிலை சரியில்லை, அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அப்போது மற்ற நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுப்பதைப் போல எனக்கும் கொடுங்கள், மற்றபடி எந்த சலுகையோ வெளிநாட்டு மருத்துவர்களை வரவழைப்பதோ கூடவே கூடாது என்றார். தன் கட்சிக்காரர்கள் என யார் வந்தாலும் அனுமதி சீட்டு எழுதி முதல்வரிடம் அனுமதி பெற வேண்டும். அந்த அனுமதி சீட்டில் என்ன காரணம், எதற்காக முதல்வரை பார்க்க வேண்டும் என்று ஒரு கோடு இருக்கும். அதில் சிபாரிசு என்று ஏதேனும் இருந்தால் அவர்களை பார்க்க மாட்டார் அந்த முதல்வர். தன்னிடம் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் தன்னிடம் தனியாக பேசுவதை அவர் விரும்பவில்லை. குறிப்பெடுக்க ஒருவரை அருகில் வைத்து கொண்டார். ஓமந்தூர் ராமசாமி தன்னுடைய மருத்துவராக இருந்த டாக்டர் ரத்தினவேல் சுப்பிரமணியத்தை நியமித்தார். 3 நிபந்தனைகளை எழுதி அவரிடத்தில் வாங்கினார். அது என்ன நிபந்தனை தெரியுமா? என்னிடம் எந்த பரிந்துரையும் கொண்டு வரக்கூடாது. அதே போல என்னிடம் உங்கள் பதவி உயர்வோ சலுகையோ கேட்கக்கூடாது. அதே போல என்னிடம் அரசியல் பேசக்கூடாது என சொல்லி பிறகுதான் தன்னுடைய மருத்துவரையே நியமித்தார். தமிழக அரசின் சின்னமான ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயில் கோபுரத்தை தேர்வு செய்தவர் ஓமந்தூர் ராமசாமியே. பெருந்தலைவர் காமராசர், ஓமந்தூர் ராமசாமி போன்றவர்கள் தன் நலத்தை பார்க்காமல் இந்த மண்ணின் நலத்தை பார்த்தார்கள். இத்தலைவர்கள் என்றும் போற்றப்பட வேண்டும் என்கின்ற எண்ணம் நம் நெஞ்சில் உருவாகுமேயானால் இந்த நாள் இனிதிலும் இனிதாய் மாறும் என்பதில் ஐயமில்லை. மீண்டும் காற்றலையில் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை கொஞ்சம் சிந்திப்போம்.
0: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கிய இனிது இனிது. வழங்கினார் ஜருகு ஜே எஸ் லீல வினோதன். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை.

நேர்களையத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய காலை வணக்கம் நிகழ்ச்சி. இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக.

0: செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தேசிய திரைப்பட விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று குஜராத்தில் வழங்குகிறார். சர்வதேச நீர் வார நிகழ்ச்சியை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். இந்தியா கனடா இடையே விரிவான பொருளாதார ஒப்பந்தத்திற்கான பேச்சுகளை விரைவுபடுத்த இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஈரான் நாட்டு விமான நிறுவனங்களின் சர்வதேச விமான போக்குவரத்து சேவைக்கு தடை விதிக்கப்படும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்று வரும் செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய மகளிர் அணி 6வது சுற்றில் வெற்றி பெற்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். தேசிய திரைப்பட விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார். குஜராத் மாநிலம் ஏக்தா நகரில் இன்று மாலை நடைபெறும் நிகழ்ச்சியில் பல்வேறு பிரிவுகளில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு அவர் விருதுகளை வழங்குகிறார். 2024 ஆண்டுக்கான தாதா சாஹேப் பால்கே விருது பழம்பெரும் நடிகர் அனந்த் நாக்கிற்கு வழங்கப்படுகிறது. அமரன் திரைப்படத்தை இயக்கிய ராஜ்குமார் பெரியசாமி சிறந்த இயக்குநருக்கான விருதை பெறுகிறார். பிரம்மயுகம் திரைப்படத்தில் நடித்த மம்முட்டியும் சந்து சாம்பியன் திரைப்படத்தில் நடித்த கார்த்திக் ஆரியனும் சிறந்த நடிகருக்கான விருதை பெறுகின்றனர். சிறந்த திரைப்படத்திற்கான விருது ஆர்டிகல் 370 என்ற படத்திற்கு வழங்கப்படுகிறது. சர்வதேச நீர் வார நிகழ்ச்சியை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். 5 நடைபெறவுள்ள இந்த நிகழ்ச்சியில் நெதர்லாந்து ஜெர்மனி நாடுகள் நட்புறவு நாடுகளாக கலந்து கொள்கின்றன. அத்துடன் 14 மாநிலங்கள் 6 மத்திய அமைச்சகங்கள் மற்றும் துறைகள் சார்பிலும் பிரதிநிதிகள் பங்கேற்கின்றனர். இதில் நீர் மேலாண்மை, குடிநீர், சுகாதாரம், துப்புரவு, உட்கட்டமைப்பு ஆகியவை குறித்து விரிவாக விவாதிக்கப்படவுள்ளது. மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த போதைப்பொருள் தடுப்பு கூட்டு பணிக்குழு தலைவர்களின் தேசிய மாநாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். புதுதில்லியில் 2 நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் அடுத்த தலைமுறையினரை போதைப்பொருள் பழக்கத்திலிருந்து பாதுகாப்பது குறித்து மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்கப்படவுள்ளது. போதைப் பொருட்களால் ஏற்படும் தீமைகளை எடுத்துரைக்கும் வகையிலான தொலைக்காட்சி விளம்பரங்களை அவர் இம்மாநாட்டில் வெளியிடவுள்ளார். அத்துடன் லக்னோ மற்றும் டேராடூனில் உள்ள போதைப்பொருள் கட்டுப்பாட்டு அலுவலகங்களின் புதிய வளாகங்களுக்கு திரு அமித்ஷா அடிக்கல் நாட்டவுள்ளார். இந்த 2 மாநாட்டில் 36 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த போதைப்பொருள் தடுப்பு பணிக்குழு தலைவர்கள் சம்பந்தப்பட்ட அரசுத்துறை பிரதிநிதிகள் பங்கேற்க உள்ளனர். இந்தியா கனடா இடையே விரிவான பொருளாதார ஒப்பந்தத்திற்கான பேச்சுக்களை விரைவுபடுத்த இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அடுத்த மாதம் 5 தொடங்கவுள்ள கனடாவுடனான இருதரப்பு பேச்சுக்கள் ஒரு திருப்பு முனையாக அமையக்கூடும் என்று கூறினார். கடந்த வாரம் மும்பையில் கனடா வர்த்தகத்துறை அமைச்சருடன் 4வது சுற்று பேச்சுக்கள் நடைபெற்றதாகவும் அப்போது இரு நாடுகளுக்கும் இடையேயான பொருளாதார ஒத்துழைப்பு குறித்த பேச்சுக்களை விரைவுபடுத்த முடிவு செய்யப்பட்டதாகவும் திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டார். மேற்குவங்கத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளின்போது பெயர்கள் விடுபட்டது குறித்து கோரிக்கை விடுத்தவர்களின் விண்ணப்பங்களை விரைவாக விசாரிப்பதற்காக தீர்ப்பாயங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளது. தற்போது 19 தீர்ப்பாயங்கள் உள்ள நிலையில் அதனை 42 அதிகரிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி ஒவ்வொரு மக்களவைத் தொகுதியிலும் ஒரு தீர்ப்பாயம் அமைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தகவலை தேர்தல் ஆணையம் இன்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கு விசாரணையின்போது தெரிவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டம் நிலம்பூரில் ஏற்பட்ட நிலச்சரிவு மற்றும் வெள்ளத்தில் சிக்கி 5 உயிரிழந்தனர். அங்குள்ள பூக்கொட்டுப்பாடம் மற்றும் TK காலனியில் கனமழை காரணமாக நேரிட்ட நிலச்சரிவில் அவர்கள் உயிரிழந்ததாகவும் அவர்களின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. TK நகரில் பெரும் வெள்ளத்தால் அடித்துச் செல்லப்பட்ட ஒருவரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதியை மாநில முதலமைச்சர் திரு VD சதீசன் நேற்று பார்வையிட்டார். இந்நிலையில் சுற்றுலாப் பயணிகள் அப்பகுதிகளுக்கு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும்

0: நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், பிரான்ஸ், ஈக்வடார், ஸ்லோவாக்கியா, ஹங்கேரி, சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுடன் நேற்று ஆலோசனை மேற்கொண்டார். நியூயார்க்கில் நடைபெற்ற இந்த ஆலோசனையின்போது பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து அவர் விவாதித்தார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள டாக்டர் ஜெய்சங்கர், பிரான்ஸ் வெளியுறவு அமைச்சர் திரு ஜீன் நோயல் பாரோவுடன் இருநாட்டு நட்புறவை வலுப்படுத்துவது குறித்தும் யுக்ரைன் மற்றும் வளைகுடா விவகாரங்கள் குறித்தும் ஆலோசித்ததாக குறிப்பிட்டுள்ளார். ஈக்வடார் வெளியுறவு அமைச்சர் திரு ரோபர்ட்டோ குரியுடன் எரிசக்தி, மருந்து உற்பத்தி மற்றும் பணியாளர் பயிற்சி உள்ளிட்டவை குறித்து விவாதித்ததாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். ஜார்க்கண்டின் செழுமையான பழங்குடியின கலாச்சாரம், இயற்கை மற்றும் சகோதர சகோதரிகளுக்கு இடையேயான பாச பிணைப்பை போற்றும் கரம் திருவிழா இன்று உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி அம்மாநிலத்தில் சிறப்பு கலாச்சார நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதனையொட்டி நேற்று ராஞ்சியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு சந்தோஷ்குமார் கங்குவார் கலந்து கொண்டு பேசினார். அப்போது மக்களுக்கு கரம் திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். இயற்கையை பாதுகாக்க வேண்டியதன் அவசியம் குறித்தும் திரு சந்தோஷ்குமார் கங்குவார் எடுத்துரைத்தார். முரோபாடியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பழங்குடியினர் கலந்து கொண்ட ஆடை அணிவகுப்பு நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ராஜஸ்தானில் நடைபெற்ற நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. மொத்தம் உள்ள 309 இடங்களுக்கு நடைபெற்ற இந்த தேர்தலில் 197 இடங்களில் பிஜேபியும் 94 இடங்களில் காங்கிரசும் வெற்றி பெற்றுள்ளன. 7 இடங்களில் சுயேட்சை உறுப்பினர்கள் வெற்றி பெற்றுள்ளனர். ராஷ்டிரிய லோக் தந்திரிக் கட்சி, ஆம் ஆத்மி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆகியவை தலா ஒரு இடத்தில் வெற்றி பெற்றுள்ளன. 5 மாநகராட்சிகளில் 4 மாநகராட்சியை பிஜேபி கைப்பற்றியுள்ளது. பைக்கானிர் மாநகராட்சியில் காங்கிரஸ் வெற்றி பெற்றுள்ளது. ஈரான் நாட்டு விமான நிறுவனங்களின் சர்வதேச விமான போக்குவரத்து சேவைக்கு நாளை முதல் தடை விதிக்கப்படும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. இதன் மூலம் ஈரான் மீது அமெரிக்கா பொருளாதார அழுத்தத்தை அதிகரித்துள்ளது. ஈரான் நாட்டு விமான நிறுவனங்களுக்கு எரிபொருள் வழங்கும் நிறுவனங்கள், தரையிறங்கும் வசதிகள் அல்லது பயணச்சீட்டு விற்பனை போன்ற சேவைகளை அளிக்கும் வெளிநாட்டு நிறுவனங்களும் அமெரிக்காவின் தடைகளை எதிர்கொள்ளக்கூடும் என்று கூறப்பட்டுள்ளது. ஜார்க்கண்ட், ஒடிசா மாநிலங்கள் மற்றும் ஆந்திரப்பிரதேசத்தின் கடலோரப் பகுதிகளில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அசாம், மேகாலயா, சத்தீஸ்கர், கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிராவின் மத்திய பகுதி, தெலங்கானா ஆகிய மாநிலங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய மகளிர் அணி 6வது சுற்றில் வெற்றி பெற்றுள்ளது. உஸ்பெகிஸ்தானின் சமர்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா 3-1 என்ற புள்ளிக் கணக்கில் அமெரிக்காவை வென்றது. இந்திய அணியின் வந்திகா, சவிதாஸ்ரீ ஆகியோர் தத்தமது போட்டிகளில் வெற்றி பெற்றனர். ஓபன் பிரிவில் இந்தியா உஸ்பெகிஸ்தானிடம் தோல்வியடைந்தது. இந்தியா ஜப்பான் அணிகளுக்கிடையேயான 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ஜப்பானின் சானு நகரில் நடைபெறவுள்ள இப்போட்டி காலை மணி 9:30 தொடங்குகிறது. ஆசிய விளையாட்டு மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று இலங்கையை எதிர்கொள்கிறது. ஜப்பானில் இப்போட்டி காலை மணி 10:30 தொடங்குகிறது. பேட்மிண்டன் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவு காலிறுதி ஆட்டங்களில் இந்தியா ஜப்பானை எதிர்கொள்கிறது. ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இலங்கையை எதிர்கொள்கிறது. இந்தியா ஏ, ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி புதுச்சேரியில் இன்று தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய திரைப்பட விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று குஜராத்தில் வழங்குகிறார். சர்வதேச நீர் வார நிகழ்ச்சியை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். இந்தியா கனடா இடையே விரிவான பொருளாதார ஒப்பந்தத்திற்கான பேச்சுக்களை விரைவுபடுத்த இரு நாடுகளும் ஒப்புக் கொண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஈரான் நாட்டு விமான நிறுவனங்களின் சர்வதேச விமான போக்குவரத்து சேவைக்கு நாளை முதல் தடை விதிக்கப்படும் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்று வரும் செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய மகளிர் அணி 6வது சுற்றில் வெற்றி பெற்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், ஆர் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
2: ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5.

0: ஏற்காடு பண்பலை 103.7 நேரம் காலை 7:25.
1: நெஞ்சுவலி, மாரடைப்பு மற்றும் இருதயம் சார்ந்த அனைத்து சிகிச்சைகளுக்கும் உயர்தர மருத்துவ சேவையுடன் உங்கள் இதய நலனுக்கு நம்பிக்கையான ஜெயதேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
2: தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் திருமல்வாடி கிராமத்தில் வீற்றிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ லட்சுமணன், ஸ்ரீ நரசிம்மர், ஸ்ரீ கதிரப்பன் சுவாமி மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற வியாழக்கிழமை நடைபெறுகிறது.
3: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
7: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
8: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
9: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
10: தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
11: கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி. 30 ஆண்டுகால தலைமுறைகளை தாண்டிய உறவுகளின் பந்தம். தங்கம் வெள்ளி வைரம் உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்களில் வாங்க கை ராசியான இடம். தரம் என்றும் நிரந்தரம். கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தருமபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.
12: மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ராஜபிரியா அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
13: நீர்க்கட்டிகள்ன்றது வந்து வயசுக்கு வரும்போதே ப்ரோக்ராம் ஆகப்பட்ட ஒரு கண்டிஷன். ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுமார் 10 முதல் 13 வயதுலேருந்து நமக்கு பெண்கள் தங்களுடைய முதல் மாதவிடாய் வர்றது, மெனார்க்கின்னு சொல்லுவோம் எங்கள் பாஷையில், அது ஸ்டார்ட் ஆகிடும். அதுலேருந்தே நாம் பெண்களுக்கு வந்து அந்த உணர்த்தணும். இன்னைக்கு பெண்கள் வந்து அதை ஒரு மென்ஸ்ட்ரல் சைக்கிள் டைரின்னு அவங்க நோட் பண்ணிட்டு வர்றாங்க. அதில் திடீர்னு ஒரு மிகப்பெரிய மாற்றம் வருது. மாதா மாதம் வருவதில்லை, 2 மாதம் 3 மாதம் ஆனால் கூட தவறிடுது வர்றதுக்குன்னா அதை இர்ரெகுலர் பீரியட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதை டாக்குமெண்ட் பண்ண ஆரம்பிப்போம். அடுத்தது பிளட் டெஸ்ட். பிளட் டெஸ்ட்ல பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஆண் ஹார்மோனோட அளவு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சின்ன வயசுலேயே அவங்களுக்கு தைராய்டு, சுகர் இதெல்லாம் கூட வருதா இல்லையான்னு செக் பண்ணிட்டு வருவோம். கொலஸ்ட்ரால் முதல் கொண்டு 18-19 வயசு ஆனால் தான் ஸ்கேன் மூலியமாக நம்ம வந்து உறுதியே பண்ண முடியும் இவங்களுக்கு நீர்க்கட்டிகள் இருக்குன்னு. ஸோ கட்டாயமாக 18-19 வயசு ஆகாம நீர்க்கட்டிகள் இருக்கு அப்படின்னு நாங்கள் உறுதி செய்ய மாட்டோம். ப்ரோக்ராம் ஆறாங்க, லைன்ல போகுது, உடல் பருமன் அதிகமாயிட்டே போறாங்க அப்படின்ற ஒரு என்ன சொல்றது, ஒரு ப்ரிவென்ஷன் சொல்லுவோம் இல்லையா, வருமுன் காப்போம் மாதிரி பார்த்துக்கோங்க, பராமரிச்சுக்கோங்க, கவனிச்சுக்கோங்கன்னு சொல்லுவோம். பட் பிசிஓடைய டயக்னோசிஸ் கொடுக்கறது வந்து 18-19 வயசுக்கு முன்னாடி தான். அப்போது கிட்டத்தட்ட உங்கள் கையில் 7-8 வருஷம் இருக்கு இல்லையா. அந்த 7-8 வருஷத்தில் அவங்க வாழ்க்கை வழிமுறையை கரெக்ட் பண்ணிட்டு அந்த வெயிட் பேலன்ஸ் பண்ணாங்கன்னா மிகப்பெரிய அளவில் இந்த நீர்க்கட்டிகளை நாம் தவிர்க்கலாம், கண்ட்ரோல் பண்ணலாம். குறைந்தது உங்களுக்கு 28 முதல் 30 நாட்களுக்கு ஒரு முறை மாதவிடாய் வரணும். மாதவிடாய் வந்தால் 3 முதல் 5 நாட்களுக்குள்ள மாதவிடாய் நின்று போயிடணும். யூஸ்வலாக ஒரு 60 ml, அதே மாதிரி முதல் நாள் அல்லது 2வது நாள் உங்களுக்கு அந்த வலி இருக்கும். கர்ப்பப்பை வந்து சுருங்கி உங்களுக்கு அந்த ரத்தத்தை வெளியில் தள்ள உங்களுக்கு அந்த கிராம்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கர்ப்பப்பையில் ஒரு மசில் கிராம்போட பெயினை உணர்வோம். இதெல்லாம் நார்மல். ஆனால் ஒரு நாளைக்கு 5-6 pad நனையுது, கட்டி கட்டியாக போக்காகுது, அல்லது தாங்க முடியாத கர்ப்பப்பை இருக்கிற இடத்துல அடிவயிறில் வலி வருது, அந்த வலி வந்து 5-6 நாள் தொடர்ந்து இருக்குது, தன்னால் சரியாக சொல்ல முடியாது. அது 15 நாளைக்கு ஒரு வாட்டியும் வரலாம், 45 நாளைக்கு ஒரு வாட்டியும் வரலான்னா போக்கில் மாற்றம் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். நம்ம ஒரே வாட்டிக்கு டாக்டர்கிட்ட போகணுன்ற அவசியம் இல்லை. குறைந்தது ஒரு 3 மாதம் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் டைரின்னு சொன்னோம் இல்லையா, மாதவிடாயை வந்து எப்படி வருதுன்றதை நோட் பண்ணுறோன்னா அது ஒரு 3-4 months சரியாக வரமாட்டேங்குது, ஒரு 21 நாட்களுக்குள்ளேயே வந்துடுது, அல்லது 35-40 நாட்கள் கூட வரல அப்படின்னா கட்டாயமாக மகப்பேறு மகளிர் மருத்துவர் ஆலோசனை அவசியம். பெண்கள் அப்படின்னாலே என்ன சொல்லுவாங்க, அவங்களுக்கு கோபம் சீக்கிரம் வந்துடும், இவங்க வந்து வார்த்தைகளை விட்டுடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பர்டிகுலராக பிஃபோர் பீரியட்ஸ், ப்ரீ மென்ஸ்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவோம், மாதவிடாய்க்கு அந்த கொஞ்சம் ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னாடி ஹார்மோன்ஸ் நிறையா ஃப்ளக்சுவேட் ஆகும், ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். அப்படி இருக்கும்போது மூடு வந்து ஸ்விங் ஆகும். அப்படின்னா என்ன இருக்கும், இவங்களுக்கு எப்போ கோபம் வரும்னு தெரியாது, எப்போ நல்லா பேசுவாங்கன்னு தெரியாது, எப்போ சிரிப்பாங்கன்னு தெரியாது, எப்போ அழுவாங்கன்னு தெரியாது. ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ மூட் அப்படிங்கிறது வந்து ஒரு மனநிலை தானே. ஸோ மனநிலை மாற்றங்களை தான் நம்ம மூட் ஸ்விங்ஸ்ன்னு சொல்லுவோம். அது வந்து ப்ரீ மென்ஸ்ட்ரல் டென்ஷன் ஆங்கில ஒரு மெடிக்கல் டேர்ம் மாதிரி.

0: வரும். இது வந்து எந்த அளவுல இருக்குன்றத அந்த பெண்மணியே உணர்வாங்க. ஸோ தனக்கு மூட் ஸ்விங்ஸ் இருக்கு, தன் அந்த சமயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும்ன்றத புரிஞ்சுக்கிட்டு நடப்பாங்க. அது எப்போ பெரிய ப்ராப்ளம் ஆகும்னா, அவங்க வேலை செய்கிற இடத்துலயே அவங்க எல்லாரும் மேலும் வள்ளு வள்ளுன்னு வளராங்க. அதனால வேலை செய்கிற இடத்துல அவங்களுடைய அந்த பேர் பாதிக்கப்படுது. அல்லது வீட்டில் அவங்க ஹஸ்பண்ட் கூட, குழந்தைங்க கிட்ட, வீட்டில் இருக்க பெரியவங்க கூட அவங்களுடைய வாக்குவாதம் அடிக்கடி வருது. அதனால அது ஒரு பிரச்சனை ஆகுதுன்னா, அதுக்கு கட்டாயமாக மருத்துவ கண்காணிப்பு, மருத்துவ ஆலோசனை அவசியம். ஸோ அவங்களுடைய மூட் என்ன மாதிரி போகுது, ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ளே போகிறாங்களா அல்லது ஆங்ஸைட்டி, படபடப்பு, கோபம் அப்படின்னு போகிறாங்களான்னு பார்த்துட்டு அந்தந்த கெமிக்கலோட மாற்றம் தான் மனநிலை. ஸோ எந்த மனநிலைக்கு எந்த கெமிக்கல் மருந்து உகந்ததோ அதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் அந்த மூட் ஸ்விங்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. பட் முக்கால்வாசி அந்த பெண்ணுக்கே தெரியும், அது நாலஞ்சு நாள் ஒரு வாரம் இருக்கும், அதுக்கப்புறம் போயிடும். இந்த டைமில் நம்ம கொஞ்சம் சாந்தமாக இருக்கணும், நம்ம கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணிப்போம், நம்மளை நாமளே கண்ட்ரோல் பண்ணுவோன்னு இருக்கிறவங்களுக்கு மருத்துவ ஆலோசனை அவசியம் இல்லை. பட் அது ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அவங்களுடைய லைஃப் ஸ்டைலை பாதிக்குது, அவங்க பேருக்கு வந்து அது கலங்கம் கொடுக்குதுன்னா கட்டாயமாக மருத்துவ ஆலோசனை.
1: இதுவரை மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ராஜப்ரியா அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது தருமபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கிய நலம்தானே. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
3: ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 7:32 கேட்டு ரசிக்கவிருக்கிறோம். சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: ஆம்நேர்களே, இது உங்கள் அபிமான சந்தோஷ சாரல். இனிமையான பாடல்களை உங்களுக்காக கொடுக்க நான் தயாராக இருக்கேன். கேட்டு ரசிக்க நீங்கள் தயாராக இருக்கீங்களா? ஒரு இனிமையான காலை நேரம், அப்படியே கிளைமேட்டை வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரம்யமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அட போங்க, எங்கெங்கே ரம்யமாக இருக்குது, நைட்டெல்லாம் மழை பெஞ்சு குளிர் அடிக்குது அப்படின்னு சொல்கிறீங்களா? எப்படிப்பட்ட சூழலாக இருந்தாலும் சரிங்க, பாடல் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சியில் ஒரு பொது அறிவுனா இருக்கும் இல்லையா? இன்றைக்கி நிகழ்ச்சிக்கான பொது அறிவுனா என்னன்றதை தெரிஞ்சுப்போமா? ஜப்பானில் நடைபெற்ற ஆசிய விளையாட்டுப் போட்டியில் மகளிர் 10 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற தமிழக வீராங்கனை யார் அப்படின்றது தான் இன்றைக்கி நிகழ்ச்சிக்கான பொது அறிவினா. வினாவெல்லாம் இருக்கட்டுங்க, நம்ம கடைசியில் அதுக்கான விடையை தெரிஞ்சுப்போம். அதுக்கு முன்னாடி அழகான பாடல்களை கேட்டு ரசிப்போமா? நிகழ்ச்சியில் முதல் பாடலாக ஒலிக்க வருகிறது பாஸ் என்கிற பாஸ்கரன் என்ற திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜா இசையில் நா முத்துக்குமார் பாடல் வரிகளில் ஆரிச்சரன் குரலில். இது உங்களுக்காக அந்த இனிய பாடல்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், SV ரோடு, தருமபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல், சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். தொடர்புக்கு 9626558383.
4: அணில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல் வாழ்த்துக்கள்.
5: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
3: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
6: தொடர்புக்கு 9500848820.
7: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 MHz ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
8: இந்தியாவின் No. 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
9: தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் பெண்ணாகரம் செயற்பொறியாளரிடமிருந்து வந்துள்ள

அறிவிப்பு. பென்னாகரம் துணைமின் நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணி செய்ய இருப்பதால் இன்று காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை பென்னாகரம், ஒகேனக்கல், பெரும்பாளை, சின்னம்பள்ளி, பாப்பாரப்பட்டி, கொல்லப்பட்டி, திகிலோடு, ஆலமரத்துப்பட்டி, தாசம்பட்டி, பி அக்ரகாரம், ஏரியூர், ராமகொண்டாள்ளி, சத்தியநாதபுரம், ஜக்கம்பட்டி, பீக்கிலி, காட்டம்பட்டி, பனைக்குளம், செல்லமுடி, நெக்குந்தி, அத்திமரத்தூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மின்னிறுத்தம் செய்யப்படும் என தமிழ்நாடு மீன் பகிர்மான கழகம் பென்னாகரம் செயற்பொறியாளர் தெரிவித்துள்ளார்.

0: சுற்றியுள்ள பகுதிகளில் மின் நிறுத்தம் செய்யப்படும் என தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் பென்னாகரம் செயற்பொறியாளர் தெரிவித்துள்ளார்.
1: மின் வெட்டு நாளில் இங்கே மின்சாரம் போல வந்தாயே, வா வா என் வெளிச்சப்பூவே வா.
2: நாட்டு சக்கரை போட்டு டீ காபி குடிக்கும் போது அதுல மண்ணு தூசி இருக்கும், அதுக்கு தான் இந்த வடிகட்டி. வீட்லயும் அப்படிதான். என்ன மண்ணு தூசி இல்லாம சுத்தமா இருக்கு? நாட்டு சக்கரை போடலையா?
3: நான் குலாஸ் நாட்டு சக்கரைக்கு மாறிட்டேன். மலிவான நாட்டு சக்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது 100% சுத்தமானது, செக் பண்ணி பாருங்க.
2: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சக்கரை.
4: உங்கள் வெங்கடேசன் வெள்ளிக்கடையில் புரட்டாசி மாதம் முழுவதும் செய்கோழி சேதாரம் இல்லாமல் காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, கால்கொலுசு, அரஞ்ஞான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை புதிய பேருந்து நிலையம் எதிரில் பாப்பாரப்பட்டி.
5: ஈரோட்டில் ஒரு பிரம்மாண்டமான கிராண்ட் எக்ஸ்போ. டெக்ஸ்டைல், ஃபுட் அண்ட் ஆக்ரோ, பிளாஸ்டிக், இன்ஜினியரிங் எல்லாமே ஒரே இடத்தில். ஏடிசியா ஐடெக் 6th edition 2026 வருகிற செப்டம்பர் 26, 27 and 28 ஈரோடு பரிமளம் மஹாலில்.
6: தருமபுரி மாவட்டம் பிடமனேரி ரோடு விளையாட்டு அரங்கம் எதிரில் அம்சு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை அண்ட் டயபெட்டிஸ் கேர் சென்டர் வருகின்ற 28th திங்கட்கிழமை முதல் இனிதே ஆரம்பமாகிறது.
7: சர்க்கரை, சிறுநீரக பாதிப்பு, சிறுநீரக கல்லடைப்பு மற்றும் அனைத்து சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் உலக தரம் வாய்ந்த சிகிச்சைக்கு ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
8: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
9: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
10: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
0: நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து குறித்தான அறிவிப்பு. இன்று காலை 6 மணி நிலவரப்படி ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வினாடிக்கு 4000 கனஅடியாக தண்ணீர் வரத்து உள்ளது. 7:42 கேட்டிருக்கும் சந்தோஷ் சாரல் நிகழ்ச்சியில் ஒலிக்க வரும் அடுத்த பாடல் ஜிப்சி என்ற திரைப்படத்திலிருந்து. சந்தோஷ் நாராயணன் இசையில் யுகபாரதி பாடல் வரிகளில் தி, அனந்து, அரிச்சரன் ஆகியோர் இணைந்து பாடிய பாடல் இது உங்களுக்காக.

0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
1: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
2: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
1: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
2: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
1: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ரயப்ப முதலி ஸ்ரீ போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
5: ரத்தநாள அடைப்பு சிகிச்சை, வேரிகோஸ் வெயின் லேசர் சிகிச்சை மற்றும் டயாலிசிஸ் நோயாளிகளுக்கான ஏவி ஃபிஸ்டுலா அறுவை சிகிச்சைக்கு அணுகவும் வாஸ்குலார் சர்ஜரி டிபார்ட்மெண்ட், விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
6: தொடர்புக்கு 9500848820.
7: மளிகை சாமான்களுக்கென்றே பிரம்மாண்ட பிரிவுகள், என்றும் தரத்துடன் எப்போதும் குறைவான விலைகளில் மங்களன் மங்களே மளிகை சாமான்களும் கிடைக்கும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலைகளை வாங்கிட மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் வீட்டு உபயோக பொருட்கள் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 8:15 நலமாய் வாழ இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: தர்மபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம்.
0: ஏழு மணி 49 கேட்டு ரசித்திருக்கும் இது சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியில். இனிமையான பாடல்களாக வளம் வந்துட்டுருக்கு, கேட்டு ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கூடவே ஒரு சிம்பிள் அட்வைஸும் கூட சொல்லிடலாம் நேர்களுக்கு. நேர்களே வந்து பார்த்திங்கன்னா, இப்போது ஒரு 2-3 நாட்களாக வந்து தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா காலநிலை மாற்றம், அதாவது மழை வந்து விட்டு விட்டு பெஞ்சிட்ருக்கு, அங்கங்கே வந்து தண்ணியெலாம் தேங்கிட்டுருக்கு. அதனால் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பத்திரமா பார்த்துக்கோங்க, ஏன்னா அங்கங்கே டெங்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்ருக்கு. அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ பத்திரமா பார்த்துக்கிறோமோ அந்தளவுக்கு வந்து நம்ம சேஃபாக இருந்துக்கலாம். நிகழ்ச்சியில் வலிக்க வரும் அடுத்த பாடல் சந்தோஷ் சுப்பிரமணியம் என்ற திரைப்படத்திலிருந்து, தேவி ஸ்ரீ பிரசாத் இசையில், விவேகா பாடல் வரிகளில் திப்பு, கோபிகா பூர்ணிமா ஆகியோர் இணைந்து பாடிய பாடல் இதோ.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வெண்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
6: தொடர்புக்கு 9500848420.
7: நேரம் 7:55 கேட்டிருக்கும் இது சந்தோஷ சாடல். நிகழ்ச்சியில் ஒரு பொது அறிவினாவை கேட்டிருந்தோம், அதுக்கான விடையை யோசிச்சுக்கிட்டே சரியாக பாடலை ரசிக்க முடியல அப்படின்னு

ஃபீல் பண்ணுறீங்களா? விடையை தெரிஞ்சுப்போமா? இன்னைக்கு நிகழ்ச்சியில் கேட்டிருந்த பொது அறிவுனா, ஜப்பானில் நடைபெற்ற ஆசிய விளையாட்டுப் போட்டியில் மகளிர் 10 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற தமிழக வீராங்கனை யார் அப்படின்னு தான் கேட்டிருந்தோம். யார் அப்படின்னா, இளவேனில் வாலறிவன். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தைச் சேர்ந்தவர், கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் அப்படின்னே சொல்லலாம். 252.4 புள்ளிகள் பெற்று வந்து வெள்ளிப்பதக்கம் பெற்றிருக்காங்க. ஜப்பானில் நடைபெற்ற ஆசிய விளையாட்டுப் போட்டியில் மகளிர் 10 மீட்டர் ஹேர் ரைபிள் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற தமிழக வீராங்கனை யார் அப்படின்னு கேட்டிருந்தோம். இதற்கான விடை இளவேனில் வாலறிவன் தான். நிகழ்ச்சியில் வந்து பொது வினாவுக்கான விடையை வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். நிறைவு பாடலை வந்து சூப்பராக கேட்டு ரசிங்க. ஒலிக்க வரும் நிறைவு பாடல் யாரடி நீ மோகினி என்ற திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜா இசையில் நா முத்துக்குமார் பாடல், வரிகளில் கார்த்திக் ரீட்டா இணைந்து பாடிய பாடல் இதோ.

நேர்களை ஒழித்த பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய சந்தோஷச்சாரல் நிகழ்ச்சி. இதுவரை கேட்டு ரசித்தோம் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய சந்தோஷச்சாரல். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, நேரம் காலை 8 மணி. நேர்களை கேட்கலாம்.

0: தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: தர்மபுரியில் 30 ஆண்டுகளாக நம்பகமான ரத்த பரிசோதனை சேவைகளை செஞ்சுட்டு வர ஹெல்த் கேர் டயக்னோஸ்டிக் லேப்ஸ் இப்ப புதிய தொழில்நுட்பத்தோட அரோவா லேப்ஸா பெயர் மாற்றம் பண்ணிருக்கோம். பெயர் மாறினாலும் எங்க நோக்கம் ஒன்றுதான், உங்க ஆரோக்கியத்தை பாதுகாப்பது. அதே அனுபவம் உள்ள டெக்னீஷியன்ஸ், அதே துல்லியமான ரிப்போர்ட்ஸ். தர்மபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தர்மபுரி.
0: தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள்.
2: இன்று செப்டம்பர் 22. பல சமயங்களில் நமது இல்லங்களுக்கு வருகிற நண்பர்கள் அன்பளிப்பு பொருளாக கையுறையாக சில பொருட்களை கொண்டு வந்து தருவது உண்டு. பழங்களாக, நூல்களாக, இனிப்பு முதலாகிய பலகாரங்களாக தருபவர்களுக்கு மத்தியில் புத்தகங்களை தருகிற நண்பர்களும் உண்டு. ஆனால் என்னுடைய நண்பர்களில் ஒருவர் தனித்துவமாக பழங்களோடோ புத்தகங்களோடோ வருகிற போது கூடவே ஊதுபத்தியையும் கொண்டு வந்து தருகிற வழக்கம் உண்டு. காரணம் என்ன என்று நான் அவரிடத்தில் கேட்டதும் இல்லை, அவர் சொன்னதும் இல்லை. திடீரென்று எங்கள் இல்லத்தில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை, எல்லாரும் பழங்க தான் தர்றாங்க, இந்த மாமா மட்டும் ஏன் ஊதுபத்தியும் கொண்டு வந்து தர்றாங்க என்று தனக்குத்தானே கேட்டுக்கொள்வது போல அது எடுத்துக்கொண்டு போகிற போது சிரித்த முகத்தோடு வினவியது. இணையமாக சிரித்தார் நண்பர். நான் சொன்னேன், அவர் மனம் போலவே அதுவும் மனம் தர வேண்டும் இல்லையா? பக்தி மனம் கமழுகிற பொழுதெல்லாம் இந்த மாமாவின் நினைவு நமக்கு வர வேண்டும் என்றுதான் செல்லமே என்று நான் விளக்கம் சொன்னேன். அதற்கும் ஒரு சிரிப்பு சிரித்துவிட்டு, மேலும் அதற்குள்ளே ஒரு பொருள் இருக்கிறது என்பதை மறைமுகமாக சிரிப்பின் உணர்த்தி காட்டினார் நண்பர். பின்னர் அவரே மெல்ல விளக்கினார், நான் பேருந்துகளில் வருகிற பொழுது ஊதுபத்தி வாங்குவதற்கான வாய்ப்புகள் கிடையாது, ரயிலில் வருகிற பொழுது ரயில் பெட்டிகளில் அமர்ந்திருக்கிற போது சில நண்பர்கள் வருவார்கள், அந்த கூட்ட நெரிசலுக்கு நடுவிலும் ஊதுபத்தி விற்று கொண்டு வருகிற மாற்றுத் திறனாளியாக இருக்கிற பார்வையில்லாத அன்பர்கள் வந்து ஊதுபத்தியை விலை கூறி விற்பார்கள். பேரம் பேசுவதற்கோ வேண்டாம் என்று விளக்குவதற்கோ எனக்கு மனம் வந்ததில்லை. தன்னுடைய நிலைமையை சொல்லி கையேந்தி இறக்காமல் தான் கொண்டு வந்த பொருளை விற்று அதன் மூலமாக தன் வருமானத்தை நிலைநிறுத்திக் கொள்ளுகிற அந்த நண்பரின் உழைப்பு நேர்மையை பாராட்டுவதற்காக முடியாவிட்டாலும் அவருடைய பணிகளில் பங்கேற்பதற்காகத்தான் அந்த ஊதுபத்திகளை நான் வாங்கி கொண்டு வருகிற வழக்கம் உண்டு. எனக்கு பிடித்தமான நண்பர்களுக்கு பரிசுப் பொருளாக கையுறை பொருளாக கொடுக்கிற போது இதனையும் கொடுப்பதுண்டு. ஒரு வகையில் அத்தகைய நண்பர்களுக்கு நாம் உதவுகிற ஒரு நற்பணியில் நம்முடைய மனமும் ஒன்றுகிறது தானே. எனவே இரு மாதிரியான பணிகளை செய்கிற பொழுது ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை காணுகிற பக்திமையில் இன்னும் ஒருபடி மேலே போய்விடுகிற அனுபவம் எனக்கு தோன்றி விடுகிறது என்று அவர் சொல்லுகிற போது, நாமும் இது மாதிரியான சந்தர்ப்பங்களை நழுவ விட்டோமே என்று எனக்கு தோன்றுகிறது. எல்லா நேரங்களிலும் எல்லோருக்கும் வாரி வழங்குகிற வள்ளலாக நாம் ஆகிவிட முடியாது. குறைந்தபட்சம் இது போன்ற சந்தர்ப்பங்களில் நம் சமகால வாழ்க்கையில் சந்திக்கிற மனிதர்களின் பணிகளில் அவர்கள் எடுத்துக்கொள்ளுகிற முயற்சிகளில் ஓர் அணுவளவேனும் நாம் பங்கெடுத்துக் கொண்டால் சமூகத்தின் இயக்கத்திற்கு நாம் துணை செய்தவராக மாறிவிடுகிறோம் இல்லையா? இரக்கம் ஒன்றை மூலதனமாக கொண்டு நம்மிடத்தில் கையேந்துவதை விடவும் உழைத்த பயனால் விளைந்த பொருள்களை கொண்டு வந்து விற்பனை செய்வதும், கலைப்பொருட்களை இதுபோல சந்தையிட்டு அதன் மூலமாக வருமானம் ஈட்டி அந்த கலையை வளர்க்கவும் முயலுகிற அகவிழி அறிஞர்களாக இருக்கிற மாற்றுத் திறனாளிகளுக்கு ஊக்கம் தருகிற வண்ணமாக இது போன்ற பணிகளில் உதவுவது கூட நன்றுதானே. எனவே நண்பர்களே, இசைவாடி நம்மிடத்தில் கையேந்தி வருகிற அந்த மாற்றுத் திறனாளிகளுக்கு நிதி கொடுத்து உதவுவது போலவே அவர்கள் விற்பனைக்காக கொண்டு வருகிற நல்ல பொருட்களை உரிய விலை கொடுத்து வாங்கி உதவுவது கூட அவர்களது பொருளாதார மேம்பாட்டிற்கு நமது சிறிய பங்களிப்பாக தணிக்கையாக இருக்கும் என்பதை இன்று நன்று ஒன்று என்று உங்களிடத்தில் எனக்கு பகிர்ந்து கொள்ள தோன்றுகிறது.
0: தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. வழங்கினார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம்.

0: பொன்னியின் புதுப்புனல் இது அறிமுக நேயர்களுக்கான நிகழ்ச்சி. நான் தினமும் பண்பில் கேட்பேங்க, ஆனால் எனக்கு வந்து இணைப்பே கிடச்சதில்ல, பேசணும்னு ஆசை அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்களா? உங்களுக்கு வந்து இணைப்பு கிடைக்கல அப்படின்ட்டு வருத்தப்பட்டுருக்கீங்களா? நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியில் வந்து பங்கேற்று பண்பலையோடு பேசலாம். உங்களுக்கு பிடிச்ச பாடலை காற்றலையில் கேட்டு ரசிக்கலாம். நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 0434342 என்ற முன்னணி பெண்ணோடு, 2444030 மற்றொரு எண் 9486811052 இந்த எண்களில் அழைக்கலாம். எனக்கு இணைப்பு கிடைக்கலங்க, ஆனால் பாட்டு கேட்கணும்னு ஆசை அப்படின்னா உங்களுக்காக வாட்ஸ்அப் பெண்ணும் இருக்கு, 0434242444300. இந்த எண்ணுக்கு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு பாட்டு இடம்பெற்ற திரைப்படம் உங்க பேர் மற்றும் ஊரை தட்டச்சு செஞ்சு அனுப்புங்க. உங்க விருப்ப பாடல காற்றலையில கேட்டு ரசிக்கலாம். பொன்னியின் புதுப்பனல் இது அறிமுக நேயர்களுக்கான நிகழ்ச்சி, கேட்டு ரசிக்கவிருக்கிறோம். தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பொன்னியின் புதுப்புனல் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: இறைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
3: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
4: தொடர்புக்கு 9500848420.

0: பொன்னியின் புதுப்பின நிகழ்ச்சியில் முதலாவதாக அறிமுகமாகக்கூடிய நேரை இணைச்சிடுவோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார், எங்கிருந்து?
1: தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் போரநாயக்கனூர் கிராமத்திலிருந்து என் விஜய்.
0: விஜய், என்ன பண்றீங்க?
1: நான் விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு 5-6 ஏக்கர்ல.
0: 5-6 ஏக்கர். எப்படி, மழை எல்லாம் நல்லா பெஞ்சிருக்கா உங்க ஊர்ல?
1: ரொம்ப ரொம்ப வெயிலா இருந்தது, ரொம்ப கஷ்டமா இருந்தது. இப்ப ஒரு 10 நாள் பரவாயில்ல, நல்ல பருவமழை,
0: நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு.
1: அது இல்லாம நம்ம கரும்புலாம் காஞ்சி போயிருந்தது, இப்ப பரவாயில்ல ஓரளவுக்கு.
0: சரிங்க,
1: வெப்பம் தணிஞ்சு குளிர்ச்சியா இருக்கு.
0: சரி, பண்பல எப்படி தினமும் தொடர்ந்து கேப்பீங்களா? உங்களுக்கு பிடிச்ச நிகழ்ச்சினா என்ன சொல்வீங்க?
1: இல்ல, நான் ஆண்ட்ராய்டு மொபைல் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் இதுக்கு முன்னாடி. இப்பதான் கீபேட் மொபைலுக்கு வந்திருக்கேன்.
0: சரிங்க,
1: எப்ப பார்த்தாலும் அது வந்து ஒரு இதாவே தெரியும், ஒரு கிட்டு பிடிச்ச மாதிரியே இருக்கும். பட் பண்பலை வந்து என்னோட பணிகளையும் எந்த இடையூறும் பண்றது இல்ல. அது இல்லாம என்னோட நேரத்தையும் பயனுள்ளதான் இது பண்ணுவோம்.
0: அதுதான் பண்பலையோட சிறப்பே, கேட்டுக்கிட்டே நம்ம எப்படிப்பட்ட வேலைனாலும் செய்யலாம். சரி, என்ன பாடல் கொடுக்கலாம் விஜய்க்காக?
1: கரும்பு களை எடுக்கிறது எல்லா வேலையும் இதை கேட்டுட்டே தான் செய்வாங்க.
0: சரிங்க, உற்ற தோழனாக உங்க கூட இருக்கு.
1: ஓகே, நன்றிங்க.
0: சரிங்க, பாடல் என்ன கொடுக்கலாம்?
1: படையப்ப படத்திலிருந்து ஒரு நல்ல பாடலை.
0: ஒரு நல்ல பாடலை கொடுத்துடலாங்களா? சரிங்க, நன்றி. இதோ உங்களுக்கான பாடல் படையப்பா திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்குது.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: ஈரோட்டில் ஒரு பிரம்மாண்டமான கிராண்ட் எக்ஸ்போ. டெக்ஸ்டைல், ஃபுட் அண்ட் ஆக்ரோ, பிளாஸ்டிக், இன்ஜினியரிங், எல்லாமே ஒரே இடத்தில். ஏடிசியா ஐடெக் 6th எடிஷன் 2026 வருகிற செப்டம்பர் 26, 27 அண்ட் 28 ஈரோடு பரிமளம் மஹாலில்.
4: நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஈரோடு மஞ்சள் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நேற்றைய விலை நிலவரம். விரலி மஞ்சள் 13,329 ரூபாய் முதல் 17,329 ரூபாய் வரையிலும், கிழங்கு மஞ்சள் 12,999 ரூபாய் முதல் 16,489 ரூபாய் வரையும் குவிண்டால் ஒன்றுக்கு விலை போனது.
5: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
7: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
8: கல்யாணத்துல கவனிச்சியா?
9: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
8: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
10: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும்

0: மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில் வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி.
1: தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பொன்னியின் புதுப்புனல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: தர்மபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம் வழங்கும் நலமாய் வாழ இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தர்மபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம். தர்மபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம் வழங்கும் நலமாய் வாழ வழங்குகிறார் டாக்டர் சங்கர் ரங்கநாதன் அவர்கள்.
3: தர்மபுரி பண்பலைகளுக்கு காலை வணக்கம்.
4: டாக்டர் சங்கர் ரங்கநாதன், மூளை நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர், ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மற்றும் நியூரோ கேர் பெண்ணாகரம் மைண்டூரில் அமைந்திருக்கக்கூடிய நம்முடைய மருத்துவமனையில் பணிபுரிகின்ற தலைமை மருத்துவராகிய நான் ஏறத்தாழ 3 மாதங்கள் கழித்து உங்களை இன்று சந்திக்கின்றேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய மருத்துவமனை ஏறத்தாழ 100 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனையாகும். இது வந்து அதிநவீன உயர் சிறப்பு சிகிச்சைக்காக மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய நோக்கத்தோடு மட்டுமே ஆரம்பிக்கப்பட்ட இந்த மருத்துவமனை. இந்த மருத்துவமனைய சிறப்பு அம்சங்கள்னு பார்த்தீங்கன்னா தர்மபுரி மாவட்டத்தில் எந்த நிலையிலும் இல்லாத அளவு இங்கு வசதிகள் உள்ளது. என்ன வசதிகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா 24 மணி நேரம் பணிபுரிகின்ற மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் 1.5 டெஸ்லா அதிநவீன சிறப்பு MRI ஸ்கேன் பரிசோதனை 24 மணி நேரமும் பயன்படுத்தப்படுகிறது, செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதே மாதிரி 32 ஸ்லைஸ் CT ஸ்கேன் வசதியும் இருக்கிறது. தீவிர சிகிச்சை பிரிவு, விபத்து மற்றும் தலைகாய சிகிச்சை பிரிவு, விஷ முறிவு சிகிச்சை பிரிவு மற்றும் இருதய சிகிச்சை பிரிவும் இப்பொழுது சமீபத்தில் ஆரம்பித்திருக்கிறோம். நாம் இப்பொழுது தொடர்ச்சியாக வலிப்பு நோய் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். வலிப்பு நோயில் மிக முக்கியமான விஷயம் 2 இருக்கிறது. 1 ப்ரொவோக்டு சீஷர், இன்னொன்று அன்ப்ரொவோக்டு சீஷர்னு சொல்லுவாங்க. இல்லத்தில் புரியலையா டாக்டர் அப்படிங்கிட்டேன்னா, அன்ப்ரொவோக்டு சீஷர் அப்படிங்கிறது எந்த காரணமும் இல்லாமல் வரக்கூடிய வலிப்பு. அதை பற்றி நம்ம நிறைய பேசிக்கொண்டே இருக்கிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம் ப்ரொவோக்டு சீஷர். ப்ரொவோக்டு சீஷர்னா உந்தப்பட்டு வருகின்ற வலிப்பு நோய், என்னென்ன காரணங்களும் உந்தப்படுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். முக்கியமான விஷயம் வந்து சரியாக தூக்கம் இல்லைன்னா, க்ரானிக் ஸ்லீப் டிப்ரிவேஷன். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா 1 நாளைக்கு 3 மணி நேரம் தான் தூங்குவாங்க. 2 வகையாக இருக்கும். அதாவது கடினமாக உழைக்கக்கூடியவங்களுக்கு தூக்கம் சரியாக வராது, தூங்கத்துக்கு நேரம் இருக்காது, அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் இருக்கிறார்கள். நேரம் இருந்தும் நம்ம அலைபேசிலையும் தொலைபேசிலையும் சமூக வலைத்தளத்தில் நம்ம நேரத்தை கழித்து வீணாக தூங்காமல் கண்ணையும் உடலையும் கெடுத்து கொள்ளக்கூடிய நபர்கள் சில பேர் இருக்கிறார்கள். என்ன டாக்டர், நைட்டு தூங்காமல் டிவி பார்த்தா இல்லை ஃபோன் பார்த்தா ஃபிட்ஸ் வருன்றீங்க? வரும். ஏன் வரும்னா, நீங்கள் அந்த மானிட்டர்ஸ் அதை வாட்ச் பண்ணும்போது டிஜிட்டல் ஐஸ்டென்னு சொல்லுவோம். டிஜிட்டல் ஐஸ்டென்னா நம்ம பார்க்கக்கூடிய கைபேசி இருக்கக்கூடிய கதிர்கள் நம்மளுடைய கண்களை உறுத்தும் போது கண்கள் அழுத்தத்துக்கு உள்ளாகும். இந்த அழுத்தம் கண்ணிலிருந்து செல்லக்கூடிய நரம்புகள் மூலமாக மூளையில் சென்றடையும். மூளை வந்து ஒரு நிலைமைக்கு மேலே அது தாங்கி பிடிக்கும். ஒரு நிலைமை தாண்டிடுச்சுன்னா என்ன ஆகும், அதுலேருந்து வலிப்பு நோய் வரும். நிறைய பேருக்கு இப்போ தூக்கமின்மைங்கிறது பெரிய விஷயமா இருக்கிறது. நம்மக்கிட்டே நிறைய நோயாளிகள் வராங்க, தூக்கம் சரியாக வரல டாக்டர். என்ன வயசுன்னு கேட்டிங்கன்னா 22-21. வயதானவங்களுக்கு தூக்கம் வரலைன்னா கூட பரவாயில்ல, ஏன்னா நிறைய கவலைகள் இருக்கும். மகனோ மகளுக்கோ கல்யாணம் பண்ணணும், கடன் கட்டணும், நினைத்த மாத்திரில் சில விஷயங்களை முடிக்க வேண்டும், கடமைகள் முடிக்கவில்லை அப்படின்ற எண்ணங்கள் இருக்கலாம். சில பேர் நோய்வாய்ப்பட்டு வயதானவர்கள் இருப்பாங்க, அந்த நோய்வாயினால தூக்கம் வராமல் இருக்கலாம். சில பேருக்கு மருந்துகள் அதிகமாக உட்கறதுனால தூக்கம் வராமல் இருக்கலாம். ஆனால் இன்றைய காலகட்டங்களில் இளைய தலைமுறைகள் நிறைய பேர் தூக்கம் தொலைந்து காணப்படுகிறார்கள். ஏன் காணப்படுகிறார்கள்? தூக்கத்துக்கு என்னாவது செய்யணும் டாக்டர், தூங்க முடியல டாக்டர், ஏதாவது செய்யுங்க டாக்டர், தூக்கம் மருந்து கொடுக்காதீங்க, ஆனால் தூக்கம் மட்டும் இன்றைக்கி வரணும் அப்படின்னு வராங்க. தூக்கம் வந்து தேவையில்லாமல் யாருக்கும் கொடுப்பதில்லை, அது எந்த மருத்துவரும் அறிவுறுத்த மாட்டாங்க. இப்போ தூக்கம் வர்றது என்ன செய்யணும்னு முதல்ல யோசிக்கணும். எதனால் தூக்கம் வர்றதுன்னு நம்ம யோசிக்கணும். அதை நம்ம யோசிக்கிறதே கிடையாது. ஆனால் படுக்க போகும்போது மட்டும்தான் நம்ம எல்லா பிரச்சனையும் மனசுக்குள்ளே போட்டு குழப்பிக்கிறோம். நம்ம வீட்டுக்குள்ளே போகும்போதே நம்முடைய காலனிகளை கழித்து வைப்பதோடு நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய சங்கடங்கள், நம்ம அன்றாட நம்முடைய பணிச்சுமை, நம்ம பணிபுரிந்த இடம் அல்லது கல்வி கற்கும் இடம் எதுவாக இருந்தாலும் சரி, அன்றைய நாள் உடைய மிகுதியான நேரம் எங்கு கழிந்ததோ அதை சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் நம்ம வீட்டுக்கு வெளியில் காலணிகளை கழட்டி வைக்கும்போது அதையும் ஒதுக்கி வைத்துவிட்டு உள்ளே செல்வது நல்லது. இது உங்களுக்கும் நல்லது, உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கும் நல்லது. அதுபோல் படுக்கைக்கு போகும்போது

0: அனைத்து கசப்பான அனுபவங்கள், மனதிலக்கூட குழப்பங்கள் அனைத்தையும் படுக்கை அறைக்கு வெளியிலேயே ஒதுக்கிவிட்டு தான் படுக்கைக்கு செல்ல வேண்டும். இது நிறைய பேர் செய்கிறதில்ல. படுத்துட்டு தான் யோசிக்காது, நாளைக்கு என்ன செய்யலாம், இன்றைக்கி ஏன் அவர் நம்மளை திட்டினார், நாம் ஏன் இவர்கிட்ட ஏமாந்துட்டோம், அவர் நம்மளை இப்படி பேசினார், இவர் இப்படி நம்மளை பார்த்து முறைச்சார், இவர் நம்மளை பார்த்து கண்டுக்காமல் போனார், இவர் நமக்கு மரியாதை கொடுக்கலையே, இப்படி நம்ம ஏமாந்துட்டோமே, ஐயோ போச்சே, நம்ம இப்படி நம்ம கணக்கு போட்டு இப்படி ஆயிடுச்சே, நம்ம எதிர்பார்த்த மாதிரி நடக்கலையே அப்படின்னு ஏமாற்றங்களை மனதில் அடுக்கி கொண்டே சென்று தூக்கம் என்ற அமைப்பே இல்லாமல் தூக்கத்தை தொலைத்து அடுத்த நாள் டென்ஷனாக சுத்திரிவாங்க, அவங்களுக்கெல்லாம் வலிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். இது வந்து எச்சரிக்கையாக கூட நீங்கள் நினச்சிக்கலாம். தொடர்ந்து பேசுவோம். வேற என்ன காரணங்களால் ப்ரொவோக்டு சீசர், அதாவது ஏதேனும் காரணங்களால் வரக்கூடிய வலிப்பு நோய், அதை பற்றி நம்ம தொடர்ந்து நாளைக்கு பேசுவோம். நன்றி, வணக்கம்.
1: தருமபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம் வழங்கிய நலமாய் வாழ கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் சங்கர் ரங்கநாதன் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியோர் தருமபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம். தொடர்புக்கு 9150779329.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா?
4: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
7: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
8: ஈரோட்டில் ஒரு பிரம்மாண்டமான கிராண்ட் எக்ஸ்போ, டெக்ஸ்டைல், ஃபுட் அண்ட் ஆக்ரோ, பிளாஸ்டிக், இன்ஜினியரிங் எல்லாமே ஒரே இடத்தில். ஏடிசியா ஐடெக் 6th edition 2026 வருகிற செப்டம்பர் 26, 27 and 28 ஈரோடு பரிமளம் மஹாலில்.
9: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ரயப்ப முதலி ஸ்ரீ போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.

0: நிகழ்ச்சியில் அடுத்ததாக தர்மபுரி மாவட்ட ஆட்சியரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. இன்று காலை 10 மணிக்கு மக்கள் தொடர்பு திட்ட முகாம் எஸ் தாதம்பட்டி கிராமம் தீர்த்தமலை உள்வட்டம் அருள் வட்டம் என்ற இடத்தில் நடைபெற உள்ளது. மக்கள் தொடர்பு திட்ட முகாமில் பல்வேறு அரசு துறைகளின் அலுவலர்கள் கலந்து கொண்டு அரசின் நலத்திட்டங்கள் மற்றும் துறை சார்ந்த திட்டங்கள் குறித்து பொதுமக்களுக்கு எடுத்துரைக்க உள்ளனர். எஸ் தாதம்பட்டி மற்றும் சுற்றுப்புற கிராம மக்கள் அனைவரும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு தர்மபுரி மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சி அடுத்து நம்மோடு அறிமுகமாகக்கூடிய நேரம் இணைச்சிடுவோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கிருந்து?
1: நாங்க பெரியசூரியன்னு வாசுகி பேசுறேன்.
0: என்ன பேருங்க?
1: வாசுகி.
0: வாசுகி, எந்த ஊருங்க?
1: பெரியசூரியங்க, நன்றி கிராமத்துல.
0: சரி சரிங்க. வாசுகி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃப்.
0: ஹவுஸ் ஒய்ஃப், எப்படி குழந்தைங்களா ஸ்கூலுக்கு ரெடி பண்ணிட்டீங்களா?
1: ரெடி பண்ணிட்டே இருக்கேங்க மேம். உங்க கனெக்ஷன் வந்து கொஞ்சம் பேசலாம்னு
0: இருக்கேன். ஓ, ரெடி பண்ணிட்டே அப்படியே பேசிட்டு இருக்கீங்க. சரி சரிங்க. என்ன பாடல் கொடுக்கலாம் வாசுகிக்காக? சரிங்க, கொடுத்துடலாம். நன்றி இணைந்தமைக்கு. பாட்டை கேட்டுட்டே அப்படியே உங்க குழந்தைங்களெல்லாம் ரெடி பண்ணுங்க. நன்றி வாசுகி.
1: தேங்க்ஸ்.
0: நன்றி நன்றி. இதோ உங்களுக்கான பாடல்.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: தருமபுரி மாவட்டம் பிடமனேரி ரோடு விளையாட்டு அரங்கம் எதிரில் அம்சு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை அண்ட் டயபெட்டிஸ் கேர் சென்டர் வருகின்ற 28ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் இனிதே ஆரம்பமாகிறது.
4: உங்கள் வெங்கடேசன் வெள்ளிக்கடையில் புரட்டாசி மாதம் முழுவதும் செய்கோழி சேதாரம் இல்லாமல் காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, கால்கொலுசு, அரண்யான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை புதிய பேருந்து நிலையம் எதிரில் பாப்பாரப்பட்டி.
5: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தருமபுரி.
6: தொடர்புக்கு 9500848820.
7: நிகழ்ச்சியில் அடுத்ததாக சேலம் விற்பனை குழு வேளாண் விலை பொருட்களின் நேற்றைய விலை நிலவரம். சேலம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மஞ்சள் குவிட்டால் ஒன்றுக்கு அதிகபட்சமாக 15,010 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 9,820 ரூபாய்க்கும் சராசரியாக 11,200 ரூபாய்க்கும் விலை போனது. கொப்பரை தேங்காய் குவிண்டால் ஒன்றுக்கு அதிகபட்சமாக 15,745 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 8,045 ரூபாய்க்கும் சராசரியாக 12,932 ரூபாய்க்கும் விலை போனது. ஆத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் 7 குவிண்டால் ஒன்றுக்கு அதிகபட்சமாக 13,469 ரூபாய் வரை

0: குறைந்தபட்சமாக 12,510 ரூபாய் வரையிலும் சராசரியாக 13,065 ரூபாய் வரையிலும் விலை போனது. எடப்பாடி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பருத்தி குவிண்டால் ஒன்றுக்கு அதிகபட்சமாக 9,399 ரூபாய் வரையிலும் குறைந்தபட்சமாக 8,009 ரூபாய் வரையிலும் சராசரியாக 8,704 ரூபாய் வரையிலும் விலை போனது. சங்ககிரி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் ராகி குவிண்டால் ஒன்றுக்கு அதிகபட்சமாக 3,750 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 3,125 ரூபாய்க்கும் சராசரியாக 3,265 ரூபாய்க்கும் விலை போனது. கொளத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நிலக்கடலை குவிண்டால் ஒன்றுக்கு அதிகபட்சமாக 8,500 ரூபாய் வரையிலும் குறைந்தபட்சமாக 7,500 ரூபாய் வரையிலும் சராசரியாக 8,000 ரூபாய் வரையிலும் விலை போனது. நேர்கள் இதுவரை சேலம் விற்பனை குழு வேளாண் விளைபொருட்களின் நேற்றைய விலை நிலவரம் கேட்டீர்கள். தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய பொன்னியின் புதுப்புணல் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. நேரம் காலை 8:32 பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம்.
1: தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
3: சுபமுகூர்த்த பட்டு ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
2: தரமாகவும் குறைந்த விலையிலும் எடுக்க
3: என்றும் இனி என்றென்றும்
2: ஸ்ரீ மகாலட்சுமி
3: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு
2: தர்மபுரி. உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
3: சுபமுகூர்த்த பட்டு ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
2: தரமாகவும் குறைந்த விலையிலும் எடுக்க
3: என்றும் இனி என்றென்றும்
2: ஸ்ரீ மகாலட்சுமி
3: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு
2: தர்மபுரி.
1: தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
4: வணக்கம். ஒட்ட கூத்தம் பாட்டுக்கு ரத்த தாப்பான்னா என்ன, அது ஒரு பழமொழி அப்படிங்கிற மாதிரி சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அதுவா கூட நடந்துடும் வேலை, அடா நீங்க பேசாம பண்ணுங்க நான் போய் அதை முடிச்சு காட்டுறேன் பாட்டுங்க அப்படின்னு போய் நம்ம போய் நம்மளே பார்த்துருந்தா அதை முடிச்சிருக்கலாம். இந்த ஒரு படத்தில் வடிவேல் சீட்டு விளாண்டுக்கிட்டு இருக்கப்ப இந்த அந்த அது அது இறக்காதுன்னு சொன்னால் கேட்டியா அப்படின்னு சொல்லி அவனுக்கு எடுத்துகிட்டு போயிடுவோம்ல. அது மாதிரி சொல்கிறதுக்கு பேர் தான் ஒட்டக்கூத்தம் பாட்டுக்கு ரெட்ட தாப்பாங்கிறது. இப்படி நடந்திருக்குமா, நடந்திருக்குமாங்கிறது கட்டத்தில் நமக்கு ஒரு பாட்டு கிடைக்குது பாருங்க. அதாவது கணவன் மனைவிக்குள்ள சிறு சண்டை வரும், வரலாங்கிறாரு வரணுங்கிறாரு திருவள்ளுவரை. 1330 திருக்குறள் என்ன அப்படின்னா, ஊடுதல் காமத்திற்கு இன்பம் அதற்கு இன்பம் கூடி மயங்க பெரிய. குடும்பம்ன்றிருந்தால் சிறு சண்டை வரணும். சண்டைக்கு பிறகு அவருடைய அன்பு மிகவும் ஆழமாகும். இதுதான் அதனுடைய பொருள். இப்போ சண்டையும் வரக்கூடாது, வந்துட்டால் கோர்ட்டுக்கு போயிடணும் அப்படின்னு வந்துடுறோம். இது வேற, இந்த இதை விட்டுருக்கேன். இப்போ இந்த சிறு சண்டை வந்தால் எப்படி அந்த சண்டை போயுங்கிறத சங்க இலக்கியத்தில் சொல்கிறான். அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை இல்லையா, ஆனால் அந்த பேச்சுவார்த்தையை முடிப்பதற்கு யாரெல்லாம் துணை நிற்பார்கள்னா, குழந்தைகள் துணை நிற்குமா. சில வீட்டில் அம்மா சொல்கிறதா அப்பாட்ட போய் சொல்லணும், அப்பா சொல்கிறதா அம்மாட்ட போய் சொல்லணும், இப்படி பிள்ளைய தபால் வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது ஒரு வகை. அப்புறம் பேசிடுவாங்க நிறைய வந்து, ஏங்க அவன் என்ன சொல்கிறான்னு புரியலையா அப்படின்னோடனே சரி பேச்சுவார்த்தை வந்துடும். விருந்தினர்கள் வந்தால் இந்த ஊழல் தீர்க்கும் வாயில்களில் அவங்களும் ஒருத்தவங்களாம். எப்படி அப்படின்னா, ரெண்டு பேர் பேசாமலே இருப்பாங்களாம் மூணு நாள் நாலு ஆள். திடீர்னு வெளியாள் வந்துட்டாங்கன்னு வைங்களேன் சொந்தக்காரவங்க, இதை போய் சண்டைன்னு சொன்னால் உருவரம் சொல்லிவிடுவாங்க. உடனே உள்ள திரும்பி, இங்கே உங்கள் சித்தப்பா வந்திருக்காரு பாரு, அடே வாங்க வாங்க வாங்க, ஏங்க போய் அவருக்கு போய் ஒன்று இது போய் எடுத்துவாங்க, அவர் ஈரல்லாம் நல்லா சாப்பிடுவார் அப்படின்னோடனே அந்த சண்டை முடிஞ்சு போவான். இவ்வளோதான், இப்படி தான் முடியணும். அவர் போன பிறகு திருப்பி ஆரம்பிக்கக்கூடாது.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறைகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்.
0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புணல் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்

0: Viking Bunions and Briefs.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: புற்றுநோய் கதிர்வீச்சு சிகிச்சை, ரேடியோ தெரப்பி, கீமோ தெரப்பி மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை அனைத்தும் ஒரே இடத்தில் நம்ம ஊரில். அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
4: தொடர்புக்கு 9500848820.
5: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
6: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
5: எட்டு மணி 37 கேட்டிருக்கும் இது பொன்னியின் புதுப்புனல் நேர்களை உங்கள் நினைவிற்காக இன்று காலை 9:05 வானலையில் வசந்தம். இன்னைக்கு வானலையில் வசந்தம் நிகழ்ச்சியோட தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாசிப்பு தரும் மாற்றம். ஒரு நல்ல புத்தகம் பல 100 நண்பர்களுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வாசிப்பு பழக்கத்தினால நமக்குள்ள நிறைய நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். நம்ம பழக்க வழக்கத்திலிருந்து நம்மளோட மரியாதையை தேடித்தரக்கூடியது நம்மளோட பழக்க வழக்கங்கள் தான். அந்த வாசிப்புனால நமக்கு என்னென்ன மாற்றங்கள்லாம் நடந்தது, அதனால் என்னென்ன மாற்றங்கள் வந்து ஏற்படும் அப்படின்றத இன்னைக்கு காலையில் 9:05 வானொலியில் வசந்தம் நிகழ்ச்சியில் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். வாசிப்பு தரும் மாற்றம் என்ற தலைப்பில் பொன்னி புதுப்புனல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வாட்ஸ்அப் மூலமாக அறிமுகமாகிறாரு சேலத்திலிருந்து பரணி கேசவா. இவங்க விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் கத்தி என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ அவர்களுக்காக அந்த இனிய பாடல்.

0: அனில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: ஈரோட்டில் ஒரு பிரம்மாண்டமான கிராண்ட் எக்ஸ்போ, டெக்ஸ்டைல், ஃபுட் அண்ட் ஆக்ரோ, பிளாஸ்டிக், இன்ஜினியரிங் எல்லாமே ஒரே இடத்தில். ஏடிசியா ஐடெக் 6th எடிஷன் 2026 வருகிற செப்டம்பர் 26, 27 and 28 ஈரோடு பரிமளம் மஹாலில்.
2: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ராயப்ப முதலி ஸ்ரீ, போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
2: உங்களுக்கு மிஸ் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்பட இருக்கா?
1: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
2: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
3: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
4: தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் பெண்ணாகரம் செயற்பொறியாளரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, பெண்ணாகரம் துணை மின் நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணி செய்ய இருப்பதால் இன்று காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை பெண்ணாகரம், ஒகேனக்கல், பெரும்பாலை, சின்னம்பள்ளி, பாப்பாரப்பட்டி, கொல்லப்பட்டி, திகிலோடு, ஆலமரத்துப்பட்டி, தாசம்பட்டி, பி அக்ரகாரம், ஏரியூர், ராமகொண்டாள்ளி, சத்தியநாதபுரம், ஜக்கம்பட்டி, பீக்கிலி, காட்டம்பட்டி, பனைக்குளம், செல்லமுடி, நெக்குந்தி, அத்திமரத்தூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மின்னிறுத்தம் செய்யப்படும் என தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் பெண்ணாகரம் செயற்பொறியாளர் தெரிவித்துள்ளார்.
5: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா HIV தொற்றுள்ள தாயோட குழந்தையோ HIV தொற்றுல இருந்து விடுபடலாம்.
6: என்ன உண்மையாவா?
7: உண்மையில், அதாவது தாய் HIV தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே HIV பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது HIV பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
8: மேலும் விவரங்களுக்கு
9: 1-800-419-1800 and 1097.
10: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
11: 24 மணி நேரமும் ஹார்ட் அட்டாக் சிகிச்சை, ஆஞ்சியோகிராம் மற்றும் ஸ்டென்ட் சிகிச்சை அனுபவம் வாய்ந்த கார்டியாலஜிஸ்ட் மூலம் செய்யப்படும் ஒரே மருத்துவமனை விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி. தொடர்புக்கு 9500-84820.
12: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள்.

0: பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள், இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம், மூட்டு ஜவ்வுகளுக்கான சிகிச்சை மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளுக்கு நம்பிக்கையான மருத்துவமனை ஜெயதேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.

0: Viking Bunions and Briefs.
1: வைக்கிங் பனியன் சண்ட் பிரீப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன் சண்ட் பிரீப்ஸ். பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம்.
2: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: சைபால்.
4: சைபால்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: முகத்தில் கருமா சைபால்
5: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
4: சைபால்.
2: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.
6: ஒரு தடவை நாரதர் ஒரு தெரு வழியா போய்கிட்டு இருந்தார். வழியில ஒருத்தர் வேத சாஸ்திரம்லாம் படிச்சுக்கிட்டு உட்காந்துருந்தார். அவர் நாரதரை பார்த்து எங்க போயிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்டார். கடவுளை பார்த்துட்டு வரலாம்னு போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னார் நாரதர். அப்படின்னா அவர்கிட்ட எனக்கு எப்போ முக்தி கிடைக்கும்னு கேட்டுட்டு வாங்களே அப்படின்னார் இவர். சரி கேட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நாரதர் நடந்தார். கொஞ்சம் தூரத்தில் ஒரு மரத்தடியில் ஒரு தொழிலாளி செருப்பு தைச்சிக்கிட்டு உட்காந்துருந்தார். அந்த ஆளும் அதே மாதிரி கேட்டுக்கிட்டார், எனக்கு எப்போ முக்தி கிடைக்கும்னு கடவுள்கிட்ட கேட்டுக்கிட்டு வாங்களேன்னார். அவர்கிட்டையும் சரின்னு சொல்லிவிட்டு நாரதர் நேராக வைகுண்டத்துக்கு வந்து சேர்ந்தார். கடவுளை பார்த்தார். இவங்க ரெண்டு பேரும் சொல்லி அனுப்பின விஷயத்தை பற்றி கேட்டார். அதுக்கு கடவுள் சொன்னார், அந்த செருப்பு தைக்கிற தொழிலாளி உடல் நீத்ததும் உடனே என்னை வந்து அடைவான். ஆனால் அந்த சாஸ்திரம் படித்த ஆள் இப்போதைக்கு என்கிட்ட வந்து சேரமாட்டான். அவன் இன்னமும் பல பிறவிகள் எடுத்து அங்கேயே இருக்க வேண்டியிருக்குது. எப்போ இங்கே வந்து சேருவான்னு எனக்கே தெரியாது அப்படின்னார். நாரதருக்கு இதோட ரகசியம் என்னங்கிறது புரியல. எனக்கு ஒன்றும் புரியலையேன்னாரான் கடவுள்கிட்ட. சீக்கிரம் புரிஞ்சுக்குவே, நீ திரும்பி போகிறப்போ நான் இங்கே வைகுண்டத்தில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு கேட்டால், ஒரு ஊசியின் துவாரத்தில் ஒரு யானையை கோத்துக்கிட்டு இருக்கிறேன்னு அவங்கக்கிட்ட சொல்லு அப்படின்னார் கடவுள் சிரிச்சுக்கிட்டே. நாரதர் பூமிக்கு திரும்பினார். கடவுளை பார்த்தீங்களா எப்படி இருக்கார் அப்படின்னு விசாரித்தார் வேத சாஸ்திரம் படித்தவர். ஓ பகவானா, அவர் வந்து யானையை வந்து ஊசியின் காதில் நுழைச்சிக்கிட்டு இருக்கிறார் பார்த்தேன்னார் நாரதர். ஊசி காதில் யானையா, அது எப்படி முடியும்? நீங்கள் சொல்கிறத நான் நம்ப மாட்டேன்னுட்டார் அவர். சரி, இந்த ஆளுக்கு இறைவன் பேரில் நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறத நாரதர் புரிஞ்சுக்கிட்டார். அடுத்தபடியாக அந்த தொழிலாளி இருந்த இடத்துக்கு போனார். இறைவனை பார்த்தீங்களான்னு கேட்டார் அவர். பார்த்தேன், ஒரு ஊசி துவாரத்தில் யானையை கோத்துக்கிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லிவிட்டு நாரதர் அந்த ஆள் முகத்தை கவனித்தார். அந்த தொழிலாளி இதை கேட்டுட்டு கொஞ்சம் கூட ஆச்சரியப்படலை. அவரால் முடியாத காரியம் கூட உண்டானார். என்ன இப்படி சொல்கிற, ஊசியின் துவாரத்தில் யானையை கோக்க முடியும்னு நீ நம்புறியா அப்படின்னு கேட்டார் நாரதர். நிச்சயமாக நம்புகிறேன்னார் அவர். அது எப்படி அப்படின்னு கேட்டார் இவர். இதை பாருங்க, நான் இந்த ஆலமரத்தடியில் தான் தினமும் உட்காந்துருக்கிறேன். தினமும் இந்த மரத்திலிருந்து எவ்வளவோ பழம் கீழே விழுது. இந்த பழத்தில் இருக்கிற ஒவ்வொரு விதையிலேயும் உள்ள ஒரு ஆலமரம் இருக்குது. ஒரு சின்ன விதைக்குள்ளே ஒரு பெரிய ஆலமரம் இருக்க முடியுங்கிறப்போ ஊசி துவாரத்தில் கடவுள் வந்து யானையை நுழைய வச்சாருங்கிறத ஒத்துக்கிறதுல என்ன கஷ்டம் இருக்குது அப்படின்னு ரொம்ப சர்வசாதாரணமாக பதில் சொன்னாராம் அந்த தொழிலாளி. நாரதர் யோசனை பண்ணார், இந்த தொழிலாளி வேத சாஸ்திரங்களையெல்லாம் படிக்கலைன்னா கூட அறிவுபூர்வமாக சிந்தித்து இறைவனை நம்புகிறான். அதனால தான் கடவுள் இந்த ஆளுக்கு சீக்கிரம் முக்தி கிடைக்கும்னு சொன்னார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாராம். இந்த கதையில் வர்ற கடவுள், நாரதர், வைகுண்டம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஒரு சின்ன விதைக்குள்ளே ஒரு பெரிய ஆலமரம் தூங்கிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற உண்மை, அந்தரத்தில் 1000 கிரகங்கள் சுற்றிக்கிட்டு இருக்குங்கிற உண்மை, இதெல்லாம் வந்து நாம் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறோம். இந்த உண்மைகள் வந்து அதிசயமாக நமக்கு தெரியறதுனால அதை வந்து நம்பாமல் இருந்துட முடியாது. இயற்கையை பரிபூர்ணமாக நம்புங்கள், அந்த நம்பிக்கையே நம்ம வாழ்க்கைக்கு ஆதாரம் அப்படிங்கிறத விளக்கிறதுக்காக தான் இந்த கதை.

0: இந்த காலத்தில் நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் இது மாதிரி நம்பிக்கை அதிகமாகவே இருக்குது. ஒரு நாள் ஒரு சின்ன பையன்கிட்ட கேட்டேன், ஏன்ப்பா கடவுள் வந்து ஒரு பானைக்குள்ளே ஒரு யானையை நுழைய வச்சுட்டாருன்னு சொன்னால் அதை நீ நம்புவியா அப்படின்னு கேட்டோம். நம்புவேன் சார், அது ஒன்றும் பெரிய அதிசயம் இல்லைன்னா. எப்படின்னு கேட்டோம். எப்படின்னா அந்த பானை வந்து அந்த யானையை விட பெருசாக இருந்திருக்கும், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்கிறான்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால், சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: சைபால்
4: நிகழ்ச்சி எமது ஒலிகளஞ்சியத்தில் இருந்து ஒளிபரப்பு செய்யப்பட்டது.

0: Viking Bunions and Briefs.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: ஈரோட்டில் ஒரு பிரம்மாண்டமான கிராண்ட் எக்ஸ்போ, டெக்ஸ்டைல், ஃபுட் அண்ட் ஆக்ரோ, பிளாஸ்டிக், இன்ஜினியரிங் எல்லாமே ஒரே இடத்தில். ஏடிசியா ஐடெக் 6th edition 2026 வருகிற செப்டம்பர் 26, 27 and 28 ஈரோடு பரிமளம் மஹாலில்.
3: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
4: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
5: தொடர்புக்கு 9500848820.
6: நிகழ்ச்சியில் அடுத்ததாக தருமபுரி இந்தியன் வங்கி ஊரக சுய வேலை வாய்ப்பு பயிற்சி நிறுவன இயக்குநரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. அழகு கலை மற்றும் அலங்கார பயிற்சியானது 6 நாட்களுக்கு இலவசமாக வழங்கப்பட உள்ளது. பயிற்சி 4 முதல் தொடங்கப்பட உள்ளது. முன்பதிவு செய்ய இன்றே கடைசி நாள். முன்பதிவு செய்ய தேவையான ஆவணங்கள் ஆதார் அட்டை நகல், ரேஷன் கார்டு நகல், வாக்காளர் அடையாள அட்டை நகல், பான் கார்டு நகல், மாற்றுச் சான்றிதழ் நகல், பேங்க் பாஸ்புக் நகல், 100 நாள் வேலை அட்டை நகல், 3 புகைப்படங்கள் ஆகியவற்றை எடுத்து வர வேண்டும். பயிற்சி நடைபெறும் இடம் இந்தியன் வங்கி ஊரக சுய வேலை வாய்ப்பு பயிற்சி நிறுவனம், தருமபுரி, ஆட்சியர் அலுவலக வளாகம், காதி கட்டிடம். மேலும் விவரங்களுக்கு 8667649744 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என தருமபுரி இந்தியன் வங்கி ஊரக சுய வேலை வாய்ப்பு பயிற்சி நிறுவன இயக்குநர் தெரிவித்துள்ளார்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: உங்கள் வெங்கடேசன் வெள்ளிக்கடையில் புரட்டாசி மாதம் முழுவதும் செய்கோழி சேதாரம் இல்லாமல் காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, கால் கொலுசு, அரங்கான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை புதிய பேருந்து நிலையம் எதிரில் பாப்பாரப்பட்டி.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: Viking Bunions and Briefs.
1: நேரம் காலை 8:55 கேட்டு ரசிச்சிருக்கோம். இது பொன்னியின் புதுப்புனல் நிகழ்ச்சியில் நிறைவு நேராக வாட்ஸ்அப் மூலமாக அறிமுகமாகி பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. ஆத்தூர்லேருந்து அருணா இவங்க விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் மயக்கம் என்ன என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாட்டை கேட்டிருக்காங்க. கேட்டு ரசிப்போமா? இது உங்களுக்காக.

நேர்களை உங்கள் நினைவிற்காக இன்று காலை 9:05 வானொலியில் வசந்தம். இன்று வாசிப்பு தரும் மாற்றம். வாசிப்புனால உங்களுக்குள் ஏற்பட்ட மாற்றம், ஏற்படக்கூடிய மாற்றம், வாசிப்புனால என்னென்ன மாற்றங்கள்லாம் வந்து நடைபெற வாய்ப்பு இருக்கு அப்படின்றது உங்களோட கருத்துக்களை பண்பலையோடு பகிர்ந்துக்கலாம். இன்று

0: காலை 9:05 வானலையில் வசனம் நிகழ்ச்சியில் வாசிப்பு தரும் மாற்றம் என்ற தலைப்பில் நேர்களையத்துடன் நிறைவுக்கு வருகிறது இன்றைய பொன்னியின் புதுப்புணல் நிகழ்ச்சி. மீண்டும் உங்களை 10:05 நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். இதுவரை கேட்டு ரசித்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கிய பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான். ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 9:01 தொடர்ந்து கேட்கலாம்.
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
2: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இப்பொழுது புதுப்பொலிவுடன் அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகில். இங்கு அனைத்து வகையான அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்களும் சிறப்பாக செய்யப்படும். எங்களது பேத்தாலஜி லேபில் நவீன தொழில்நுட்ப கருவிகளுடன் முழு உடல் சிடி ஸ்கேன், FNA மற்றும் பயாப்சி செய்து தரப்படும். தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமுது. வழங்குகிறார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள்.
3: ஜான் எஃப் கென்னடி அமெரிக்காவின் குடியரசுத் தலைவராக இருந்தபோது டாலஸ் நகரத்தில் மக்களை பார்த்து முகமலர்ந்து கையசந்து சென்று கொண்டிருந்தார். சில நொடிகளில் துப்பாக்கி குண்டுகளால் வீழ்த்தப்பட்டார். உயரமான அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்த ஒரு கயவன் அவரை சுட்டுவிட்டான். நாடு உனக்கு என்ன செய்தது என்று கேட்காதே, நாட்டுக்கு நீ என்ன செய்தாய் என்று கேட்ட கென்னடியின் சொற்கள் உலகம் முழுதும் எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது. அவர் தன்னையே தன் நாட்டுக்கு தந்துவிட்டார். நாட்டுக்கு நீ என்ன செய்தாய் என்று கேட்ட கென்னடி தன்னையே தன் நாட்டுக்கு தந்துவிட்டார். கென்னடியின் நினைவு தூணை அமெரிக்கா எழுப்பியிருக்கிறது. டாலஸ் நகரத்தில் பரபரப்பான வீதிகளில் அவரது நினைவு தூணை நாம் பார்த்து பெருமிதத்தோடும் நம்முடைய மரியாதை அதற்கு செலுத்தினோம். அமெரிக்கா நினைவு சின்னங்களை எழுப்புவதிலும் நினைவகங்களை பராமரிப்பதிலும் காப்பகங்களை உருவாக்குவதிலும் நூலகங்களை பாதுகாப்பதிலும் மிகச்சிறப்பாக விளங்கும் நாடு. அதனால்தான் ஜூனியர் மார்ட்டின் லூதர்கிங் சொல்வார், வாழ்ந்து மறைந்தவர்கள், வாழ்பவர்கள், இனிமேல் பிறப்பவர்கள் எவரும் இதைவிட சிறப்பாக செய்ய முடியாது என்ற அளவிற்கு ஒருவர் கடமையாற்ற வேண்டும் என்று மார்ட்டின் லூதர்கிங் ஜூனியர் குறிப்பிடுவார். இதைத்தான் நம்முடைய மகாசன்னிதானம் குன்றக்குடி அடிகள் பெருமான் குறிப்பிடுவார். வேலை எது, கடமை எது? நம்மில் பலரும் வேலைக்கும் கடமைக்கும் வேறுபாடு தெரியாமல் தடுமாறுகிறோம். மகாசன்னிதானம் சொல்வார்கள், வேலை என்பது ஜீவன் உபாயம், வயிற்று பிழைப்பு. வயிற்றுக்காக வாழ்வது வேலை, வயிற்றுக்காக செய்கிற பணி. கடமை என்பது தானும் உயர்ந்து சமூகத்தையும் உயர்த்துவது. வயிற்று பிழைப்பு தான் வேலை என்று சிலர் நினைக்கிறார்கள். ஆனால் சமூகத்திற்கும் நாட்டுக்கும் பயன் தரத்தக்க வகையில் பணியாற்றுவதுதான் உண்மையான கடமை. அந்த கடமை உணர்வோடு பணியாற்றுகிற இளைஞர்கள் தான் இன்றைக்கு தேவைப்படுகிறார்கள். கருப்பின மக்களுக்கு இழைக்கப்படும் கொடுமைகளையும், கருப்பர் ஒருவர் ஒருபோதும் அமெரிக்க ஜனாதிபதியாக குடியரசுத் தலைவராக வர முடியாது என்பதையும், அப்படி வந்தால் அவர் எப்படியெல்லாம் தொல்லைகளை அனுபவிக்க வேண்டும் என்பதையும் பிரபல எழுத்தாளர் இர்விங் வாலஸ் என்பவர் த மேன் என்ற ஒரு புதினத்தில் பதிவு செய்திருந்தார். ஒரு கருப்பர் குடியரசுத் தலைவரானால் என்ன சிரமங்களை சந்திக்க வேண்டியிருக்கும் என்ற பதிவு அது. அவற்றை திரட்டி பேரறிஞர் அண்ணா தன் தம்பிமார்களுக்கு தொகுத்து எழுதியதுதான் வெள்ளை மாளிகையில் என்ற நூல். லிங்கன் முதல் உலகத்தின் எந்த மூலையில் இருக்கும் மனித குலத்தின் மேம்பாட்டுக்காக உழைக்கும் போராளிகளின் சிந்தனையாளர்களின் உரை உண்மையின் உரைகளாகத்தான் ஒளிவீசிக்கொண்டே இருக்கும். அவை மனித குலத்திற்கு வழிகாட்டும் கலங்கரை விளக்கங்கள். அந்த ஒளியில் இளைய தலைமுறை எப்போதும் கற்றுக்கொள்ள வேண்டும்.
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கிய இனிய சொல்லமுது கேட்டீர்கள். வழங்கினார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
4: நேர்கள் அனைவருக்கும் நீங்கள் காலை வணக்கம். நேரம் காலை 9:05. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
5: இது உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம்.

0: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: தருமபுரி மாவட்டம் பிடமனேரி ரோடு விளையாட்டு அரங்கம் எதிரில் அம்சு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை அண்ட் டயபெட்டிஸ் கேர் சென்டர் வருகின்ற 28ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் இனிதே ஆரம்பமாகிறது.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: வானொலியில் வசந்தம். இன்னைக்கு வானொலியில் வசந்தம் வந்து பார்த்திங்கன்னா, வாசிப்பு தரும் மாற்றம் அப்படிங்கிற தலைப்பில் தான் விளம்பரம் இருக்குது. வாசிப்பு, அதாவது நம்ம வந்து புதிதாக எதை வாசிக்கும் போதும் அதனால் ஒரு புத்துணர்வு ஏற்படுகிறது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அறிஞர் பெருமக்கள் எப்பயுமே சொல்லுவாங்க. நம்ம வாசிக்கின்ற ஏதோ ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை வந்து கண்டிப்பாக ஏற்படுத்தியிருக்கோம். அந்த வகையில் நீங்கள் வாசித்த எந்த விஷயம் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்தியது அப்படிங்கிறத எங்கள் கூட நீங்கள் பகிர்ந்துக்கலாம். நேர்களே, புதிய நேர்கள் 0-43-42-24-40-30 அப்படிங்கிற எண்ணிலையும், 94-86-81-10-25 என்ற எண்ணிலும் வரலாம். மற்ற நேர்கள் 0-43-42-24-40-31 என்ற எண்ணிலும், 94-86-65-20-25 என்ற எண்ணிலும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிரலாம். இன்னைக்கு வானொலியில் வசந்தம் வாசிப்பு தரும் மாற்றம் அப்படிங்கிற தலைப்புல நம்மளோட பேசக்கூடிய முதல் நேயர் வருக. வணக்கம். வணக்கம், யாரங்க பேசுறீங்க? வணக்கம் ஐயா, யாரங்க பேசுறீங்க? உங்களுடைய வானொலி கிட்ட இருந்து தள்ளி வந்து பேசுங்க. உங்க வானொலி கிட்ட இருந்து தள்ளி வந்து பேசுங்க. யாரங்க பேசுறீங்க?
4: நீங்க
3: வாசித்த எந்த விஷயம் உங்க வாழ்க்கையில என்ன மாற்றத்தை ஏற்படுத்தியது? ஸ்ட்ரைட்டா டாபிக் உள்ளவாங்க பாப்போம். ஓ, புல்லாங்குழல் வாசிப்பீங்களா? சரி சரி, வாசிப்பு அப்படின்னா எதை கேட்கிறோம் அப்படின்னா, நீங்க படிக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது நீங்க படிக்கக்கூடிய அந்த பழக்கத்தின் பத்தி நாங்க கேட்டுட்டு இருக்கோம். புல்லாங்குழல் வாசிக்கிறது பத்தி நாங்க கேட்கல சித்தன் ஐயா. சரி, வந்ததுக்கு நன்றி, இணைப்புல வந்ததற்கு. அடுத்ததாக இணைப்பில் இணையும் நேயர் வருக. வணக்கம்
5: ஐயா. வணக்கம் ஐயா, நான் சேலம் செம்மாண்டப்பட்டி காசிஸ்வரன்.
3: விஷ்ணுநாதன் ஐயா சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில நீங்க படித்த எந்த விஷயம் உங்களை எப்படி மாத்துச்சு?
5: ஏன், நிறைய புத்தகம்லாம் படிச்சிருக்கிறோம். இப்ப நான் படிச்சது குறைவுனால வந்து நிறைய அனுபவ அறிவுகள்ல நிறைய புத்தகம் படிச்சிட்டு இருக்கிறோம். ஆனா இப்ப வந்து ஒரு 4-5 வருஷமா வந்து திருவாசகம் படிச்சிட்டு
3: இருக்கிறேன்.
5: திருவாசகத்துல வந்து மாசத்துல ஒரு நாள் வந்து முற்றோதலுக்காக போயிட்டு இருக்கிறேன். அதுல அந்த முழுசா வந்து எல்லா பதிகமும் படிப்போம். 52 பதிகமும் போறாம வந்து முழுசா உட்காந்து படிச்சுட்டு தான் அப்புறம் தான் வந்து உணவே எடுத்துக்குவோம். காலையில 9 மணிக்கு உட்கார்ந்தா வந்து மாலை 3:30-4 மணிக்கு தான் வந்து அதை முடிக்க முடியும். அதை வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறோம். தினமும் ஏதோ ஒரு பதிகம் வந்து எடுத்து படிச்சுட்டு தான் வந்து நான் தூங்குவேன்.
3: அருமைங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா
5: வந்து நமச்சிவாய வாழ்க பதிகத்தை வந்து தினமும் காலையில மாலையில 2 தடவையும் ஓதுறேன்.
3: சரி, அருமை அருமை. அதாவது இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க திருவாசகம் லேட்டஸ்டா படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை உங்க உள்ளத்துல ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்ததாக இணைப்பில் இணையும் நேயர் வருக. வணக்கம்.
6: ஞானம் ஐயாவுக்கு காலை வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியிலிருந்து
3: தண்டபாணி ஐயா சொல்லுங்க, நீங்க படித்த எந்த விஷயம் உங்களுக்குள்ள என்ன மாற்றத்தை ஏற்படுத்தியது?
6: திருக்குறள்ல ஏதாவது ஒரு குறளை படிச்சாலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்.
3: சரி, உங்களுக்கு பிடிச்ச திருக்குறள் சொல்லுங்க.
6: திருக்குறள் விட இப்ப வந்து நான் எதனா என்னை எளிதில் எல்லோரும் ஏமாற்றி விழுகிறார்கள் என்பது பொய். நான் எளிதில் எல்லோரையும் நம்பி விடுகிறேன் என்பதுதான் உண்மை. ஏன்னா அவங்க நம்மளை ஏமாத்திடுறாங்கிறத நாம எப்படி இருக்கணுங்கிறத இந்த இதன் மூலமா புரிஞ்சுக்கிட்டேன். அடுத்தவங்களை வந்து கொலை சொல்றத விட நம்மளை நாமளே வியாக்கியானமா வச்சுக்கிட்டோம்னா யாரும்

0: ஏமாற்ற முடியாதுன்னு தான் புரிஞ்சுக்கிட்டேன்.
1: நன்றிங்க ஐயா, நன்றி. அருமையாக சொன்னீங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மற்றவங்கள் மீது வந்து ஒரு காழ்ப்புணர்ச்சியோட ஒரு வார்த்தை பிரயோகம் பண்ணுறத விட நம்மளை நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படின்றீங்க. வாழ்த்துக்கள். அடுத்ததாக இணைப்பில் காத்திருக்கக்கூடிய நேயர் வருக. வணக்கம்.
2: ஹலோ,
1: வணக்கம்மா, யாருங்கன்னு பேசுறீங்க?
2: இனிய காலை வணக்கம். பன்னந்தூர்லேருந்து கே ராஜேஸ்வரிங்க.
1: ராஜேஸ்வரி அம்மா சொல்லுங்க, நீங்க என்ன படிச்சது, உங்களுக்குள்ள என்ன மாற்றத்தை ஏற்படுத்தியது?
2: நான் எல்லாம் ஒரு காலத்துல ஏதாவது அழுதே அழுதுகிட்டே அதே அப்படியே உடம்பு அப்புறமா.
1: ராஜேஸ்வரி அம்மா, உங்களுடைய உங்களுடைய இணைப்பு உங்களுடைய இணைப்பு சரியா கிடைக்கல எங்களுக்கு. ராஜேஸ்வரி அம்மா வந்து மீண்டும் முயற்சி பண்ணுங்க, உங்களுடைய இணைப்பு எங்களுக்கு சரியா வரல. நல்ல நல்ல பேசுனீங்க, நான் அதற்காக வாழ்த்துக்கள். இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் சார்.
1: வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
3: சரவணன்.
1: சரவணன், சரவணன் சொல்லுங்க, நீங்க படிச்ச எந்த விஷயம் உங்களுக்கு என்ன மாற்றம் ஏற்படுத்தியதுன்னு சொல்லுங்க.
3: மாற்றத்தை ஏற்பட்டது விட உங்களுக்கு இன்னும் மனசுக்குள்ள ஒரு தாக்கத்தோட இருந்தது.
1: என்ன வார்த்தை என்ன படிச்சீங்க, எது தாக்கம் ஏற்படுத்தியது?
3: சுமைகளை சொல்ல வார்த்தைகள் மட்டும் போதுமா? அதை ஏந்திக்கொள்ள நிலை இதையும் வேண்டும் அல்லவா?
1: மறுபடியும் சொல்லுங்க பாப்போம், நல்லா இருக்கே கேட்க.
3: சுமைகளை சொல்ல வார்த்தைகள் மட்டும் போதுமா? அதை ஏந்தி கொள்ள நல்ல இதையும் வேண்டும் அல்லவா?
1: ஓ சரி சரி.
3: இப்படின்ற ஒரு இதை நான் படிச்சிருக்கேன் முன்னாடி. நிறைய பேர் மனசுக்குள்ள நிறைய வழிசமெல்லாம் நிறைய இருக்குது, ஆனா அதை வெளியே சொல்றதுக்கும் அதை கேட்கறதுக்கும் நிறைய ஆளுங்க யாரும் இல்ல. அதை படிச்சதுனால ஒரு தாக்கம் மனசுக்குள்ள ஒரு வழி.
1: அருமை அருமை. சரிங்க ஐயா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறத விட அதை கேட்கறதுக்கு வந்து ஆள் வேணும் அப்படின்றது வந்து நீங்கள் படித்தப்போ உங்களை பாதித்ததுன்னு சொல்கிறீங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கும். நம்ம தொடர்ந்து நேர்களோடு பேசலாம். பேசுவதற்கு முன்பு,
4: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
5: உங்கள் வெங்கடேசன் வெள்ளிக்கடையில் புரட்டாசி மாதம் முழுவதும் சேக்கோலி சேதாரம் இல்லாமல் காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, கால்கொலுசு, அரண்யான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை, புதிய பேருந்து நிலையம் எதிரில், பாப்பாரப்பட்டி.
6: கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
7: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
8: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
9: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
7: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
8: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
1: வானொலியில் வசனம் கேட்டு ரசித்துட்டு இருக்கீங்க. 9:14 இன்றைக்கி வாசிப்பு தரும் மாற்றம் அப்படிங்கிற தலைப்பில் பேசிகிட்டு இருக்கோம். நேயர்கள் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் படித்தது, நீங்கள் வாசித்தது உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றம் ஏற்படுத்தியது அப்படிங்கிறத பற்றி சொல்லலாம். எங்ககிட்ட வந்து அதை பற்றி பேசுவதற்கு நீங்கள் இணையலாம். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்
10: ஐயா. வணக்கம் ஐயா.
1: வணக்கம், யாருங்கன்னு பேசுகிறீங்க?
10: நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியிலேருந்து சந்திரசேகர் பேசுகிறேன்.
1: சந்திரசேகர் ஐயா சொல்லுங்கள், நீங்கள் படித்த எந்த விஷயம் உங்களுக்குள்ள என்ன மாற்றம் ஏற்படுத்தியது?
10: அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய அக்னி சிறகுகள் புத்தகம் வாசிச்சேன் ஐயா. அதுல நிறைய சிந்தனை துளிகள் அப்படிங்கறத படிச்சேன். இப்ப வாழ்வியல் பாடம்னா என்ன? தன்னம்பிக்கை எப்படி இருக்கணும், ஊக்கம் எப்படி இருக்கணும், விடாமுயற்சியோட செய்யும் பொழுது ஒரு காரியம் எப்படி இருக்கு அப்படின்னு கத்துக்கிட்டேன். ஒரு வரி என்ன மனசை ரொம்பவே மாற்றியதுன்னு சொல்லலாம். உனக்கான பாதை, உனக்கான பாதை இல்லை என கவலைப்படாதே, உனக்கான பாதையை நீயே வகுத்துக்கொள். அந்த ஒரு வரி எனக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. நான் ஒரு வழியை கண்டுபிடிக்கிறத விட நான் பின்பற்றுவது ஒரு வழி, அந்த வழியை மற்றவங்களுக்கு ஒரு வழியா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதெல்லாம் பார்க்கும் பொழுது அவ்வளவு உத்வேகம் கிடைச்சதுயா.
1: ரொம்ப அருமையா உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டீங்க சந்திரசேகர் ஐயா. அதாவது நம்ம போற வழிதான் வந்து பாதையா உருவாகும் அப்படிங்கறது வந்து ஐயா அப்துல் கலாம் அவர்களுடைய அக்னிசிறகுகள் படிக்கும்போது உங்களுக்கு புரிஞ்சதுன்னு சொல்றீங்க, மாற்றத்தை ஏற்படுத்தியதுன்னு சொல்றீங்க. வாழ்த்துக்கள். இணைப்பில் நெய் மறுத்த நேயர் வருக. வணக்கம். அந்த நேயர் இணைப்பில் வந்து விடுபட்டாரு. இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம். காலை வணக்கம் சொல்பவர். ராணியம்மா சொல்லுங்க, நீங்க படிச்ச எந்த விஷயம் உங்களுக்குள்ள என்ன மாற்றத்தை ஏற்படுத்தியது?
11: அதாவது வந்துங்க ஐயா, கதை புக்கெல்லாம் வந்து படிக்கவே வராதுங்க ஐயா, எழுத்து கூட்டி படிக்க தெரியாதுங்க ஐயா.
1: சரிங்க.
11: இந்த நியூஸ் வாசிப்பது ரொம்ப இதா போட்டுக்காங்க இல்லையா, முக்கிய செய்தி அந்த மாதிரி ஏதாவது பேப்பர் எடுத்தோன்னா டக்குன்னு படிச்சிருங்க ஐயா. கதை புக்கு இல்ல பெரிய இந்த கதை ஸ்டோரி புக் எல்லாம் கொடுத்தா படிக்கவே

0: இல்லையா, அவ்வளவு சீக்கிரம்.
1: சரி சரி,
0: அதே மாதிரி ஒண்ணு வந்து எழுதி வச்சுக்கிறேன், தேடலை குறைத்துக்கொள், நிம்மதி அடைவாய், எதிர்பார்ப்பை தொலைத்துக்கொள், மகிழ்ச்சி அடைவாய், அதிகம் பேச்சு நிறுத்திக்கொள், உன்னை தேடப்படுவாய்.
1: சரி, இது நீங்க எழுதுனதா?
0: இல்லைங்கய்யா, இது ஒரு பேப்பர்ல ஒரு துணுக்கா வந்ததுங்கய்யா, கவிதை மாதிரி. அது நான் ஒரு அது கொஸ்டின் கேப்பீங்க இல்லைங்களா ஈவினிங்ல, அதுக்காக ஒரு நோட் போட்டு
1: வச்சிருக்கேன்,
0: அதுல எழுதி வச்சுக்கிறதுங்க. முக்கியமான இதெல்லாம்
1: நம்ம நிகழ்ச்சிக்காக நோட்டெல்லாம் போட்டு எழுதி வைக்கிறீங்க பார்த்தீங்களா, அருமை அருமை. சரிங்க ராஜேஸ்வரி ராணிம்மா, நல்ல ஒரு கருத்தை பகிர்ந்துக்கிட்டீங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான விஷயத்த நீங்கள் படித்ததை எழுதியும் வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்க, ரொம்ப அருமை. ஏன்னா நம்ம படிக்கிறத விட நம்ம எழுதி வைக்கிறது கண்டிப்பாக நமக்கு மறக்காது. அந்த வகையில் நம்ம வந்து அடுத்த நேரோடு பேசிடலாம். பிறகு வணக்கம்.
2: ஹலோ,
1: வணக்கம்மா, யாருங்கிட்ட பேசுறீங்க?
2: வணக்கம், பெரியாம்பட்டியிலிருந்து சாந்தி பேசுறேங்க.
1: சாந்திமா சொல்லுங்க, நீங்க படிச்ச எந்த விஷயம் உங்களுக்குள்ள என்ன மாற்றத்தை ஏற்படுத்தியதுன்னு சொல்லுங்க பாப்பா.
2: இதுவும் கடந்து போகன்றது ரொம்ப யோசிக்கணுங்க. அதாவது எதுவும் நிரந்தரம் இல்லைன்றதும் யோசிக்கணும். இதெல்லாம் யோசிச்சுதாங்க நாட்டு நடப்பு நடக்குது.
1: அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம முடிஞ்சு போனதை பத்தி உட்காந்து கவலைப்பட்டு இருக்க கூடாது இல்லையா?
2: ஆமாங்க.
1: சரிங்கம்மா, அருமை அருமையாக ஒரு விஷயத்தை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க, உங்களுக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. நேர்கள் வந்து இன்றைக்கி நம்மளோட நிறைய பேசிகிட்டு இருக்காங்க, பேசுவோம் தொடர்ந்து. அதற்கு முன்பாக விளம்பர இடைவெளி, அதுக்கப்புறம் ஒரு பாடலையும் கேட்டு வந்துடலாம்.
3: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட்டா ஜீரணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்று புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
4: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
5: 24 மணி நேரமும் சுகப்பிரசவம், சிக்கலான பிரசவம், அவசர சிசேரியன் அறுவை சிகிச்சை மற்றும் பச்சிளம் குழந்தைகள் தீவிர சிகிச்சைக்கு அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
6: தொடர்புக்கு 9500848420.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.

காவேரிப்பட்டினம் தேர்ப்பட்டியில் குழந்தைகள் நலம், கர்ப்பப்பை பிரச்சனைகள், மகப்பேறு மருத்துவம் ஆகியவற்றிற்கு 24 மணி நேரமும் அவசர சிகிச்சைக்கு புதிய பொலிவுடன் டாக்டர் சினேகாவின் ஸ்ரீ பத்மினி மருத்துவமனை காவேரிப்பட்டினம்.

0: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு மூட்டு நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: ஈரோட்டில் ஒரு பிரம்மாண்டமான கிராண்ட் எக்ஸ்போ. டெக்ஸ்டைல், ஃபுட் அண்ட் ஆக்ரோ, பிளாஸ்டிக், இன்ஜினியரிங் எல்லாமே ஒரே இடத்தில். ஏடிசியா ஐடெக் 6th எடிஷன் 2026 வருகிற செப்டம்பர் 26, 27 அண்ட் 28 ஈரோடு பரிமளம் மஹாலில்.
3: ஒன்பது மணி 23 நிமிடம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வானலையில் வசந்தம். இன்னைக்கு வாசிப்பு தரும் மாற்றம் அப்படிங்கிற தலைப்புல பேசிட்டு இருக்கோம். இணைப்புல காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர்வருக்கு வணக்கம். வணக்கம் ஐயா, யாருங்க பேசுறீங்க?
4: பாலன் பேசுறேன்.
3: பாலன் ஐயா சொல்லுங்க, உங்களுடைய வாசிப்பு உங்களுக்குள்ள ஏற்படுத்திய மாற்றம் என்ன?
4: நிலையத்தில் நலமா இருக்கீங்க?
3: அனைவரும் நலமா இருக்கும், சொல்லுங்க.
4: ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு பிட் நோட்டீஸ் மாதிரி கொடுத்தாங்க, கீதாசாரம் அப்படின்னு.
3: சரிங்க,
4: அதை நான் நல்லா இருந்ததுனால நான் கடையிலே ஃப்ரேம் போட்டு மாற்றி
3: வச்சிருந்தேன்.
4: அது சொல்லட்டுங்களா?
3: சொல்லுங்க.
4: இந்து உனக்கு கொடுக்கப்பட்டது எதுவோ அது இங்கிருந்தே கொடுக்கப்பட்டது. நீ உனக்கு இன்று இன்று உன்னதாக இருந்தது நாளை இன்னொருவதாக இருக்கும். நீ எதை இழந்தாயோ இங்கிருந்து எதை கொண்டு வந்தாய் நீ இழப்பதற்கு.
3: நீ எதை இழந்தாய் கொண்டு வந்ததற்கு
4: நீ எதை கொண்டு வந்தாய்
3: அதை இழப்பதற்கு.
4: எது இழந்தாலும் அது இங்கிருந்தே எடுக்கப்பட்டது, உனக்கு கொடுக்கப்பட்டது இங்கிருந்தே கொடுக்கப்பட்டது. இதனால் நீ எதையும் இழந்தாய் என்று மனம் வருந்தாதே அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. கடைக்கு வர்றவங்களும் பாக்கணும்னு சொல்லி அது பிரேம் போட்டே மாற்றி வச்சிருந்தேன்.
3: அருமை, அருமைங்க ஐயா, ரொம்ப அருமை. ஏன்னா

0: வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து எதுவுமே வந்து நமக்கு வரதும் போகிறதும் வந்து நம்ம கையில் இல்லை அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான விஷயம் இல்லைங்களா? அதுலேருந்து
1: எதுவும் நிரந்தரம் இல்லை.
0: அருமையாக சொன்னீங்க, அருமையான விஷயங்கள் பண்ணுறீங்க. ஏன்னா கடையிலேயே அதை ஒட்டி வச்சுருக்கீங்க, அதை பார்க்கும்போதும் சில பேருக்கு மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறது கண் கூடு. அடுத்ததாக இணைப்பில் காத்திருக்கக்கூடிய நேயர் வருக, வணக்கம்.
2: இன்ப சகோதரருக்கு இனிய வணக்கம்.
0: வணக்கம் சொல்பவர்.
2: கிருஷ்ணகிரி மாவட்டம் கெங்காவரம் தேன்மொழிங்கய்யா.
0: தேன்மொழியம்மா சொல்லுங்க, நீங்க படிச்ச என்ன விஷயம் உங்களுக்குள்ள என்ன மாற்றத்தை ஏற்படுத்தியது?
2: ஐயா, சின்ன வயசுல வந்து இந்த பஞ்சாயத்து வாரியா வானொலி கொடுப்பாங்க, அது ஒவ்வொரு நாளும் வந்து ஸ்கூல்ல ஒரு ஒரு செய்தி, இன்று ஒரு தகவல் மாதிரி இன்னைக்கு என்ன படிச்சீங்கன்றத வந்து சொல்ல சொல்லுவாங்க.
0: சரி,
2: அது வந்து அந்த ஒரு தைரியம் அந்த இது இதுதான் இன்னைக்கு எனக்கு கட்டுரை போட்டில அந்த சில சாருங்கெல்லாம் சொன்னது எனக்கு இன்னைக்கு உதவுது. ஒரு கவிதை எழுதுறதுக்கோ ஒரு இதுக்கோ ஒரு ஒரு சபைக்கே போனீங்கன்னா கூட, ஒரு மேடையிலே பேசணும்னா கூட அந்த ஒரு வார்த்தைகள் எனக்கு உதவுது.
0: சரி சரி, அருமைம்மா,
2: நன்றிங்க.
0: நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
3: சார் வணக்கம். சார்
0: வணக்கம் சொல்பவர்.
3: சத்தியமங்கலம் கோயில
0: சார். சத்தியமங்கலம்ல இருந்து ஏற்படுத்திய மாற்றம் என்னன்றது சொல்லுங்க பாப்பா.
3: என்னுடைய வாசிப்பு இன்று எதை நீ வந்து கரெக்டா செய்யோ அது உனக்கு வெற்றியை தரும்.
0: அது உனக்கு
3: நாளைக்கு செய்ய, அது நாளைக்கு செய்யலாம் அப்படின்னு கடந்து போற வரிகள்லாம் வந்து நம்மள பின்னாடி
0: சொல்லிடுச்சு.
3: நாம எதிர்நோக்கி போறோமோ அது நம்மளுக்கு வெற்றி.
0: எனக்கு கூட ஒரு விஷயம் நீங்க சொல்லும் போது ஞாபகத்துக்கு வருது, சொல்லட்டுமா? ஒன்றே செய், நன்றே செய், அதையும் இன்றே செய் அப்படின்வாங்க.
3: எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார்,
0: ரொம்ப ரொம்ப அருமை.
3: இத ஒரு நிமிஷம் தாழ்ந்து போனா கூட நேரம் போயிடும்.
0: சரி,
3: நாம அந்த வேலைய கான்பிடண்டா செய்யணும்னு இருக்கிறத தவறி வச்சுங்களேன்.
0: அருமைங்க ஐயா, ரொம்ப அருமை. உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டு இருக்கு, நன்றி. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வருக, வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் சொல்லுங்க.
4: எட்டுப்பட்டி மாவட்டம் கிருஷ்ணன் பேசுறேன் ஐயா.
0: கிருஷ்ணன் ஐயா சொல்லுங்க, நீங்க படிச்ச என்ன விஷயம் உங்களுக்குள்ள என்ன மாற்றத்தை ஏற்படுத்தியது?
4: ஐயா, தனக்கு துணை தானே என்ற மாதிரி, தன் கையே துணை, தனக்கு துணை தன் கையே. பரமசிவன் கழுத்துல இருந்து பாம்பு கேட்டது கருடா
0: சகிமான்ட்டு,
4: அவங்க இடத்துல இருந்தா எல்லாமே சகிமா இருக்கிறாங்க.
0: அதாவது வந்து வாசிப்பு மட்டும் இல்லாம ஒரு பாட்டையும் வந்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டையும் சொல்லிட்டீங்க, உங்களுக்கு நன்றி. இணைப்பில் வந்தமைக்கு, உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததற்கும். தொடர்ந்து நம்ம நேயர்களோடு பேசலாம். பேசுவதற்கு முன்பாக
5: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
6: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
7: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
8: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
9: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
8: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
10: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
11: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம் சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை. ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள், உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை சேலம்.

0: 93.7. நேர்கள் கணத்திற்கு இன்று காலை 10 இன்றைக்கு நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் நேர்கள் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்க 0 43 42 24 40 30 அப்படிங்கிற கச்சவியன் இருக்கு. உங்களுக்கு விருப்பமான பாடல், உங்களுக்கு விருப்பமான அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்களுடைய பெயர், உங்கள் ஊரினுடைய பெயரை உங்களுடைய குரலில் நீங்கள் பதிவு செய்து அனுப்பி வைக்கலாம். அப்படி அனுப்பி வைக்கும்போது உங்களுடைய குரலோடு சேர்ந்து உங்களுக்கு விருப்பமான பாடலையும் இன்னைக்கு காலையில் 15 நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். நேரில்
1: தருமபுரி பண்பலை 102.5 மற்றும் ஏற்காடு பண்பலை 103.7 நேர்கள் கேட்க இருப்பது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
0: தொடர்ந்து நம்ம நேர்களோடு பேசலாம். வாசிப்பு தரும் மாற்றம் வருக. வணக்கம்.
2: வணக்கம் சார், நான் சுகந்தி அன்பழகன் பேசுறேன்.
0: சுகந்தி அன்பழகன், சொல்லுங்க, நீங்க படிச்ச எந்த விஷயம் உங்களுக்குள்ள என்ன மாற்றம் ஏற்படுது?
2: நிறைய படிச்ச விஷயம் நிறைய என்ன மாத்திருக்குங்க சார்.
0: சொல்லுங்க.
2: தலை கவிழ்ந்து படிப்பதெல்லாம் தலை நிமிர்ந்து நிற்பதற்கே அப்படின்னு சொல்லுவாங்க சார். ஒரு நூலகம் திறக்கப்படும் போது 300 சிறைச்சாலைகளின் கதவுகள் அடைக்கப்படும் சொல்லுவாங்க சார். கண்டதை படிப்பவன் பண்டிதனாவான், கண்டதை தின்பவன் குண்டனாவான்னு ஒரு பழமொழியும் எனக்கு ஞாபகத்துக்கு வருதுங்க சார். தலைப்பை கேட்டதும் சார், நான் ஒரு சின்ன பேப்பர் போண்டா வட வாங்கிட்டு வந்த கவர் இருந்தா கூட அதை படிச்சு பார்த்துட்டு சார் போடுவேன். ஏன்னா இருக்கு அதுல தகவல்ன்றத கேதர் பண்ணிதாங்க சார் போடுவேன். அப்புறம் பாத்தீங்கன்னா, கம்பனை படித்து கற்பனை திறனை வளர்த்துக்கிட்டேங்க சார். கண்ணதாசனை படித்து கவிதை எழுத கத்துக்கணுங்க சார். காமராசரை படித்து எளிமைய கத்துக்கணுங்க சார். காந்திய படித்து உண்மையை கத்துக்கணுங்க சார். ஹரிச்சந்திரனை படிச்சு நேர்மையை கத்துக்கணுங்க சார். வள்ளுவனை படித்து வாழ்க்கையே கத்துக்கணுங்க சார். பகவத்கீதையை படிச்சு நீ இனி எதை நீ கொண்டு வந்தாய், எதற்காக அழுகிறாய், எதை நீ உருவாக்கினால் இனி படைத்ததா இருக்கு அப்படின்ற ஒரு வரிகள் ஞாபகத்துங்க சார் எனக்கு.
0: அருமைமா, நிறைய விஷயங்கள் அதாவது பகிர்ந்துகிட்டீங்க. நீங்க படிச்ச நிறைய விஷயங்கள் அப்படி கடகடன்னு சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம்மா, யாருங்க பேசுறீங்க?
3: சப்பானிப்பட்டிலிருந்து மாதுமணி பேசுறேங்கய்யா.
0: மாதுமணி, சொல்லுங்க, நீங்க படிச்ச என்ன விஷயம் உங்களுக்குள்ள என்ன மாற்றத்தை ஏற்படுத்தியது?
3: அது வந்து நான் சின்ன வயசுல படிச்சதுங்கய்யா, ஒரு பேப்பர்லதான். அது இப்ப நிறைய வந்து சிந்தாலும் ஆனா அது என் மனசுல ஒண்ணும் அப்படியேதான் இருக்கு.
0: சொல்லுங்க.
3: ஏதாவது நம்மளுக்கு கஷ்டம் வரும்போதோ இல்ல நம்மளுக்கு ஏதாவது தோல்வியை சந்திக்கும் போதோ நமக்கு மேல இருக்கிறவங்கள வந்து நினைச்சு பார்க்க கூடாதுங்கய்யா. நமக்கு கீழே இருக்கிறவங்கள நினைச்சு பார்த்தா நமக்கு அதை விட இது பரவாயில்ல அப்படின்னு வந்து மனசு தேருங்கய்யா.
0: ஒரு பழைய பாட்டே இருக்கு தெரியுமா, நீங்க சொன்னது வச்சு, உனக்கும் கீழே உள்ள ஒரு கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு அப்படின்னு ஒரு பாட்டே இருக்கு. ரொம்ப அருமையா உங்களுடைய சின்ன வயசுல நீங்க படிச்சு உங்களுக்கு ஏற்பட்ட அந்த விஷயத்த சொன்னீங்க. வாழ்த்துக்கள்மா. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
4: வணக்கம். ஏரியோடி விட்டு யமராஜேஸ்வரிங்க.
0: ராஜேஸ்வரி அம்மா, சொல்லுங்க.
4: என்னுடைய கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் உதவி செய்யலாம் பரவாயில்ல, ஓதுருவம் பண்ண கூடாது.
0: நன்றி உங்களுக்கு. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வருக. வணக்கம். நேர் இணைப்புல இருந்து விடுபட்டார். இணைப்புல இணைய மாட்டு நேயர் வருக. வணக்கம்.
5: வணக்கம் சார்.
0: வணக்கம். யாருங்க பேசுறீங்க?
5: கணேஷ் சார்.
0: கணேஷ் சொல்லுங்க, நீங்க படிச்ச என்ன விஷயம் உங்களுக்குள்ள என்ன மாற்றத்தை ஏற்படுத்தியது?
5: இன்று நம்மளுடையது, நாளை மற்றொரு ஒரு, அது ரொம்ப பிடிச்சது.
0: மறந்துட்டீங்களா? சரி, பரவாயில்ல பரவாயில்ல, நல்ல ஒரு விஷயம் சொன்னீங்க. இன்னைக்கு நம்மளோட தான் இருக்கிறது, நாளைக்கு கண்டிப்பாக நம்மளோட தான் இருக்காது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா, எப்பயுமே நான் படித்த ஒரு விஷயம் இந்த இடத்துல சொல்லணும்னு நினைக்கிறேன். முன்னாள் அப்படிங்கிறது தான் வந்து எப்பயுமே வந்து நிரந்தரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம வந்து நிரந்தரம் இல்லை, எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். நம்ம நேர்களை வந்து நிறைய நம்மளோட பேசிக்கிட்டே இருக்காங்க, தொடர்ந்து நம்ம அவங்களோட பேசலாம். அதுக்கு முன்பாக விளம்பர இடைவெளியும் பாடலையும் கேட்டு வந்துடலாம்.

0: சந்தன்கோ.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
0: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ராயப்ப முதலி ஸ்ரீ, போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.

0: முதுகுவலி, கழுத்துவலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ்வி ரோடு, தருமபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல், சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். தொடர்புக்கு 9626558383.
2: நேரம் 9:42.

0: வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ்வி ரோடு, தருமபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல். சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். தொடர்புக்கு 9626558383.
2: நேரம் 9:42 கேட்டு கொண்டிருப்பது வானொலியில் வசந்தம். இன்னைக்கு வாசிப்பு தரும் மாற்றம் அப்படிங்கிற தலைப்புல பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து நேயர்களோடு பேசலாம். இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வருக, வணக்கம். வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
3: ஹலோ, வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன். அறிவிப்பாளருக்கும் தகடூர் பண்பலைக்கும் காலை வணக்கம் ஐயா. நான் எக்கூர்ல இருந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் செல்வராஜ் பேசுறேன் ஐயா.
2: செல்வராஜ்?
3: ஆமா ஐயா.
2: செல்வராஜ் ஐயா, சொல்லுங்க, நீங்க படிச்ச என்ன விஷயம் உங்களுக்குள்ள என்ன மாற்றத்தை ஏற்படுத்தியது சொல்லுங்க.
3: நான் படிச்ச விஷயம் மாற்றத்துன்னு சொன்னா, இந்த உலகத்திலே நம்ம பாரத பிரதமர் மோடி ஐயா சொல்ற மாதிரி திருக்குறளுக்கு நிகரான ஒரு பொக்கிஷம் இந்த உலகத்திலே எங்குமே இல்லையா. அதனால நான் வாழ்க்கையில எதையோ படிச்சேன், எவ்வளவோ நிறைய கணக்கற்ற புக்குகளுக்கு இது எண்ணிக்கையில் அடங்காத அளவுக்கு, ஔவையார் சொன்னது மாதிரி கற்றது கைமண் அளவு கல்லாதது உலக அளவுன்னு எவ்வளவோ நூல்கள் இருக்கிறது. அதெல்லாம் திருக்குறள் போல ஒரு உன்னதமான நூல் எதுவுமே கிடையாது. அதனால அதை படிச்சு அந்த கொல்லான் கொலைபுரியான் இவர்களை எல்லா உயிரும் கை தூக்கி தோணுன்ற வார்த்தையில இந்த வள்ளலார் பாதையில ஒரு பிற உயிருக்கு ஒரு மனிதன் துன்பம் செய்யாத.
2: சரிங்க ஐயா, நல்லா பேசுனீங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இணைப்பில் இணையும் நேயர் வருக, வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம். காலை வணக்கம் ஐயா.
2: காலை வணக்கம் சொல்பவர்
4: தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் வெண்ணிலா.
2: வெண்ணிலா, சரி சொல்லுங்கம்மா. வெண்ணிலாம்மா, நீங்க படிச்ச என்ன விஷயம் உங்களுக்குள்ள என்ன மாற்றத்தை ஏற்படுத்தியது சொல்லுங்க.
4: நான் படிச்ச விஷயத்துல வந்து ஒரு செய்யல் சொல்றேன் ஐயா, அதை
2: கேளுங்க.
4: இச்சைக்கு முத்த குடி வாழ்க்கை, பேசுங்கள் இச்சை பல சொல்லி, வீட்டுங்க சீச்சி வயிறு வளர்க்கைக்கு மானம் அழியாதோ.
2: யாசகம் செய்வதற்கு பதிலாக உழைத்து முன்னேறணும். அருமையா சொன்னீங்கம்மா, வாழ்த்துக்கள், நன்றி. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
5: வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் சொல்பவர்.
5: வணக்கம் சொல்ற பண்பலையோடு இணைந்து இருக்கும் கிருஷ்ணா மாவட்டம் அரசம்பட்டி காவட்டு ரிட்டையர் செய்ய முருகன் பேசுறேன் சார்.
2: முருகன் ஐயா, நீங்க வாசிச்ச என்ன விஷயம் உங்களுக்குள்ள என்ன மாற்றத்தை ஏற்படுத்தியதுன்னு சொல்லுங்க.
5: எனக்கு மாற்றம் சார், நான் ஓல்டு பியூசி தான் சார் படிச்சேன் ஆர்ட்ஸ் காலேஜ்ல.
2: இல்ல இல்ல, நீங்க படிச்ச படிப்பெல்லாம் கேட்கல, என்ன வாசித்த விஷயத்துல உங்களுக்கு ஏற்பட்ட மாற்றம் என்ன?
5: என்னம்மா எனக்கு மாற்றம் வந்த நன்ன நல்ல நண்பர்களுடன் பழகணும் சார். நல்லதே கத்துக்கணும், பொய் பேசக்கூடாதுன்ற வார்த்தை இன்னைக்கும் அடி வாங்கி அடி வாங்கி அதை கத்துக்கணும் சார். நான் எப்பயுமே பொய் பேசக்கூடாது.
2: அருமைங்க ஐயா, வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதற்கு நன்றி. அதாவது நீங்கள் படித்தது உங்களுக்குள்ளே ஏற்படுத்திய மாற்றம் என்னது அப்படிங்கிறத சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
6: ஐயா வணக்கம். ஐயா
2: வணக்கம் சொல்பவர்.
6: வாழ்க வளத்துடன். கேவி ஜெயசீலன், கொடமாட்டப்பட்டீங்க.
2: ஜெயசீலன் ஐயா சொல்லுங்க, நீங்கள் படித்த என்ன விஷயம்
6: ஏற்பட்ட மாற்றமே என் வாழ்க்கையில் தரம் உயர்ந்து வச்சுங்க.
2: வாழ்க்கை தரம் உயர்ந்த அளவுக்கு என்ன படிச்சீங்க?
6: படிப்பு ஆசிரியர் தொழில் செஞ்சதுனால அத்தனை படிச்சுதான்
2: ஆகணும்.
6: ஏன்னா படிச்சாதான் மாணவர்கள் எடுத்து சொல்ல முடியும். அதனால வந்து எல்லாத்தையும் அதாவது குறிப்பா திருக்குறள் தான் எனக்கு என் வாழ்க்கை உயர்த்தியது. திருக்குறள் தான் சொல்றேன்.
2: சிறு
6: வயதுல திருக்குறள் பட்டு அந்த திருக்குறள் அவர் சொல்லிருப்பாரு, ஒரு பிறவியில் கற்ற கல்வி 7 பிறவிகளையும் உதவுங்க. எனக்கு அதை இந்த பிறவிலே நல்லா உதவிச்சுங்க.
2: அருமைங்க, அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு நன்றி. நம்ம நேயர்களோட தொடர்ந்து பேசலாம். பேசுவதற்கு முன்பாக,
7: பாம்பு கடி, விஷமுறிவு, தலைக்காயம், அனைத்து உயிர்காக்கும் சிகிச்சைகளுக்கும் 24 மணி நேர விபத்து மற்றும் அதிநவீன ICU பிரிவுகளுடன் கூடிய சிறந்த மருத்துவமனை ஜெயதேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
8: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை.

0: அதிர்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: தருமபுரி பண்பலை 102.5 மற்றும் ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை. நேர்களை கவனத்திற்கு இன்று காலை 15 நீங்கள் கேட்டவையில் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்க 0 43 42 24 40 30 அப்படிங்கிற நேருக்கு உங்களுக்கு விருப்பமான பாடல், உங்களுக்கு விருப்பமான அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்களுடைய பெயர், உங்கள் ஊரினுடைய பெயரை, உங்களுடைய குரலை நீங்கள் பதிவு செய்து எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் உங்களுக்கு விருப்பமான பாடலையும் உங்களுடைய குரலையும் நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். நேர்களே, வாசிப்பு தரும் மாற்றம் அப்படிங்கிற தலைப்பில் இன்னைக்கு வானொலியில் வசந்தம் மலம் வந்துட்டு இருக்கு. நீங்கள் வாசித்த ஏதோ ஒரு விஷயம், உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்திய ஏதோ ஒரு மாற்றத்தை எங்களோட நீங்கள் பகிரலாம். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
1: தகடூர் அன்பலிக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கம்.
0: காலை வணக்கம் சொல்பவர்
1: ஐயம்பதூர் கலைச்செல்வி.
0: கலைச்செல்வி அம்மா சொல்லுங்க, நீங்க படிச்ச எந்த விஷயம் உங்களுக்குள்ள என்ன மாற்றத்தை ஏற்படுத்தியது?
1: தலைகுனிந்து படித்தால் நம்மை தலை நிமிர்ந்து வாழ வைக்கும் புத்தகம் சொல்லிட்டு நான் நிறைய புத்தகங்கள் வாசிக்கும் பழக்கம் என்கிட்ட நிறைய இருக்கு. அதுல எனக்கு பிடிச்சது, ரொம்ப ரொம்ப பிடித்தது அப்துல் கலாம் ஐயாவுடைய பொன்மொழிகள். அதுல ஒன்னு சொல்றேன் பாருங்க. கஷ்டம் வரும்பொழுது உன் கண்ணை மூடாதே, கண்ணை திறந்து பார், நீ அதை வென்று விடலாம்.
0: அருமைங்க, அருமையா சொன்னீங்க. அதாவது வந்து கஷ்டம் வரும்போது அதை பார்த்து பயந்துடக்கூடாது, அருமையா சொன்னீங்க. அப்துல் கலாம் ஐயாவுடைய பொன்மொழி ஒண்ணு. நன்றி இணைப்பில் வந்த மைக்கு. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
2: அன்பு சகோதர அன்பு சகோதர ஞானம் அவர்களுக்கு வணக்கம். சேலம் அமானி குண்டலாம் பட்டி காட்டூர் கே கே கணேசன்.
0: கணேசன் ஐயா சொல்லுங்க, உங்களுக்கு ஏற்படுத்திய மாற்றம் நீங்க படிச்சதுல இருந்து.
2: வணக்கம் ஐயா.
0: நீங்க வாசித்த ஒரு விஷயம் உங்களுக்குள்ள ஏற்படுத்திய மாற்றம் சொல்லுங்க.
2: கண்டிப்பா. காலமும் நேரமும் பொன்னானது, அதிகம் அதிகம் பேசுவதை தவிர்த்து விடு, நல்ல நேரத்தை வீண் செய்யாதீர், நீ அதிகம் பேசுவதால் அடுத்தவர் நேரமும் உன்னால வீணாகும்.
0: அதை ஏன் திரும்ப திரும்ப என்கிட்டயே சொல்றீங்க?
2: நலம் குறையும், பேச்சை குறைத்தால் உடல் நலம் பெறலாம்.
0: ஓ, நீங்க மறுபடியும் பேச்சு பேச்சுன்னு என்கிட்ட சொல்றதுதான் எனக்கு லைட்டா தப்பா தெரியுது. என்னதான் சொல்றீங்களோ அப்படின்னு தோணுது கணேசனையா. என்ன வஞ்சப்புகள் செனியா? இல்ல, திருப்பி திருப்பி பேசுறது குறைங்க பேசுறது குறைங்கன்றீங்களே, என்னையத்தான் சொல்றீங்களா வஞ்சப்புகள் செனியான்னு
2: கேட்டேன். எடுத்துக்கிட்டா 2 மணி நேரம் பேசுறாங்களா?
0: அதனால சொல்றீங்க. உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதற்கு நன்றிங்க ஐயா. தொடர்ந்து நம்ம நேயர்களோட பேசலாம். பேசுவதற்கு முன்பாக
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: வசந்த் அண்ட் கோ.
1: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10 மணிக்கு நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட், JN மருத்துவமனை, ஜனனி கிளினிக்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: இரைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
3: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
4: தொடர்புக்கு 9500 8488 20.
5: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.

0: வானொலியில் வசனம் நிகழ்ச்சியினுடைய நிறைவு தருவாயில் இருக்கும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வாசிப்பு தரும் மாற்றம் அப்படிங்கிற தலைப்பில் வந்து நம்ம நிகழ்ச்சி வளம் வந்தது. நேர்கள் நிறைய பேர் வந்து அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. சரி, நான் படித்து எனக்குள்ளே ஏற்படுத்திய மாற்றம் தந்த வரிகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நேற்று என்ற கடந்த காலத்தை அதிகமாக திரும்பி பார்த்து வருந்தாதே, ஏனெனில் இன்று இந்த நிமிடத்தை நீ சரியாக பயன்படுத்தும் பட்சத்தில் நாளை ஒரு புதிய வருங்காலம் உனக்காக வசந்த காலமாக காத்திருக்கிறது. இந்த வரிகள் வந்து எனக்குள்ள நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தியது. நிறைய நேயர்கள் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நிகழ்ச்சியை நிறைய நேயர்கள் கேட்டு ரசிச்சிருப்பீங்க. அவர்கள் அனைவருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.
1: தருமபுரி பண்பலை 102.5 மற்றும் ஏற்காடு பண்பலை 103.7 நேர்கள் இதுவரை கேட்டது வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
0: நேரம் காலை 10 மணி, நேர்கள் இனி கேட்கலாம்.
2: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக்.
3: தர்மபுரியின் ஜனனி கிளினிக் தற்பொழுது விரிவுபடுத்தப்பட்டு JN மருத்துவமனையாக 24 மணி நேரமும் 20 படுக்கை வசதியுடன் அறுவை சிகிச்சை அரங்கம், குழந்தைகள் மற்றும் பச்சிளம் குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவுகளுடன் தர்மபுரி நேதாஜ் பைபாஸ் ரோட் ஜனனி கிளினிக் பின்புறம் உதயமாகி உள்ளது. மகளிருக்கான அனைத்து சிறப்பு சிகிச்சை வசதிகளும் உண்டு. JN மருத்துவமனை, மலபார் கோல்டு அருகில், தர்மபுரி.
2: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள்.
4: தாயத்து தாயத்து என்கிற ஒரு பழைய பாடலை பாடிக்கொண்டே வந்தார் நண்பர் புகழ்மதி. கையில் சிவப்பு மஞ்சள்

0: கருப்பு என பல வண்ணங்களில் கயிறுகள் கட்டியிருந்தார். கழுத்தில் பார்த்தால் கருப்பாக, வெள்ளையாக, பச்சையாக பல வண்ணங்களில் தாயத்துகளை கட்டிய கயிறுகளையும் போட்டிருந்தார். என்னங்க புகழ்மதி, எந்த வியாபாரமும் பண்ணி பிரயோஜனம் இல்லை என்று புதிதாக தாயத்து வியாபாரம் பண்ண கிளம்பிட்டீங்களா கேட்டேன் நான். எந்த வியாபாரமும் தோல்வியில் படுத்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த தாயத்துகளை நான் அணிந்திருக்கிறேன். இதோ பாருங்கள், இது நான் பார்க்கும் தொழிலில் நஷ்டம் வராமல் பாதுகாப்பதற்காக. இதோ பாருங்கள், இது என் உடம்பில் எந்த விதமான நோயும் வராமல் பாதுகாப்பதற்காக. இதோ பாருங்கள், இது என் ஒரே மகனின் கல்வி சிறப்பாக அமைந்து அவன் நல்ல மதிப்பெண்களை பெறுவதற்காக. இதோ பாருங்கள், இது எப்போதும் என்னோடு சண்டை போட்டுக்கொண்டே இருக்கும் என்னுடைய மனைவி என்னோடு எப்போதும் சமாதானமாக இருப்பதற்காக என்று ஒவ்வொரு கயிற்றையும் தாயத்தையும் காட்டி ஆர்வத்துடன் விவரித்தார். மனமது செம்மையானால் மந்திரம் தேவையில்லை என்று பெரியோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் புகழ்மதி என்றேன் நான். மனமது செம்மையாவதற்காகத்தான் இந்த மந்திரமே என்று நான் சொன்னதையே திருப்பி என் மீது போட்டார். வாழ்க்கையில் மந்திரங்களும் மாயங்களும் தாயத்துகளும் தகடுகளும் மனிதனுக்கு எந்த அளவில் உதவிடப் போகின்றன என்பது பற்றி தெரியாது. ஆனால் தெளிவாகவும் வளமாகவும் மகிழ்ச்சியாகவும் நம்பிக்கையோடும் இருக்கும் மனிதர்கள் யாருமே இந்த தாயத்து தகடுகள் பக்கம் போவதில்லை. தொடர்ந்து வரும் தோல்விகள், அதனால் ஏற்படும் மனக்குழப்பங்கள், மன வருத்தங்கள் போல்வனவே எத்தை தின்றால் பித்தம் தெளியும் என்பது போல இவற்றின் பக்கம் மனிதர்களை திசை திருப்புகின்றன. காந்தியடிகள் கூட ஒரு மனிதனுக்கு தாயத்து வழங்கியிருக்கிறார். என்னது, காந்தியடிகள் கூட தாயத்து வழங்கியிருக்கிறாரா என ஆச்சரியப்படுகிறீர்களா? காந்தியடிகள் இந்தியாவின் விடுதலைக்காக கடுமையாக உழைத்து கொண்டிருந்த நேரம். அவருடன் இருந்தவர்கள் தவிர வெளியிலிருந்து பொதுமக்களும் அவ்வப்போது அவரிடம் வந்து ஆலோசனைகள் பெற்றுச் செல்வது வழக்கம். ஒருநாள் ஒருவர் காந்தியடிகளை பார்க்க வந்தார். அவரை தரிசித்து ஆனந்தம் அடைந்தார். பாபுஜி, இந்த தேசத்திற்காக உழைக்க வேண்டும், சமூக சேவை செய்து மனிதர்களை முன்னேற்ற வேண்டும் என்று சதா என் மனதில் சிந்தனைகள் ஓடிக்கொண்டே இருக்கின்றன. ஆனால் அவ்வப்போது மனத்தில் குழப்பங்களும் வருத்தங்களும் வந்து தளர்ந்து போகிறேன். வாழ்க்கையில் எந்நேரமும் தளர்ச்சி இல்லாமல் சுறுசுறுப்பாக நாட்டிற்காக தொண்டு செய்வதற்கு ஒரு ஆலோசனை கூறுங்கள் என்று கேட்டார். காந்திஜி மிதமாக புன்னகைத்தவாறே, நீங்கள் மனச்சோர்வு இல்லாமல் எப்போதும் புத்துணர்வோடு தேசத்தொண்டு புரிவதற்கு நான் உங்களுக்கு ஒரு தாயத்து தருகிறேன் என்றார். வந்திருந்தவர் ஆர்வத்தோடு காந்தியடிகளிடம் கைகளை நீட்டினார். உங்களுக்கு மனத்தில் உடம்பில் தளர்ச்சி வரும்போதெல்லாம் இந்த நாட்டில் கடையனுக்கும் கடையனாக உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க வீடு என்று எதுவும் இல்லாமல் கஷ்டப்படும் ஒரு மனிதனை உங்கள் கண்முன்னே கொண்டு வாருங்கள். அன்றாடம் நாம் செய்யும் செயல்களின் வழியாக இந்த ஏழை மனிதனுக்கு பயன்படும்படியாக, அவனை உயர்த்தும்படியாக ஏதாவது செய்ய முடியுமா என்று ஒரு நொடி யோசியுங்கள். உடனே புத்துணர்ச்சி வந்துவிடும். தளர்ச்சியின்றி பணியை தொடங்குங்கள். இதுவே நான் உங்களுக்கு வழங்கும் தாயத்து என்றார். மகாத்மாவின் மந்திர தாயத்து எப்படி நம்புவோம். நாளையும் நமதே.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கிய நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். வழங்கினார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக்.
2: ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 10:06. நீங்கள் கேட்டவை கட் செவியில் விருப்ப பாடலை தனது குரலில் கேட்கும் நிகழ்ச்சி. ஆம்நேர்களே, உங்களுக்கு பிடிச்ச பாடலை உங்க குரலோட கேட்கக்கூடிய நிகழ்ச்சி தான் இது. உங்களுக்கு பிடிச்ச பாடலை நிகழ்ச்சியில கேட்டு ரசிக்கணுமா, நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்களுக்கு பிடித்த பாடல் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் உங்க பேரு மற்றும் ஒரு குரல் பதிவா பதிவு செய்து 0434224433 இந்த நம்பருக்கு வந்து சென்ட் பண்ணுங்க. உங்க விருப்ப பாடல் உங்களது குரலோடு ஒலிக்கும் நிகழ்ச்சி கேட்டு ரசிக்கலாமா?
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 9

0: 16 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
1: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500 8488 20.
3: நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் முதல் பாடலை விரும்பி கேட்டிருக்கக்கூடிய நேயரோட குரல் பதிவு கேட்டுருவோம்.
4: ஈரோடு மாவட்டம் சென்னிமலையிலிருந்து நந்தினி பேசுகிறேன். பிரியமான துளி என்ற படத்திலிருந்து காற்றை பூங்காற்றை என்ற பாடல் போடுங்கள்.

0: நிகழ்ச்சியில் அடுத்ததாக தர்மபுரி மாவட்ட ஆட்சியரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. இன்று காலை 10 மணிக்கு மக்கள் தொடர்பு திட்ட முகாம் எஸ் தாதம்பட்டி கிராமம் தீர்த்தமலை உள்வட்டம் அருள் வட்டம் என்ற இடத்தில் நடைபெற உள்ளது. மக்கள் தொடர்பு திட்ட முகாமில் பல்வேறு அரசு துறைகளின் அலுவலர்கள் கலந்து கொண்டு அரசின் நலத்திட்டங்கள் மற்றும் துறை சார்ந்த திட்டங்கள் குறித்து பொதுமக்களுக்கு எடுத்துரைக்க உள்ளனர். எஸ் தாதம்பட்டி மற்றும் சுற்றுப்புற கிராம மக்கள் அனைவரும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு தர்மபுரி மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். நேரம்காலை 10:13 கேட்டு ரசித்திருக்கோம். இது தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நீங்கள் கேட்டவை உங்களோட விருப்ப பாடலை காற்றலையில் கேட்டு ரசிச்சிருக்கோம். அந்த வகையில் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கக்கூடிய நேயரோட குரல் பதிவு கேட்டுருவோம்.
1: எம் மண்டபத்தில் வெங்கடேஷ் பேசுகிறேன். வருஷமல வசந்தம் படத்தில் ஏதாவது பாடல் வரையுமா கேட்க வேண்டிய

0: தருமபுரி மாவட்டம் பிடமனேரி ரோடு விளையாட்டு அரங்கம் எதிரில் அம்சு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை அண்ட் டயபெட்டிஸ் கேர் சென்டர் வருகின்ற 28ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் இனிதே ஆரம்பமாகிறது.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 11 மணிக்கு கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தருமபுரி
3: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
4: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள். சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
6: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
7: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
1: 10:20 கேட்டு ரசிச்சிருக்கோம். இது நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில அடுத்த பாடல விரும்பி கேட்டிருக்கக்கூடிய நேரோட குரல் பதிவு கேட்டுருவோம்.
8: நாமக்கல்ல இருந்து கல்பனா. எனக்கு கேளடி கண்மணி படத்துல இருந்து கற்பூர பொம்மை ஒன்று சாங் ஒன்று. தேங்க்யூ.

0: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: 10:26 உங்கள் காதோடு கானம் பாடிக்கொண்டிருக்கிறது. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கக்கூடிய நேரடி குரல் பதிவு கேட்டுருவோம்.
3: திரைப்படம் கருப்புசாமி குத்தகைக்காரர், பாடல் உப்புக்கல்லு தண்ணீருக்கு, விரும்பும் நேயர் ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் கள்ளியம்புதூர் சரிதா திருமுருகன்.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. நேரம் 10:32 கேட்டுருச்சுக்கும். இது நீங்கள் கேட்டவை. அடுத்த பாடலை கேட்கறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு குட்டி கதை. எப்பவுமே லைஃப்பில் வந்து எனக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறீங்களா, உங்களுக்கான கதை தான் ஒரு நிமிஷம் யோசிப்போமானே இருக்கலே. ஒரு பெரிய கம்ப்யூட்டர் நிறுவனத்தில் தரை தொடைக்கிற வேலைக்கு ஒருத்தன் வந்து அப்ளை பண்ணியிருக்கான். தரையை தொடச்சு காட்ட சொன்னாங்க, இவன் நல்லா தொடச்சு காட்டிட்டான். அடுத்ததாக ஒரு சின்னதாக ஒரு இன்டர்வியூ வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா கடைசியில் அவங்ககிட்ட நாங்கள் அப்புறமா தகவல் சொல்கிறோம், உன்னோட மெயில் ஐடி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவன் வந்துட்டு எனக்கு மெயில் ஐடி இன்டர்நெட் இதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, எனக்கு மெயில் ஐடி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த நபர். அப்போ வந்து அந்த கம்ப்யூட்டர் நிறுவனத்தில் வேலை பார்க்க வந்த உனக்கு வந்து மெயில் ஐடி இமெயிலெலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவனை கேவலமாக பார்க்குறாங்க. அப்போ உனக்கு வேலையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாங்க. அவனுக்கா ரொம்ப வருத்தம், என்னடா வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஒரு மெயில் ஐடிக்காக அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் வந்து அவனோட கையில் ஒரு 10 ரூபாய் இருக்குது, அதை எடுத்துகிட்டு போய் மார்க்கெட்டில் வெங்காயம் வாங்குறான். அதை வந்து பக்கத்தில் இருக்கிற அந்த வீடுகள்லாம் அங்கெல்லாம் வந்து கூவி கூவி விற்கிறான். ஒரு 10 ரூபாய் லாபம் கிடைக்குது. திரும்ப வெங்காயம் வாங்குறான், திரும்ப விற்பனை செய்கிறான். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விற்றுட்டு கொஞ்சம் வருஷத்தில் ஒரு பெரிய வெங்காய வியாபாரியாகவே ஆயிடுறான். இந்த சூழ்நிலையில் தான் ஒருத்தர் வந்து வங்கி கணக்கு அதாவது அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணித்தரேன், அது சம்மந்தமாக வந்து ஒரு வங்கி ஊழியர் வந்து அவர்கிட்ட பேச வந்திருக்காரு. அதுக்கு உங்களோட மெயில் ஐடி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு வியாபாரி சொல்கிறாரு, எங்கிட்ட இமெயில் முகவரி இதெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்றாங்க. அதுக்கு அந்த வங்கி ஊழியர் சொல்கிறார், என்னது இமெயில் ஐடி இல்லாமல் இந்த காலத்தில் இவ்வளோ பெருசாக நீங்கள் முன்னேறிட்டீங்களா, உங்களுக்கு மட்டும் இமெயில் இன்டர்நெட் இதெல்லாம் தெரிஞ்சிச்சுனா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக கேட்குறாரு வங்கி ஊழியர். அதுக்கு வந்து அந்த வியாபாரி சொல்கிறார், இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா நான் ஒரு கம்ப்யூட்டர் நிறுவனத்தில் தரையை தான் தொடச்சிட்டு இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ மாதிரி தான், அதாவது வாய்ப்புகள் வந்து நம்மளை விட்டு விலகி செல்லுது அப்படின்னா கண்டிப்பாக கவலைப்படக்கூடாது, எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹா பார்த்துக்கலாம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டே வந்தோம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய வெற்றி நமக்காக காத்துட்ருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கக்கூடிய நேரோட குரல் பதிவை கேட்டுருவோமா.
1: சின்னம்பலியிலிருந்து டைலர் கணேஷ். படம் நல்லவனுக்கு நல்லவன், பாடல் உன்னை தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன்.

0: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500 8488 20.
3: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
4: பத்து மணி 40 நிமிடத்தில் கேட்டு ரசிச்சிருக்கோம் இது நீங்கள் கேட்டவை. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் ஒரு சூப்பரான பாட்டு, எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ராவோட குரல்களில். யார் விரும்பி கேட்டிருக்காங்க அப்படின்றத குரல் பதிவு கேட்டுருவோமா?
5: தர்மபுரி மாவட்டம், பாலக்கோடு வட்டம், கடமடை, பழனிசாமி படம் கொடி பறக்குது பாடல், சேலை கட்டும் பெண்ணுக்கொரு வாசம் உண்டா என்ற பாடல்.

0: உனக்கு காலேஜ் டைம் ஞாபகம் இருக்கா?
1: ஆனா காலேஜ் ஞாபகங்களை விடுங்க, எவ்வளவு விஷயங்களை மறந்துட்டேன். அப்ப இருந்த பேங்க் அக்கௌண்ட் கூட இப்ப ஞாபகம் இல்ல.
0: பேங்க் அக்கௌண்ட் பழசா இருந்தாலும் தெரிஞ்சுக்க முடியும்.
1: எங்க இருந்து தெரிஞ்சுக்க முடியும்?
0: உத்கம்ல இருந்து RBI யோட உத்கம் போர்ட்டல்ல ரிஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணுங்க. அப்புறம் உங்க டீடைல்ஸ் போட்டு 10 வருஷம் அல்லது அதை விட பழைய இன்ஆக்டிவ் அக்கௌண்ட்களை சர்ச் பண்ணுங்க. வங்கி அணுகி உங்க அக்கௌண்ட மறுபடியும் ஆக்டிவேட் பண்ணுங்க.
1: இன்னைக்கே சர்ச் பண்றேன்.
0: அப்போ இன்னைக்கு டீ நீ வாங்கி கொடு.
2: RBI சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
7: பத்து மணி 45 நிமிடத்தில் கேட்டிருக்கோம். இது நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கக்கூடிய நேயரோட குரல் பதிவு கேட்டோமா?
8: தர்மபுரி பண்பலைக்கு வணக்கம். ஆரணிலிருந்து சரவணன் பேசுகிறேன். எனக்கு பிடித்த பாடல் காதலர் தினம் படத்திலிருந்து காதலனம் தேர்வு என்ற பாடலை ஒளிபரப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன்.

0: நேரம் 10:52 கேட்டிருக்கும். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கக்கூடிய நேயரோட குரல் பதிவு கேட்டுருவோம்.
1: நான் நாமக்கல் மாவட்டம் நாஜிப்பட்டிலிருந்து ரவிக்குமார் பேசுகிறேன். எனக்கு அழகிய தமிழ் முகம் படத்துலேருந்து வளையப்பட்டி தேவலை சாங்ஸ் ப்ளே பண்ணுங்கள்.

0: டாக்டர் 9500-84-8820.
1: நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில நிறைவு பாடலை விரும்பி கேட்டிருக்கக்கூடிய நேயரோட குரல் பதிவு.
2: நான் நாமக்கல் மாவட்டம் நடந்தை புளியம்பட்டியிலிருந்து சிவகாமி ரங்கசாமி. எனக்கு பிடித்த பாடல் என்ஆர்சி மச்சான் என்ற படத்திலிருந்து ஆடியில் சேதி சொல்லி என்ற பாடல்.

0: பாம்பு கடி மற்றும் விஷமுறிவுக்கு 24 மணி நேரமும் ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவர்கள் மூலம் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தருமபுரி.

0: நேர்களையும் ஒலித்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சி. நிறைய பாடல்களை நேயர்கள் விருப்ப பாடலை அப்படியே கேட்டு ரசித்தோம். இனிமையான அப்படியே இந்த இதமான ஒரு கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரியான பாடல்கள்லாம் வளம் வந்தது. கண்டிப்பாக எல்லாரும் விரும்பி கேட்டு ரசிச்சிருப்பீங்க. பாடல்களை கேட்டு ரசித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றிகள். மீண்டும் மற்றொரு நாள் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அறிவிப்பாளர் தமிழ் செல்வி. ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம்.
1: தர்மபுரி, கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி, கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா, சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி,
1: தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும்.
2: வணக்கம் நேயர்களே, இது அறுசுவை சமையல் குறிப்புகளை அள்ளி வழங்கும் கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சி.
3: என்ன சமையலோ, என்ன சமையலோ.
2: இன்னைக்கு நாம கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சியில தேங்காய் பால் மீன் குழம்பு எப்படி செய்யறது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போறோம். இது சாதாரண புளி மீன் குழம்பை விட கொஞ்சம் வித்தியாசமான சுவைய தரும். சரி, இந்த தேங்காய் பால் மீன் குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சுப்போமா. மீன் அரை கிலோ, வெங்காயம் ஒன்று, தக்காளி ரெண்டு, பச்சை மிளகா ரெண்டு, இஞ்சி பூண்டு விழுது ஒரு தேக்கரண்டி, மிளகாய் தூள் ஒரு தேக்கரண்டி, தனியாத்தூள் ஒன்றரை தேக்கரண்டி, மஞ்சள் தூள் கால் தேக்கரண்டி, தேங்காய் பால் ஒரு கப்பு, புளி சிறிதளவு, கறிவேப்பிலை, நல்லெண்ணெய் ரெண்டு மேசை கரண்டி, உப்பு தேவையான அளவு. சரி, இப்போ இந்த தேங்காய் பால் மீன் குழம்பு எப்படி செய்யறது அப்படின்ற செய்முறை விளக்கத்தை தெரிஞ்சுப்போமா. முதல்ல மீன்ல மஞ்சத்தூள் உப்பு தடவி 10 நிமிஷம் ஊற வைக்கணும். கடாயில நல்லெண்ணெய் ஊத்தி வெங்காயம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுக்கணும். அதெல்லாம் நல்லா வதங்கி பச்சை வாசனம் போன பிறகு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதையும் நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு விழுது வதக்கிட்ட பின்னாடி தக்காளி சேர்த்து தக்காளிய நல்லா கொலைய விடணும். தக்காளி மசிஞ்சு வர்றதுக்காக கொஞ்சோண்டு உப்பு சேர்த்திப்போம். மிளகாய் தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள் சேர்த்து கிளறணும். புளி கரைசல் அப்புறம் தேவையான தண்ணீர் ஊத்தி நல்லா கொதிக்க விடணும். மீன் துண்டுகளை சேர்த்து குறைஞ்ச தீல, அதாவது லோ ஃபிளேம்ல வச்சு 8 நிமிஷம் வேக விடணும். கடைசியில தேங்காய் பால் ஊத்தி கொதிக்க விடாம 2 to 3 நிமிஷம் மட்டும் சூடாக்கி இறக்கணும். சாதத்துடன் சேர்த்து சாப்பிட்டா சும்மா செம்மையா இருக்கும் இந்த தேங்காய் பால் மீன் குழம்பு.

இந்த தேங்காய் பால் மீன் குழம்பை நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்தது அப்படின்ற ஃபீட்பேக்கை எங்க கூட பகிர்ந்துக்கோங்க. இதே போல நல்ல ரெசிபியோட இன்னொரு நாள் மீட் பண்ணுவோம். அண்டில் தென், பை ஃப்ரம் சசிகலா கிருஷ்ணன்.

0: என்ன நேயர்களே, தினம் தினமும் அறுசுவையை ரசிச்சு ருசிக்கணுமா? அப்போ தவறாம கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சிய தினமும் கேளுங்க.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தருமபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கிய கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.
2: மீண்டும் ஒரு முறை இனிய வணக்கம் நேர்களே. நாங்கள் கெட்டரசித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இது தருமபுரி வைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி வைசல்லி விஜய்.

0: சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
1: அனில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: பூவே பின் பூவே பாவையர் பங்கேற்கும் நிகழ்ச்சியாக வளம்பரம் இருக்கு. பாவையர் விருப்பமாக இன்னைக்கு வளம்பரம் இருக்கு பூவே பின் பூவே நிகழ்ச்சி. அறிமுக சகோதரிகள் 0043 42 24 40 30 என்ற எண்ணிலும், 94 86 81 10 25 என்ற எண்ணிலும் தொடர்பு கொண்டு உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்கலாம். மற்ற சகோதரிகள் 0043 42 24 40 31 என்ற எண்ணிலும், 94 86 65 20 25 என்ற எண்ணிலும் தொடர்பு கொண்டு உங்களுக்கு விருப்பமான பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். சகோதரிகளுக்கு தெரியும், கண்டிப்பாக இன்றைக்கி நிகழ்ச்சியில் பங்கேற்கக்கூடிய சகோதரிகள் மீண்டும் ஒரு வாரம் கழித்து தான் நிகழ்ச்சியில் பங்கேற்கணும். எனவே ஒரு வாரம் கழித்து நிகழ்ச்சியில் சகோதரிகள் பங்கேற்கலாம். இணைப்பில் காத்திருக்கும் சகோதரி வருக, வணக்கம்.
4: வணக்கம் ஐயா, தருமபுரி மாவட்டம் பொம்பலப்பட்டியிலிருந்து செல்வியம்மா.
3: செல்வியம்மா, என்ன பாடல் கேட்கலாம்?
4: பாடல் வந்து
3: சரி, இதோ நீங்க கேட்ட அந்த பாடல்.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள். சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848820.
3: ஈரோட்டில் ஒரு பிரம்மாண்டமான கிராண்ட் எக்ஸ்போ. டெக்ஸ்டைல், ஃபுட் அண்ட் ஆக்ரோ, பிளாஸ்டிக், இன்ஜினியரிங் எல்லாமே ஒரே இடத்தில். ஏடிசியா ஐடெக் 6th edition 2026 வருகிற செப்டம்பர் 26, 27 and 28 ஈரோடு பரிமளம் மஹாலில்.
4: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தையில்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
5: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
6: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
7: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
8: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
9: நாட்டு சக்கரை போட்டு டீ காபி குடிக்கும் போது அதுல மண்ணு தூசி இருக்கும், அதுக்குதான் இந்த வடிகட்டி. வீட்லயும் அப்படிதான். என்ன மண்ணு தூசி இல்லாம சுத்தமா இருக்கு? நாட்டு சக்கரை போடலையா?
10: நான் குலாஸ் நாட்டு சக்கரைக்கு மாறிட்டேன். மலிவான நாட்டு சக்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது 100% சுத்தமானது. செக் பண்ணி பாருங்க.
11: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சக்கரை.
0: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை. விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
12: தர்மபுரி வைசாலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி வைசாலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
13: நேரம் 11:15 பூவே பின் பூவி நிகழ்ச்சியில் அடுத்ததாக இணைப்பில் காத்திருக்கும் நேர்வர்கள் வணக்கம்.
14: வணக்கம் சார்.
13: வணக்கம்மா, யாருங்க பேசுறீங்க?
14: சார், தர்மபுரி மாவட்டம் ஏரெட்டியில இருந்து உமாராணி பேசுறேன் சார்.
13: உமாராணி, என்ன பாடல் கேட்கலாம்
14: சார்? கில்லியில இருந்து ஏதாவது ஒரு பாடல் போடுங்க.
13: சரி, கில்லியில இருந்து உங்களுக்கு ஒரு பாடல் இதோ.

0: கல்யாணத்துல கவனிச்சியா?
1: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
0: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
2: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: தமிழக அரசின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தில் கட்டணமில்லா டயாலிசிஸ் மற்றும் சாலை விபத்து முதலுதவி சிகிச்சைகளுக்கான சிறந்த இடம் ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
7: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
8: உங்களுக்கு மிஸ் கோல்ட் மாதிரி 100% கடலையா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
7: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
8: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
9: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
10: நேரம் 11:22, பூவே பெண் பூவே இன்னைக்கு பாவேறு மாவளம் வந்துட்டு இருக்கு. அடுத்த கணிப்பில் காத்திருக்கக்கூடிய நேயர் வருக, வணக்கம்.
11: வணக்கம் சார்.
10: வணக்கம்மா, யாருங்கன்னு பேசுறீங்க?
11: தருமபுரி மாவட்டம் வேளாமட்டில இருந்து மகாலட்சுமி பேசுறேன் சார்.
10: என்ன பாட்டு வேணுமா?
11: சந்திரமுகி படத்துல இருந்து அத்தீந்தோம் சிந்தி சிந்தானே.
10: இதோ நீங்க கேட்ட அந்த பாடல் அத்தீந்தோம்.

0: இரத்த நாள அடைப்பு சிகிச்சை, வேரிகோஸ்வைன் லேசர் சிகிச்சை மற்றும் டயாலிசிஸ் நோயாளிகளுக்கான ஏவி பிஸ்டுலா அறுவை சிகிச்சைக்கு அணுகவும் வாஸ்குலார் சர்ஜரி டிபார்ட்மெண்ட், விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவல்லி, தருமபுரி.
1: தொடர்புக்கு 9500848420.
2: உங்கள் வெங்கடேசன் வெள்ளிக்கடையில் புரட்டாசி மாதம் முழுவதும் செய்கோழி சேதாரம் இல்லாமல் காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, கால் கொலுசு, அரண்யான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை, புதிய பேருந்து நிலையம் எதிரில், பாப்பாரப்பட்டி.
3: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான

0: அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல.
1: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
2: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
3: அடுத்ததாக ஒரு அறிவிப்பு. தருமபுரி மாவட்ட இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் மூலம் அழகுக்கலை மற்றும் அலங்கார இலவச பயிற்சி வகுப்புகள் நாளை 23ஆம் தேதி துவங்கி 6 நாட்கள் நடைபெற உள்ளது. இதற்கு முன்பதிவு செய்ய இன்று 22ஆம் தேதி இறுதி நாளாகும். குறைந்த இடங்களே உள்ளதால் முதலில் வருபவர்களுக்கே முன்னுரிமை வழங்கப்படும். முன்பதிவு செய்ய தேவையான ஆவணங்கள் ஆதார் அட்டை நகல், ரேஷன் கார்டு நகல், வாக்காளர் அடையாள அட்டை நகல், பான் கார்டு நகல், மாற்று சான்றிதழ் நகல், பேங்க் பாஸ்புக் நகல், 100 நாள் வேலை அட்டை நகல், 3 புகைப்படங்கள். பயிற்சி நடைபெறும் இடம் இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம், தருமபுரி ஆட்சியர் அலுவலக வளாகம், காதி கட்டிடம். மேலும் இதை பற்றிய விவரங்களை அறிய 86 67 67 94 74 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். தருமபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. நேர்களே, உங்கள் கவனத்திற்கு இன்று பகல் 12:10 உங்கள் களம். இன்று புதிய தடத்தில் இளம் தொழில் முனைவோர் சுடர்வனன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இது சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. நேரம் 11:30 தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அலைவரிசைகளில் பூவே பெண் பூவே இன்னைக்கு பாவேர் மாவளம் வந்துட்டு இருக்கு. காத்திருக்கக்கூடிய அடுத்த தொழிலுக்கு வணக்கம். வணக்கம், யாருங்க பேசுறீங்க? ஈரோட்ல இருந்து சாந்தாமணி. என்ன பாடல் கேட்கலாம்? பெரிய என்ன படத்துல இருந்து பாட்டுங்களா? சரி, கொடுத்துடலாம். நன்றி இணைப்பில் வந்தமைக்கு.

0: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: இரைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தருமபுரி.
3: தொடர்புக்கு 9500848420.
4: தினம் 11:35 பாவை விருப்பமாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. பூவே பெண் பூவே இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அடுத்த சகோதரி வருக, வணக்கம்.
5: வணக்கங்க ஐயா.
4: வணக்கமா, யாருங்க பேசுறீங்க?
5: தருமபுரி மாவட்டம் கடத்தக்கோட்டை சிவகாமி ஐயா.
4: என்ன பாடல் கேட்கலாங்க?
5: இது எங்க ஊர் காவக்காரன் பாடா. ஆசையில பாட்டி கேட்டு நாத்து ஒண்ணு நட்டு வச்சு நானா போவாய், அந்த பாடல வணங்க ஐயா.
4: சரி, உங்களுக்காக கொடுத்துடலாம். நன்றி இணைப்பில் வந்தமைக்கு.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
4: நேரம் 11:41 புவியின் புவி நிகழ்ச்சியில் அடுத்ததாக இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வருக வணக்கம்.
5: ஹலோ,
4: வணக்கம்மா, யாருங்க பேசுறீங்க?
5: பாப்பார்பட்டிலிருந்து சத்யா பேசுறேங்க.
4: சத்யா, என்ன பாடல் கேட்கலாங்கம்மா?
5: நாட்டம் பாட்டுல இருந்து கொட்டா பாட்டு குழந்தை.
4: சரி, நீங்க கேட்ட அந்த பாடல் இதோ.

0: ஈரோட்டில் ஒரு பிரம்மாண்டமான கிராண்ட் எக்ஸ்போ. டெக்ஸ்டைல், ஃபுட் அண்ட் ஆக்ரோ, பிளாஸ்டிக், இன்ஜினியரிங் எல்லாமே ஒரே இடத்தில். ஏடிசியா ஐடெக் 6th எடிஷன் 2026 வருகிற செப்டம்பர் 26, 27 அண்ட் 28 ஈரோடு பரிமளம் மஹாலில்.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. நேரம் 11:47 நிமிடம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பூவே பெண் பூவே. இன்னைக்கு பாவேர் மாவளம் வந்துட்டு அடுத்ததாக இணைப்பில் காத்திருக்கக்கூடிய சகோதரி வர்க்க வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம்மா, யாருங்க பேசுறீங்க?
2: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் கதிர்புர கிராமத்துல இருந்து லட்சுமி பேசுறேன்.
1: லட்சுமி, என்ன பாடல் கேட்கலாங்கம்மா?
2: வசூல் ராஜா எம்பிபிஎஸ் வந்து 10 குள்ள நம்பர் 2 சரி,
1: இதோ நீங்க கேட்ட அந்த பாடல்.

0: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
1: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
5: தொடர்புக்கு 9500848820.
6: நேரம் 11:54 நிகழ்ச்சியின் நிறைவு நேராக பாடலுக்கு விருப்பம் தெரிவிக்க காத்திருக்கக்கூடிய நேயர் வருக. வணக்கம்.
7: வணக்கம் யா.
6: வணக்கம்மா, யாருங்க பேசுறீங்க?
7: தருமபுரி மாவட்டம் எருளப்பட்டியிலிருந்து முருகம்மா பேசுறீங்க.
6: முருகம்மா, என்ன பாடல் வேணுமா?
7: சிம்மராசி பட்டத்துல இருந்து கும்பகோணம் சந்தை பாட்டு.
6: சரி, இதோ நீங்க கேட்ட அந்த பாடல்.

0: முதுகு வலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா?

0: தருமபுரி மாவட்ட ஆட்சித் தலைவரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, 2026-2027 கல்வியாண்டு முதல் தொகுப்பு நிதி கல்வி உதவித்தொகை பெறுவதற்கான விண்ணப்ப நடைமுறையில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது. 2ஆம் ஆண்டு மாணவர்கள் 1ஆம் ஆண்டு தேர்ச்சி பெற்ற போனஃபைட் சான்று மற்றும் மதிப்பெண் பட்டியலுடன் 1ஆம் ஆண்டிற்கான தொகைக்கு விண்ணப்பிக்க வேண்டும். இறுதி ஆண்டு மாணவர்கள் அனைத்து பாடங்களிலும் தேர்ச்சி பெற்று கன்சாலிடேட்டட் மார்க்ஷீட் மற்றும் கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் உடன் விண்ணப்பிக்க வேண்டும். இதற்கு விண்ணப்பிக்க வருகின்ற 30ஆம் தேதி இறுதி நாளாகும். இது பற்றிய கூடுதல் விவரங்களை அறிய தருமபுரி மாவட்ட முன்னாள் படைவீரர் நல அலுவலகத்தை நேரில் அணுகலாம் அல்லது www.exwel.tn.gov.in என்ற இணையதள முகவரியை காணலாம். இவ்வாறு தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
1: பூவைப்பன்பூவே இன்னைக்கு பாவையூர்மாக வளம் வந்தது. பாவையூர்ப்பம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு பாடல்களுக்கு விருப்பம் தெரிவித்து பாடலை கேட்டு ரசித்த சகோதரிகளுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த நெய்ய உள்ளங்களுக்கும் நன்றிகள்.
0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: நேரம் 12 மணி. நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அலைவரிசைகளின் ஒளிபரப்பு. இனி கேட்கலாம் நமது இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய முன்னோட்டம். முன்னோட்டத்தை தொடர்ந்து 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாக பகல் 12:10 உங்கள் களம். இன்று புதிய தடத்தில் இளம் தொழில் முனைவோர் சுடர்வண்ணன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 12:40 தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாக 12:50 சொல்கப்பம், அதைத் தொடர்ந்து அறிவிப்புகள். பகல் 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 1:10 நேயர் விருப்பம். பிற்பகல் 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். 1:45 மாநில செய்திகள். 1:55 வானிலை அறிக்கை. 2 மணிக்கு விவசாய அரங்கம். இன்று மரம் நமக்கு வரம், சென்னை விருக்கம்பாக்கம் ஜி முல்லைவனம் அவர்களின் உரை கேட்கலாம். 2:30 பூங்கொத்து. பூங்கொத்து நிகழ்ச்சியில் இன்று ஒளி உலா வரவுள்ள பாடல்கள் ஜில்லா என்ற திரைப்படத்தில் இருந்தும் கும்கி என்ற திரைப்படத்தில் இருந்தும் வளம் பெற உள்ளன. 3 மணிக்கு கட்சவியில் கலக்கல் பாடல்கள். நேர்கள் உங்களுக்கு விருப்பமான பாடலை 0-43-42-24-40-30 என்ற எண்ணிற்கு பிடித்த பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்களுடைய பெயர், உங்கள் ஊரினுடைய பெயர் ஆகியவற்றை டைப் செய்து அனுப்பி வைத்து இன்று பிற்பகல் 3 மணிக்கு கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கலாம். மாலை 4 மணிக்கு விடை தேடும் வினாக்கள். 5 மணிக்கு மாலை தென்றல். 6 மணிக்கு தருமபுரி ராதேகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினமொரு திருக்கோயில். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 இசை மின்னல். 6:30 மாநில செய்திகள். 6:40 வேலை காத்திருக்கு. 6:45 வானிலை அறிக்கை. 6:50 அறிவிப்புகள். 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். 7 மணிக்கு திரை இசை. 7:10 தேனி மாவட்ட செய்திகள் கேட்கலாம். வழங்குகிறார் ராஜ்குமார் அவர்கள். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 வயல்வெளி. இன்று அறிவிப்புகளாக வளம்பெறும். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிஷான் வாணி. 8 மணிக்கு இளந்தென்றல். இன்னைக்கு இளந்தென்றல் என் பாட்டு எசப்பாட்டு என்ற தலைப்பில் வளம்பெறக்கு. 8:30 எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் அனைவருக்கும். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:30 இடைவிடாத இசைமலை.

இரவு 10 மணிக்கு ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் பற்றிய தினசரி கண்ணோட்டம். அதைத் தொடர்ந்து சுகமான ராகங்கள். இன்னைக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில சேலம் மாவட்ட நேயர்கள் உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். காலத்தால் அழியாத காவிய கானங்களை சேலம் மாவட்ட நேயர்கள் இன்று இரவு கேட்டு ரசிக்க 0 43 42 24 40 30 என்ற எண்ணிலும், 94 86 81 10 25 என்ற எண்ணில் புது நேயர்களும், மற்ற நேயர்கள் 0 43 42 24 40 31 என்ற எண்ணிலும், 94 86 65 20 25 என்ற எண்ணிலும் வரலாம். இன்றிரவு சுகமான ராகங்கள் சேலம் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்கள் ஒளிவிழாவல காத்திருக்கிறது. இரவு 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். நேர்கள் இதுவரை கேட்டீர்கள் நிகழ்ச்சி பற்றிய முன்னோட்டம்.

0: நேரம் பகல் 12:10 நேர்கள் கேட்டு கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அலைவரிசைகளின் ஒளிபரப்பு.
1: ஈரோட்டில் ஒரு பிரம்மாண்டமான கிராண்ட் எக்ஸ்போ, டெக்ஸ்டைல், ஃபுட் அண்ட் ஆக்ரோ, பிளாஸ்டிக், இன்ஜினியரிங் எல்லாமே ஒரே இடத்தில். ஏடிசியா ஐடெக் 6th எடிஷன் 2026 வருகிற செப்டம்பர் 26, 27 and 28 ஈரோடு பரிமளம் மஹாலில்.
2: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
3: உங்கள் களம் இன்றைய நிகழ்ச்சியில தமணம்பட்டி சுடர் வண்ணன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.
4: வணக்கம். நான் வந்து நேற்று பிளேஸ் தமிழ்மட்டிங்க ஐயா. நான் கடை வச்சுக்கிறது வந்து கடகத்தூர் கூட்டோடு பச்சைமட்டி கூட்டோடுன்னு சொல்லுவாங்க, பக்கத்தில் நியர் HP பெட்ரோல் பங்க்.
5: சரிங்க, என்ன படிச்சிருக்கீங்க நீங்கள்?
4: நான் BSc சைக்காலஜி படிச்சிருக்கேங்க ஐயா.
5: ஸ்கூல்லாம் எங்கே படிச்சிங்க?
4: ஸ்கூல் தமிழம்பட்டி, லலிகம், அதேன்கோட்டை, இந்த மாதிரி மூணு இடத்துல படிச்சிருக்கேங்க ஐயா.
5: இப்போ வந்து நாமளும் படிச்சிருக்கீங்க, இந்த வேளாண் சம்மந்தமான பொருட்கள்லாம் வச்சு ஒரு தொழில் செய்கிறீங்க, எப்படி உங்களுக்கு முதல் முதல்ல இந்த ஆர்வம் வந்துச்சு?
4: இது வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சி மெடிக்கல்னு சொல்லிட்டு எங்களோட நிறுவனம் இருக்குது. மெடிக்கல்ஸில் வந்து பார்க்கும்போது கால்நடைக்கு மட்டும்தான் நாங்கள் மருந்து பண்ணிட்டுருக்கோம். அந்த கால்நடை சம்மந்தப்பட்ட பொருள் பண்ணும்போது மில்கி மிஷின் வேணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்களா, பால் கறவை இயந்திரம், அவங்களுக்கு மில்கி மிஷின் தரவச்சு கொடுத்துருந்தோம் வெளியிலேருந்து. அப்படி வாங்கி கொடுக்கும்போது இதில் நல்ல சேவை இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அடுத்து இதை பெரிய நிறுவனம் பண்ணணும்னு சொல்லிட்டு தனியாக ஒரு நிறுவனமாக ஆரம்பிச்சிட்டோம்.
5: உங்களுக்கு யார் இதை ஆரம்பிக்கிறதுக்கு மோட்டிவேஷன் கொடுத்தது, இல்லை உங்களுக்கே தோணுச்சா நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு?
4: இது ஃபஸ்ட்டு என்னோடய பிரதர் தான் ஃபஸ்ட்டு, அவரே ஓனாக பண்ணணும்னு ஆசைப்பட்டார். அவர் செய்ய முடியாதனால இதை நான் எடுத்து செஞ்சிட்ருக்கேன்.
5: சரிங்க, முதல் முதல்ல பொருட்கள்லாம் எங்கே வாங்கினீங்க?
4: ஃபஸ்ட்டு வந்து நம்ம கோயம்புத்தூரில் தான் எடுத்துகிட்டு இருந்தோம். கோயம்புத்தூரில் தரம் கொஞ்சம் குறைவாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நம்மளே ஓனாக ஃபஸ்ட்டில் மெட்டீரியல்ஸும் மேனுஃபேக்சர் பண்ணிட்டுருக்கிறோம். நம்மளால் பண்ண முடியாத மத்திய பிரதேசத்துலேருந்து வாங்கி கொடுத்துட்ருக்குறோம்.
5: சரிங்க, இப்போ அங்கேருந்து எப்படி எடுத்துகிட்டு வரீங்க பொருட்கள்லாம்?
4: எல்லாமே டிரான்ஸ்போர்ட் வழியாக தான் வந்துட்டுருக்குறீங்க. VRL டிரான்ஸ்போர்ட் இருக்குல்ல, டிரான்ஸ்போர்ட் மூலமாக நம்ம கொண்டு வந்துருக்கிறோம்.
5: சார்ஜஸ்லாம் எப்படி இருக்குது?
4: சார்ஜஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, ஆனாலும் நமக்கு வந்து உடையாமல் வரணுன்னா சில டிரான்ஸ்போர்ட் வந்து நம்பி தான் பண்ணிட்டுருக்குறோம்.
5: சரிங்க, இப்போ உங்கள் கடையில் என்னென்ன பொருட்கள், என்னென்ன இயந்திரங்கள்லாம் இருக்குது?
4: பால் கறவை இயந்திரம் இருக்குது, சாப் கட்டர்ஸ் இருக்குது, சாப் கட்டர்னா புல் நறுக்கும் இயந்திரம், புல் வெட்டும் இயந்திரம் இருக்குது. இதை விட்டிங்கன்னா சாப் கட்டர்ஸுக்கு அடுத்து பவர் வீடர்ஸ் நிறையா இருக்குங்க. பவர் வீடர்ஸும் நிறைய மாடல்ஸ் இருக்குது, 2 HP, 3 HP, 5 HP, 7 HP, பெட்ரோல்ஸ் அண்ட் டீசல்ஸ், சென்ட்ரல் ரோட்டரி, ஃப்ரண்ட் ரோட்டரி, பேக் ரோட்டரி, இந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட.
5: சரிங்க, இப்போ அந்த பால் கறவை இயந்திரம் அப்படின்னு சொன்னீங்க ஒன்று, இப்போ அந்த இயந்திரம் நம்ம ஊருக்கு வந்து எவ்வளோ நாளாகுது, அதை பற்றி

0: நீங்கள் சொல்லலாம்ல, அது எப்படி செயல்படுது?
1: ஏன் நம்ம ஊருக்கு வந்து 40 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, ஆனால் யாருக்கிட்டும் தெளிவு இல்லை. சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, மாட்டோட மடியில் ரத்தம் வந்துடுமோ, அந்த மாதிரி ஒரு பயம். ஒருத்தர் வாங்கிட்டாங்கன்னா அவங்கள பார்த்துட்டு அடுத்த கஸ்டமர் வராங்க பார்த்தீங்களா, அவங்களும் தெளிவாகிடுது. அவங்க மூலமாக அவங்க மூலமாக தான் போயிட்டுருக்குது. இப்போ ஒரு 3 இயர்ஸாக தான் எல்லார் பக்கமும் நல்லபடியாக மரியாதை கிடச்சிருக்கு. இந்த மில்கி மிஷினுக்கு எல்லோரும் வாங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க.
0: சரிங்க, அந்த இயந்திரம் எவ்வளோ ரேட்டு வருது, அது எப்படி செயல்படுது?
1: ஒரு 1/2 HP மோட்டர் எடுத்தாங்கன்னா 21 ரூபாயிலிருந்து கிடைக்குங்க ஐயா. அதே இன்னும் கொஞ்சம் அப்டேட் ஆகணும்னா 24, 27, 30, 35 இந்த மாதிரி அந்த கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி மாறிட்டே இருக்கும். எத்தனை அனிமல்ஸ் யூஸ் பண்ணுறாங்களோ அதுக்கு மாதிரி குவாலிட்டியும் மாறும். ஒரு 10 அனிமல்ஸ் வச்சுருக்காங்கன்னா அவங்க வந்து ஒரு 25 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அவங்க அதே ஒரு 50 மாடு 60 மாடு வச்சுருக்காங்கன்னா அவங்க 35, 40 இந்த மாதிரி கேட்டகரி போகும். மோட்டரோட கெப்பாசிட்டியும் பம்போட கெப்பாசிட்டி தகுந்த மாதிரி மாறும் ரேட்டு.
0: சரிங்க, இப்போ பால் கறவை இயந்திரம் மூலமாக பால் கறக்கறதுனால மாடுகளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா?
1: அந்த மாதிரி இது வரைக்கும் எந்த ஒரு டாக்டர்ஸும் ரெஃபர் பண்ணலை ஓகேங்களா. டாக்டர்ஸே ரெஃபர் பண்ணுறாங்க என்னென்னா, நீங்கள் கையில் கறக்கிறதோட மிஷினில் கறங்க நல்லாயிருக்குன்னு சொல்லி தான் சொல்லிட்டுருக்காங்க. இது 13 வருஷமாக நான் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் இது வரைக்கும் நம்மகிட்ட வந்ததில்ல. நிறைய புரிதல் இல்லாமல் மாட்டில் ரத்தம் வந்தோம்னு சொல்லிட்டுப்பாங்க, அவ்வளோதான். மற்றபடி இதில் எந்த சைடு எஃபெக்டோ இது கிடையாது. ஃபீட்பேக்கும் நல்லாயிருக்கு.
0: சரிங்க, இப்போ நார்மலாக கறக்கிறதுக்கும் இதில் மிஷினில் போட்டு கறக்கிறதுக்கும் எவ்வளோ நேரங்கள் வித்தியாசம் வருது?
1: நீங்கள் கையில் கறக்கிறனா இப்படி தான் ஒரு மாட்டுக்கு 5 to 8 நிமிஷம் முடிக்கும். ஒரு 15 லிட்டர் பால் கறக்குறீங்கன்னா, இதே மிஷினில் கறக்கினா ஒரு 3 நிமிஷத்தில் நீங்கள் கறக்கலாம்.
0: அந்த 15 லிட்டர் கறக்க முடியுமா?
1: தாராளமாக கறக்கலாம். அது நீங்கள் வந்து மிஷின் வந்து சூஸ் பண்ணணும். எந்த மாதிரி மிஷின் வந்துட்டு 150 LPM, 200, 300, 500, 1100 வரைக்கும் இருக்குது. அதில் நீங்கள் எது லைக் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு டைம் சேவ் பண்ணணும் உங்களுக்கு.
0: சரிங்க, இப்போ அதை எப்படிங்க, கரண்ட்டில் போட்டு இது பண்ணுமா இல்லை சார்ஜர் போட்டு யூஸ் பண்ணுமா?
1: இது கரண்ட்டில் இருக்குங்க. கரண்ட் இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் வந்து பெட்ரோல் இன்ஜின் யூஸ் பண்ணலாம். நீங்கள் இல்லை யூபிஎஸ்னா யூபிஎஸ் யூஸ் பண்ணிக்கலாம். சில மாடல்ஸ் வந்து வேக்கம் மாடல் யூஸ் பண்ணுறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் புஷ்னு சொல்லுவாங்க, பம்ப் பண்ணுற மாதிரி பம்ப் பண்ணி பண்ணிப்பாங்க. அது கரண்ட்டில் இடத்துல அவங்க பண்ணிப்பாங்க. நம்ம பண்ணுறது எல்லாமே பார்த்தா மசாஜ் டைப் தான் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம இது வந்து பல்சேட்டர் மாடல் சொல்லுவோம். மாட்டு வந்து எந்த ஒரு எஃபெக்ட் இருக்காது. இதில் வந்து கையில் அழுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும், கண்டுபிடிச்சி தப்பி குடிக்கன்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி மாடலில் வரும் நமக்கு.
0: சரிங்க, இதன் மூலமாக கறக்கிறதுனால மாடுகளுக்கு எந்த பிரச்சனையும் வரது இல்லையா?
1: இதில் மூலமாக நீ கறக்கும் போது பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 2 நாளைக்கு பயப்படும் மாடு, ஒரு 10 நாள் 20 நாள் கறந்து பழகிடுச்சின்னா அது கடிட் ஆகிடும் மிஷினுக்கு. நீங்கள் கையில் கறந்தால் கையில் கறக்க விடாது ஓகேங்களா. கையில் கறக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அழுத்தம் கொடுக்கும் போது வலிக்கும் அதுக்கு. இதுனா மசாஜ் டைப்பு, மசாஜ் பண்ணுற மாதிரி இருக்கும், அழுத்தமாக இருக்கு, சுகமாக இருக்கும். அதனால் பாலும் சேர்ந்து கறக்கும் உங்களுக்கு.
0: சரிங்க, இதன் மூலமாக கண்டுகளுக்கு எது பிரச்சனையும் இல்லையா?
1: இதுக்கு மூலம் கண்டுகளுக்கு பிரச்சனை இருக்குன்னா பால் ஃபுல்லாக சுத்தமாக குடிச்சிடும் மிஷினை. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், கண்ணுக்கு கொடுக்கணும்னா பால் கறக்கிறதுக்கு முன்னாடியே கொடுத்துடணும். கண்ணுகளுக்கு எவ்வளோ பால் கொடுக்கணும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மிஷின் போட்டு கறந்துக்கலாம்.
0: சரிங்க, இப்போ களை எடுக்கும் இயந்திரங்கள் கண்டிப்பாக உங்கள் கடையில் இருக்கும், அது என்னென்ன வகைகளாக இருக்குது அதை பற்றி கொஞ்சம் சொல்லலாம்ல?
1: கண்டிப்பாக சொல்கிறேங்க ஐயா. யாரா 2 HP இருக்குது, 3 HP இருக்குது, 5 HP இருக்குது. இந்த 2 HP 3 HP வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2 ஸ்ட்ரோக்கில் வரும். இந்த 5 HP மேலே போனீங்கன்னா 4 ஸ்ட்ரோக்கில் வரும் உங்களுக்கு. அந்த 5 to 7 HPயில் பார்த்தீங்கன்னா இப்போ மானியம் இருக்குது, கவர்மெண்ட் மானியம், அரசு மானியம். அரசு மானியம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து 60% மானியம் தந்துருக்காங்க. அது SC ST கேட்டகரிக்கில் வந்து 70% வரைக்கும் பண்ணிட்டுருக்காங்க. நீங்கள் ஒரு மிஷின் 50,000 ரூபாய்க்கு சூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு 18 ரூபாய்க்கு எடுத்துக்கலாம். ஒரு 7 HP பவர் வேடர் அந்த ரேட்டுக்கு குறைச்சி கொடுக்குறாங்க அரசு. அதுக்கு நீங்கள் பட்டா, சிட்டா, அடங்கல், FMB ஸ்கெட்சு, சிறு விவசாய சர்டிஃபிகேட்டு, ஒரு 3 ஃபோட்டோ, ஆதார் கார்டு, பேன் கார்டு கொண்டு வந்து அந்தந்த வில்லேஜ் AE இருப்பாங்க, அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், அவர்கிட்ட ஒப்படைச்சாங்கன்னா அவங்க பார்த்து உங்களுக்கு செலக்ட் பண்ணி கொடுப்பாங்க மிஷின்ஸ்.
0: சரிங்க, இப்போ புதுசாக ஒருத்தர் வாங்கணும்னு நினைக்கிறவங்க அந்தந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய வேளாண் அலுவலர்களை சந்தித்தா போதும்?
1: கண்டிப்பாக அவங்க வேளாண் அலுவலர்கள் பார்க்கலாம். அப்படி அவங்களால முடியலன்னா நம்ம கடைக்கு வந்தாலும் கூட நாமளே அவங்கள தொடர்புபடுத்தி வாங்கி கொடுத்துடலாம்.
0: சரிங்க, இப்போ களை எடுக்குன்னு சொல்கிறீங்க, அந்த களை எடுக்கிற மூலமா இப்போ செடிகளுக்கு இடையிலாம் எப்படி அதை நம்மளால தான் பண்ணுமா?
1: இல்லை, செடிகளுக்கு இடையில் தான் களை எடுக்கிறதுக்கு பேர் ஓகேங்களா. நம்ம வந்து கேட்டகரி வந்து நிறைய இருக்குது. நம்ம 2 அடிப்பார் வச்சுருப்பாங்க, 3 அடி வச்சுருப்பாங்க, 5 வச்சுருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிரிச்சுக்கலாம். அந்த இயந்திரத்தை வந்து பிரித்து 2 அடிக்கு மண் அணைச்சிக்கலாம், களை எடுத்துக்கலாம், எல்லா வேலையும் அதை செஞ்சுக்கலாம். பார் போடுறது எல்லா வேலையும் அதை செஞ்சுக்கலாம். நீங்கள் மல்டிபர்பஸ் ஒர்க்கு தான்.
0: சரி ஓகேங்க, இதை தவிர என்னென்ன மிஷின்ஸ் எல்லாம் இருக்குது உங்கள் இதில், எவ்வளோ ரேட் வருது களை எடுக்கும் இயந்திரம்?
1: களை எடுக்கிறது வந்து நம்மகிட்ட பேசிக்காக 25 ஸ்டார்ட் ஆகுதுங்க. அது கம்பெனியை பொறுத்து மாறும் உங்களுக்கு. நீங்கள் அதே நீங்கள் சப்சிடியில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 HP பவர் வேட்டுனா 37,000 ரூபாய்க்கு எடுக்கலாம். நீங்கள் 35 ஸ்டார்ட் ஆகுது, 9 HP செல்ஃப் ஸ்டார்ட் வித் பேட்டரியோடு எடுத்து.
0: சரிங்க, விதை நடுவதற்கு இயந்திரங்கள் இருக்குல்ல, அதை பற்றி கொஞ்சம் சொல்லலாம்ல?
1: விதை நடுவதற்கு இயந்திரம் இருக்குங்க ஐயா. மேக்ஸிமம் அது பார்த்திங்கன்னா எல்லோரும் நம்ம இந்த டெல்டா பகுதி மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம பகுதியில் அது ரொம்ப கம்மி தான், அதனால் இது அதிகமாக மோஸ்ட்லி நம்மகிட்ட சேல்ஸ் கிடையாது. வேணுங்கிறவங்களுக்கு நம்ம ஆர்டர் போட்டு வாங்கி தரோம்.
0: சரிங்க, இப்போ அந்த மிஷின்ஸ் எல்லாம் மத்திய பிரதேசத்தில் வாங்குறேன்னு சொன்னீங்க, சப்போஸ் சர்வீஸ் அப்படின்னா இப்படி எப்படி அதை நீங்கள் அணுகிறீங்க, அதை யார் யாரெல்லாம் தொடர்பு கொள்கிறீங்க, அதை எப்படி நீங்கள் சமாளிக்கிறீங்க?
1: நம்ம மத்திய பிரதேசம் வாங்குறது வந்து பார்த்திங்கன்னா கம்பெனியோட டைப் வச்சுருக்கிறோம். நம்ம அந்த டீலர்ஸு அங்கேருந்து வாங்கிக்கிறோம். ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட தான் வாங்குறோம். 1 இயரில் எந்த கம்பெனினாலையும் அப்படியே பொருள் அமுச்சு விட்ருவோம் ரிட்டர்னாக. நம்ம இல்லை, இங்கே வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி இல்லாததுக்கு வந்து நம்மளே ஒன்றா சர்வீஸ் பண்ணி தரோம் நம்ம.
0: சரி ஓகேங்க, இப்போ கடையில் எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க?
1: எங்கிட்ட மொத்தம் 6 பேர் ஒர்க் பண்ணிக்கிறாங்க, 2 லேடிஸ், 4 பசங்க ஒர்க் பண்ணிக்கிறாங்க, என்னோட சேர்த்து 7 பேர் இருக்கணும். நாங்கள்
0: இப்போ ரெகுலர் கஸ்டமர்ஸ்னால் உங்கள் கடையில் எத்தனை பேர் இருக்காங்க?
1: ரெகுலர் கஸ்டமர் தான் கணக்கு சொல்ல முடியாது நம்ம. இப்போ நீங்களே காலையில் வந்து உட்காந்துட்டீங்க, எத்தனை மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு பார்த்தீங்களா?

0: நம்ம ரெகுலர் கஸ்டமர் அதே இருக்காங்க. இங்கே மட்டும் இல்லாமல் நம்ம அதர் டிஸ்ட்ரிக்ட் வரைக்கும் பண்ணிட்டுருக்கோம். நம்ம
1: இப்போ புதுசாக என்னென்ன இயந்திரங்கள்லாம் வந்துட்டுருக்கு அதை பற்றிலாம் கொஞ்சம் சொல்லலாம்ல?
0: புதுசாக சொல்லணும்னா ஒவ்வொரு மிஷின்லையும் அப்டேட் பண்ணிட்டு இருப்பாங்க ஐயா. பவர் வீடர் இருக்குன்னா பவர் வீடரில் இப்போ 7 இருக்குன்னா 7.5 வரும் அடுத்தது. 9 HP இருக்குன்னா 9 HP டீசல் வரும். டீசல்லே பார்த்திங்கன்னா பேக் ரோட்டி வரும், பேக் ரோட்டில் அட்வான்ஸ் வரும், ஃப்ரண்ட் ரோட்டி பே அட்வான்ஸ் வருது. இந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. கம்பெனி நமக்கு சொல்லிட்டே இருப்பாங்க அப்டேட் ஆகிறது, அப்பப்போ சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்த நம்ம கஸ்டமருக்கு கொடுத்தோம்னா கஸ்டமர் ஃபீட்பேக் கொடுத்த பின்னாடி தான் நம்ம அதோட இது சொல்ல முடியும். நம்ம
1: பொதுவாக இப்போ ஆள் வச்சு செஞ்சுருவாங்க, இப்போ மிஷினே ஒன்று புதுசாக வாங்கணுன்றதுனால அவங்களுக்கு எந்த அளவுக்கு லாபம் கிடைக்குது விவசாயிகளுக்கு?
0: ஒரு மிஷின் ஒரு 7 HP பெட்ரோல் பவர் வீடர் வாங்குறாங்கன்னா அவர் மானியத்தில் வாங்கினாங்கன்னா அவர் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 19 ரூபா கொடுத்தாருன்னா போதும், 7 HP பவர் வீடர் வந்துடும். ஒரு நாளைக்கு அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் ஓட்டானா 1 ஏக்கரை ஓட்டலாம் அவர் 3 மணி நேரத்துக்கு. அப்படின்னா களை எடுக்கணும்னு ஆசைப்பட்டாருன்னா ஒரு ஏக்கரவே 3 மணி நேரத்துக்கு எடுக்கிறாருன்னா ஒரு 300 ரூபாயிலிருந்து 500 ரூபாயில முடிஞ்சு போடும் அவரோட. அதே நீங்கள் ஒரு ஆள் வச்சியோ இல்லை குழுவாக சேமித்தாலும் ஒரு 5000 ரூபா செலவாகும் இருக்குது. 5000 ரூபா வேலையே ஒரு 500 ரூபாயில் முடிக்கலாம் அவங்க.
1: இப்போ விவசாயிகளுக்கு என்னென்ன மாதிரி மானியங்கள்லாம் இருக்குது கவர்மெண்ட்டில்? ஒரு பயிர்களுக்காக இருக்கட்டும், இல்லை களை எடுக்கும் இயந்திரங்களுக்காக இருக்கட்டும், இல்லை மற்ற பொருட்களுக்காக இருக்கட்டும், அதை பற்றிலாம் நீங்கள் கொஞ்சம் சொல்லலாம்ல?
0: விவசாயிகளுக்கு நம்மகிட்ட இருக்கிற மானியம் மட்டும் நமக்கு தெரியும்.
2: அரசு மானியத்தில் வழங்கக்கூடிய பவர் வீடர்களின் நிறுவனங்கள் மற்றும் பவர் வீடர்களின் விலை நிலவரம் அக்ரிமெட், ஜைலம், நெப்டியூன், வைமா, இந்த 4 நிறுவனங்களின் பவர் வீடர்களும் கிடைக்கும். இந்த பவர் வீடர்களின் விலை பார்த்திங்கன்னா அக்ரிமெட்டில் 7 HP பெட்ரோல் 21735 ரூபாய்க்கும், 5 HP டீசல் 27669 ரூபாய்க்கும், 6 HP டீசல் 35625 ரூபாய்க்கும், 9 HP டீசல் 39375 ரூபாய்க்கும் கிடைக்கும். ஜைலம் கம்பெனி 9 HP சென்ட் ரோட்டரி டீசல் 34850 ரூபாய்க்கும், 9 HP பேக் ரோட்டரி செல்ஃப் ஸ்டார்டர் வித் பேட்டரி டர்னிங் கிளச்சோட 64687 ரூபாய்க்கும், 7 HP பெட்ரோல் பேக் ரோட்டரி பவர் வீடர் 31875 ரூபாய்க்கும், நெப்டியூன் பிராண்டு 7 HP பெட்ரோல் 18750 ரூபாய்க்கும், 7 HP டீசல் 22500 ரூபாய்க்கும், 9 HP டீசல் பேக் ரோட்டரி செல்ஃப் ஸ்டார்டர் வித் டர்னிங் கிளச்சியோட 46500 ரூபாய்க்கும் கிடைக்கும். வைமா 5 HP பெட்ரோல் 18750 ரூபாய்க்கும், 5 HP டீசல் 26250 ரூபாய்க்கும், 9 HP டீசல் சென்ட் ரோட்டரி 41250 ரூபாய்க்கும், 9 HP பேக் ரோட்டரி வித் டீசல் 48750 ரூபாய்க்கும் கிடைக்கும். மற்றும் பவர் ட்ரில்லர் சம்யாக் 12 HP டீசல் ST960 மாடல் 99800 ரூபாய்க்கும், 14 HP சம்யாக் பல்ராம் 14DI 1,08,000 ரூபாய்க்கும் அரசு மானியத்தில் எடுத்துக்கலாம். எங்கள் நிறுவனத்தில் வாங்கக்கூடிய மிஷின்ஸ் எல்லாத்துக்குமே 1 வருஷம் உத்தரவாதமும், எந்த பொருள் போனாலும் ஃப்ரீ சர்வீஸ்க்கும் உத்தரவாதம் உண்டு. மிஷின் சர்வீஸ் செய்கிறதுக்கு தனியாகவே 2 டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க.
0: சாப் கட்டுறதுக்கான மானியம் வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக் அக்ரிகல்ச்சர் பண்ணுறாரு அவர் மட்டும் பண்ணிட்டுருக்காரு. நம்ம வந்து சாப் கட்டுக்கு மட்டும் பண்ணிட்டுருக்குறோம். நம்மளோட ட்ரில்லருக்கான மானியம் கிடைக்கும் நம்மகிட்ட. டிராக்டர்ஸுக்கு டிராக்டர்ஸ் கம்பெனிக்கார் பண்ணுறாங்க. நம்மகிட்ட இருக்கிற பொருள் மட்டும் நம்ம மானியத்தை பண்ணிட்டுருக்குறோம்.
1: சரிங்க, இப்போ இப்படி வேலை செஞ்சுட்டே இருக்கீங்க, பொழுதுபோக்குன்னா உங்களுக்கு என்னென்னலாம் இருக்குது?
0: பொழுதுபோக்குன்னா எஃப்எம் கேட்குறத நமக்கு, மற்றபடி பொழுதுபோக்கு நம்ம சொல்லவே முடியாது. வேலை தான் நமக்கு, காலையில் ஆரம்பிச்சோம்னா சாயந்தரம் 6 மணி வரைக்கும் இருக்கும். திருப்பம் 8 மணிக்கு வீட்டுக்கு போனோம்னா டிவி பார்ப்போம், அவ்வளோதான்.
1: சரிங்க, எஃப்எம் கேட்குறேன்னு சொன்னீங்க, எந்த மாதிரி டைமில் கேட்பீங்க?
0: காலையில் வீட்டிலேருந்து கிளம்பும்போது காரில் எஃப்எம் கேட்டு வருவேன் 1 ஹவர். திருப்பி சாயந்தரம் 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் பார்ப்போம். இந்த டைம் தான்.
1: சரிங்க, நீங்கள் பாட்டு கேட்டிருக்கீங்களா?
0: கண்டிப்பாக கேட்டிருக்கோம்.
1: சரிங்க, இப்போ எஃப்எம்மில் பாட்டு கேட்டேன்னு சொன்னீங்க, எஃப்எம்மும் கேட்குறேன்னு சொல்லிட்டீங்க. ஃபஸ்ட் டைம் நீங்கள் என்ன பாட்டு கேட்டீங்க? நீங்கள் கேட்ட பாட்டு எஃப்எம்ல ஒளிபரப்பும் போது உங்களுக்கு எந்தளவு சந்தோஷமாக இருந்துச்சு, எப்படி இருந்துச்சு கேட்கும் போது உங்களுக்கு?
0: கும்மி பாட்டு படத்துலேருந்து அப்படியே ஆசை மச்சம் வாங்கி தந்த மல்லிகைப்பூ.
1: என்ன நிகழ்ச்சியில் கேட்டீங்க?
0: 10 மணிக்கு நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சியில் கேட்டேன்.

0: சரி ஓகேங்க. இப்போ அதை தாண்டி இப்போ நெல் அறுக்கிறதுக்கெல்லாம் பெரிய பெரிய இயந்திரங்கள் தான் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க, இல்லை ஆளுங்களை வச்சு அறுப்பாங்க. உங்ககிட்ட அந்த மாதிரி மிஷின்லாம் என்ன நல்லா இருக்கு?
1: பெரிய பெரிய இயந்திரம் போக முடியாத இடத்துக்கு சின்ன சின்ன மிஷின் இருக்குது நம்மக்கிட்ட. ப்ரஷ் கட்டுறதே சில பேர் கற்றுக்குறாங்க, அது பார்த்தீங்கன்னா ஒரு 8,000 9,000 நல்ல பிராண்டு வாங்கிக்கலாம் நீங்கள். அதையும் கட்டில இன்னும் கொஞ்சம் பெருசாக அகலமாக இருக்குன்னு ஆசைப்படுறாங்க. பட்டி ரீப்பர்னு சொல்லுவாங்க, நம்ம 9 HP பவர் விடர் சொன்னோம்ல, பவர் விடரில் அட்டாச்மெண்ட்லேயும் வந்துடும். அதை வச்சு ஈஸியாக அறுத்துக்கலாம் அவங்க. அதில் அடிக்க முடியாது, அறுத்து ஒரு பக்கம் சாய்ச்சிக்கலாம், செம கட்டி தனியாக நம்ம மிஷின் வச்சு அடிச்சு.
0: இயந்திரங்கள் மூலமாக நமக்கு என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது?
1: இப்போ 4 பேர் செய்ய வேண்டிய வேலையை ஒரே ஆள் செஞ்சுக்கலாம் நம்ம. இதுதான் பெனிஃபிட்ஸ் சொல்ல முடியும். நம்ம ஒரு மிஷின் ஒருத்தர் வாங்கி வச்சுட்டார்னா வீட்டில், ஒரு 4 பேரோட வேலையை அவர் ஒருத்தரே செஞ்சுக்கலாம். யாரும் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இவர் டைமிங் போய் கூலியால் கூப்பிட்டாலும் கூலியாளுக்கு அந்த டைம் கிடைக்க மாட்டாங்க, அந்த ஈரப்பதம் போயிடும். இந்த மிஷின் இருக்கிறதுனால அவர் டைமுக்கு அவர் பண சேமிப்பு அதிகமாகும்.
0: சரிங்க. இப்போ விவசாயிகளுக்கு வந்து கவர்மெண்ட் சார்பாக அந்த உதவித்தொகையெல்லாம் எதனால் கொடுத்துட்ருக்காங்களா இப்போ இதன் மூலிமா?
1: அதை பற்றி நமக்கு இதில் ஒன்றும் ஒருவே தெரியல. அது நம்ம விவசாயி சங்க தலைவர்களெல்லாம் பார்த்து கரெக்டாக தெரியும் நமக்கு.
0: சரிங்க. இப்போ உங்களை மாதிரி தருமபுரியில் எத்தனை நிறுவனங்கள் இருக்குது?
1: என்ன மாதிரி 16

0: நிறுவனங்கள் இருக்குங்கய்யா.
1: இப்போ உங்களுக்குன்னு கூட்டமைப்புலாம் இருக்கா?
0: நமக்கெல்லாம் கூட்டமைப்புனா விவசாயி மட்டும் தான் நம்ம கூட்டமைப்பு, மற்றபடி நம்ம யாரோட தொடர்பில் இல்லை.
1: சரிங்க, இப்போ விவசாயிகளுக்கு நடக்கிற அந்த எப்படி சொல்கிறது கூட்டங்களுக்கெல்லாம் போயிட்டு உங்களோட விழிப்புணர்வுலாம் எப்படி இப்படிலாம் நீங்கள் சொல்லுவீங்க?
0: கண்டிப்பாக அந்த ஆவின் மூலமாக நமக்கு அப்பப்போ மீட்டிங் கொடுப்பாங்க. இந்த விவசாயிகளுக்கு ஏதாவது மிஷினரி ஏதாவது வந்து தான் காட்ட சொல்லி மில்கி மிஷினில் எடுத்து போய் காட்டுவோம் நம்ம. அதே மாதிரி இப்போ உங்களோட சாலை நிகழ்ச்சி நடந்தது இல்லை, அதில் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா நம்ம மிஷின்ஸ்லாம் கொண்டு போய் வச்சு எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வருவோம் நம்ம.
1: இப்போ மாநிலங்கள் லெவலில் வந்து அந்த வேளாண் கண்காட்சிகள்லாம் நடக்குது, அதெல்லாம் நீங்கள் கலந்துக்கிறீங்களா?
0: இல்லை, அந்த மாதிரி இது வரைக்கும் கலந்துக்கலாம். நம்ம நம்மளோட இது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 60 கிலோமீட்டர் சர்க்கிளில் நம்ம பண்ணால் போதும்னு நினச்சிக்கிறோம். நம்ம வெளியில் பண்ணணும், ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணணுன்ற அளவுக்கு நமக்கு இன்னும் கொண்டு வரல.
1: இப்போ வெளியூர்லேருந்துலாம் உங்களுக்கு விவசாயிகள்லாம் வந்து இங்கே வந்து வாங்கிட்டு போகிறாங்களா?
0: ஆமாம், இப்போ கூட பாருங்கள், மேச்சேரிலேருந்து வந்தாங்க 3 கஸ்டமர்ஸ் வந்து மிஷின் எடுத்து போனாங்க. தீவெட்டிப்பட்டி அந்த பக்கம் சேலம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நமக்கு வேலூர் திருச்செங்கோடு வரைக்கும் கொடுத்துருக்குறோம் மிஷின் வரைக்கும்.
1: சரிங்க, இப்போ அந்த காலத்தில் இருந்த விவசாயத்துக்கும் இந்த காலத்தில் இருந்த விவசாயத்துக்கும் ரொம்ப வித்தியாசங்கள் இருக்குது. அதை தாண்டி இப்போ இயந்திரங்கள் பயன்பாடுன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். அந்த இயந்திரங்கள் பயன்பாடு இப்போ எப்படி இருக்குது, உங்களோட தொழில் எப்படி போயிட்டுருக்கு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். என்னென்ன மாதிரியெல்லாம் இடர்பாடுகள் இருக்குது?
0: அந்த காலத்தில் ஒரு வீட்டுக்கு 10 பேர் இருந்து 15 பேர் இருந்தாங்க, விவசாயத்துக்கு பார்த்துக்கிறதுக்கு ஆள் இருந்தாங்க, யாரும் வேலைக்கு போகல. இன்றைக்கி எல்லாமே கம்ப்யூட்டர் உலகமாகி போச்சு, எல்லோரும் ஓடிட்டுருக்காங்க, நிற்கிறது நேரம் இல்லாமல். அதனால் விவசாயம் பார்க்கறதுக்கான ஆள் யாரும் இல்லை. இன்றைக்கி வரவங்க ஃபுல்லாக ஆள் இல்லாத காரணத்துக்காக தான் நம்ம மிஷினரி தேட்டுக்கிறாங்க. இதில் முக்கியமான ஒரு பிரச்சனை என்னென்னா, இப்போ ஏரி வேலை வந்ததுனால எல்லோரும் ஏரி வேலைக்கு போயிடுறாங்க, விவசாயம் பார்க்கறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு மிஷினரி தேட்டு வராங்க.
1: சரிங்க, இயந்திரங்கள் பயன்பாடு எந்த அளவுக்கு இருக்குது இப்போ இருக்கிற விவசாயிங்கிட்ட?
0: ஒவ்வொரு வீட்டுக்கு ஒரு இயந்திரம் வேணுன்ற மாதிரி இருப்போம். இயந்திரத்தை நம்பி தான் விவசாயமே இருக்குது இன்றைக்கி, யாரும் ஆளும் நம்பி கிடையாது. பழையபடி நமக்கு வயலில் உழைக்கிறதுக்கான ஆள் யாரும் இல்லை. பழையபடி பழைய மக்கள்லாம் பார்த்திங்கன்னா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உழைப்பாங்க. இப்போ உழைக்கிறதுக்கான திறனும் இல்லை, சோர்ஸும் கிடையாது இப்போது. அதனால் மிஷினரி நம்பி தான் விவசாயமே இருக்குது இப்போது.
1: இவ்வளோ நேரம் எங்ககிட்ட நிறைய தகவல்களை பகிர்ந்துட்டீங்க. கண்டிப்பாக விவசாயிகள் நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்கும், என்னது இயந்திரங்கள் சம்மந்தமாக மானியங்கள் எப்படி பெறலாம், மானியம் மூலமாக எத்தனை இயந்திரங்கள் வாங்கலாம், உங்ககிட்ட இருக்கிற புதிய இயந்திரங்கள்லாம் என்னென்ன மாதிரிலாம் இருக்கும், அப்படிலாம் உங்களுக்கு பல சந்தேகங்கள் இருக்கும். அதுக்கு வந்து உங்கள் தொலைபேசி எண்ணை நீங்கள் கொடுக்கலாமே.
0: என்னோடய தொலைபேசி எண் பார்த்தீங்கன்னா 70 10 38 14 62. இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணாங்கன்னா எந்த தகவல்னாலும் நம்ம தயாராக சொல்கிறது. இணையதள பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் சுடர்வண்ணன். என்னோடய அலுவலகம் பார்த்திங்கன்னா கடகத்தூர் கூட்டோடு பச்சிரம்பட்டி பாலக்கோடு வழியில் HP பெட்ரோல் பங்க் ஒட்டி இருக்கு.
1: சரிங்க, இவ்வளோ நேரம் எங்ககிட்ட நிறைய தகவல்களில் சொன்னீங்க. உங்களோட தொழில் சிறக்க தருமபுரி பண்பலை சார்பாக வாழ்த்துக்கள், நன்றி.
2: நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வாய்ப்பளித்த தருமபுரி பண்பலை 102.5 மிக்க நன்றி.
3: நேர்கள் இதுவரை கேட்டது உங்கள் களம். இன்று தமனம்பட்டி சுடர்வண்ணன் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள்.

0: ஹலோ, வணக்கம் மேடம். உங்க பேங்க் மேனேஜர் பேசுறேன்.
1: சொல்லுங்க மேடம். நான் கூட நேத்து பேங்க்கு வந்திருந்தேன். பான் கார்டை லிங்க் பண்ணலாம் வந்தேன், ஆனா சரியான கூட்டமா இருந்துச்சு, அதனால திரும்பி வந்துட்டேன்.
0: மேடம், நீங்க பேங்க் வரணும்னு அவசியம் இல்ல. நான் கேக்குற டீடைல்ஸ் இருந்தா போதும், போன்லயே எல்லாம் முடிச்சிடலாம்.
1: போன்லயே முடிச்சிடலாமா? சரிங்க மேடம், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. பேங்க் புக்கு மத்த டீடைல் எல்லாமே எடுத்துட்டு வந்துடுறேன்.
2: காசு பண்ணா கொட்டு மணி மணி, காசு பண்ணா கொட்டு மணி மணி.
1: எடுத்துட்டு வந்துட்டேன் மேடம்.
0: மேடம், ஃபர்ஸ்ட் உங்க பேங்க் அக்கவுண்ட் நம்பர் சொல்லுங்களே. அது சரி. உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. உங்க அக்கவுண்ட் எந்த பிரான்ச்ல இருக்கு? உங்க ஏடிஎம் கார்டோட பின் நம்பர் இருக்குல்ல, அத சொல்லுங்க. இப்ப உங்களுக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும் பாருங்களே.
3: இது போன்று வரும் தேவையற்ற அழைப்புகளில் உங்களின் தனிப்பட்ட தகவல்களை பகிர்ந்து ஏமாற வேண்டாம்.

0: நேர்களை நேரருக்கு வருகிறது இன்றைய உங்கள் களம் நிகழ்ச்சி. இன்னும் சில நொடிகளில் தமிழ் செய்திகள். சென்னை அஞ்சலாக
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். நீர் சேமிப்புக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் பிரபல சுற்றுலா தலங்களில் தேசிய திரைப்பட விழா நடத்த வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ஆதார் அடிப்படையிலான டிஜிட்டல் சுகாதாரத்துறை வலுவாக இருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. ஐரோப்பிய யூனியன் தனியுரிமை சட்டங்களை மீறியதற்கு கூகுள் நிறுவனம் மீது 40 கோடி யூரோ அபராதத்தை அயர்லாந்து விதித்துள்ளது. ஆசிய விளையாட்டு மகளிர் கிரிக்கெட் இறுதியாட்டத்தில் இலங்கை வெற்றி பெற 217 ரன் என்ற இலக்கை இந்தியா நிர்ணயித்துள்ளது. இந்தியாவின் ஸ்மிருதி மந்தனா சர்வதேச மகளிர் கிரிக்கெட்டில் 11,000 ரன் எடுத்து சாதனை படைத்துள்ளார். இனி விரிவான செய்திகள். நீர் சேமிப்புக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் சர்வதேச நீர் வார விழாவை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், நீர் சேமிப்பு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதாக தெரிவித்தார். இதில் பேசிய ஜல்சக்தித்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல், அனைவருக்கும் பாதுகாப்பான குடிநீர் வழங்குவதற்கு அரசு உறுதிபூண்டிருப்பதாக தெரிவித்தார். இந்த சர்வதேச நீர் வார விழாவில் உலக நாடுகளைச் சேர்ந்த கொள்கையாளர்கள், நிபுணர்கள், ஆராய்ச்சியாளர்கள் நீர் சேமிப்பு குறித்து கலந்துரையாட உள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு குஜராத் ஏக்தா நகரில் இன்று மாலை நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்று தேசிய திரைப்பட விருதுகளை வழங்குகிறார். சிறந்த திரைப்படத்திற்கான விருதை ஆர்டிகல் 370 படத்திற்கு வழங்க உள்ளார். இதில் நடித்த யாமி கௌதம் சிறந்த நடிகைக்கான விருதையும் பெறுகிறார். சிறந்த நடிகருக்கான விருது மலையாள திரைப்படம் பிரம்மயுகத்தில் நடித்த மம்முட்டிக்கும், சந்து சாம்பியன் திரைப்படத்தில் நடித்த கார்த்திக் ஆர்யாவுக்கும் வழங்க உள்ளார். கன்னட திரைப்பட நடிகர் அனந்த் நாகருக்கு 2024 தாதா சாஹேப் பால்கே விருது வழங்கப்படுகிறது. நாட்டின் பிரபல சுற்றுலா தலங்களில் தேசிய திரைப்பட விழா நடத்த வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் அறிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் கலூப்பூர் நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கெவேடியா ஏக்தா நகரில் இன்று தேசிய திரைப்பட விழா நடைபெற இருப்பதாக தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் உத்தரவிற்கேற்ப இந்த ஆண்டிலிருந்து தேசிய திரைப்பட விழா தில்லிக்கு பதிலாக நாட்டின் பல்வேறு இடங்களில் நடைபெற இருப்பதாக கூறினார். அனைத்து மாநிலங்களும் தேசிய திரைப்பட விழா நடத்துவதற்கான சுற்றுலா தலங்களை பரிந்துரை செய்ய வேண்டும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆதார் அடிப்படையிலான நாட்டின் டிஜிட்டல் சுகாதாரத்துறை வலுவாக இருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை செயலர் திருமதி புண்ய சலீலா ஸ்ரீவாட்சவ் தெரிவித்துள்ளார். நியூயார்க்கில் நிகழ்ச்சி ஒன்றில்

பேசிய அவர், வளர்ச்சியடைந்து வரும் நாடுகளுக்காக செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தையும் டிஜிட்டல் சுகாதார கண்டுபிடிப்புகளையும் இந்தியா பயன்படுத்தி வருவதாக கூறினார். சுகாதாரத்துறையில் நோய் அறிகுறிகள் அதிகமாக உள்ள இடங்களை கண்டறிய செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். வளர்ச்சியடைந்து வரும் நாடுகளில் சுகாதாரத்துறையை மேம்படுத்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும் என்றும் திருமதி புண்ணிய சலீலா ஸ்ரீவாத்சவா கேட்டுக் கொண்டார். மேற்கு வங்கத்தில் காலியான மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு அடுத்த மாதம் 16 தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. திரிணாமுல் காங்கிரஸ்

0: உத்தரப்பிரதேசத்தில் 11, பீகாரில் 8, மகாராஷ்டிராவில் 5, கர்நாடகாவில் 4 உள்ளிட்ட சட்டப்பேரவை கவுன்சில் உறுப்பினர் பதவிகளுக்கான தேர்தல் அடுத்த மாதம் 23ஆம் தேதி நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ஐநா பொதுச்சபை கூட்டத்தின் ஒரு பகுதியாக போலந்து, ஹங்கேரி, ஸ்லோவாக்கியா, செக் குடியரசு நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். நியூயார்க்கில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பம், பாதுகாப்பு, கல்வி உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து பேச்சுவார்த்தைகள் நடத்தியதாக வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. இந்தியாவும் விசி கிராட் வி போர் உறுப்பு நாடுகளுடனான இந்த பேச்சுவார்த்தை மூலம் பொருளாதாரம், கலாச்சாரம், எரிசக்தி ஒத்துழைப்பிற்கு வழிவகை செய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுதில்லியில் இன்று மாநில போதைப் பொருள் தடுப்பு பிரிவு தலைவர்களின் தேசிய மாநாட்டை தொடங்கி வைத்தார். இந்த 2 நாள் மாநாட்டில் 36 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த போதைப் பொருள் தடுப்பு பிரிவு தலைவர்கள் பங்கேற்றுள்ளனர். போதைப் பொருள் புழக்கத்தை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: கன்னியாகுமரியிலிருந்து கார்கில் வரையிலான மிதிவண்டி பயணத்தின் இறுதிக்கட்டத்தை புதுதில்லியில் ஏர் மார்ஷல் சிவ்குமார் இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்திய விமானப்படையில் 12 பேர் அடங்கிய குழு கடந்த பிப்ரவரி 2ஆம் தேதி இந்த மிதிவண்டி பயணத்தை தொடங்கியது. தேசிய ஒருமைப்பாடு மற்றும் உடற்பயிற்சி குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக குரூப் கேப்டன் சந்திரசேகர் தலைமையில் இந்த பயணம் மேற்கொள்ளப்படுகிறது. இந்த மிதிவண்டி பயணம் அடுத்த மாதம் 22ஆம் தேதி டிராஸில் உள்ள கார்கில் போர் நினைவிடத்தில் முடிவடைய உள்ளது. மத்திய அரசின் இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் கீழ் பல்வேறு பொருட்களை உள்நாட்டிலேயே தயாரித்து வருகிறது. பீகார் மாநிலம் சாரன் மாவட்டத்தில் உள்ள பேலா ரயில் சக்கரங்கள் தயாரிக்கும் ஆலை ரயில்களை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: மத்திய அரசு இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் கீழ் பல்வேறு பொருட்களை உள்நாட்டிலேயே தயாரிப்பதற்கான வாய்ப்புகளை வழங்கியுள்ளது. அந்த வகையில் பீகார் மாநிலம் சாரன் பகுதியில் இந்திய ரயில்வேயால் கடந்த 2008ஆம் ஆண்டு 1600 கோடி ரூபாய் செலவில் தொடங்கப்பட்டு நிர்வகிக்கப்படும் ரயில் சக்கரங்கள் தயாரிக்கும் ஆலை நாட்டின் ரயில்களை பாதுகாப்பாக இயக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்திய ரயில்வே சக்கர இறக்குமதியை குறைத்து உள்நாட்டிலேயே தயாரிக்கும் நோக்கத்துடன் இந்த ஆலை இயங்கி வருகிறது. கடந்த 2025-26ஆம் ஆண்டில் 60,699 சக்கரங்களை விநியோகம் செய்துள்ள இந்த ஆலை நடப்பாண்டின் இலக்காக 72,000 என நிர்ணயம் செய்துள்ளது. மத்திய அரசின் இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் மூலம் நம் நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் வளர்ச்சியடையும் இந்தியாவின் அடித்தளங்களாக உள்ளன.
3: பீகார் மாநிலம் சரண் மாவட்டம் பேலா ரயில் சக்கரங்கள் தொழிற்சாலையிலிருந்து எஸ் கண்ணன்.
0: உலக காண்டாமிருக தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. உலக அளவில் 27,000 காண்டாமிருகங்கள் மட்டுமே உயிருடன் இருக்கும் நிலையில் அவற்றை பாதுகாக்க இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது. 100 ஆண்டுகளுக்கு முன்பு 500,000 காண்டாமிருகங்கள் இருந்த நிலையில் தற்போது அதன் எண்ணிக்கை குறைந்து வருவதால் அதனை பாதுகாக்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்தியாவில் 4,000 காண்டாமிருகங்கள் மட்டுமே இருப்பதாகவும் அதனை பாதுகாக்க வனக்காவலர்கள் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஐரோப்பிய யூனியன் தனி உரிமை சட்டங்களை மீறியதற்கு கூகுள் நிறுவனம் மீது 40 கோடி யூரோ அபராதத்தை அயர்லாந்து விதித்துள்ளது. அயர்லாந்து தகவல் பாதுகாப்பு ஆணையம் இது தொடர்பான உத்தரவை பிறப்பித்துள்ளது. கடந்த 2018ஆம் ஆண்டு முதல் 2020ஆம் ஆண்டு வரை கூகுள் நிறுவனம் சட்டவிரோதமாக தனிநபர்களின் இருப்பிடம் தொடர்பான தரவுகளை பெற்றதற்கு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அமெரிக்க நிறுவனமான கூகுளின் ஐரோப்பிய மண்டல தலைநகரம் அயர்லாந்தின் டப்ளினில் செயல்பட்டு வருவதையடுத்து இந்த தரவுகள் தொடர்பான வழக்குகள் அயர்லாந்தில் விசாரணை செய்யப்பட்டு வருகிறது. ஹவுட்டி கிளர்ச்சியாளர்களின் தாக்குதலை எதிர்கொள்ள சவுதி அரேபியாவிற்கு ஆதரவளிக்க பிரிட்டன் முடிவு செய்துள்ளது. இது தொடர்பாக சவுதி அரேபியாவின் வேண்டுகோளை ஏற்று பிரிட்டனின் வாயேஜர் போர் விமானத்தை சவுதிக்கு அனுப்ப உள்ளது. இந்த விமானம் மூலம் வானிலேயே போர் விமானங்களுக்கு எரிபொருளை நிரப்ப முடியும். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய பிரிட்டன் பிரதமர் திரு ஆண்டே பர்னம்,

0: இந்த ஆதரவு குறுகிய காலத்திற்கு மட்டும் வழங்கப்படும் என்று தெரிவித்தார். ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல்கள் தடையின்றி செல்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார். ஆசிய விளையாட்டு மகளிர் கிரிக்கெட் போட்டியின் இறுதியாட்டத்தில் இலங்கை வெற்றி பெற 217 ரன் என்ற இலக்கை இந்தியா நிர்ணயித்துள்ளது. டாஸ் வென்று முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 216 ரன் எடுத்துள்ளது. இந்தியாவின் ஸ்மிருதி மந்தனா 79 ரன் எடுத்தார். ஸ்மிருதி மந்தனா சர்வதேச மகளிர் கிரிக்கெட்டில் 11,000 ரன் குவித்த முதல் வீராங்கனை என்ற சாதனையை படைத்துள்ளார். ஆசிய விளையாட்டு குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் சாக்ஷி சௌத்ரி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற மகளிர் 51 கிலோ எடைப்பிரிவில் அவர் பிலிப்பீன்ஸின் ஐரா வில்கோஸை வென்றார். ஆசிய விளையாட்டு ஆடவர் கபடி போட்டியில் இந்தியா 63-31 என்ற புள்ளிக்கணக்கில் தென்கொரியாவை வென்றது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மகளிர் டேபிள் டென்னிஸ் குழு பிரிவில் இந்திய அணி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீர் சேமிப்புக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் பிரபல சுற்றுலா தலங்களில் தேசிய திரைப்பட விழா நடத்த வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ஆதார் அடிப்படையிலான டிஜிட்டல் சுகாதாரத்துறை வலுவாக இருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. ஐரோப்பிய யூனியன் தனி உரிமை சட்டங்களை மீறியதற்கு கூகுள் நிறுவனம் மீது 40 கோடி யூரோ அபராதத்தை அயர்லாந்து விதித்துள்ளது. ஆசிய விளையாட்டு மகளிர் கிரிக்கெட் இறுதியாட்டத்தில் இலங்கை வெற்றி பெற 217 ரன் என்ற இலக்கை இந்தியா நிர்ணயித்துள்ளது. இந்தியாவின் ஸ்மிருதி மந்தனா சர்வதேச மகளிர் கிரிக்கெட்டில் 11,000 ரன் எடுத்து சாதனை படைத்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் பகல் 12:50 கெட்ட இருப்பது தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் பகல் 1:30 ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
4: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: நேர்களை நிக்கலாம் சூழல் காப்போம். என்னடா
5: பண்றது, டஸ்ட் அலர்ஜினா, தொண்டை ஃபுல்லும் ஒரே இன்ஃபெக்ஷன், அதனால தான் இரும்பிட்டு இருக்க.
1: சரி, எங்க ஹாஸ்பிடல் போயிட்டு வந்தியா இல்லையா?
5: போயிட்டு வந்தனா, மாத்திரை மருந்தெல்லாம் எழுதி கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் போட்டு சரி பண்ணணும்.
1: சரி, டஸ்ட் அலர்ஜி வர அளவுக்கு நீ என்ன வேலை பார்த்த? நீ தான் பயங்கரமான சோம்பேறியாச்சே.
5: சோம்பேறியெல்லாம் கிடையாது, இருந்தாலும் ஒத்துக்கிறேன், நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன்னு. நான் தான் சொகுசா இருந்தே பழகிட்டேனே.
1: சரி, அப்போ டஸ்ட் அலர்ஜி வர அளவுக்கு மேடம் என்ன பண்ணீங்க?
5: அது ஒன்றும் இல்லைண்ணா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு நேற்று ஒரு நாள் பட்டணம் வரைக்கும் போயிருந்தேன். ட்ரிப்பு கூப்பிட்டு போயிருந்தாங்கண்ணா. முடிச்சுட்டு வந்து பார்த்தா தொண்டை ஃபுல்லும் ஒரே இன்ஃபெக்ஷன். டாக்டரை போய் பார்க்கும்போது டஸ்ட் அலர்ஜின்னு சொல்லிட்டாங்க. அதான் இருமலாகவே இருக்கு.
1: டஸ்ட் அலர்ஜி வர அளவுக்கு எங்கம்மா ட்ரிப்பு போயிட்டு வந்தா?
5: நேற்று ட்ரிப் போகும்போது வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி எதையாவது வாங்கிட்டு போகலான்னு பசார் பக்கம் போயிருந்தோம். வண்டிக்கு நிறைய வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு, அதனால வந்த புகையினால இருக்கலாண்ணா.
1: அது என்னமோ உண்மைதாம்மா. இன்னைக்கு வாகனத்தோட போக்குவரத்து ஜாஸ்தி ஆயிடுச்சு. பத்தாக்குறைக்கு எங்கே போனாலும் வண்டியை முறுக்கிக்கிட்டே போய் ஏகப்பட்ட ஸ்மோக் வெளியே வர மாதிரி தான் நம்ம வண்டியும் நம்ம ஆளுங்க யூஸ் பண்ணுறாங்க. அதனால நிறைய காற்று மாசுபாடு ஏற்பட தான் செய்யுது. ஒரு சிக்னலில் நிறுத்தும் போது ஒரு நிமிஷத்துக்கு மேலே ரெட் சிக்னல் இருக்குதுன்னா கூட நம்ம ஆளுங்க வண்டியை ஆஃப் பண்ணி வைக்க மாட்டேங்கிறாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிக்கலாம். இன்றைக்கி தான் செல்ஃப் ஸ்டார்ட் வந்துருச்சே, அதெல்லாம் எங்கே நம்ம ஆளுங்க பண்ணுறோம்? சரி, அவங்கவுங்க காற்று மாசுபாட்டை குறைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை அவங்கவுங்க பண்ணாதான் நம்மளோட உடல்நிலையும் சரி நம்ம உலகத்தோட சுற்றுச்சூழலும் சரி பாதுகாப்பாக இருக்கும்.
5: அது மட்டுமாண்ணா, தொழிற்சாலைகளில் இருந்தும் நிறைய கழிவுகளை வெளியேற்றுறாங்க, அதிலிருந்தும் புகைகள்லாம் வெளியே வருது, அதனாலேயும் இந்த காற்று வந்து மாசுபடதானா செய்யுது.
1: அது மட்டுமா, பிளாஸ்டிக்கை போட்டு எரிக்கிறாங்க, குப்பையை போட்டு எரிக்கிறாங்க, அதனாலேயும் நிறைய காற்று மாசுபாடு ஏற்படுதாமா செய்யுது.
5: காற்று சுத்தப்படுத்துகிற மரங்களும் குறைஞ்சிருச்சா, அதனாலேயும் காற்று மாசுபட செய்யுதுண்ணா.
1: அது என்னமோ உண்மைதான். நம்ம உக்காந்தி உள்ளத்தையும் புலம்பி என்னத்த பண்ணுறது? நம்ம மரத்தை வளர்க்கணும், இந்த வாகன பயன்பாட்டை முடிஞ்ச அளவுக்கு குறைக்கணும், அதே மாதிரி கண்டதையும் கண்ட இடத்துல எரிக்கிற பழக்கத்தையும் நிறுத்தணும். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணோம்னா நம்ம

0: காற்று மாசுபாட்டையும் குறைக்கலாம், நம்மோட சுற்றுப்புறத்தையும் பாதுகாப்பா வச்சுக்கலாம்.
1: நீ சொல்றது 100க்கு 100 உண்மைனா. காற்று மாசுபாட்டு குறைக்கிறதுக்கான வேலைகளை பார்த்தாதான் சுற்றுப்புறத்தை தூய்மையா வச்சுக்க முடியும். இந்த மாதிரி தேவையில்லாத நோய் பாதிப்புகள்ல இருந்து நம்மளை பாதுகாக்கவும் முடியும்.
0: காற்று மாசுபாட்டை தவிர்ப்போம்,
1: சுற்றுச்சூழலை பாதுகாப்போம், சுற்றி இருப்பவர்களை காப்போம்,
0: இது சூழல் காப்போம்.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
4: ஒரு வரம வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட ஜீரணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்று புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
5: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
6: தருமபுரி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது. சில இடங்களில் மழைநீர் தேங்கும் நிலை ஏற்பட்டுள்ளதால் வீடுகள் மற்றும் பள்ளிகளின் அருகே தேங்கும் நீரில் கொசுக்கள் உற்பத்தியாகி டெங்கு காய்ச்சல் பரவும் அபாயம் உள்ளது. இதனை தடுப்பதற்கு தருமபுரி மாவட்ட நிர்வாகம் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக டெங்கு காய்ச்சல் எவ்வாறு பரவுகிறது, அதை தடுப்பதற்கான வழிமுறைகள் மற்றும் அதற்கான மருத்துவ சிகிச்சை முறைகள் குறித்து விரிவாக விளக்குகிறார் தருமபுரி மாவட்ட சுகாதார அலுவலர் மருத்துவர் ராஜேந்திரன் அவர்கள்.
7: அனைவருக்கும் வணக்கம். நான் தருமபுரி மாவட்டத்தின் மாவட்ட சுகாதார அலுவலர் மருத்துவர் ராஜேந்திரன் பேசுறேன். இன்றைய மழை காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சளி காய்ச்சல் போன்ற வியாதிகள் வந்து அதிகமாக பரவிட்டு வருது. முக்கியமாக அதில் வந்து காய்ச்சல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த சளி இது போல் தொந்தரவுனால வர காய்ச்சல் இருக்கும், அப்புறம் தண்ணீரால் பரவக்கூடிய வியாதிகள்னால வரக்கூடிய காய்ச்சல் இருக்கும், அப்புறம் கொசுக்கடினால பரவக்கூடிய வியாதிகள்னால வரக்கூடிய காய்ச்சல் இருக்கும். ஸோ அதில் முக்கியமாக இன்றைய தினத்தில் நமக்கு வந்து இந்த கொசுக்கடி மூலயமா பரவக்கூடிய வியாதிகளை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். அதில் நம்ம முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா டெங்கு காய்ச்சல். இதில் வந்து டெங்கு காய்ச்சல்னா என்ன அப்படின்றத வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இதுக்கு வந்து மற்ற காய்ச்சலை மாதிரி இதை வந்து நம்ம வந்து அலட்சியமப்படுத்த முடியாது. இதை வந்து ஏடிஸ் ஈஜிப்டை எனக்கூடிய ஒரு வகையான கொசு வந்து இந்த வைரஸை அவங்க நம்ம உடம்புல வந்து செலுத்தும் போது நம்ம ரத்தத்தின் மூலயமா இந்த கொசுக்கடி மூலயமா நமக்கு இந்த வைரஸ் பரவி இந்த நோய் நமக்கு வருது. டெங்கு காய்ச்சல் எப்படி பரவுது அப்படின்னா நம்ம வந்து தேவையில்லாத சில பொருள்லாம் நம்ம வீட்டை சுற்றி வச்சுருப்போம். டயரு, பயன்படுத்தாத சிமெண்ட் தொட்டிகள், நீண்ட காலமாக நம்ம கழுவாமல் சிமெண்ட் தொட்டிலாம் வச்சுருப்போம், சின்டெக்ஸ் பேரல் வச்சுருப்போம். இதிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட காலமாக தண்ணி தேக்கி வச்சுருப்போம். இன்னைக்கு தண்ணீர் பற்றாக்குறையினால தண்ணீர் சேமித்து வச்சுருப்போம். இக்கொசு வந்து என்ன பண்ணுனா இதில் வந்து இந்த டெங்கு கொசு இந்த தண்ணீர் தொட்டிகளில் தான் வந்து சுத்தமான தண்ணியில் முட்டை போட்டு அந்த முட்டை வந்து லார்வா எனக்கூடிய புழுவாக மாறி கூட்டுப்புழுவாக மாறி அது கொசுவாக வெளியில் வந்து வெளியே வரும்போது தான் நம்மளை அதை கடிக்குது. டெங்கு காய்ச்சல் உள்ளவரை கடித்த ஏடிஸ் கொசு ஆரோக்கியமான மற்றவங்களையும் கடிக்கும் போதும் இந்த நோய் வந்து பரவும். இந்த கொசுவோட குணாதிசயம் என்ன அப்படின்னா இந்த கொசு வளர்ந்து வரும்போதே அது உடம்புல வந்து வைரஸோடவே வெளியில் வரும். அதனால் வந்த உடனே கடிக்கும் போது யாருக்கு வேணாலும் இந்த வியாதி வந்து சீக்கிரமாக பரவக்கூடும். மேலும் இந்த ஏடிஸ் கொசு வந்து 3 வாரங்கள் உயிர் வாழும். இந்த 3 வார காலத்தில் வந்து ஒரு கொசு நல்ல நீரில் 100 கணக்கான முட்டையிடும். அதனால் இது இனப்பெருக்கம் வந்து சீக்கிரமாக ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொரு குறுகிய காலத்திலும் 1000 கணக்கான கொசுக்களை வந்து இது உருவாக்கிடும். அதனால தான் இந்த நோயை வந்து நம்ம கட்டுப்படுறதுல வந்து ரொம்ப கஷ்டம் இருக்குது. ஏடிஸ் கொசு பட்டப்பகலில் தான் நம்ம எல்லாரையும் கடிக்குது, மோஸ்ட்டாக இது வந்து நைட் நேரத்தில் கடிக்காது. அதனால் வேலை செய்ய போகிற இடத்துல, ஸ்கூலுக்கு போகிற இடத்துல, அப்புறம் வயசானவங்க வீட்டில் இருக்கிறவங்க, சின்ன குழந்தைங்க இவங்களாம் தான் நிறைய வந்து இதில் வந்து பாதிக்கிறாங்க. டெங்கு காய்ச்சல் எப்படிலாம் பரவாது அப்படின்னா நம்ம சொல்கிற மாதிரி காற்று, ஒருத்தர்கிட்டருந்து ஒருத்தர் வந்து காற்று மூலயமா, மூச்சு காற்று மூலயமா பரவாது, எச்சில், இருமல், தும்மல், இதெல்லாம் வந்து ஒரு சில வியாதிகள் இப்படி பரவும். பட் டெங்கு காய்ச்சல் இப்படி பரவாது, ஒருத்தரை தொடர்றது மூலயமா அப்படிலாம் இது பரவாது. இதோட அறிகுறி எப்படி இருக்கும் அப்படின்னா அதிகப்படியான காய்ச்சல் வரும், உடல் சோர்வு ஏற்படும், சிவியராக ஃபெட்டிக்னு சொல்லுவாங்க, தலைவலி, அதிகபட்சமான தலைவலி, உடல் வலி, வாந்தி, அப்புறம் எலும்பு வலி, பிரேக் போன் ஃபீவர்ன்றது தான் இதோட இது. எலும்பு வலி அதிகமாக இருக்கும். இதெல்லாம் வந்து முக்கியமான இந்த அறிகுறிகள். ஸோ இதை வந்து இருக்கும்போது மக்கள் வந்து இதை அலட்சியப்படுத்தக்கூடாது. இதை இந்த அறிகுறிகள்லாம் இருந்தால் உடனே வந்து ஆரம்ப சுகாதார நிலையமோ இல்லை அரசு மருத்துவமனையோ இல்லை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையோ இல்லை ஏதோ ஒரு மருத்துவரே அதை வந்து உடனே வந்து அணுகணும் அப்படின்றத இது மூலயமா நான் கேட்டுக்கிறேன். இதில் வந்து என்ன அப்படின்னா ரத்தத்தட்டுன்னு சொல்லுவாங்க, பிளேட்லெட், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த பிளேட்லெட் வந்து ரத்தம் உறையிறதுக்கு வந்து ஒரு முக்கியமான காரணமாகும். இந்த டெங்கு வைரஸ் நம்ம உடம்புல போகும்போது இந்த ரத்தத்தட்டு அணுக்கள் வந்து குறைஞ்சிரும் ரத்தத்தில். அப்படி குறையும் போது

அந்த ரத்தம் உறையும் தன்மை கம்மியாகும் போது நமக்கு வந்து ப்ளீடிங் பல காய்ச்சல் வந்து ஒரு நாள்லயே சரியாகாது. இது அதிகப்படியமா 5 நாள்ல இருந்து 10 நாள் வரைக்கும் காய்ச்சல் அதிகமாயிட்டே இருக்கும். அதனால மருத்துவ சிகிச்சை தாமதம் ஆவாக என்ன ஆகும் அப்படின்னா நம்மள உடல்ல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் பாதிப்பாகி நம்ம வந்து ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு ஸ்டேஜுக்கு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நிறைய பேர் வந்து சுயமா மருந்துகளை சாப்பிடாம போலி மருத்துவர்கிட்ட போகாமலையும் உடல் வந்து உடனே பார்த்துக்கணும் அப்படின்றத இது மூலியமா நான் கேட்டுக்கிறேன். எனவே காய்ச்சல் கண்டவுடன் உடனே மருத்துவரை நாடணும். இதுக்கு உண்டான ஆலோசனை பெற்று இது என்ன மாதிரி நோய் அப்படின்றத உடனே நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம நினைவுல என்ன வச்சுக்கணும் அப்படின்னா காய்ச்சலின் போது தேவையற்ற ஊசிகள் உடல்நலத்துக்கு கேடு விளைவிக்கும். அதனால நம்ம போன உடனே எனக்கு ஊசி போடுங்க அப்படின்னு வந்து நம்ம வந்து பிரைவேட்ல போட்டு வாங்கிக்க கூடாது. ஏன்னா டெங்கு போன்ற காய்ச்சலுக்கு வந்து ரத்த கசிவு ஏற்படுறதுனால தேவையில்லாத வலி ஊசியோ இதெல்லாம் நம்ம வந்து போடக்கூடாது. அப்புறம் டெங்கு காய்ச்சல் பாதிக்கப்பட்டவர்களை எவ்வாறு கவனித்துக் கொள்ளணும் அப்படின்னா உரிய சிகிச்சை முறைகள் வந்து இதுக்கு இருக்கு. நம்ம வந்து ஹாஸ்பிட்டல்ல போனீங்கன்னா இதுக்கு தேவையான ஐவி ட்ரிப்ஸ் போடுவாங்க, சலைன் போடுவாங்க, இதுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை நமக்கு கொடுப்பாங்க. அப்புறம் நம்ம வந்து இதுக்கு வந்து நிறைய நீர் சத்து குறைபாடு தான் ஏற்படும். நிறைய இந்த காய்ச்சல் டைம்ல வந்து நமக்கு நீர் சத்து குறைபாடு ஏற்படும். அதனால உப்பு சேர்ந்த கஞ்சி, இளநீர், அப்புறம் இது வந்து திரவ ஆகாரங்கள்லாம் வந்து நிறைய எடுத்துக்கணும் இந்த காய்ச்சல் இருக்க சமயத்துல. இதெல்லாம் மருத்துவமனையிலும் கொடுக்குறோம். மேலும் லைட்டான ஃபீவர் இருக்கவங்க வீட்லயே இருந்தாலும் இந்த திரவ உணவத்தை வந்து அதிகப்படியா எடுக்கணும். நமக்கு வந்து இளநீர், கஞ்சி இந்த மாதிரிலாம் வந்து ரெகுலராக எடுக்கும் போது நமக்கு நீர் சத்து குறைபாடு ஏற்படாமல் நம்ம வந்து நம்மளை நம்ம காப்பாற்றிக்க முடியும். இது மாதிரி காய்ச்சல் குறையவே இல்லை அப்படின்னா அதிகப்படி காய்ச்சல் இருந்தாலும் நம்ம வந்து டெபிட் ஸ்பாஞ்சிங் என்னக்கூடிய அந்த துணியை வந்து தண்ணீரில் நனைச்சி நமக்கு வந்து நெத்தி பகுதி இந்த அண்டர் ஆர்ம்ஸில் நம்ம தடவை வைக்கலாம். அப்புறம் அதே மாதிரி உடம்பு ஃபுல்லாக வந்து நம்ம வந்து உடம்பை வந்து கொஞ்சம் சில் ஆக்கிறதுக்கு இந்த துணியை வச்சு ஒத்தரம் கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வீட்டில் வந்து சில விஷயங்கள் செய்யலாம். மருத்துவமனையிலே நம்ம வந்து உள்நோயாக அனுமதிக்கிறதுக்கு மருத்துவ ஆலோசனை பெறணும். இப்போ அரசு மருத்துவமனைகள்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா தனியாக ஃபீவர் வார்டு வச்சுருக்கோம். ஸோ அதனால் மக்கள் அங்கேயும் போய் அதை பயன்பெற்றுக்கலாம். சுய மருத்துவம் கட்டாயம் கூடாது. ஓவர் த கவுண்டர் வந்து பேராசிட்டமால் மாத்திரை வாங்கி போடாதீங்க, இதுவும் வந்து ஆபத்தான ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து டெங்கு காய்ச்சலை தவிர்க்க நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத வந்து முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த காய்ச்சலை வந்து பரப்புறது வந்து ஒரு கொசு தான், ஏடிஸ் கொசு. அந்த கொசு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காலை நேரங்களில் மாலை நேரங்களையும் கடிக்குது. இது வந்து சுத்தமான நீரில் தான் முட்டையிட்டு இனப்பெருக்கம் ஆகுது. அந்த முட்டை பருவத்திலிருந்து அது வெளியில் வர்றதுக்கு சுமார் வந்து ஒரு 10 நாளைக்கு மேலே ஆகிடும். ஸோ அதனால் மக்கள் வந்து இந்த கொசு உற்பத்தியான இடங்களை வந்து ஃபஸ்ட்டு அழிக்கணும். நம்ம வந்து இன்றைக்கி தண்ணீர் பற்றாக்குறையினால சிமெண்ட் தொட்டியில் தண்ணி பிடிச்சி வச்சுருக்கோம், தண்ணீர் தொட்டி பெருசாக வச்சுருப்போம் நம்மளோட பாத்ரூம்லலாம், அப்புறம் ஆட்டுக்கல் வச்சுருப்போம், தேவையில்லாத பிளாஸ்டிக் பொருள்லாம் வெளியே நம்மளோட காலி மனையில் போட்டிருப்போம், தேங்காய் சிரட்டைகள், தேங்காய் ஓடு, பிளாஸ்டிக் வாளி இதெல்லாம் தண்ணி பிடிச்சி வச்சுருக்கோம், டயர் வச்சுருப்போம், சின்டெக்ஸ் பேரல் நம்ம வீட்டில் வந்து சின்டெக்ஸ் பேரலில் திறந்தபடி வச்சுருப்போம். ஸோ இதிலலாம் வந்து மழை தண்ணீர் தேங்காத மாதிரி மூடி வைக்கணும். வாரம் ஒரு முறை வந்து இந்த தொட்டி இதெல்லாம் வந்து ப்ளீச்சிங் பவுடர் போட்டு கழுவி காய வச்சுட்டு அடுத்த நாள்லேருந்து தண்ணி பிடிக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம செய்யும் போது இந்த கொசு வந்து அதில் உற்பத்தி ஆகாது. நிறைய இன்றைக்கி வில்லேஜ்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ளூ பேரல், நிறைய சின்டெக்ஸ் பேரல் வச்சுருப்பாங்க, அந்த ப்ளூ கலர் பேரல், அதில் வந்து தண்ணீரை வந்து பிடிச்சி வைக்கிறாங்க. வாரம் ஒரு முறை அதை வந்து கண்டிப்பாக ப்ளீச்சிங் பவுடர் போட்டு கழுவணும். சில நேரத்தில் 3 நாளைக்கு ஒரு வாட்டி தண்ணீர் வருது அப்படின்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உடனே அதிலே பிடிக்காமல் அந்த பழைய தண்ணியை கீழே ஊற்றிட்டு க்ளீன் பண்ணிட்டு பிடிக்கணும். மூடி அதை சுத்தமாக மூடுற மாதிரி மூடி இருக்கணும். இல்லைனா வந்து பழைய துணியை எதாவது வச்சு புடவைகளோ இல்லை பழைய வேஷ்டிகளோ எதாவது வச்சு அதை வந்து சுற்றி கட்டி வச்சோம் அப்படின்னா இந்த கொசு வந்து முட்டையிடுறதை நம்ம வந்து தடுக்க முடியும். ஸோ இதெல்லாம் வந்து பொதுமக்கள் வந்து இதை பண்ணணும். மேலும் நோயை தடுக்கிறதுக்கு எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கும் ஆயுஷ் மருத்துவத்திலையும் சித்தத்திலையும் நமக்கு வந்து சில ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. இதில் வந்து நம்ம வந்து நிலவேம்பு குடிநீர் குடிக்கலாம், மலைவேம்பு இலைச்சாறு குடிக்கலாம், பப்பாளி இலைச்சாறு, இதெல்லாம் சித்த மருத்துவத்திலையும் இதுக்குண்டான வழிவகைகள் இருக்குது உடம்புல வந்து இந்த இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. அதனால் டெங்கு காய்ச்சலை முற்றிலும் தடுக்கிறதுக்கு வந்து ஏடிஸ் கொசு உருவாகாமல் இருக்க எல்லா பொருட்களையும் நம்ம வந்து அழிக்கணும், அதோட சோர்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணணும். அப்புறம் தண்ணீர் சேமித்து வைக்கும் தொட்டிகளை வாரம் ஒரு முறை ப்ளீச்சிங் பவுடர் கொண்டு நன்றாக தேய்த்து கழுவணும். இதனால் கொசு புகாதவாறு மூடியும் வைக்கணும் நம்ம. அப்புறம் பகலில் சின்ன குழந்தைங்களோ பெரியவங்களோ வந்து இதில் பாதிப்பாங்க, அவங்கள தூங்க வைக்கும் போது அவங்க முழுசாக கவர் ஆகிற மாதிரி ட்ரெஸ் போடணும், கொசுவளை வச்சு தூங்க வைக்கணும், குழந்தைகளை வந்து தேவையில்லாத இடத்துக்கு வெளியில் போக விட அனுமதிக்க கூடாது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம். அதனால டெங்கு காய்ச்சலை நம்ம தடுக்கணும் அப்படின்னா இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து கடைபிடிக்கணும். கூடுதலாக நமக்கு மருத்துவமனைகளும் தயார் நிலையில் உள்ளது, மருந்துகளும் இதுக்கு தேவையான குளுக்கோஸ் இதெல்லாமே நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்கு. அதனால பொதுமக்கள் ஆகிய நீங்கள் வந்து இதை வந்து சுய மருத்துவம் எடுக்காமல் காய்ச்சல் கண்டறிந்த

0: உடனே வந்து மருத்துவரையோ மருத்துவமனையோ அணுகும் போது நாங்கள் ஏர்லியாக இதை கண்டுபிடிச்சி இதை ட்ரீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். டெங்குன்றது கண்டிப்பாக வந்து 100% தடுக்கக்கூடிய ஒரு வியாதி தான். அதை வந்து கொசு உற்பத்தியும் நம்ம தடுக்கணும், நோய் வந்த பின்பு உயிரிழப்பையும் தடுக்கிறதுக்காக தான் இதை எல்லாரும் ஒருங்கிணைஞ்சு ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத மாவட்ட சுகாதாரத்துறை சார்பாகவும் உங்களை கேட்டுக்கிறேன். நன்றி.
1: இதுவரை டெங்கு காய்ச்சல் பரவும் விதம், தடுப்பு முறைகள் மற்றும் சிகிச்சை முறைகள் குறித்து தருமபுரி மாவட்ட சுகாதார அலுவலர் மருத்துவர் ராஜேந்திரன் அவர்கள் வழங்கிய விளக்கமான உரையை கேட்டீர்கள். நம் சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைப்போம், கொசுக்கள் உருவாவதை தடுப்போம், விழிப்புடன் இருப்போம், டெங்கு வருமுன் தடுப்போம்.
2: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.3 அலைவரிசைகளின் ஒளிபரப்பு. நேர்கள் இன்னும் சில நொடிகள் கேட்கலாம். ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சலாக.

நிலையத்தில் நேரம் 1:10. இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் நேயர் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள். மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை சேலம்.
1: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
2: நிலையத்தில் நேரம் 1:12. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர் விருப்பம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேர்களே. கடிதம் வாயிலாக தங்களுக்கான விருப்ப பாடல்களை, பெயர், இடம் மற்றும் அந்த பாடல் இடம்பெற்றுள்ள படம், இவை மூன்றையும் நீங்கள் கடிதம் வாயிலாக எங்களுக்கு அனுப்பினால் உங்களுக்கான விருப்ப பாடலும் வானொலியில் ஒலிக்கும். அப்படி முதல் விருப்பமாக தெரிவித்திருக்கிறார் பாகலப்பட்டி ஈ பெருமாள் மகாலட்சுமி அவர்கள் இருவரும் தெரிவித்துள்ள பாடல் 4 கில்லாடிகள் என்ற திரைப்படத்திலிருந்து இதோ அந்த பாடல்.

0: போக்கிரி பைய போக சொன்ன பெங்களூரு, லாரியை எடுத்து போக சொன்ன பெங்களூரு.
1: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: ஈரோட்டில் ஒரு பிரம்மாண்டமான கிராண்ட் எக்ஸ்போ, டெக்ஸ்டைல், ஃபுட் அண்ட் ஆக்ரோ, பிளாஸ்டிக், இன்ஜினியரிங் எல்லாமே ஒரே இடத்தில். ஏடிசியா ஐடெக் 6th எடிஷன் 2026 வருகிற செப்டம்பர் 26, 27 அண்ட் 28 ஈரோடு பரிமளம் மஹாலில்.
3: நிலையத்தின் நேரம் 1:17. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நம்முடைய மனதுக்கு மிகவும் நெருக்கமான சில பாடல்கள் இருக்கும். அந்த பாடல் ஒலிக்கும் போது ஒரு பழைய நினைவு நம் கண்முன்னே வந்து நிற்கும். சில பாடல்கள் நம்முடைய மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்கும். சில பாடல்கள் நம் மனக்கவலையை மறக்கச் செய்யும். இன்னும் சில பாடல்கள் நமக்கு பிடித்தவர்களை நினைவுபடுத்தும். அப்படி நினைவுபடுத்தணும் அப்படின்னா நீங்கள் நேர் விருப்பம் நிகழ்ச்சியில் வந்து கடிதம் மூலியமாக பாடல்களை அனுப்பலாம். அடுத்ததாக விருப்பத்தை தெரிவித்திருக்கிறார் கடத்தூர் பகுதியைச் சேர்ந்த பழனி அவர்கள். மன்னவர் சின்னவர் என்ற திரைப்படத்திலிருந்து இதோ அந்த பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
2: ஆயிடுச்சா? நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடல எண்ணெய்தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடல எண்ணெய்.
3: சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடல எண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
4: மிஸ்டர் கோல்ட் 100% கடல எண்ணெய், எல்லாமே கரெக்ட்.

நிலையத்தில் நேரம் 1:23. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்த விருப்பத்தை தெரிவித்திருக்கிறார்கள். மேச்சேரி பகுதியைச் சேர்ந்த நிஷா அவர்கள், வாகப்பிரிவினை திரைப்படத்திலிருந்து இதோ அந்த பாடல்.

0: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: நிலையத்தில் நேரம் 1:28. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் நேயர் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்கலாம்.
0: தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும்.

0: இந்நிகழ்ச்சி உங்களுக்காக வழங்குபவர்கள் தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். வழங்குகிறார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள்.
1: தர்மபுரி பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் எனது மதிய வணக்கங்கள். நான் உங்கள் மருத்துவர் ராஜேஷ். இப்ப வந்து நாம வந்து இந்த பல வகையான பாய்சன்ஸ் பத்தி பேசி பாத்துக்கிட்டு இருந்தோம், செஞ்சோம். அது எவ்வளவு கொடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தும் செய்யும் பண்ணுட்டு. அடுத்தது வந்து நம்ம நாட்டுல வந்து ரொம்ப காமனா இருக்குது. இதெல்லாம் வந்து நாமளா தெரிகிறது. எது இந்த விஷம் குடிக்கிறது, மாத்திரை சாப்பிடுறது, இந்த ஆசிட் குடிக்கிறது, இதெல்லாம் நாமளா சாப்பிடுறது செய்யறது. நாம எதுவுமே பண்ணாத செய்யாத ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை குடிக்கக்கூடிய செய்யறது வந்து ஸ்னேக் பைட், பாம்பு கடி. இந்த ஸ்னேக் பைட் வந்து ரொம்ப ஒரு மோசமான ஒரு விஷயம். நாம வந்து அதை தேடி போய் ஒன்னும் கடி வாங்கணும்னு நம்ம போறதில்ல. பட் இருந்தாலும் நாம்பல வந்து அது தேடி வந்து தாக்குது. நம்ம இந்தியாவில வந்து பல வகையான பாம்புகள் இருந்தாலும் நான்கு வகையான பாம்புகள் மட்டும்தான் வந்து விஷத்தன்மை உடையது. இது எல்லாருக்குமே தெரியும். அதுலயும் குறிப்பா வந்து நாகப்பாம்பு, கண்ணாடி விரியன், கட்டு விரியன், அப்புறம் அந்த ஒன்னொன்னு சொல்லுவாங்க, அது கண்ணாடி விரியன், கட்டு விரியன், இந்த வகைரக்கள் தான் வந்து ரொம்ப கொடுமையான விஷம். நிறைய காமனா இருக்கிறது செய்யறது பண்றது. இது வந்து கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். இதுல என்ன கொடுமையானதுன்னா, இந்தியாவில் மட்டும் வந்து 58,000 பேர் ஒரு வருடத்திற்கு பாம்பு கடியினால் இறக்கிறார்கள் என்று ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லுது. உலகத்திலேயே இங்கேதான் வந்து ரொம்ப ஜாஸ்தி பாம்பு கடியால வந்து 58,000 பேர் இருக்கக்கூடியது. ரொம்ப மோசமானது வந்து இங்கேதான் வந்து ரொம்ப ஜாஸ்தி. இதுல பாத்தீங்கன்னாக்கா நிறைய பேருக்கு வந்து இதுல இறப்புகள் எப்படி மேக்சிமம் நடக்குது செய்து பண்ணதுனாக்கா, நிறைய பேருக்கு வந்து கடிச்சதே தெரியறது இல்ல. சும்மா அப்படி போயிட்டு இருப்பாங்க, இல்ல தண்ணியில போயிட்டு இருப்பாங்க, ஒரு சேர்ல இருக்குது போயிட்டு இருப்பாங்க, அது கொத்தி இருக்கும், அது ஏதோ இந்த முள்ளு கிழிச்சிருச்சுன்னு சொல்லி அசால்ட்டா விட்டுடுவாங்க, செஞ்சிருவாங்க. அவங்க விஷம் ஏறி அவங்க மயக்க நிலைக்கு போனதுக்கு அப்புறம் தான் வந்து அது ஏதோ ஒண்ணு எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் வந்து இது பாம்பு கடியா இருக்கலாம்னு கண்டுபிடிச்சு வைத்தியம் பண்றாங்க. அவங்கதான் வந்து இதுல மோஸ்ட் காமனா வந்து இறக்குறவங்க செய்யறவங்க பண்றவங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா யூஸ்வலா வந்து இந்த மழைக்காலங்கள் மற்றும் இந்த வெள்ளாமை செய்கின்ற அறுவடை செய்கின்ற காலங்களில் தான் வந்து இந்த பாம்பு கடி வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது. ஏன்னா அறுவடை செய்கின்ற காலங்கள்ல வந்து அந்த நெல் வயல்ல, கரும்பு வயல்ல எல்லாம் வந்து அந்த பாம்பு படுத்திருக்கும் போது செய்யும்போது, அந்த அறுவடை செய்யும் போது நம்ம வந்து பாம்பை வந்து நேருக்கு நேர் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை வரும்போது செய்யும்போது அது கொத்தி நமக்கு வந்து மனிதனுக்கு ஒரு சிலருக்கு வந்து இறப்புகளும், ஒரு சிலருக்கு வந்து ஒரு சில உடல்ல வந்து கை கால் போறது இல்ல விரல் போறது இந்த மாதிரியான பாதிப்புகள் வந்து நிறைய ஏற்படுத்தி செய்து பண்ணுதுன்றத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஒரு சிலர் வந்து என்ன நினைச்சாங்கன்னா, குட்டி பாம்பு அது கொத்துச்சு, அது கொத்துனா என்ன போய் அது போய் எங்க விஷம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நிறைய பேர் வந்து அஜாக்கிரதையினாலும் இது இருக்குது. பட் ஆனா அதுவே விஞ்ஞான பூர்வமா என்ன சொல்றாங்கன்னா, குட்டி பாம்பு விஷமுள்ள பாம்புகள் அனைத்திற்குமே பிறந்த உடனே அந்த விஷம் வந்து அதுக்கு வந்து வந்துடுது. அதனால குட்டி பாம்பு கடித்தாலும் வந்து அதுலேயும் வந்து விஷம் இருக்கு, அதுக்குரிய தன்மைகள் வந்து இருக்கதா செய்து பண்ணுது. இது விஷன்றது வந்து அது உடம்புல ஒரு இருக்கக்கூடிய ஒரு வகையான புரோட்டீன் தான். அது தன் பாதுகாப்பிற்காக வந்து சுரந்து செஞ்சு பண்ணி கொஞ்சம் பண்ணிக்கிறது. அதனால பிறந்த குட்டிகளுக்கு கூட வந்து விஷம்ன்றது வந்து கண்டிப்பாக இருக்கும். இது பெரிய பாம்பு கடிக்கல சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து எதுவும் அஜாக்கிரதையே இருந்துட வேண்டாம், செஞ்சிட வேண்டாம். ஏன்னா இப்ப நாங்களே எங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து நிறைய அந்த பாம்பு கடி கேஸ் எல்லாம் பாக்குறோம், செய்யறோம், பண்றோம். அது வந்து கரெக்டா அந்த டைமுக்கு வந்துட்டாங்க, அது ப்ராப்பரா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், அதுக்கு உண்டான அந்த விஷமுறிவை நம்ம போட்டுக்க செஞ்சிட்டோம்னா நம்ம மேக்சிமம் 98% 99% அவங்களை வந்து காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை காப்பாத்திடலாம். அதுல வந்து அதனால வந்து அந்த இப்ப வருகின்ற பாம்பு கடிக்கு எதிர்ப்பு மருந்துகள்லாம் வந்து நல்ல அருமையான மருந்துகளாக கிடைக்கிது. எல்லா இடத்துலயும் ஈஸியா அவைலபிளும் இருக்கு. அதனால தயவு செய்து வந்து இந்த பாம்பு கடியை வந்து ரொம்ப அசால்ட்டா எடுத்துக்க வேண்டாம், செய்ய வேண்டாம். இதை பத்தி இன்னும் வரும் நாட்களில் வந்து விலாவரியாக பேசுகிறேன். என்னன்னா இது ஒரு பெரிய டாபிக். நன்றி மேடம்.
0: நேயர்கள், இதுவரை தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8 மணிக்கு இன்று ஒன்று நன்று. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
2: தர்மபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தர்மபுரி.
3: பண்பலை பாடும் நேரம் 1:30.

33 நிமிடம். இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. அம்மாவுக்காக ஒரு பாடல், அப்பாவுக்காக ஒரு பாடல், நண்பருக்காகவும் ஒரு பாடல் இருக்கலாம், உறவுகளுக்காகவும் ஒரு பாடல் இருக்கலாம், காதலுக்காக ஒரு பாடல், அல்லது உங்களுக்கே பிடித்த ஒரு பாடலாகவும் இருக்கலாம். செய்ய வேண்டியதுதான் என்னென்னா, அஞ்சல் அட்டை எடுத்துக்கோங்க, உங்களுக்கு பிடித்த பாடல், அதன் இடம்பெற்ற திரைப்படம், அப்புறம் வந்து நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி என்னென்னா, நிலைய இயக்குனர், உங்கள் விருப்பம் நேர் விருப்பம் பகுதி, தருமபுரி பண்பலை 102.5, அகில இந்திய வானொலி, அதியமான் கோட்டை போஸ்ட், நல்லம்பள்ளி தாலுக். மின்னஞ்சலாக 636-807. அனுப்பி உங்களுக்கு விருப்பமான பாடல்களை பண்பொழியில் ஒலிக்க செய்யலாம். தனது விருப்பத்தை தெரிவித்திருக்கிறார்கள் நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில். கெங்கு செட்டிப்பட்டி ஏ பீமராஜன் கல்யாணி அவர்கள், குளமா குணமா என்ற திரைப்படத்திலிருந்து இதோ அவர்களுக்கான அந்த பாடல்.

I'm going to get the money.

ஒரு கடிதம் என்பது வெறும் காகிதத்தில் எழுதப்பட்ட வார்த்தைகள் மட்டுமல்ல. அதில் அன்பு இருக்கிறது, அதில் பாசம் இருக்கிறது, அதில் நட்பும் இருக்கிறது. சில நேரங்களில் சொல்ல முடியாத உணர்வுகள் கூட அந்த கடிதத்தின் வரிகளில் அழகாக வெளிப்படும். அப்படி கடிதத்தின் வாயிலாக தனது விருப்ப பாடலை கேட்கும் நிகழ்ச்சி தான் இது, நேயர் விருப்பம். நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் தனது விருப்பத்தை தெரிவித்திருக்கிறார்கள் திருப்பத்தூர் மாவட்டத்தை சேர்ந்த புத்துக்கோவில் வட்டம் என் சின்னராஜ் சுமதி அவர்கள். அவர்கள் கேட்டிருக்கும் பாடல் ரத்த திலகம் என்ற திரைப்படத்திலிருந்து, இதோ அந்த பாடல்.

இருந்தும் ஜில்லா என்ற படத்திலிருந்தும் பாடல்கள் வலம் வர இருக்கிறது. இதுவரை நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் இணைந்திருந்தீர்கள் நேயர்களை. அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் நேயர் விருப்பம் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும். இன்றைய நேயர் விருப்பம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நேயர்களை, நீங்களும் இதில் பங்கேற்க வேண்டும் என்றால் உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கடிதத்தின் வாயிலாக எழுதி

இன்றைய நேர் விருப்பம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நேர்களை, நீங்களும் இதில் பங்கேற்க வேண்டும் என்றால் உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கடிதத்தின் வாயிலாக எழுதி அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய முகவரி: அகில இந்திய வானொலி, அதியமான் கோட்டை, நல்லம்பள்ளி, 636-8077. பண்பலையில் இனி தொடர்வது மாநில செய்திகள். என்றென்றும் இணைந்திருங்கள். இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள், வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 72வது தேசிய திரைப்பட விருதுகளை குஜராத் மாநிலம் ஏக்தா நகரில் இன்று மாலை வழங்குகிறார். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கையாக நிலச்சரிவு அபாயம் உள்ள பகுதிகளில் சிறப்பு கவனம் செலுத்த முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். தமிழக பள்ளிகளில் விரிவுபடுத்தப்பட்ட பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம் இன்று தொடங்கியுள்ளது. நீர் மேலாண்மை தொடர்பான சவால்களை எதிர்கொள்ள ஒருங்கிணைந்த அணுகுமுறையின் அவசியத்தை குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். ஆசிய விளையாட்டு மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியுள்ளது. இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 72வது தேசிய திரைப்பட விருதுகளை குஜராத் மாநிலம் ஏக்தா நகரில் இன்று மாலை வழங்க உள்ளார். இதன்படி 2024 ஆண்டிற்கான தாதா சாஹிப் ஃபால்கே விருது கன்னட திரைப்பட நடிகர் அனந்த் நாக்கிற்கு வழங்கப்பட உள்ளது. சிறந்த இயக்குநருக்கான விருது அமரன் திரைப்படத்தை இயக்கிய ராஜ்குமார் பெரியசாமிக்கு அளிக்கப்படுகிறது. சிறந்த நடிகருக்கான விருதை நடிகர்கள் மம்முட்டியும் கார்த்திக் ஆரியனும் பெறுகின்றனர். சிறந்த நடிகைக்கான விருது யாமி கௌதம் பெற உள்ளார். கல்கி 2898 AD சிறந்த பொழுதுபோக்கு திரைப்பட விருதை பெறுகிறது. இந்நிகழ்ச்சியில் பல்வேறு திரைப்பட நிபுணர்கள் பங்கேற்க உள்ளனர். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கையின் ஒரு பகுதியாக மலைப்பகுதிகள், நிலச்சரிவு அபாயம் உள்ள பகுதிகளில் சிறப்பு கவனம் செலுத்த மாவட்ட ஆட்சியர்களை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவுறுத்தியுள்ளார். வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு தமிழகத்தின் தெற்கு உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்களில் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தும் டெங்கு காய்ச்சலை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்தும் முதலமைச்சர் தலைமையில் இன்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் இதற்கான உத்தரவை அவர் பிறப்பித்துள்ளார். நீலகிரி, கோவை, திண்டுக்கல், தேனி மாவட்ட மலைப்பகுதிகளில் கனமழை காரணமாக ஏற்படக்கூடிய நிலச்சரிவு, மண் சரிவு, மலைச்சரிவுகளில் நிலையற்ற தன்மை, சாலைகளில் மண் மற்றும் பாறைகள் சரிந்து போக்குவரத்து பாதிப்பு போன்ற அபாயங்களுக்கு சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். மலைப்பகுதிகளில் மீட்பு நடவடிக்கைகளுக்காக பணியாளர்களையும் உபகரணங்களையும் முன்கூட்டியே நிலைநிறுத்த வேண்டும். நிவாரண முகாம்கள் தயார் நிலையில் இருப்பது உறுதி செய்யப்பட வேண்டும். தென் மாவட்டங்களில் கால்வாய் நீர்வழிகள், கண்மாய்கள், மழைநீர் வடிகால்களில் தடையின்றி நீர் செல்வது உறுதி செய்யப்பட வேண்டும். மாவட்டங்களில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல்கள் சேதமடையாமல் இருப்பது கண்காணிக்கப்பட வேண்டும் என்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தினார். டெங்கு மற்றும் காய்ச்சல் நோயாளிகளின் எண்ணிக்கை மற்றும் நோய் அதிகரித்து வரும் பகுதிகளை கண்டறிந்து கொசு ஒழிப்பு நடவடிக்கைகள் முனைப்புடன் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். கொசு உற்பத்தியை தடுக்கும் முறைகள், உடனடி மருத்துவ ஆலோசனைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். டெங்கு காய்ச்சலை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்து உரிய சிகிச்சைக்கு ஏதுவாக அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். கோவை, திண்டுக்கல், ஈரோடு, கரூர், மதுரை, நீலகிரி, சிவகங்கை, தென்காசி, தேனி, விருதுநகர் மாவட்டங்களின் ஆட்சித்தலைவர்கள் காணொலி வாயிலாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றனர். தமிழ்நாட்டில் 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணாக்கருக்கு விரிவுபடுத்தப்பட்ட பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் சென்னை திருவான்மையூர் காந்தி கிராமம் நடுநிலைப் பள்ளியில் இன்று தொடங்கி வைத்தார். இந்த திட்டத்தின் கீழ் 7537 அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் 1530,000 மாணவ மாணவியர் கூடுதலாக பயன்பெறுகிறார்கள். இந்த திட்டத்திற்கு 217,63,00,000 ரூபாய் கூடுதலாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மாணவர்களின் உடல்நலம், ஊட்டச்சத்து, பள்ளி வருகை, கற்றலை ஒருங்கிணைத்து பள்ளி கல்வி அடித்தளத்தை மேலும் வலுப்படுத்தும் வகையில் காலை உணவு திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ள நிலையில் மாணாக்கரின் கல்வி

0: பயணத்திற்கும் சமூக முன்னேற்றத்திற்கும் இது பெரிதும் பயனளிக்கும் என்று அரசு தெரிவித்துள்ளது. மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். அனைத்து மாவட்டங்களிலும் அந்தந்த பகுதி அமைச்சர்களும் ஆட்சித்தலைவர்களும் இந்த திட்டத்தை துவக்கி வைத்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திரமோடி 25 ஆண்டுகள் பொது வாழ்க்கையை நிறைவு செய்த நிலையில், வளர்ச்சியடைந்த பாரத பாதை என்ற பிரதமரின் தொலைநோக்கு பயணத்தில் மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக உற்பத்தியுடன் கூடிய ஊக்கத்தொகை திட்டம் தொடர்பான செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. செமிகண்டக்டர் துறையில் தலைமைத்துவ நாடாக இந்தியா உருவெடுக்கும் நோக்கத்துடன் உற்பத்தியுடன் கூடிய ஊக்கத்தொகை திட்டத்தின் கீழ் பெரும் முதலீடுகளுடன் செமிகண்டக்டர் உதிரி பாகங்கள் தயாரிப்பு முழுவீச்சில் நாட்டில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மருந்து தயாரிப்பு நிறுவனங்களும் உற்பத்தியுடன் கூடிய ஊக்கத்தொகை திட்டத்தின் மூலம் மருத்துவ உபகரணங்கள் தயாரிக்க வகை செய்யப்பட்டுள்ளது. சூரிய சக்தி, காற்றாலை, பசுமை ஹைட்ரஜன், உயிரி எரிசக்தி துறைகளில் உற்பத்தி ஊக்கத்தொகை திட்டங்களுக்கு மானிய உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. PLI திட்டத்தால் உள்நாட்டு உற்பத்தி அதிகரித்து இறக்குமதி பெருமளவு குறைந்து வரும் அதே நேரத்தில் உள்நாட்டு தொழில் முனைவோர் பெரிதும் பயனடைந்து வருவது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொதுவாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பணப்பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள், புதிய தொழிலாளர் நலத்திட்டங்கள், விண்வெளி பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமன்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: நீர் மேலாண்மை தொடர்பான சவால்களை எதிர்கொள்ள ஒருங்கிணைந்த அணுகுமுறையின் அவசியத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். புதுடெல்லியில் 9வது சர்வதேச தண்ணீர் வாரத்தை இன்று துவக்கி வைத்து பேசிய அவர், படைப்பாற்றல், புதுமையான தொழில்நுட்பங்கள், வலுவான கொள்கைகள், அறிவியல் திறன், உள்ளூர் அனுபவங்கள், சமூக பங்களிப்பு போன்றவற்றின் மூலம் நீர்வளம் சார்ந்த பிரச்சினைகளை எதிர்கொள்ள முடியும் என்று சுட்டிக்காட்டினார். காலநிலை மாற்றங்களால் மழைப்பொழிவிலும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக எடுத்துரைத்த அவர், ஆற்றுப்படுகை மேலாண்மை, நிலத்தடி நீர்பெருக்கம், மழைநீர் சேகரிப்பு, வலுவான பாசன முறைகள் போன்றவற்றின் மூலம் நீர் மேலாண்மை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தினார். மத்திய ஜல்சக்தித்துறை அமைச்சர் திரு CR பாட்டீல் பேசுகையில், நாட்டிலுள்ள அனைத்து குடிமக்களுக்கும் பாதுகாப்பான அதே வேளையில் போதுமான குடிநீரை வழங்குவதில் அரசு அர்ப்பணிப்புடன் செயலாற்றி வருவதாக குறிப்பிட்டார். நீரை பாதுகாப்பதில் அனைவருக்குமே பொறுப்பிருப்பதாகவும் அமைச்சர் எடுத்துரைத்தார். 5 நாட்கள் நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் நீர் பாதுகாப்பு தொடர்பான அனைத்து அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்படுகின்றன. போதைப் பொருள் தடுப்பு குழுவின் 3வது தேசிய மாநாட்டை உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுடெல்லியில் இன்று தொடங்கி வைத்தார். 2 நாட்கள் நடைபெறும் இம்மாநாட்டில் எதிர்கால தலைமுறையினரை பாதுகாப்பதற்கான நடைமுறைகள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்படுகிறது. 36 மாநிலங்களின் போதைப் பொருள் தடுப்பு படையின் தலைவர்கள் இதில் பங்கேற்றுள்ளனர். பொறுப்புணர்வுடன் இணைந்து செயலாற்றுவதை கருப்பொருளாக கொண்டு இந்த மாநாடு நடைபெறுகிறது. போதைப் பொருள் தடுப்பு தொடர்பான இணையதள சேவைகளை அமைச்சர் தொடங்கி வைத்ததுடன் இது தொடர்பான விழிப்புணர்வு நடவடிக்கைகளையும் அறிமுகம் செய்து வைத்தார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் இடைத்தேர்தலையொட்டி தபால் வாக்குகள் சேகரிக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் களம் தற்போது விறுவிறுப்பு அடைந்துள்ளது. 85 வயதை கடந்த மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளி வாக்காளர்கள் வீடற்ற முறையில் வாக்களிக்கும் வகையில் தபால் வாக்கு வசதியை தேர்தல் ஆணையம் செய்துள்ளது. தொகுதி முழுவதும் மொத்தம் 1236 வாக்காளர்கள் தபால் முறையில் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். 3 குழுக்களாக பிரிந்து தற்போது தபால் வாக்குகள் பெறப்பட்டு வருகின்றன. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்திலிருந்து சபரீஷ்.
0: வேலூர் மாவட்டத்தில் டெங்கு காய்ச்சல் குறித்து பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று ஆட்சித்தலைவர் திருமதி லீலா அலெக்ஸ் கூறியுள்ளார். வேலூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சுகாதார பணியாளர்கள் முழுவீச்சில் விழிப்புணர்வு மூலம் கொசு ஒழிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் குறிப்பிட்டார்.
3: நம்ம மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் டெங்கு காய்ச்சல் பத்தி பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. மொத்தமாவே இந்த மாசத்துல நம்மளுக்கு ஒரு 10 டெங்கு கேஸ் மட்டும் தான் வந்து ரிப்போர்ட் ஆயிருக்கு. டிபிசி ஒர்க்கர்ஸ் எல்லாத்தையும்

0: ஃபுல் ஸ்விங்ல வந்து ஃபீல்ட்ல இருக்கு. டெங்குக்கான அவேர்னஸ் ஆக்டிவிட்டி, சோர்ஸ் ரிடக்ஷன், அந்த எல்லா பணிகளும் மேற்கொண்டு வந்துட்டு இருக்கோம். ஃபீவர் ஹாட்ஸ்பாட்ஸ் வந்து எங்கெங்க இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் அப்பப்போ நம்ம வந்து மெடிக்கல் கேம்ப்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ரெகுலர் பேசிஸ்லயே வந்து அது நடக்குது.
1: ஆசிய விளையாட்டு மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியுள்ளது. இலங்கைக்கு எதிராக ஜப்பானில் இன்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் 147 ரன் வித்தியாசத்தில் இந்திய அணி அபார வெற்றி பெற்று தங்கப்பதக்கத்தை வென்றது. முதலில் விளையாடிய இந்திய அணி 3 விக்கெட் இழப்பிற்கு 216 ரன் எடுத்த நிலையில் 217 ரன் என்ற வெற்றி இலக்குடன் தொடர்ந்து விளையாடிய இலங்கை 15.4 ஓவரில் 69 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 72வது தேசிய திரைப்பட விருதுகளை குஜராத் மாநிலம் ஏக்தா நகரில் இன்று மாலை வழங்க உள்ளார். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கையாக நிலச்சரிவு அபாயம் உள்ள பகுதிகளில் சிறப்பு கவனம் செலுத்த முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். தமிழக பள்ளிகளில் விரிவுபடுத்தப்பட்ட பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம் இன்று தொடங்கியுள்ளது. நீர் மேலாண்மை தொடர்பான சவால்களை எதிர்கொள்ள ஒருங்கிணைந்த அணுகுமுறையின் அவசியத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். ஆசிய விளையாட்டு மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: நேரம் 1:55 ஆகாஷ்வாணி
3: இது ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 அலைவரிசைகளின் ஒளிபரப்பு நேர்கள் இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் கடந்த 24 மணி நேரத்தில் அநேக இடங்களில் மழை பெய்துள்ளது. அதிகபட்சமாக கோயம்புத்தூர் மாவட்டம் பெரிய நாயக்கன்பாளையத்தில் 21 சென்டிமீட்டரும், சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை பகுதியில் 18 சென்டிமீட்டரும், கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் பகுதியில் 14 சென்டிமீட்டரும், சேலம் மாவட்டம் சங்கரி துர்கம் பகுதியில் 12 சென்டிமீட்டரும், ராமநாதபுரம் கமுதியில் 10 சென்டிமீட்டரும், விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் 9 சென்டிமீட்டரும், மணிமுத்தாறு அணை குடிதாங்கி ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆகிய பகுதிகளில் தலா 8 சென்டிமீட்டரும், சேலம் வேடச்சந்தூர் கள்ளக்குறிச்சி பிளவுக்கல் பெரியாறு அணை சத்தியபாமா பல்கலைக்கழகம் திரு வாடானை மீமத்தூர் தியாகதுர்கம் ஸ்ரீ முஷ்ணம் சின்னக்கல்லார் ஆகிய பகுதிகளில் தலா 7 சென்டிமீட்டரும் மழை பெய்துள்ளது. ஊத்தங்கரை வாழப்பாடி விருகாவூர் முங்கில் துறைப்பட்டு குப்பநத்தம் கடவனூர் மேட்டுப்பட்டி ஆகிய பகுதிகளில் தலா 6 சென்டிமீட்டரும், நத்தம் குறிஞ்சிப்பாடி கொடைக்கானல் கொல்லிமலை எறையூர் வால்பாறை சிற்றாறு ஊத்து விருத்தாச்சலம் நத்தம் டேனிஷ்பேட்டை ஆனைமடுவு அணை வால்பாறை தாலுகா அலுவலகம் திருப்பரப்பு சோலையாறு விருத்தாச்சலம் சிவலோகம் பெருஞ்சாணி அணை அண்ணாமலை நகர் ஆகிய பகுதிகளில் தலா 5 சென்டிமீட்டரும், திண்டுக்கல் சோழிங்கநல்லூர் கடவுர் சாத்தியாறு திருக்கலக்குன்றம் செஞ்சி அருப்புக்கோட்டை சின்கோனா அஞ்செட்டி அரியலூர் மாரண்டல்லி நெடுங்கல் மேலூர் புளிப்பட்டி மாம்பழத்தாரையாறு அணை பெரம்பலூர் கொடைக்கானல் படகுக்குளம் ஏழுமலை வால்பாறை தாலுகா அலுவலகம் திண்டுக்கல் தாலுகா அலுவலகம் பரமக்குடி ஒகேனக்கல் கோடியக்கரை வேளாங்கண்ணி கேளம்பாக்கம் கொடு முடியாறு அணை மதுராந்தகம் தாலுகா அலுவலகம் ஜம்பு குட்டப்பட்டி கல்லந்தரி வளவனூர் தென்கனி கோட்டை குளித்தலை சேந்தமங்கலம் ஆனைப்பாளையம் வேதாரண்யம் திருவண்ணாமலை மதுரை நகரம் கரூர் பரங்கிப்பேட்டை சாம்ராஜ் எஸ்டேட் தருமபுரி மேட்டூர் திருக்கோயிலூர் ஆகிய பகுதிகளில் தலா 3 சென்டிமீட்டரும், ஒசூர் திருவையாறு காரைக்குடி சீர்காழி அமைந்தகரை மாயனூர் சேது பாஸ்கர அக்ரிகல்லூரி பெண்ணாகரம் வலசரவாக்கம் போடி நாயக்கனூர் கடலூர் குளித்துறை தக்கலை திருமங்கலம் ஜெயங்குண்டாம் நாமக்கல் ஆட்சியர் அலுவலகம் சிவகங்கை பயணியர் விடுதி அரூர் நிலக்கோட்டை ஆகிய பகுதிகளில் தலா 2 சென்டிமீட்டரும், கச்சிரபாளையம் பட்டுக்கோட்டை கடனா அணை போலூர் கவுந்தப்பாடி சென்னை வலசரவாக்கம் கொப்பம்பட்டி திருக்கானூர் செம்மேடு ஜெயங்கொண்டம் எடப்பாடி திருமானூர் ஆண்டிமடம் தாலுகா அலுவலகம் காமாட்சிபுரம் திருவாரூர் வட்டானம் நலத்தாங்கல் நீர்த்தேக்கம் கள்ளிக்குடி அகரம் முள்ளங்கணக்கா வினை ஆகிய பகுதிகளில் தலா 1 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது.

அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மீனவர்களுக்கான முன்னெச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளில், வட தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும், தென்கிழக்கு தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதியை பொறுத்தவரை வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 70 கிலோமீட்டர் வேகத்திலும், இதர வங்கக்கடலின் அநேக பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும், தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகள், அந்தமான் கடல் பகுதிகள் மற்றும் இதர வங்கக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடலை பொறுத்தவரை கேரள கர்நாடக கடலோர பகுதிகள் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே இப்பொழுது அறிவிக்கப்பட்ட பகுதிகளுக்கு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நேர்கள் இதுவரை கேட்டீர்கள் வானிலை அறிக்கை.

0: நிலையத்தில் நேரம் 2:01. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்களுக்கு ஓர் அறிவிப்பு. தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து இன்று பிற்பகல் 1 மணி நிலவரப்படி ஆற்றில் வினாடிக்கு 8000 கன அடியாக தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. இன்று காலை 6 மணி நிலவரப்படி வினாடிக்கு 4000 கன அடியாக தண்ணீர் வரத்து இருந்தது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிலையத்தில் நேரம் 2:02. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
0: நேயர்கள் இனி கேட்கலாம் விவசாய அரங்கம்.
5: ரொம்ப நாளாச்சு சந்தைக்கு வந்து. என்னதான் வீட்டு வேலை பண்ண வேலைன்னு பார்த்தாலும் நேரம் கிடைக்கும் போது இப்படி சந்தைக்கு வந்து சுத்தி பார்த்து பொருட்களை வாங்கிட்டு போகும்போதுதான் மனசுக்கு அம்புட்டு தெம்பா இருக்கு.
6: ஏங்கா, வலையில வாங்கிட்டு போங்க. விதவிதமான வண்ணத்துல கண்ண கவர்ற கண்ணாடி வளையலுக்கா, கல்லு வளையலு, சங்கு வளையலு, வந்து பார்த்து வாங்கிட்டு போக்கா.
5: அட, வனஜாக்கா வளையல் கடை, ரொம்ப நாள் ஆச்சு அவங்க கிட்ட வளையல் வாங்கி. போய் ஒரு டசன் வளையல் முதல்ல வாங்குவோம்.
6: வா முத்தழகு, வா வா. என்ன இந்த பக்கம், ரொம்ப நாள உன்னை ஆளையே காணமே. ஊருக்கு எங்கேயாவது போயிருந்தியா என்ன?
5: அதெல்லாம் இல்லக்கா, பண்ணையில மாடு கண்ணு போட்டிருக்கு, அதான் கொஞ்சம் வேலை. மாட்டுக்கு தீவனம் கொடுக்கறது, தண்ணி காட்டுறதுன்னு கூடுதல் வேலைகளா இருக்கு, அதனாலதான் வர முடியல.
6: நீ சொல்றதும் சரிதான், வீடு வாசலுன்னு நமக்கு இருக்கிற வேலை.

0: விஷயத்துல சொல்லி மாலுமா என்ன? சரி சரி, வலையில போட்டுக்க புள்ள.
1: சரிக்கா. அந்த நீல கலர்ல பச்சை கலர் கலந்தாப்புல இருக்கு பாருங்க, அந்த வலையில கொடுங்க.
0: சரிம்மா. இந்த புள்ள, அளவு சரியா இருக்கான்னு பாத்துக்கோ.
1: அக்கா, இந்த அளவு சரியா இருக்கும். எனக்கு இதுல ஒரு டசன் வளையல் போதும்.
0: அட, இன்னொரு டசன் போட்டா கை வேணான்னு சொல்லுதா என்ன? ரெண்டு கையிலயும் வளையல்களை அழகா போட்டுக்க புள்ள. காசெல்லாம் ஒண்ணு வேணாம்.
1: மருதானியக்கா, நீங்க என் கைக்கு வளையல் போட்டு அழகு பாக்குறதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல இந்த காசை பிடிங்க. உழைப்புக்கு ஏத்த கூலி எப்பவும் நம்ம கைக்கு வந்து சேரணும்.
0: நான் சொன்னா கேட்க மாட்டியே?
1: ஆமாக்கா, இங்க பக்கத்துல பழக்கடையில ஆலையை காணோம். எனக்கு பிடிச்ச நாவல் பழம், கொய்யா, அத்தி, நெல்லின்னு எல்லாமே வச்சிருக்காங்களே, எங்க போயிட்டாங்க? இப்பவே வாங்கி சாப்பிடணும் போல இருக்கு.
0: முத்தழகு, இது என் தங்க வள்ளியோட கடை.
1: அட, அப்படியா?
0: ஆமா பிள்ள, வள்ளி அவங்க மாமியாரை பார்க்க பக்கத்தூர் வரைக்கும் போயிருக்கா. இன்னைக்கு நான் தான் கடையை பாத்துக்கிறேன்.
1: ஆமா, இந்த பழங்கள் எல்லாம் எங்க இருந்து வாங்கிட்டு வராங்க? பார்க்கவே நல்லா இருக்கு.
0: இது எல்லாம் அவங்க தோட்டத்து மரங்கள்ல இருந்து பறிச்ச பழங்க தான்.
1: பரவாயில்லையே, அவங்களே பழமரங்கள்லாம் வளர்க்கறாங்களா? திறமசாலிதான் போல வள்ளியக்கா.
0: ஆமா பிள்ள, சின்ன பிள்ளையா இருக்கும் போதே தெரு ஓரமா ஏதாவது மரக்கண்ணு முளைச்சிருந்தா போதும், அத உடனே கொண்டு வந்து நட்டு வச்சு தண்ணிய ஊத்தி பார்த்து பார்த்து பராமரிக்கும் அந்த புள்ள. அந்த பழக்கம் பூந்த வீட்டுக்காரங்களுக்கு பிடிச்சிடுச்சு. அவளுக்கு உதவியா அவங்க மச்சானும் சேர்ந்து மரங்களை வளர்க்கறாரு.
1: வள்ளியக்காவோட அந்த முயற்சி தான் இன்னைக்கு அவங்களுக்கு வருமானத்தை கொடுக்க கூடியதா இருக்கு. எனக்கு கூட மரம் வளர்க்கணும்னு ரொம்பவே ஆசைக்கா. ஆனா அதை எப்படி பராமரிக்கணும், இப்படி எந்த விவரமும் சரியா தெரியல.
0: முத்தழகு, வள்ளி பெரும்பாலும் நம்ம ஊர்ல நடக்கிற விவசாய கூட்டங்களை கலந்துகிட்டு அவங்க சொல்ற தகவலை கேட்டுதான் மரங்களை பராமரிச்சுக்கிட்டு வரா. இப்ப கூட ஒரு கூட்டம் நடக்க போகுது. நான் ஊர்ல இல்ல, நீங்க போய் விவரங்களை கேட்டுக்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு போச்சு அந்த புள்ள. வா முத்தழகு, ஒரு எட்டு போய் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டுட்டு வருவோம். அது உனக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்.
1: நிச்சயமாக்கா, வாங்க போவோம்.
0: முத்தழகு, அங்க பாரு, மரம் நமக்கு வரம் அப்படிங்கிற தலைப்புல சென்னை விருகம்பாக்கம் ஜி முல்லைவனம் அவங்களோட உழவு அனுபவத்தை சொல்ல போறாங்க. வா புள்ள, முன்வரிசையில போய் நின்னு கவனமா கேட்டு தெரிஞ்சுப்போம்.
2: விருகம்பாக்கம் முல்லைவனம் ஐயா அப்படின்னாலே எங்களுக்கு மரம் தான் நினைவுக்கு வரும். பேர்லேயே வனம் பாருங்க, இருக்கு காடு இருக்கு. அப்படி இருக்கிறவங்க விவசாயத்துக்கு மாறிட்டீங்க, விவசாயமும் வேணும், அதுவும் இயற்கை விவசாயம் செய்கிறீங்கிறது இன்னும் போற்றுதற்குரியது. இன்னொரு பக்கம் மரம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இப்போது இருக்கிற சூழ்நிலையில் கருதப்படுது?
3: இப்போது உள்ள சூழ்நிலை பார்த்தீங்கன்னா மரம் தான் ஏன் வந்து முக்கியம். மரம், கடலில் உள்ள பவளப்பாறைகள், அதில் உள்ள தாவரங்கள்லாம் முக்கியம். அந்த தாவரங்கள், மரங்களை விட அந்த கடல் தாவரங்கள் தான் வந்து நமக்கு வந்து ஆக்சிஜனை வந்து அதிகமாக கொடுக்கறது. அதே போல் கரிமூல வாயில் வந்து சாப்பிடக்கூடியது அதிகமானது மரங்கள் தான். கெட்ட காற்றை வந்து அதை எடுத்துக்கின்னு நல்ல காற்றை நம்மளுக்கு வந்து கொடுக்கறது. இப்போ இருக்கிற கால சூழலில் பருவநிலை மாற்றத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தெரியும், காலையில் 6 மணி ஆனால் வெயில் சன்லைட் நம்ம மேலே உதிக்கிறது. அப்போது இருக்கிற வெப்பநிலையும் ஒரு 10 மணிக்கு உள்ள வெப்பநிலையும் மதியம் 12 மணிக்கு உள்ள வெப்பநிலையும் பார்த்திங்கன்னா வெளியில் மக்கள் வர முடியல. அது மாதிரி இருக்க சூழ்நிலையில் இன்றைக்கி வந்து மரங்கள் தான் நம்மளுக்கு வந்து இன்றைக்கி முக்கியம் அப்படின்றத வந்து இன்றைக்கி மக்கள்கிட்ட அதை வலியுறுத்தி ஒவ்வொரு இல்லங்களுக்கும் நான் வந்து இலவசமாக மரக்கன்று கொடுக்குறேன். ஒவ்வொரு வீட்லேயும் மரங்கள் வருங்க. ஆகையால் வந்து சுற்றுச்சூழலை வந்து பாதுகாக்கிற பொறுப்பு வந்து நம்மக்கிட்ட இருக்குது. அந்த பொறுப்போடு நம்ம வந்து சூழலை பாதுகாக்கணும் அப்படின்றத தான் நம்ம மர வளர்க்க சேவையை செஞ்சிட்ருக்கோம். நீர்நிலைகளை வந்து மாசுபடாத பாதுகாத்துக்கணும். ஏன்னா மழை நீரை வந்து முக்கியமாக நம்ம சேகரிக்கணும், நீர்நிலைகளை பாதுகாக்கணும், மரக்கன்றுகளை அதிகமாக வளர்க்கணும் அப்படின்றது தான் நம்ம 13 வயசுலேருந்து இன்றைக்கி 47 வருஷமாக இந்த சேவை செஞ்சிட்ருக்கேன். நான் 5வது தலைமுறை விவசாயி, பசுமை திலக விருதெல்லாம் நான் பெற்றிருக்கேன். ஒவ்வொரு பேர்லேயும் ஒவ்வொரு மரம், 2 மரம் வளர்க்கணும்னு என்னுடைய ஆசை. என்னால் முடியும், ஆனால் மக்கள் வந்து என்னுடைய சேவையை பயன்படுத்திக்கணுன்றதுக்காக தான் இந்த சேவையை விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு வரேன்.
2: இது வரைக்கும் எவ்வளவு மரக்கன்றுகள் கொடுத்துருப்பீங்க?
3: இது வரையும் பார்த்தீங்கன்னா 1,59,00,000 மரக்கன்றுகள் என்னுடைய 13 வயசுலேருந்து இன்றைக்கி 59 வயசு வரையும் 47 வருஷம் அந்த மரங்களுக்காக பயணித்ததில் இவ்வளோ மரக்கன்றுகளை நான் நட்டிருக்கேன்.
2: திருப்பி சொல்லுங்கள், எவ்வளோங்க?
3: 1,59,00,000 மரக்கன்று.
2: 1,59,00,000 மரக்கன்றுகள் கொடுத்துருக்கீங்க. காசுங்களா, இலவசங்களா?
3: இலவசம் தான்.
2: இலவசம்
3: தான். இயற்கை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குது.

0: எல்லாமே கொடுத்துருக்கு, கல்வியை கொடுத்துருக்கு, அறிவியலை கொடுத்துருக்கு, எல்லாமே கொடுத்துருக்கு. ஆனால் ஒரு விதையை கொடுக்கும் போது அந்த விதை வந்து என்ன சொல்லுதுன்னா, நான் இந்த பூமியில் வந்து உங்களை வாழ வைக்கிறதுக்கு தான் பிறந்திருக்கேன், என்னை தத்தெடுங்க அப்படின்னு சொல்லியிருக்குது. அதை தான் வந்து நான் செஞ்சிட்ருக்கேன். இன்றைக்கி எனக்கு கடவுள் கொடுத்த அந்த அறிவை வந்து நான் நல்ல முறையில் பயன்படுத்திட்டு வரேன். இந்த பயனை வந்து அனைத்து மக்களும் அடையணும், அனைத்து மக்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்குது. ஒரு பழம் வந்து சுவையாக இருக்கிறது வந்து நம்ம சாப்பிட்றோம், ஆனால் அதில் எவ்வளோ பெரிய ஒரு கருவு இருக்குன்றது யாருக்கும் தெரியாது. அதில் வந்து கொட்டை இருக்கும், கொட்டை இல்லாத பழமே கிடையாது. நம்ம நாட்டு பழங்கள் பற்றி தான், பலா, கொர்க்காப்புளி, மா, சப்போட்டா, சீத்தா, எல்லாத்துலேயும் ஒவ்வொரு மருத்துவ குணம் உள்ளது. ஆகையால் நம்ம சாப்பிட்டுட்டு அந்த பழத்தை தூக்கி வீசக்கூடாது. எந்த அளவுக்கு நம்ம நாக்கு ருசிக்கிற அந்த பழத்தை சாப்பிட்றோமோ அந்தளவுக்கு இந்த விதைகளை வந்து நம்ம வளர்க்குறதுக்கு முயற்சி எடுக்கணும்.
1: இதில் உங்களுடைய கவனம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இதுக்குன்னு சில வசதி வாய்ப்புகள் தேவை. ஒரு 1,59,00,000 மரக்கன்றுகளை வந்து நீங்கள் பல வருஷமாக ஒரு 40-45 ஆண்டுகளுக்கு மேலாக நீங்கள் விநியோகம் பண்ணியிருந்தாலும் கூட அந்த விதைகளை ஒரு இடத்துக்கு கொண்டு வரணும், அதை நாத்தாங்காலில் போடணும், அதை நாற்றுகளாக உருவாக்கணும், அப்புறம் அதை கொண்டு விநியோகம் பண்ணணும், இதற்கெல்லாம் நிறைய செலவாகும், அதுக்கு நிறைய இட வசதிகள் தேவைப்படும். இதுக்கெல்லாம் என்ன பண்ணியிருக்கிறீங்க?
0: இட வசதிகள் இல்லை, பட் இருந்தாலும் நான் வந்து பள்ளிக்கூடங்களை தேர்வு பண்ணுறேன், அரசு பள்ளிக்கூடங்களை தேர்வு பண்ணுறேன். தனியார் பள்ளிக்கூடங்கள் வந்து இந்த மாதிரி திட்டத்துக்கு முன் வந்தால் அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு குழந்தைக்கும் வந்து விதை பை வந்து கொடுக்குறோம், அது அவங்களுக்கு வந்து விதையை நம்ம கையில் கொடுக்குறோம். இந்த ஒரு விதையிலேருந்து என்ன மரம் கிடைக்குது, என்ன கனி கிடைக்குது, என்ன மருத்துவம் கிடைக்குதுன்றதை வந்து நம்ம ஒவ்வொரு பள்ளியில் வந்து சிறு குழந்தைகள் முதல் 1வகுப்பு மாணவர்லேருந்து 12வகுப்பு மாணவர் கல்லூரிகளுக்கெல்லாம் நம்ம வந்து இன்றைக்கி வந்து அதனுடைய பயன்களை சொல்லித்தரோம், மாணவர்கள்கிட்ட இது விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம். ஆகையால் வந்து இந்த முறையை வந்து குழந்தைகளுக்கு ஒரு செடி விதையை போட்டால் எத்தனை நாளில் வளரும், அது என்ன கனி கொடுக்கும், அந்த கனியில் என்ன மருத்துவம் இருக்குது, அதனுடைய இலையில் என்ன மருத்துவம் இருக்குது, அதனுடைய பட்டையில் என்ன மருத்துவம் இருக்குதுன்னு இதை வந்து ஒவ்வொரு பள்ளி சூழலில் நான் வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வந்துட்டுருக்கேன். இதை தான் ஏன் செஞ்சிட்ருக்கேன். ஆனால் அரசு வந்து எனக்கு போதிய இடவசதிகள் இந்த மாதிரி ஏற்பாடு செய்து கொடுத்தா நம்ம நாட்டுக்காக சேவை செய்கிறதுக்கு இன்னும் எனக்கு வந்து பெரிய ஒரு வசதியாக இருக்கும். அதே போல் இப்போது நான் 1,59,00,000 மரக்கன்றுகளை என்னுடைய பள்ளி பருவ காலேருந்து இப்போ முதிர் காலம் வரையும் நான் வந்து பண்ணிட்டுருக்கேன். ஆகையால் வந்து அரசாங்கம் இன்னும் எங்களுக்கு இடவசதியெல்லாம் கொஞ்சம் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தால் இதை வந்து இன்னும் நல்லா சிறப்பாக செய்வேன் அப்படின்றதுக்காக இந்த நேரத்தில் தகவலை தெரிவிச்சுக்கிறீங்க.
1: இப்போ நீங்கள் ஸ்ரீபெரும்புதூரில் கூட விவசாயம் பண்ணிகிட்ருக்குறேன்னு சொன்னீங்க ஒரு வார்த்தை, அந்த விவசாயம் பண்ணக்கூடிய இடத்துல அங்கே என்ன பயிர்கள் சாகுபடி பண்ணுறீங்க, அல்லது அங்கேயும் இது போல் ஏதாவது நாற்றங்கால் நர்சரி மாதிரி ஏதாவது உருவாக்கி வச்சுருக்கீங்களா?
0: வச்சுருக்கேன் ஐயா. அங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து வாழை வச்சுருக்கோம், அகத்தி வச்சுருக்கோம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பொருள். இது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பராமரிப்பு வந்து தேவை கிடையாது. வாழைக்கு வந்து பராமரிப்பு கண்டிப்பாக உண்டு. இது வாழை வந்து பராமரிப்பு எதுக்குன்னா வாழை இலையை வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து கட் பண்ணி நான் மார்க்கெட்டுக்கு கொடுத்துட்றேன், சில ஹோட்டல்ஸுக்களுக்கெல்லாம் வந்து கொடுத்துட்றேன். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா குளம் தள்ளிடும். குளம் தள்ளினோடனே இப்போ திருமண நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் என்கிட்ட வந்து மரமாக வாங்கிட்டு போகிறாங்க. கல்ய திருமண நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் வந்து அவங்களே வந்து தோட்டத்தில் எடுத்துக்கிறாங்க. அதனால் வந்து அது வந்து எனக்கு ஒரு அதில் கிடைக்கிற காசை தான் நான் வந்து இதுக்கு நான் இந்த மாதிரி சேவைக்கெல்லாம் நான் பயன்படுத்திகிட்டு இருக்கேன். அதே மாதிரி அகத்தி, அகத்தி வந்து கீரை வந்துட்டு இருக்கோம், கட் பண்ணி கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்து அங்கே விற்பனை பண்ணுறோம். அதில் காய் காய்க்கும் அந்த அகத்தி விதையை எடுத்துக்கிறோம், திருப்பி திருப்பி நம்ம அதே மாதிரி சுவிட்ச் பண்ணிகிட்ருக்கோம். அது இல்லாமல் தேவைப்படுற பொதுமக்களுக்கும் வந்து இலவசமாக காய்கறி விதைகள்லாம் நம்ம கொடுத்துட்டு வரோம் ஐயா.
1: ஸ்ரீபெரும்புதூரில் எதுவும் நாற்றங்கால் மாதிரி வச்சுருக்கீங்களா?
0: வச்சுருக்கேன்
1: ஐயா. மர நாற்றங்கள்?
0: ஆமாம், மர நாற்றங்கள் வச்சுருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மருத மரம் வச்சுருக்கேன், நாவல் வச்சுருக்கேன், அத்தி வச்சுருக்கேன், இலுப்பை வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 45,000 செடி விதைகள் நம்ம போட்டிருக்கோம். கலாம் சாருடைய நினைவு நில அப்போ நம்ம ஆரம்பிச்சு போட்டிருக்கோம். இப்போ அது வளர்ந்துட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து மழை சீசனுக்காக நான் வச்சுருக்கேன். இன்னும் பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதத்துக்குள்ளே நம்ம மரம் ஒரு 3-4 அடி வந்துடும். புது இடத்துல நடுறதுக்காக அதை நம்ம பயன்படுத்திக்கலாம்.
1: இப்போ இந்த 4 வகையான மரங்களின் விதைகளை போட்டு நாற்று உற்பத்திக்கு ரெடி ஆகிட்டீங்க?
0: ரெடி ஆகிட்டோம்.
1: 3 மாதம் இருக்கணுங்களா?
0: 3 மாசம்.
1: அந்த 3 மாசத்துல எவ்வளவு வளரும்?
0: 3 மாசத்துல வந்து 2 அடி உயரம் வரும் ஐயா.
1: இப்ப இந்த விதைகள்லாம் வந்து பையில போட்டிருக்கீங்களா அல்லது
0: நாட்டு விதை? பையில தான். ஆமா, விதை பையில தான் நம்ம போட்டிருக்கோம். அதுக்கு நம்ம நாற்றங்கள்ல இருந்து இரட்டை முறை பயனுள்ள வேலையா இருக்கு. அதனால வந்து ஒரே முறையில வந்து நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படி சொல்கிறதுக்காக தான் நம்ம வந்து விதையை வந்து நேரடியாக வந்து விதை பையில நம்ம வச்சிடறோம். ஏன்னா விதை பையில வச்சுட்டோம்னா நம்மளுக்கு கலைக்கு வந்து அவசியம் இல்லை. நாற்றங்காலில் போட்டோம்னா கலை வந்து நிறைய இருக்கும், இதெல்லாம் வந்து பராமரிப்பு நேரம் அதிகரிக்கும். அதனால் நம்ம நேரடியாக விதை பைய வச்சிடறோம்.
1: இப்போ நாற்றங்காலில் வந்து அந்த விதையை போட்டிங்கன்னா அது வளர்ந்த பிறகு அதை வந்து நீங்கள் ஒரு பையில மாற்றி தானே இன்னொருத்தருக்கு?
0: ஆமாம்,
1: அது இன்னொரு வேலை இல்லை?
0: ஆமாம், அதுதான் ஐயா. இதில் வந்து 3 முறையில் நமக்கு வந்து வேலைப்பாடு இருக்குது. இது வந்து ஒரு முறை தான். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன பையில்

0: போடுவோம். அது கொஞ்சம் 2 அடி வளர்ந்துட்டோடனே பெரிய பையக்கு மாற்றினா 10 அடி வரையும் நம்ம வளர்த்துக்கலாம். ஏன்னு சொன்னால் இன்றைக்கி வந்து ஒரு மரம் நட்டனா அதுக்கு வேலி போட சூழல் இருக்குது. ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 3 மாதம் வளர்ந்துட்டோம்னா அதுக்கு வந்து வேலி தேவையில்லை,
1: உயரமாக வளர்ந்து.
0: ஆமாம், ஒரு வேலி போடணுன்னா ஒரு 3000 ரூபா செலவாகுது. ஆகையில் அந்த பொருளாதாரத்தில் நம்ம வந்து
1: அந்த செலவும் வைக்க வேண்டாம்
0: அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து இந்த சேவையை நம்ம செஞ்சுட்டு ஐயா. ஆகையில் வந்து 2 அடி 3 அடி மரங்களை எப்போவுமே 24 மணி நேரமே என்கிட்ட ஸ்டாக், ஒரு 10,000 மரக்கன்றுகள் வந்து ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கோம்.
1: நீங்கள் நிறைய நாற்றுகள்லாம் உற்பத்தி பண்ணுறீங்க, இந்த நாற்றுகள் உற்பத்தி பண்ணுறதுக்கு தேவையான அந்த பெட்டு, இப்போ ஒரு பாலித்தீன் கவர் இருக்குது அப்படின்னா அதில் நீங்கள் மண் சாணி குப்பையெல்லாம் கலந்து போட்டு அதில் தான் நீங்கள் அந்த விதையை ஊணுவீங்க. அந்த பெட்டு தயார் பண்ணணும், அது ஒன்று. விதை, இப்போயே 4 விதமான மரக்கன்றுகள் உற்பத்தி இப்போ உங்களுடைய தோட்டத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. நர்சரியில் இலுப்பை, அத்தி,
0: மருது,
1: நாவல், இந்த 4 சொல்கிறீங்க. இதற்கான விதைகள்லாம் எங்கே கிடைக்கும்? இதை எப்படி வந்து நீங்கள் பதப்படுத்தி அப்புறம் முளைக்க போடுறீங்க? என்ன விதமான பணிகள் இந்த நாற்று உற்பத்தியில் நீங்கள் செய்கிறீங்கிறத கொஞ்சம் விளக்கங்களேன்.
0: இதுதான் வந்து ஏன் நமக்கு வந்து புது இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பூங்கா இருக்குது, மருத்துவமனைகள் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா மரங்கள் இருக்குது, நம்மளுடைய நாட்டு மரங்கள்லாம் இருக்குது. அந்த மரங்களில் இருக்கிற விதைகளை வந்து நம்ம வந்து ஒவ்வொரு சீசன்லேயும் ஒவ்வொரு விதைகளை நம்ம சேகரிப்போம். ஆடி மாதம் வந்தவே வந்து பார்த்திங்கன்னா அனைத்து விதைகளும் நம்ம சேகரிக்கலாம்.
1: அது ஆடி மாதத்தில்
0: அந்த மாதிரி ஒரு சூழலில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா பூங்கா பகுதி, பொது இடங்களில் வந்து மரங்கள், அதே மாதிரி நான் நட்ட மரங்கள்லேயே வந்து இன்றைக்கி நிறைய நாட்டு நாவல் பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து சாலிகிராமத்தில் அரசு ஜெயகோபால் கருடைய பெண்கள் மேல்நிலைப் பள்ளி இருக்குது. மறுசூழ்ச்சி முறையில் வந்து எனக்கு மரக்கன்றுகளை ஆண்டுதோறும் வளர்த்து எனக்கு கொடுக்குறாங்க. இப்போ அங்கே பார்த்திங்கன்னா 1986 நான் மரம் நட்டேன். இன்றைக்கி அந்த மரத்துலேருந்து தான் விதைகளை மாணவர்களை வந்து எடுத்து மறுசூழ்ச்சி முறையில் வந்து எனக்கு மரக்கன்றுகளை ஆண்டுதோறும் வளர்த்து எனக்கு கொடுக்குறாங்க. அதே தும்போய் பொது இடத்துலையும் அரசு பள்ளி இடத்துலையும் கன்றுகளை நட போகிறோம். இதுதான் வந்து ஏன் மறுசூழ்ச்சி ஒவ்வொரு மாணவனுக்கு பார்த்திங்கன்னா ஒரு விதையை எப்படி நம்ம மண்ணில் வந்து மரமாக
1: மாறுது
0: அதே போல தான் நம்ம மாணவர்கள்கிட்டையும் இந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்கு சேவை வந்து அவங்களுக்கு மறுசூழ்ச்சி முறையில் நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா பல்லுயிர்கள் வந்து இன்றைக்கி வாழறதுக்கு சூழல் முக்கியம் இல்லைன்னா அந்த பல்லுயிர் வந்து பெருக்க முடியாது. ஆகையில் பல்லுயிரை பாதுகாக்கணும், நம்மளுக்கு தூய்மையான காற்று வேணும், தூய்மையான நீர் வேணும்னா ஒவ்வொரு குடிமகனுக்கும் கண்டிப்பாக சுற்றுச்சூழலை பார்க்குற பொறுப்பு கண்டிப்பாக உண்டு.
1: நீங்கள் ஸ்ரீபெரும்புதூரில் இப்போ நாற்று உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்கிறீங்களே, அந்த பெட்டு எப்படி தயார் பண்ணுறீங்க?
0: பெட்டு வந்து பார்த்திங்கனாயா ஒவ்வொரு பகுதியில் நம்ம வந்து நெல் நாற்று விடுறதுக்கான ஒரு நாற்றாங்கல் தயார்
1: பண்ணுவோம்,
0: மரப்பயிர் விடுறதுக்கான ஒரு நாற்றாங்கல் தயார் பண்ணுவோம். ஏன்னா அது மாதிரி இது கிடையாது. இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து கீரைக்கு இல்லை நம்ம வெண்டை விதை, மிளகா விதை, இதை வந்து நடவு செய்வோம் இல்லையா பாத்தி, அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு 40x5 40 அடி நீட்டு அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 50 சென்டில் என்ன பண்ணோம், 10x10 பாத்தியாக நீட்டிட்டாக கட்டிட்டு அந்த ஒரு பெட்டில் வந்து 25,000 விதை போடுவோம்.
1: 25,000 என்ன விதையாக இருந்தாலும்,
0: எந்த விதையாக இருந்தாலும் 1 இன்ச் 1 இன்ச் கேப்பில் இடைவெளி விட்டு அதை போடுவோம். போட்டுட்டு மண் போடுவோம், அதுக்கு மேலே வந்து எரு மண் போடுவோம், போட்டுட்டு மூடிடுவோம் விதையை. இந்த சீசனுக்கு போட்டுட்டு மூடிட்டோம்னா நம்ம தண்ணி விடுறதில்லை. டெய்லி ஒரு தூர வர அந்த தூரிலேயே வந்து நல்லா நம்ம தண்ணியை விடுறதை விட மழை நீர் பட்டாவே மகசூலான ஒரு வளர்ச்சி அதில் வரும். அப்படியே நம்ம விதைப்பையில் நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கலாம்.
1: அதுக்கப்புறம் அதை விதைப்பைக்கு மாற்றணும். நேராக விதைப்பையில் போட்டு வளர்க்குறதுக்கும் இது மாதிரி பெட்டில் போட்டு வளர்க்குறதுக்கும் என்ன வித்தியாசம் ஐயா?
0: வித்தியாசம் தான் இந்த கலை தான் ஐயா. இதில் வந்து பார்த்திங்கன்னா வேலைப்பாடுகளை வந்து நம்ம வந்து நாற்றாங்கல்லேருந்து பெட்டிலேருந்து எடுத்து மதர் பெட்லேருந்து எடுத்து நம்ம வந்து மாற்றுறதுக்கு ஒரு டைம் ஆகும். அதே மாதிரி இதிலிருந்து இன்னொரு பைக்கு மாற்றுறதுக்கு ஒரு டைம் ஆகும். ஆகையால் வந்து நம்ம விதைப்பையை இப்போ வந்து மாற்றிடுறோம். விதைப்பையிலே நம்ம நேரடியாக விதைகளை விதைச்சு களை எடுக்கிற வேலை கிடையாது. ஏன்னா நம்ம இப்போ மதர் பெட்டில் போடும்போது பார்த்திங்கன்னா அதுக்கு களை எடுக்கிற வேலை இருக்குது, அதுக்கு ஒரு டைம் ப்ராசஸ் ஆகும். ஆகையில வந்து நம்ம நேரடியாக இப்போ மாணவர்களுக்கே நம்ம கூட்டிகிட்டு போய் நம்ம என்ன சொல்கிறோம், விதைப்பையை வந்து நம்ம வந்து நேரடியாக அவங்க கையில் கொடுத்து மண் கொடுத்து விதையை போட்டுறோம். விதையை வந்து பார்த்திங்கன்னா 1 மாதம் 2 மாதத்தில் நல்லா வளர்ந்துடும். 3 மாதத்தில் பார்த்திங்கன்னா 3 அடி உயரமாக வளர்ந்துடும்.
1: 3 அடி வந்துடும்.
0: 3 அடி வந்துடும். அது வந்து நம்ம போடுற பை பொறுத்திருக்கு, உரம் மண்ணை பொறுத்திருக்கு ஐயா. எந்த ஒரு ரசாயனமும் அதில் நம்ம போடக்கூடாது.
1: ரசாயனமே போடக்கூடாது.
0: போடக்கூடாது.
1: இயற்கை ஒரு சாணி குப்பை போடலாம்.
0: இயற்கை உரம் தான் எல்லாம்.
1: சாதாரணமாக மண்ணில் வந்து கரையான்லாம் இருக்கும்பாங்க, அதை ஏதாவது கட்டுப்படுத்துறதுக்கு நாம் ஏதாவது செய்யணுங்களா?
0: கரையா வந்து பார்த்திங்கன்னா ஐயா
1: செம்மண்ணில் இருக்கும்.
0: ஆமாம், செம்மண்ணில் இருக்கும். கரையானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குண்டான உணவு தேவைப்படுற இடத்துல தான் கரையான் இருக்கும். இல்லைன்னா அது கரையான் இருக்காது ஐயா.
1: இருக்காது.
0: இருக்காது. இது வந்து இலை தழையிறதுனா கரையான் வரும். அந்த கரையாக இருக்கிற மண் வந்து நல்லா செழிப்பாக வளரும். இதுதான் வந்து நிறைய பேர் அதுக்காக இருந்தாலும் மண்ணை வந்து மருந்து போட்டுக்கூடாது. கரையான் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து ஒரு மரத்தை வந்து அழிக்காது. அது அழிக்கிறோன்னா அந்த இடத்துல வந்து நிறைய இலைத்தழையை வந்து நம்ம கொட்டக்கூடாது. இலைத்தழையை நிறைய கொட்டுறோன்னா அது அங்கே
1: இல்லாமல் இருக்கும்.
0: ஆமாம், அதே இடத்துல இருந்துடும். இதை நம்ம தவிர்க்கணும்னா

0: தேவையான தழை சத்தை வந்து மரத்துக்கு கொடுத்துட்டு மற்ற இடத்த வந்து சுத்தம் பண்ணி வச்சுக்கணுமோ அங்கே வந்து கரையாக இருக்காது. எப்பவுமே வந்து மரத்துக்கு கீழே வந்து நிறைய பேர் குப்பைகளை இலை தழையை சேர்த்து வச்சுருவாங்க, அது கரையான வரத்துக்கும் உண்டு, நாளைக்கு மரத்தை வந்து அது பூச்சி அடிக்கிறதுக்கும் இதுவாகிடும். தேவைக்கு ஏற்ற அந்த இலைகளை வந்து நம்ம வச்சு மழை நேரத்தில் தள்ளி விட்டோம்னா அது மண் மக்கி உரமாகிடும். மற்ற இலைகளை வந்து நம்ம சுத்தம்
1: அப்புறப்படுத்திடணும்
0: அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த கரையை அரைக்காது. கரையாக வர இடம் வந்து செழிப்பான இடம் ஐயா.
1: கரையாக புத்து இருக்கிற இடத்துல தண்ணி இருக்குன்னு கூட சொல்லுவாங்களே.
0: கண்டிப்பாக இருக்கும்.
1: இன்னொன்று ஐயா, இப்போ நம்ம மழைக்காலத்தை நோக்கி போயிட்டுருக்குறோம், மழை வரும்னு எதிர்பார்க்குறோம், சில இடங்களில் மழையும் பெய்யுது. வீடுன்னு ஒன்று இருக்குன்னா அங்கே ஒரு 10 விதமான செடி மரம் கொடி இதெல்லாம் இருக்கணும்னு நம்மாழ்வார் ஐயா சொல்லுவார்.
0: கண்டிப்பாக
1: ஒரு பப்பாளி மரம் இருக்கணும், ஒரு கொய்யா மரம் இருக்கணும், ஒரு சப்போட்டா இருக்கணும், இப்படி ஒரு புங்கன் மரம், ஒரு வேம்பு இதெல்லாம் இருக்கணும்னு அவர் ஒரு வகைப்படுத்தி ஒரு 10 சொல்லுவார். ஒரு மர பாதுகாவலராக, ஒரு மரத்தின் பிரியராக நீங்கள் பரிந்துரை செய்யக்கூடிய மரங்கள் ஒரு வீட்டை சுற்றி என்னென்ன இருக்கணும்?
0: கண்டிப்பாக ஐயா, ஒரு வீட்டை சுற்றி ஃபஸ்ட்டு கொய்யா மரம் இருக்கணும்.
1: கொய்யா மரம்
0: எலுமிச்சை மரம் இருக்கணும்.
1: எலுமிச்சை.
0: கருவேப்பிலை இருக்கணும்.
1: கருவேப்பிலை.
0: பப்பாளி இருக்கணும்.
1: பப்பாளி.
0: ஒரு முருங்கை மரம் இருக்கும்.
1: முருங்கை. இந்த அஞ்சு கண்டிப்பாக இருக்கணும்.
0: அஞ்சு கண்டிப்பாக இருக்கணும் ஐயா. இது அனைத்துமே வந்து நமக்கு தேவையான மருத்துவ குணம் உள்ள மரங்கள்.
1: மரங்கள் கிட்டத்தட்ட இதெல்லாம் குறுமரங்கள் தான். அதெல்லாம்
0: குறுமரங்கள் தான். மரம் வந்து கண்டிப்பாக அவசியம் ஐயா. ஆகையாக வந்து அறிவியலும் தேவை, அறிவும் தேவை, கல்வியும் தேவை, காற்று நீர் சுத்தமாக நமக்கு கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக மரம் தேவை.
1: ஒரு 15-20 நிமிஷமாக நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். இதில் நீங்கள் பேச்சின் போது சொன்ன மரங்கள், மர வகைகள்லாம் பார்த்தீங்கன்னா, பழ மரங்கள், குறு மரங்கள் பற்றி சொன்னீங்க, கருவேப்பிலை சொன்னீங்க, முருங்கை சொன்னீங்க, பப்பாளி சொன்னீங்க, இதெல்லாம் சொன்னீங்க. ஆனால் மர மதிப்புடைய மரங்கள்னு நாம் சொல்லக்கூடிய ஒரு தேக்கையோ, ஒரு செம்மரத்தையோ, அல்லது நாட்டு தேக்குன்னு சொல்கிற நம்ம பூவரசை கூட நீங்கள் சொல்லலையே, அதெல்லாம் வேண்டாமா? மர மதிப்புடைய மரங்களை நம்ம வளர்க்கவே வேண்டாமா?
0: அதான் ஏன் கண்டிப்பாக அதெல்லாம் வளர்க்கணும். நமக்கு வந்து பூவரச மரம்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் சரி கிராமப்புறங்களில் வந்து பூவரச மரம் இல்லாத வீடு கிடையாது. ஏன்னா அது வந்து அனைத்து மருத்துவ குணம் உள்ள மருந்து. எப்படி ஒரு வேப்ப மரம் இருக்கோ அந்த மாதிரி பூவரச மரத்தில் வந்து நிறைய மருத்துவ குணம் இருக்குது. நம்ம சூழல், நம்ம வீடு வந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்போட மரங்களோட சூழல் இருந்ததுன்னா நம்ம வந்து மருத்துவமனைக்கு இருக்கிறதுல சமமான ஒரு சூழலை வந்து நமக்கு கொடுக்கும், நம்மளுடைய ஆரோக்கியத்தை வந்து பாதுகாத்துட்டு இருக்கோம். ஆகையால் தான் பொதுமக்களுக்கு நம்ம சொல்கிறோம், ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடியும் கண்டிப்பாக ஒரு மரம் வைங்க, நமக்கு ஒரு நல்ல பொருளை வந்து கொடுக்கக்கூடிய மரங்கள். நமக்கு ஆரோக்கியம் தான் நம்ம மற்ற அனைத்து செல்வங்களும் நம்ம அடைய முடியும். ஆகையா அந்த ஆரோக்கியம் நம்மளுக்கு தேவைன்னா கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் ஒவ்வொரு மரம் இருந்தால் ரொம்ப நல்லது.
1: ஒவ்வொரு மரம்னு எந்த மரத்தை சொல்லுவீங்க?
0: அத்தி மரம் சார், பொன்னை மரம், பூவரசு மரம், வேப்ப மரம், மலைவேம்பு, நாவல் மரம், இது போன்ற மரங்களை நாட்டு மரங்களை தான் வைக்கணும். பெருநகர சென்னை மாநகரத்திலாம் பார்த்திங்கன்னா நிறைய மரங்கள், இதெல்லாம் வந்து கரிமலை வாயில் வந்து அதிக சாப்பிடக்கூடிய மரங்கள்லாம் வைக்கணும். இப்போ நாட்டு மரங்கள்லாம் வந்து முறையான முறையில் வந்து நடவு செஞ்சாங்கன்னா நாட்டு மரங்கள் கீழே விழுறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஆகையில் வந்து இது ஒரு விழிப்புணர்வும் பொதுமக்கள் விழிப்புணர்வும் நம்ம வந்து இந்த தகவலை கொடுக்குறோம் ஐயா.
1: உங்களை நாடி வந்தால் மரக்கன்றுகள்
0: கண்டிப்பாக
1: தேவையானவங்களுக்கு கொடுக்குறீங்க?
0: கண்டிப்பாக ஐயா. யார் வந்து மரம் நட்டு முன் வராங்களோ அவங்களுக்கு நம்ம வந்து எடுத்துன்னு போயே கொடுப்போம். மக்களை தேடி மரக்கன்று நடவு சேவையை வந்து நான் பண்ணிட்டுருக்கேன்.
1: மக்களை தேடி
0: மரக்கன்று நடவு சேவைக்காக முன்னாள் குடியரசுத் தலைவர் ஐயா அப்துல் கலாம் ஐயா எனக்கு ஒரு வேனை வந்து இந்த மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக ஒரு கிஃப்டாகவும் கொடுத்துருக்காரு, வண்டி கொடுத்துருக்காரு, ஒரு வாகனம் கொடுத்துருக்காரு. அந்த வாகனத்தில் தான் இலவச மரக்கன்று சேவை உறுதினு எழுதியிருக்கோம். அதை வந்து பயன்படுத்திக்கணும், நாட்டு மக்கள் பயன்படுத்திக்கணும் தான் அதை வந்து சொல்லியிருக்காங்க. மக்கள் இதுவரையும் பயன்படுத்திட்டு இருக்காங்க, இன்னும் நிறைய பேருக்கு பயன்படுத்தணும். இப்போ வர காலகட்டங்களில் இளைஞர்களுக்கு வந்து நேரடியாக வந்து ஒரு விதையை போட்டோ ஒரு மரத்தை வளர்க்குறதோ, ஆக இதுதான் வந்து நம்ம மாணவர்களுக்கு ஐயா சொல்லியிருக்காங்க, ஒவ்வொரு பள்ளி மாணவர்களுக்கும் இந்த விதையை விதைக்கணும், இது போன்ற தகவலை வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா எனக்கு அந்த வாகனத்தை வந்து பரிசாக கொடுத்துருக்காங்க. அவருடைய பிறந்தநாளில்
1: அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்க
0: ஐயா.
1: முன்னாடி இல்லைங்க ஐயா, அசோகர் சாலை ஓரங்களில் மரக்கன்றுகளை நட்டார் அப்படின்னு நம்ம வரலாற்று புத்தகத்தில் படித்தோம்.
0: கண்டிப்பாக
1: அது இன்னும் கூட நமக்கு நினைவில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இப்போ ஒரு புதுசாக நாங்கள் சொல்கிறோம், விருகம்பாக்கம் முல்லைவனம் ஐயா யார் கேட்டாலும் இலவசமாக மரக்கன்றுகளை கொடுக்குறார், மரக்கன்றுகளை நட்டு கொடுக்குறார், தேவையானவர்களுக்கு அவங்களுடைய இடத்துக்கே கொண்டு போய் மரக்கன்றுகளை இலவசமாக கொடுக்குறார் அப்படிங்கிற ஒரு புதிய வரலாற்று பதிவை நாங்கள் வானொலி மூலமாக முன்வைக்கிறோம். இது நிச்சயமாக பேர் சொல்லும்.
0: நம்மளோட நாடு நம்மளுடைய தெரு, நம்மளுடைய நாடுல வந்து நம்ம எப்படி சுதந்திரமாக வருமோ நமது நாடு நமது பொறுப்பு. இதுதான் ஏன் இந்த இருக்கிற மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு. நாட்டு மக்களுக்கு கொடுக்குற தகவல் என்ன, நமக்கு வந்து பணம்லாம் எவ்வளோ வேணாலும் சம்பாதிக்கலாம், ஆனால் சூழலை வந்து சம்பாதிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். இந்த வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுத்த உங்களுக்கு சென்னை வானொலி நிலையத்துக்கு ஆல் இந்தியா ரேடியோவுக்கு இப்போ நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.
1: அது எங்களுடைய கடமையும் கூட. முல்லைவனம் ஐயாவுடைய தொலைபேசின்னு சொல்லுங்கள்.
0: என்னுடைய

0: தொடர்பு தொலைபேசி 9393 82 184 184 310 இன்னொரு நம்பர் 9444004310. இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டால் மக்களுக்கு வந்து மரக்கண்டனம் வந்து இலவசமாக கிடைக்கும். அதே மாதிரி இந்த எங்களுடைய வாகனம் வந்து நகரம் ஃபுல்லாக சுற்றிட்டு இருக்கோம், அந்த வாகனத்தை வந்து ட்ரீ பேங்க்னு போட்டிருக்கோம், அந்த வாகனத்தை பார்த்து பொதுமக்கள் கேட்டு உடனே வாங்கிக்கலாம்.
1: என்ன முத்தழகு, மரம் நமக்கு வரம் அப்படிங்கிற தலைப்புல சென்னை விருகம்பாக்கம் ஜி முல்லைவனம் அவங்க எவ்வளவு பயனுள்ள விவரங்களை சொன்னாங்கல்ல?
2: ஆமாக்கா, மரம் நமக்கு மட்டும் இல்ல, நம்ம மண் வளத்துக்கும் சுற்றுச்சூழலுக்கும் எம்பிட்டு பயனளிக்க கூடியதா இருக்குன்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். அதோட நான் மரம் வளர்க்கணும்னு நினைச்சதுக்கு இவர் சொன்ன வழிமுறைகள் ரொம்பவே உதவியா இருக்கு.
1: ஆமா பிள்ளை, எங்களை வந்து விவரம் கேட்ட 50 பேருக்கும் இந்த விவரங்க ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்.
2: நிச்சயமாக்கா, இப்பவே மரம் வளர்ப்பு பத்தின விவரங்களை என் மச்சாங்கிட்ட சொல்லி நாளைக்கே மரக்கன்றுகளை வாங்கி வர சொல்ல போறேன்.
1: நல்லது பிள்ளை, நீ தன்னம்பிக்கையா பேசுறத கேக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நானும் இந்த விவரங்களை வள்ளிக்கிட்ட சொல்லணும்.
2: சரிக்கா, வாங்க போவோம்.

இனி தொடர்வது வேளாண் செய்திகள். ஆண்டு முழுவதும் பூக்கும் மார்கழி மல்லிகை பற்றி தெரிந்து கொள்வோம். இந்திய நாட்டின் கலாச்சாரத்தில் மலர்களின் பங்கு இன்றியமையாதது. நம் நாட்டில் சாகுபடி செய்யப்பட்டு வரும் மலர் பயிர்களில் தொன்மை மற்றும் முக்கியத்துவம் வாய்ந்தது மல்லிகை மலராகும். மல்லிகை மலருக்கு உள்நாட்டில் மட்டுமில்லாமல் வெளிநாடுகளிலும் அதிக வரவேற்பு உள்ளது. இம்மலர்கள் சிங்கப்பூர், மலேசியா, மத்திய கிழக்கு நாடுகள் மற்றும் அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றது. ஒலியேசியே குடும்பத்தை சேர்ந்த மல்லிகை உதிரி மலராகவும் பல்வகையான மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாகவும் பயன்படுத்தப்படுகிறது. இம்மலரின் வாசனை எண்ணெயானது சோப்பு தயாரிப்பிலும் மருந்துகள் தயாரிப்பிலும் பயன்படுத்தப்படுகிறது. மல்லிகை மலர்கள் மருத்துவ குணம் பெற்றுள்ளதாக அறியப்படுகிறது. மல்லிகை சிற்றினங்களின் பூக்கும் தன்மை பற்றி அறிந்து கொள்ளலாம். மல்லிகை வகையில் கிட்டத்தட்ட 200 சிற்றினங்கள் உள்ளன. இவற்றில் 40 சிற்றினங்கள் இந்திய துணைக்கண்டத்தில் காணப்படுவதாக ஆராய்ச்சி குறிப்புகள் கூறுகின்றன. மல்லிகை பேரினத்தில் அதிக சிற்றினங்கள் இருந்தாலும் வணிக ரீதியாக ஒரு சில சிற்றினங்கள் மட்டுமே பயிரிடப்படுகிறது. அவை குண்டு மல்லி, முல்லை, ஜாதி மல்லி ஆகும். ஆனால் இச்சிற்றினங்கள் குறிப்பிட்ட பருவத்தில் மட்டுமே பூக்கும் தன்மை பெற்று இருப்பதால் இம்மலர்களுக்கான தேவை ஆண்டு முழுவதும் இருந்தாலும் இவை சந்தையில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மட்டுமே கிடைக்கப்பெறுகின்றன. கோ 1 மார்கழி மல்லிகை ரகத்தின் தனித்துவம் என்ன என்பதை தெரிந்து கொள்வோம். கோ 1 மார்கழி மல்லிகை ரகம் ஜாஸ்மினம் மல்டி புளோரோம் என்ற சிற்றின வகையிலிருந்து தேர்வு செய்யப்பட்டது. ஜாஸ்மினம் மல்டி புளோரோம் சிற்றினமானது இந்தியா, நேபாள், பூட்டான், லாவோஸ், சீனா, பர்மா, வியட்நாம் மற்றும் மலேசியா போன்ற நாடுகளை தாயகமாக கொண்டது. இது வெப்பம் மற்றும் மித வெப்ப மண்டலங்களில் சாகுபடி செய்ய ஏற்றது. பசுமை மாறா தன்மை கொண்ட இந்த சிற்றின வகை வலிமையான மற்றும் தடிமனான பல கிளைகளை உருவாக்கி வளரக்கூடிய ஒரு கொடி வகை தாவரமாகும். கவாத்து செய்வதன் மூலம்

0: இத்தாவரத்தை படர்ந்து வளரும் குத்துச்செடியாக வளர்க்கலாம். இது வேகமாக வளரும் ஒரு பல்லாண்டு பூச்செடியாகும். இதன் மொட்டுக்குள் வெண்மை அல்லது இளஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கும். இதன் சிறப்பு இயல்புகள் என்ன என்பதை தெரிந்து கொள்ளலாம். ஆண்டு முழுவதும் பூக்கும் தன்மை கொண்டது. மற்ற மல்லிகை வகைகள் சந்தையில் கிடைக்காத பருவங்களிலும் இந்த மலர்கள் அதிக அளவில் கிடைக்கப்பெறும். இதன் மலர் மொட்டுக்கள் தடிமனாகவும் பளிச்சென்று இளஞ்சிவப்பு நிறத்திலும் பூக்கள் சிவப்பு கலந்த வெண்மை நிறத்திலும் நேர்த்தியாக இருக்கும். நீண்ட மலர் காம்புகளை கொண்டுள்ளதால் பறிப்பதற்கும் மலர் தொடுப்பதற்கும் ஏற்றதாக உள்ளது. மலர் மொட்டுக்கள் நீண்ட வைப்பு திறன் உடையது. மலர்கள் மிதமான நறுமணம் கொண்டவையாகும். செடிகள் அழகிய வடிவத்தை பெற்றுள்ளதால் அலங்கார தோட்டம் அமைப்பதற்கும் ஏற்றது. ஆண்டு முழுவதும் பூத்தல் மற்ற மல்லிகை வகைகள் சந்தையில் கிடைக்காத பருவமில்லா காலங்களில் அதிக அளவில் பூத்தல், தாவரத்தின் பசுமை மாறாமை, நேர்த்தியான இளஞ்சிவப்பு மொட்டுக்கள், மிதமான நறுமணம், ஜாதி மலரை ஒத்த நுகர்வோர் விருப்பம், அலங்கார தோட்டம் அமைப்பதற்கு உகந்த தன்மை போன்ற குணங்களை கொண்டுள்ளதால் பருவமில்லா காலங்களில் சந்தை தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் விவசாயிகள் வரும் காலங்களில் அதிக அளவில் சாகுபடி செய்யும் ரகமாக கோ1 மார்கழி மல்லிகை திகழும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த ரகம் வெள்ளை காக்கடாவிற்கு ஒரு சிறந்த மாற்று ரகமாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
1: இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.
2: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
3: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
4: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
5: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்.
6: நிலையத்தில் நேரம் 2:31. இது தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள், இதுவரை கேட்டீர்கள் விவசாய அரங்கம்.

நிலையத்தில் நேரம் 2:32. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பூங்கொத்து நிகழ்ச்சியில் இணைகிறோம் நேயர்களே. இன்றைய பூங்கொத்து நிகழ்ச்சியில் கும்கி மற்றும் ஜில்லா திரைப்படத்திலிருந்து பாடல்கள் வலம் வர இருக்கிறது. அதில் கும்கி என்ற திரைப்படத்திலிருந்து முதல் பாடலாக டி இமான் இசையில், ஹரிச்சரண் குரலில், விக்ரம் பிரபு மற்றும் லக்ஷ்மி மேனன் அவர்களின் நடிப்பில் இதோ அந்த பாடல்.

பண்பலை பாடும் நேரம் 2:37. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. மலர்கள் பலவிதம், அவற்றின் நிறங்கள் பலவிதம், மனங்களும் பலவிதம். ஆனால் எல்லா மலர்களையும் ஒன்றாக சேர்த்து ஒரு அழகான பூங்கொத்தாக கட்டும்போது அதன் அழகு இன்னும் அதிகமாகிறது. அதேபோல்தான் இன்று 2 படங்களிலிருந்து பாடல்கள் வலம் வந்து கொண்டிருக்கிறது. அடுத்ததாக கும்கி என்ற திரைப்படத்திலிருந்து டி இமான் இசையில், டி இமான் குரலில் இதோ அந்த பாடல்.

பண்பலை பாடும் நேரம் 2:42. இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இசை என்னும் மலர், இனிய நினைவுகள் என்னும் மலர், பயனுள்ள தகவல் என்னும் மலர், நகைச்சுவை, சுவாரஸ்யம், சிந்தனை என ஒவ்வொரு மலரையும் தொடுத்து உருவாக்கப்பட்ட இந்த பூங்கொத்து நிகழ்ச்சி இதோ உங்கள் செவிகளில் மலர்ந்து கொண்டிருக்கிறது. அடுத்ததாக கும்கி என்ற திரைப்படத்திலிருந்து டி இமான் இசையில், விக்ரம் பிரபு லக்ஷ்மி மேனன் நடிப்பில், கே ஜி ரஞ்சித், ஸ்ரேயா கோஷல் இருவரின் குரலில் இதோ அந்த பாடல்.

கவிக்கோயில் பாடும் நேரம் 2:48. இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்கள், இவ்வளோ நேரம் கும்கி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். அடுத்த ஜில்லா என்ற திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். இனிமையான இசை, சுவையான தகவல்கள், அழகான சிந்தனைகள், மனதை வருடும் நிகழ்வுகள் என பல்வேறு சிறப்புகளை ஒன்றாக இணைத்து உங்கள் செவிகளுக்கு விருந்தாக வளம் வந்து கொண்டிருக்கிறது இது பூங்கொத்து நிகழ்ச்சி. ஜில்லா என்ற திரைப்படத்திலிருந்து முதல் பாடலுக்காக வரிகள் எழுதியிருக்கிறார் யுகபாரதி, இசை டி இமான், பாடியவர்கள் சங்கர் மகாதேவன், எஸ் பி பாலசுப்ரமணியம். இதோ அந்த பாடல்.

நிலையத்தில் நேரம் 2:53. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிகழ்ச்சியில் ஒலிக்கும் ஒவ்வொரு பாடலும் உங்கள் மனதில் ஏதோ ஒரு கதவை திறக்கலாம், ஒரு பழைய நினைவை மீண்டும் கொண்டு வரலாம். நீண்ட நாட்களாக சந்திக்காத ஒருவரை நினைவுபடுத்தலாம், அல்லது உங்கள் முகத்தில் ஒரு சிறிய புன்னகையை வரவழைக்கலாம். பூங்கொத்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேர்களே. பூங்கொத்து நிகழ்ச்சியில் ஜில்லா என்ற திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடலாக வரிகள் எழுதியிருக்கிறார் பார்வதி, இசை டி இமான், பாடியவர்கள் டி இமான், ஸ்வேதா சுரேஷ். இதோ அந்த பாடல்.

0: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு மூட்டு நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: எங்கள் கானம் பாடும் வானம் பாடி. இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 2:58. நேரம் போனதே தெரியாமல் இனிமையான இசையோடும் சுவையான தருணங்களோடும் நம்மோடு பயணித்த பூங்கொத்து நிகழ்ச்சியின் இந்த பகுதி இப்போது நிறைவை நோக்கி வந்துவிட்டது. மீண்டும் ஒரு இனிய நேரத்தில் இன்னும் பல அழகான பாடல்களோடும் இனிய நினைவுகளோடும் புத்துணர்ச்சியொட்டும் தருணங்களோடும் உங்களை சந்திப்போம். இதுவரை உங்களுடன் பூங்கொத்து நிகழ்ச்சியில் இணைந்திருந்தது நான், கார்த்திகேயன் உன்னிகிருஷ்ணன். பண்பலையில் தொடர்ந்து கட்சேவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியை கேட்கலாம் நேயர்களே. என்றும் இணைந்திருப்போம். இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

மீண்டும் ஒரு முறை இனிய வணக்கம் நேர்களே. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அலைவரிசைகளின் ஒளிபரப்பு. நேரம் 3 மணி.

இது அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் கச்சவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: தருமபுரி மாவட்ட ஆட்சித் தலைவரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, குழந்தை பிறந்து 21 நாட்களுக்குள் பெயருடன் பிறப்பை பதிவு செய்து இலவச பிறப்பு சான்றிதழ் பெற வேண்டும். குழந்தையின் பிறப்பு சான்றிதழில் பெயரின்றி பதிவு செய்திருந்தால் 12 மாதங்களுக்குள் பெற்றோர் அல்லது காப்பாளர் எழுத்து வடிவிலான உறுதிமொழியை சம்பந்தப்பட்ட பிறப்பு இறப்பு பதிவாளரிடம் அளித்து இலவசமாக பெயர் பதிவு செய்ய வேண்டும். ஒரு ஆண்டுக்கு மேல் பெயரினை பதிவு செய்யாதவர்கள் உரிய தாமத கட்டணம் செலுத்தி 15 ஆண்டுகளுக்குள் பிறப்பு சான்றிதழ் பெறலாம். ஒருமுறை குழந்தையின் பெயரை பதிவு செய்த பின் எந்த காரணம் கொண்டும் மாற்ற இயலாது. எனவே குழந்தையின் பெயரை இறுதியாக முடிவு செய்த பின்பு சம்பந்தப்பட்ட பிறப்பு இறப்பு பதிவாளரை அணுகி உறுதிமொழி படிவம் அளித்து பதிவு செய்து கொள்ள வேண்டும். 1/1/2000 முன்னர் பதிவு செய்த பிறப்புகளுக்கும் அதற்கு பிறகு பதிவு செய்த பிறப்பு பதிவுகளுக்கும் பிறப்பு சான்றிதழில் குழந்தையின் பெயரை பதிவு செய்வதற்கான கால அவகாசம் வருகின்ற செப்டம்பர் மாதம் 26 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. எனவே பிறப்பு சான்றிதழில் பெயர் பதிவின்றி விடுபட்டவர்கள் பெயருடன் கூடிய பிறப்பு சான்றிதழ் பெறுவதற்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம் என தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
1: நேர்களை கச்சவேல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் உங்களுக்கு விருப்பமான பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்க 0-43-42-24-40-30 அப்படிங்கிற எண்ணிற்கு உங்களுக்கு விருப்பமான பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்களுடைய பெயர், உங்கள் ஊரினுடைய பெயரை எங்களுக்கு டைப் செய்து அனுப்பி வைங்க. உங்களுக்கு விருப்பமான பாடலை இந்த நிகழ்ச்சியில் ஒரு மணி நேரம் கேட்டு ரசிக்கலாம். அந்த வகையில் முதல் பாடல் அமர்கலம் என்ற திரைப்படத்திலிருந்து வளம்பெறருக்கு. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் கோகுல் தர்மபுரிலிருந்து விரும்பி கேட்டிருக்காரு இது அந்த பாடல்.

நேரமூன்று மணி 7 நிமிடம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது கச்சவியல் கலக்கல் பாடல்கள். கச்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் ஏழாம் அறிவு திரைப்படத்திலிருந்து விளம்பரம் இருக்கு. குண்டலள்ளி பகுதியிலிருந்து வேடியப்பன் இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காரு. இது அவர் விரும்பி கேட்டுள்ள பாடல்.

0: ஹெட் இன்ஜுரி, பக்கவாதம், மூளையில் கட்டி, ரத்த கசிவு மற்றும் தண்டுவட பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த நியூரோ டீம் மூலம் 24 மணி நேரமும் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்.
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: அனில், கொழுக்கட்டை மாவு

கட்சவியல் கலக்கல் பாடல்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நேரம் 3:14. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கொடி என்ற திரைப்படத்திலிருந்து வளம்பெற இருக்கு. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் அன்பரசி கற்பகம் நியூ காலனியிலிருந்து விரும்பி கேட்டிருக்காங்க.

0: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் கற்சவியில் கலக்கல் பாடல்கள் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு. கற்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சி கேட்டு கொண்டிருக்கும் நேரம் 3:18. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் தென்மேற்கு பருவக்காற்று திரைப்படத்திலிருந்து வளம்பெற இருக்கு. சங்கமட்டியிலிருந்து சுபா பழனி இந்த பாட்டை விரும்பிக்கிட்டு இருக்காங்க. இது அவங்க விரும்பிக்கிட்டுள்ள பாடல்.

0: ரோட்டில் ஒரு பிரம்மாண்டமான கிராண்ட் எக்ஸ்போ. டெக்ஸ்டைல், ஃபுட் அண்ட் ஆக்ரோ, பிளாஸ்டிக், இன்ஜினியரிங் எல்லாமே ஒரே இடத்தில். ஏடிசியா ஐடெக் 6th எடிஷன் 2026 வருகிற செப்டம்பர் 26, 27 அண்ட் 28 ஈரோடு பரிமளம் மஹாலில்.
1: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.

3:24 நிமிடத்தில் கேட்டு கொண்டிருக்கிறோம் கட்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில். அடுத்த பாடல் தெனாலி திரைப்படத்திலிருந்து வளம் வர இருக்கு. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் ரேகா எடப்பாடியிலிருந்து விரும்பிக்கிட்டு இருக்காங்க. இதோ அந்த பாடல்.

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக, ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: ஸ்ரீ மகாலட்சுமி
3: ஆறுமுக ஆசாரி தெரு மற்றும் சி கே சீனிவாசராவ் தெரு,
2: தருமபுரி.
4: இரைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
5: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
6: தொடர்புக்கு 9500-84-8820.
7: அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் கற்சவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
8: நேர்கள் கவனத்திற்கு இன்று மாலை 4 மணிக்கு விடை தரும் நாக்கள். இன்றிரவு 10:20 சோமான ராகங்கள். இன்னைக்கு சோமான ராகங்கள் நிகழ்ச்சியில் சேலம் மாவட்ட நேர்களை உங்களுடைய விருப்ப பாடலை நீங்கள் கேட்டு மகிழலாம். இது தருமபுரி வைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் கற்சவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி வைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. கற்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கிறார் அரவிந்த் முத்துப்பட்டியிலிருந்து. அவர் விரும்பி கேட்டுள்ள பாடல் அரவிந்தன் திரைப்படத்திலிருந்து.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
3: நேரம் 1:38 கட்சியில் கலக்கல் பாடல்கள் கேட்டு கொண்டிருக்கும் நேரம் இது. அடுத்த பாடல் நான் பேச நினைப்பதெல்லாம் திரைப்படத்திலிருந்து விளம்பரம் இருக்கு. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் குமாரபட்டி பகுதியிலிருந்து திருப்பதி விரும்பிக்கிட்டு இருக்காரு. இது அந்த பாடல்

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

நேரம் 1:43 நிமிடம். கட்சுவேல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கண்டுகொண்டேன். கண்டுகொண்டேன் திரைப்படத்திலிருந்து பானு நாமக்கல்லேருந்து இந்த பாட்டை விரும்பிக்கிட்டு இருக்காங்க. இது அவங்க கேட்டுள்ள அந்த பாட்டு.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தருமபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் கச்சவியல் கலக்கல் பாடல்கள் இந்நிகழ்ச்சியை வழங்கிக்கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. கச்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சி கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நேரம் 3:49 நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் சக்கரை தேவன் திரைப்படத்திலிருந்து வளம்பெற இருக்கு. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நோயர் வனிதா சுரேஷ் பாபரப்பட்டி பகுதியிலிருந்து விரும்பிக்கிட்டு இருக்காங்க. இதோ அந்த பாடல்.

0: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500848820.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:45 இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சல்பால்.
5: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
6: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
7: நிகழ்ச்சியில் நிறைவு பாடல் மூவேந்தர் திரைப்படத்திலிருந்து வளமுறை இருக்கு. அர்ஜுனன் மகேந்திர மங்கலத்திலிருந்து இந்த பாடலை விரும்பிக்கிட்டு இருக்காரு.

0: அனில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல் வாழ்த்துக்கள்.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
2: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

0: தருமபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய கச்சவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
1: நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கம். சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கீங்க நேர்களை. இது உங்கள் அபிமான விடை திரும் வினாக்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அறிவிப்பாளர்களாக உங்களோடு இணைந்திருப்பது நான் அறிவிப்பாளர் ஸ்டீஃபன் ராஜ்.
1: நான் கார்த்திகேயன் உன்னிகிருஷ்ணன்.
2: நேர்களை, இன்றைக்கி நிறைய குறிப்புகள் இருக்குது. உங்களுடைய அந்த என்ன விடை அப்படின்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிறது தகுந்த மாதிரியான உங்களை உற்சாகப்படுத்தும் விதமாகவும் ஊக்கப்படுத்தும் விதமான பல்வேறு குறிப்புகளை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு சில விதிமுறைகள், போட்டி விதிமுறைகள் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முறை வந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்து நீங்கள் வெற்றி பெற்று பரிசு பாடல் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா மீண்டும் 7 நாட்களுக்கு பிறகு தான் வந்து பங்கெடுக்க முடியும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஒரு சிறிய நினைவூட்டல் மட்டுமே இது. அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்க நேயர்கள் செய்ய வேண்டியது,
1: புதிய நேயர்களாக இருந்தால் 0 43 42 என்ற முன்னிணைப்போடு 24 40 30 என்ற எண்ணிலும், 94 86 81 10 25 என்ற எண்ணிலும், மற்ற நேயர்களாக இருந்தால் 0 43 42 என்ற முன்னிணைப்போடு 24 40 31 என்ற எண்ணிலும், 94 86 65 20 25 என்ற எண்ணிலும் பங்கேற்று நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம்.
2: நிகழ்ச்சி முதல் அழைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம், யாரங்க பேசுறீங்க ஐயா?
3: என்னம்
2: துரை ஐயா பேசுறீங்க. துரை ஐயா, உங்களுக்கான குறிப்பு கொடுக்கலாமா? உங்களுக்கான குறிப்பு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பறவை, நம்ம இந்தியாவில் அதிகமாக காணப்படுது. இந்த பறவைக்கான சிறப்பு என்ன அப்படின்னா, வானத்தில் பறக்கும் போதே இது வந்து தன்னுடைய இறையை வந்து தேடுறதுல இது வந்து ஒரு பெரிய ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க.
3: பருந்து.
2: பருந்து என்பது தவறான பதில் இல்லையா? நல்ல முயற்சி. நிகழ்ச்சி மட தலைப்பாளர்
1: வருக. வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க,
2: பேசலாம். எங்கேருந்து பேசுறீங்க கார்த்திக்? உங்களோட தான் பேச வந்திருக்காங்க, உங்க குரல் கேட்டுன்னு நினைக்கிறேன். நீல்சனி மட தலைப்பாளர் அன்பு வணக்கம்.
1: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க? குறிப்புகள் கேட்டீங்களா? பதில் சொல்ல முடியுமா?
2: சொல்லுங்க ஐயா.
3: ராஜாஜி கழுகா?
2: இல்லைங்கய்யா, கழுகு இல்லைங்கய்யா. நன்றி நன்றி. நீல்சனி மட தலைப்பாளர் அன்பு வணக்கம். மாலை வணக்கம். நேர இரவுக்கே போயிட்டீங்களே, என்ன அவ்வளவு வேகமா இருக்கீங்க? சரிங்க லட்சுமண் ஐயா, சொல்லுங்க ஐயா.
3: புறான்னு சொல்லலாமா?
2: புறான்னு சொல்ல முடியும். இது வந்து ஒரு வகையான பறவை இனம், புறாவுக்கும் சம்மந்தம் இருக்கு. ஆனா இது கரெக்டா அந்த பறவையோட பெயரை நீங்க சொல்லணும்.
3: பச்சை புறா?
2: இல்ல, பச்சை புறா இல்லைங்க ஐயா. இது வந்து ஒரு அசைவம் உண்ணி கூட, ஒரு அசைவ உண்ணி அப்படின்னு சொல்லலாம். நன்றி நிகழ்ச்சி மூலம் தலைப்பாளர் அன்பு வணக்கம்.
4: ஐயா வணக்கம். ஐயா
2: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
4: நான் வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியில இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நலமா இருக்கிறீங்களா?
2: நலமாக இருக்கிறோம் சந்திரசேகர். விடை கண்டுபிடிச்சிங்களா?
4: இல்லையா, நல்லா கண்டுபிடிக்க முடியல. மேலும் ஒரு குறிப்பு கொடுங்க ஐயா.
2: மேலும் ஒரு குறிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சொல்லுங்க.
1: கொடுக்கலாங்களா உங்களுக்கு குறிப்பு?
4: கொடுங்க கொடுங்க.
1: தேவைப்பட்டால் இது வந்து நீருக்குள்ளேயும் வந்து சென்று அதோட இறைய பிடிக்கும்னு சொல்லி குறிப்பு இருக்கு.
2: வணக்கம் ஐயா, யாருங்க பேசுறீங்க?
5: ஐயா வணங்க ஐயா.

0: திருச்சிமிட்டி முத்துக்கானுங்கடையில தர்மம் பேசுறேங்கய்யா.
1: தர்மன் ஐயா, குறிப்பு கேட்டீங்களா? விடை தெரியுமா உங்களுக்கு?
0: யா காடாரப்பன்.
1: காடாரப்பன் இல்லைங்களே, நல்ல முயற்சி. ஆனால் அந்த பறவையும்
0: ஆமாங்க
1: நிறைய
0: ஐயா.
1: சிறப்பம்சங்கள் இருக்குது. ஆனால் நாம்
0: ஒரு
1: கேட்கறதுக்கான சரியான
0: அசை
1: பதில்
0: உண்ணி
1: இல்லை.
0: தான்.
1: அசை உண்ணி தான், ஆனால் நாம் கேட்குற குறிப்புக்கான பதில் இது இல்லை. நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சி மணிமாட தலைப்பாளர்
2: வருக வணக்கம்.
3: ஐயா இருவருக்கும் மாலை வணக்கம்.
2: மாலை வணக்கம் ஐயா. யார் எங்கேருந்து பேசுறீங்க?
3: ஓய்வுபெற்ற நடத்துகிற தியாகசின சாமி அனுசார இறங்காட்டுக்கோட்டையில் பேசுகிறேன் ஐயா.
2: விடை தெரிஞ்சதுங்களா குறிப்புகள் மூலியமா?
3: ஒரு குறிப்பு கொடுங்க ஐயா.
2: இன்னொரு குறிப்பு கொடுத்துடலாங்களா? கடற்கரை பகுதிகள் மற்றும் நீர்நிலைகளில் இவை அதிகமாக காணப்படும்.
3: மீன்கொத்தி பறவை.
1: மீன்கொத்தி பறவை இல்லைங்க ஐயா.
3: நன்றி
1: நன்றி நன்றி. நிகழ்ச்சி நம்ம தலைப்பாளர் அன்பு வணக்கம்.
2: வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேசலாம்.
1: வணக்கம் மட்டும் கேக்குது.
4: மாலை வணக்கத்துடன் இணைவது தர்மபுரி மாவட்டம் ஜாலியூர் பகுதியில் இருந்து உங்கள் பண்பலை நீலகண்டன்.
1: ஐயா கொஞ்சம் இந்த வானொலி அளவு மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிடுறீங்களா? கொஞ்சம் எக்க வருது
4: ஐயா. நான் இணையத்துல கேட்டுக்கிட்டே பேசுறேங்க ஐயா.
1: இணையத்திலேயே கேட்டுட்டு பேசுறீங்களா? சரிங்க நீலகண்டன், குறிப்பு கேட்டீங்களா?
4: இருவருக்கும் இனிய மாலை வணக்கம் ஐயா. நலம் அறியாவல்.
1: நாங்கள் நலம்
4: ஐயா. அந்த எனக்கு ஒரு குறிப்பு கொடுங்களா.
1: உங்களுக்கான குறிப்பு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பறவை வந்து நீரில் நீந்திட்டு போய் தன்னுடைய இறையை பிடிக்கிறதா வல்லதுங்க ஐயா.
4: அப்படிங்களா ஐயா? எனக்கு தெரிந்த ஒரு பதில சொல்றேன்.
1: சொல்லுங்க.
4: உண்மையா இருந்தா பாடல் கொடுங்க.
1: சொல்லுங்க.
4: வெண் மார்பு மீன் கொத்தி.
1: இல்லலே,
4: நாரை வகை சார்ந்தது.
1: ஆமா, நல்ல முயற்சிங்க, ஆனா இது சரியான பதில் இல்லை. நல்ல முயற்சி நீலகண்டன். நிகழ்ச்சி நிதமைக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சி நினைந்திருக்கலாம் நேர்களே. ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
5: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: முதுகுவலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
7: தர்மபுரி மாவட்டம் முக்கல் நாயக்கன்பட்டி வடக்கத்தியன்கோட்டை சின்ன திருப்பதி கோவிலில் தேர் திருவிழா 6ஆம் தேதி நடைபெறும். 25ஆம் தேதி மாலை 6 மணிக்கு சுதர்சன் பூஜை நடைபெறும். இங்கனம் ராஜேந்திர முத்து பூசாரி மற்றும் ராஜகுட்டி ஆடியோ.
8: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
9: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
10: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
11: தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் திருமல்வாடி கிராமத்தில் வீற்றிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ லட்சுமணன், ஸ்ரீ நரசிம்மர், ஸ்ரீ கதிரப்பன் சுவாமி மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற வியாழக்கிழமை நடைபெறுகிறது.
12: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
13: தொடர்புக்கு 9500848820.
5: அணில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல் வாழ்த்துக்கள்.
7: தர்மபுரி மாவட்டம் பிடமனேரி ரோடு விளையாட்டு அரங்கம் எதிரில் அம்சு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை அண்ட் டயபெட்டிஸ் கேர் சென்டர் வருகின்ற 28ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் இனிதே ஆரம்பமாகிறது.
12: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், SV ரோடு, தர்மபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல். சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். தொடர்புக்கு 9626558383.
1: நேரமாலை 4:09 இணைந்திருக்கீங்க. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில் நிகழ்ச்சி மடுத்த அழைப்பாளரை அன்போடு வரவேற்போம். அன்பு வணக்கம்.
3: வணக்கம்
1: வணக்கம். யாருங்க பேசுறீங்க?
3: அரசம்பட்டி பக்கம் காவாகட்டிய தென்னை விவசாயி ஏ முருகன் சார்.
1: முருகன் ஐயா, குறிப்பு கேட்டீங்களா? விடை
3: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: ஆமாங்க ஆமாங்க.
3: வாழ்த்துக்கள் சார். நல்லா அறிமுக சொல்றேன் சார்.
1: சொல்லுங்க.
3: விரால் அடிப்பான்.
1: விரால் அடிப்பான், நல்ல தேடி இருக்கீங்க நிறைய. ஆனா அது சரியான பதில் இல்லையே முருகன். இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணிருக்கணும். நன்றி நன்றி. நிகழ்ச்சி மனு தலைப்பாளர்
2: வருக வணக்கம்.
14: வணக்கம் சார்.
2: வணக்கம்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
14: கிருஷ்ணகிரி மாவட்டம் கெங்காவரம் தேன்மொழிங்கய்யா.
2: தேன்மொழிமா, உங்களுக்கு விடை தெரியுங்களா?
14: பிளான்ஸ் டெலாஸ் பறவைங்கய்யா.
1: இல்லைங்களே, நல்ல பக்கம் வந்தீங்க, ஆனா அது இல்ல. அதே மாதிரி இது வேற ஒரு பறவை தேன்மொழி. நன்றி நன்றி
2: முயற்சிமா. நன்றி.
1: நிகழ்ச்சி நடை மறு தலைப்பாளர் அன்பு வணக்கம்.
2: வணக்கம்,
15: இனிமையான மாலை வணக்கம்.
1: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?

0: ஐம்பது ஒரு கலைக்கல்வி.
1: 50-லேருந்து கலைச்செல்வி பேசுகிறீங்க. கலைச்செல்வி, குறிப்பெல்லாம் கேட்டிங்களா? பதில் கண்டுபிடிச்சிட்டிங்களா?
0: எனக்கு ஒரு குறிப்பு தரீங்களா?
1: உங்களுக்கான குறிப்பு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பறவை வந்து தண்ணிக்குள்ளே போய் நீந்தி இறையை பிடிக்கிறதுக்கான உடல் அமைப்பை வந்து பெற்றிருக்கு. அதிகமாக இது கூட்டம் கூட்டமாக தான் இருக்கும். ரொம்ப ரேராக தான் வந்து தனியாக வந்து வானத்தில் பறக்கும்.
0: இது வந்து கொக்கு சொல்லலாமா? நாரை கொக்கு?
1: இல்லைங்களே, நாரை கொக்கு இல்லை.
0: அப்படியா?
1: ஆமாம். நன்றி கலைச்செல்வி. நிகழ்ச்சி மட தலைப்பாளர் அன்பு, வணக்கம்.
2: வணக்கம்.
1: யாருங்க பேசுறீங்க?
2: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
1: பாபு, கண்டுபிடிச்சிட்டு
2: நினைக்கிறேன்.
1: நீங்களும் தேடுறீங்க, நீங்க வந்து தெரிஞ்சுட்டு தான் சொல்லணும். சர்ச் பண்றது எல்லாரும் ஈஸியா சொல்லிடுவாங்கல்ல. அதுவும் நீங்க வந்து கடலோர மாவட்டத்துல இருக்கீங்க, உங்களுக்கு மீன் வகைகள் பறவைகள் பத்திலாம் நல்லா தெரிஞ்சிருக்கும். இது சரி, பரவாயில்லைங்க பாபு, நல்லா முயற்சி பண்ணிருக்கீங்க. நன்றி நிகழ்ச்சி நிந்தமைக்கு. நன்றி நிகழ்ச்சி நிமிட தலைப்பாளர் அன்பு, வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். சார், உங்க வானொலி அளவை கொஞ்சம் குறைச்சிருங்களேன். கரெக்டுங்கய்யா, நீங்க ஒவ்வொரு முறையும் இதே தவிர பண்றீங்க. நீங்க வந்து தினமும் நிகழ்ச்சியில பங்கெடுக்கிறீங்க, ஆனா உங்க வானொலி அளவை வந்து குறைக்காம பேசுறீங்க. முடிஞ்ச அளவுக்கு வானொலி அளவை குறைச்சிருங்கய்யா. சொல்லுங்கய்யா. வணக்கம், இணைப்பில் இருக்கீங்களா? நன்றி நிகழ்ச்சி நிமிட தலைப்பாளர் அன்பு, வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, உங்க பேர் சொல்லுங்க.
3: சேலம் மாவட்டம் குளத்தூர்ல பலகட குருநாதன் சித்ரா. நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் ஐயா. நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன்.
1: குறிப்பு கேட்டீங்களா ஐயா? விடை கண்டுபிடிச்சிங்களா?
3: எனக்கு ஒரு குறிப்பு கொடுக்கணும்.
1: உங்களுக்கான குறிப்புங்களா? இந்த பறவை வந்து ஒரு கடல் பறவை அப்படின்னு சொல்றாங்க ஐயா.
3: தெரிஞ்சது சொல்ற மாதிரி இருக்கேன்.
1: சொல்லுங்க. அன்பு, வணக்கம். வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
4: ஏரிகோடிப்பட்டியிலிருந்து
1: ராஜேஸ்வரி பேசுறீங்க. ராஜேஸ்வரி, கண்டுபிடிச்சிங்களா?
4: குறிப்பு
1: குறிப்பு மேக்ஸிமம் எல்லாமே கொடுத்துட்டீங்களே ராஜேஸ்வரி. ஏன்னா உங்களுக்கு ஒரு ஹிண்ட் எல்லாம் கொடுக்கலாம். இந்த பறவை வந்து சமீபத்தில் நம்ம தமிழகத்தில், குறிப்பாக நம்ம சேலம் மாவட்டத்தில் இந்த பறவையை பார்த்துருக்காங்க. அதனால தான் நம்ம அந்த பறவையை பற்றி நம்ம பேசுகிறோம் இன்னைக்கு.
4: கடல் புறாங்களா?
1: கடல் புறான்றது வந்து நான் மொத்தமாக சொல்கிறது, ஆனால் அதுக்கான பெயர் நீங்கள் கரெக்டாக சொல்லணும்.
4: கடல் புறான்னா அந்த கடல் புறா தான் அந்த மீன்லாம் சாப்பிடும்.
1: அதெல்லாம் கரெக்டு, ஆனால் அதோட உண்மையான பேர் வேறு. இப்போ நம்ம சிட்டுக்குருவி நம்ம பார்த்து தெரியும், அதோட பேர் அதுதான். சில பேர் வந்து அதுக்கு செல்லமாக வேறு எதனா பேர் கூட வச்சு கூப்பிடுவாங்க. நம்ம இது வந்து புனை பெயர் தான் கடல் புறான்றது. அதோடைய உண்மையான பெயரை நீங்கள் பதிவு பண்ணணும். என்ன பறவை அப்படின்னு பேர் வந்து சின்ன கொண்டை ஆலா.
5: இது ஒரு கடற்பறவை.
1: ஆமா, இது வந்து ஏன் நம்ம எடுத்துருக்கோம் அப்படின்னா, நம்ம சேலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காவிரி ஆறு எல்லாம் கலக்குதியில் மேட்டூர் பக்கம் பன்னவாடி அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. அது வந்து ஒரு சின்ன ஒரு தனித்தீவு மாதிரி பார்க்க ரொம்ப அருமையாக இருக்கும். நிறைய பறவைகள் வந்து இப்போ அங்கே வந்து செல்லுது.
5: அதில் குடிக்கிறதுக்காக,
1: தண்ணி குடிக்கிறதுக்காகவும் சரி, அதை வந்து ஒரு எப்படி சொல்கிறது, இந்த பூங்கல்லாம் வந்து பறவைகளுக்கு சரணாலயமாக இருக்கு இல்லையா? ஸோ அது மாதிரி நிறைய பறவைகள் இப்போ வந்து செல்கிற இடமா இருக்குது. இதை பார்க்க நிறைய பொதுமக்களும் அங்கே போகிறாங்க.
5: சுற்றுலாதலமாக மாறி
1: மாறிட்டு வர சுச்சுவேஷனில் வந்து இப்போ சமீப நாட்களுக்கு முன்னாடி இந்த சின்ன கொண்டை ஆலா அப்படின்ற இந்த கடல் புறா அப்படின்றது அதிகமாக வந்து கடல் இருக்கிற பக்கத்தில் தான் இருக்கும். ரொம்ப ரேராக தான் வந்து இது மாதிரி நீர்நிலைகளுக்கு வரும். இப்போ நம்ம ஊர் பக்கம் வந்து சுற்றுவட்டாரத்தில் கடல் கிடையாது. ஸோ ரொம்ப தூரத்துலேருந்து இது பயணம் செஞ்சு நம்ம சேலம் மாவட்டத்துக்கு பன்னவாடிக்கு வந்திருக்கு. அங்கே அந்த பன்னவாடியில் வந்து நிறைய மீன்கள் இருக்கும். இப்போ தண்ணி வேறு திறந்து விட்டாலும் நிறைய மீன்கள் இருக்கும் இல்லையா? அந்த மீன்களை உணவாடிக்கு இறையை தேடி வந்திருக்கு. அதை வந்து வந்திருக்கு, எப்படி சொல்கிறது, செய்தித்தாளில் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அதனால தான் நம்ம எடுத்திருக்கோம். இந்த சின்ன கொண்டை ஆலா பறவைக்கு வந்து நிறைய சிறப்புகள் இருக்குது. வானத்தில் பறந்துக்கிட்டே தண்ணிக்குள்ளே மீன், அதே மாதிரி நீர்வாழ் உயிரினங்கள் எங்கெங்கே இருக்குது அப்படின்றத சரியாக கண்டுபிடிச்சி நேராக தண்ணிக்குள்ளே இறங்கி நீந்தி அதோடய இறையை பிடிக்கிறதுல வல்லது. அதனால தான் இன்றைக்கி நம்ம அதை எடுத்திருக்கோம். இதை பற்றின நிறைய தகவல்கள் நம்ம சொல்லிட்டோம் சரியா? ஸோ அடுத்த குறிப்புக்காக நேயர்கள் வந்து காத்திருப்பாங்க இல்லையா? அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவேளை, அதனை தொடர்ந்து நம்ம வந்து சந்திப்போம் நேயர்களே.
6: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
7: ஒரு மணி நேரத்தில் ரயில் இருக்கு மேடம்.

0: என்ன கூட்டிட்டு போறட்டும்
1: கர்ப்பமான 3 மாசத்துக்குள்ள முடிஞ்சவரை சீக்கிரமா HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி பரிசோதனையை கண்டிப்பா செஞ்சுக்கோங்க. ஏன்னா பிறக்க போற குழந்தைய HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி நோய் தொற்றிலிருந்து பாதுகாத்து தாயும் செய்யும் நல்ல ஆரோக்கியத்தோட நீண்ட நாள் வாழ செய்யலாம்.
0: சரியான நேரத்தில் கண்டறிவோம், HIV-யை கண்ட்ரோல் செய்வோம்.
2: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் வாழ்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
3: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9 மணிக்கு இனிய சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
6: பக்கவாதம் மற்றும் தலைக்காய சிகிச்சைகளுக்கு உயர்தர ICU வசதியுடன் அவசர நேரத்தில் நம்பிக்கையான சிறந்த மருத்துவ சேவை ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாமல்லி, சேலம்.

0: கோவில் வெங்கடேசன் வெள்ளிக்கடையில் புரட்டாசி மாதம் முழுவதும் செய்கோழி சேதாரம் இல்லாமல் காமாட்சி விளக்கு, குத்துவிளக்கு, கால்கொலுசு, அரண்யான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை புதிய பேருந்து நிலையம் எதிரில் பாப்பாரப்பட்டி.
1: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
2: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தை இல்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
3: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
4: காவேரிப்பட்டினம் தேர்பட்டியில் குழந்தைகள் நலம், கர்ப்பப்பை பிரச்சனைகள், மகப்பேறு மருத்துவம் ஆகியவற்றிற்கு 24 மணி நேரமும் அவசர சிகிச்சைக்கு புதிய பொலிவுடன் டாக்டர் ஸ்னேகாவின் ஸ்ரீ பத்மினி மருத்துவமனை, காவேரிப்பட்டினம்.
5: இரைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடல் இறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
6: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி.
7: தொடர்புக்கு 9500848420.
8: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
9: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
10: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
8: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
9: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
10: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
11: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
12: தர்மபுரி மாவட்டம் முக்கல் நாயக்கன்பட்டி வடக்கத்தியன்கோட்டை சின்ன திருப்பதி கோவிலில் தேர் திருவிழா 6 நடைபெறும். 25 மாலை 6 சுதர்சன் பூஜை நடைபெறும். இங்கனம் ராஜேந்திர முத்து பூசாரி மற்றும் ராஜகுட்டி ஆடியோ.
5: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
6: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி.
7: தொடர்புக்கு 9500848420.
13: அணில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
14: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சி நடந்திருக்கிறீர்களே. ஒரு பறவையை பற்றி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசணும், அதோடைய குறிப்புகள்லாம் சொன்னது நிறைய நேர்கள் வந்து வித்தியாசமான நிறைய பதில்களை சொன்னீங்க. அதுக்கான சரியான பதில் சின்ன கொண்டை ஆலா பறவை, அதை வந்து கடற்பறவைனும் சொல்லலாம், கடல் புறானும் சொல்கிறாங்க அப்படின்ற சொல்லியிருந்தோம். இதுக்கு அடுத்ததாக இன்னொரு ஒரு வீரரை பற்றி தான் வந்து நம்ம பேசியிருக்கோம். அதுக்கு முன்னாடி வரக்கூடிய நேரை வரவேற்போம். அன்பு வணக்கம்.
15: வணக்கம்
14: வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க?
15: மாலை வணக்கம் சார்.
14: மாலை வணக்கம், சொல்லுங்க.
15: நல்லபள்ளி ஒன்று, நாத்தம் சி, என்ஆர் முத்து.
14: என்ஆர் முத்து, முத்து குறிப்பு கொடுக்கலங்களா?
15: கொடுங்க சார்.
14: இவர் வந்து ஒரு விளையாட்டு வீராங்கனை, நம்ம இந்தியாவை சேர்ந்தவர் தான். இவர் வந்து ஒரு கிரிக்கெட் விளையாட்டில்

0: வீராங்கனையா இருக்காங்க.
1: சார் இப்பயும் அந்த காலத்தில் இருக்கிறாரு அவரு?
0: ஆமாம் இருக்காங்க.
1: சரி சார், வாய்ப்பு நன்றி சார்.
0: நல்ல முயற்சி இதுரை நிகழ்ச்சி நிமிட தலை முத்து நன்றி. வாவ் நேர்களே, உங்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள் நான் ஒரு முறை சொல்லிகிட்டே இருக்கேன். என்னென்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் ரேடியோ கேட்குறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தருது. ஆனால் அந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்கும் போது மறக்காமல் உங்கள் வானொலி சத்தத்தை வந்து கொஞ்சம் குறைச்சிட்டு வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். அப்போ தான் நீங்கள் பேசுகிறது எங்களுக்கும், நாங்கள் பேசுகிறது உங்களுக்கும் கேட்கும். இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்க புதிய நேர்கள் 0-43-42-24-40-30 மற்றும் 94-86-81 10-25 ஆகிய எண்களுக்கும், மற்ற நேர்கள் 0-43-42-24-40-31 மற்றும் 94-86-65-20-25 ஆகிய எண்களில் அழைத்து பேசலாம். நிகழ்ச்சி நிமிட தலைப்பாளர் அன்பு வணக்கம்.
2: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
2: சேகர்
0: பேசுறீங்க. சேகர், குறிப்பு கேட்டீங்களா? சொல்லுங்க
2: சொல்லுங்க ஐயா.
0: குறிப்பெல்லாம் கேட்டிங்களா? இன்றைக்கி நம்ம வந்து ஒரு விளையாட்டு வீராங்கனை, கிரிக்கெட் வீராங்கனையை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். உங்கள் பெயர் என்னன்றதை நீங்கள் சொல்லணும்.
2: சேகர் பேசுகிறேன்.
0: சேகர் ஐயா, நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்குதுங்களா?
2: கேட்குங்க ஐயா.
0: இன்றைக்கி நம்ம குறிப்பு சொல்லியிருக்கோம் இல்லையா, ஒரு வீராங்கனையை பற்றி, அவங்க யார் என்னன்னு தெரியுமான்னு கேட்டேன்.
2: வாய்ப்பு நன்றி சார்.
0: சரிங்க, அதுதான் வானொலி அளவை கம்மி பண்ணிட்டீங்கன்னா நான் பேசுறது கரெக்டாக நீங்கள் ஃபோன்லேயே கேட்டு பதில் சொல்லலாம். நன்றி. நிகழ்ச்சி நியமோட தலைப்பாளர்
3: வருக வணக்கம்.
4: ஹலோ சார், வணக்கம் சார்.
3: வணக்கம்மா, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
4: ராஜாவிலிருந்து பச்சையம்மா பேசுகிறேன் சார்.
3: பேர் என்னங்கம்மா?
4: பச்சையம்மா.
3: பச்சையம்மா அம்மா, குறிப்பெல்லாம் கேட்டிங்களா?
4: கேட்டேங்க சார், சொல்லிட்டேன் கரெக்டாக. இது
0: சொல்லுங்க, சொல்லுங்க
3: பதில் சொல்லுங்க.
4: அரவிந்த் சிங் சார்.
0: என்னங்கம்மா?
4: அரவிந்த் சிங்.
0: இல்லை இல்லைங்கம்மா.
4: நன்றி
0: நன்றிங்கம்மா, நல்ல முயற்சி. நிகழ்ச்சி நிமிட தலைப்பாளர் அன்பு வணக்கம்.
5: ஹலோ ஐயா. வணக்கம் ஐயா.
0: வணக்கம், சொல்பவர் யார் இங்கிருந்து?
5: நான் இங்க குப்பல்மலையிலிருந்து மில்டிகாரங்கோட்டை ராஜேஸ்வரி ராஜேந்திர பேசுறேன்.
0: ராஜேஸ்வரி பேசுறீங்க. ராஜேஸ்வரி, குறிப்பு கேட்டோன்னு
5: கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு
3: நினைக்கிறேன். ஒரு குறிப்பு கொடுங்க ஐயா. கொடுக்கலாங்களா? இப்போது நடந்துட்டு இருக்க வந்து ஆசிய போட்டி 2026 பங்களாதேஷ்க்கு எதிராக இவங்க வந்து செஞ்சுரி அடிச்சிருக்காங்க, அதுவும் செமிஃபைனல்.
5: ஓகே, தெரிஞ்சது சொல்ற பாருங்கய்யா. சுருதி மந்தனா?
3: ஸ்மிருதி மந்தனா இல்லைங்க.
0: நல்ல முயற்சி, இவங்களும் அவங்களோட தான் விளையாடிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணியிருந்தா சரியான பதில் சொல்லிருக்கலாம். ராஜேஸ்வரி, நிகழ்ச்சி எழுந்தமைக்கு நன்றி. நிகழ்ச்சி மன்ன தலைப்பாளர் அன்பு வணக்கம். வணக்கம், யாருக்கு இருந்து பேசுறீங்க?
6: அன்பு பேசுறேங்கய்யா.
0: அன்பு பேசுறீங்க. அன்பு, ஒரு கிரிக்கெட் வீராங்கனை பத்தி பேசிட்டு இருக்கோம், கண்டுபிடிச்சீங்களா?
6: தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களா?
0: இல்ல,
3: ஹரியானா மாநிலத்தை சேர்ந்தவர்.
0: இல்லைங்களே,
3: அவங்க கேப்டன், ஆனா அவங்க கிடையாது.
0: நன்றி நன்றி. வணக்கம், உங்க வீட்டு ரேடியோல நான் பேசுறது கேக்குதுங்க ஐயா, கொஞ்சம் சவுண்ட் கம்மி பண்ணிடுங்களேன்.
7: வணக்கம.
0: வணக்கம்,
7: கிருஷ்ணகிரி மாவட்டம் ஜெயனூர் துரைசாமி பேசுறேன் ஐயா.
0: ஐயா சொல்லுங்க. துரைசாமி ஐயா, குறிப்பு கேட்டீங்களா, விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா? உங்களுக்கான குறிப்பு வந்து, இவங்க வந்து ஒரு கிரிக்கெட் வீராங்கனையா, இப்பவும் கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு வலது கை ஆட்டக்காரர், ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். இவங்க
7: இந்தியாவை சார்ந்தவங்க?
0: ஆமாங்க ஐயா, இந்தியாவை சார்ந்தவங்க
7: தான். நன்றிங்க.
0: நன்றி நன்றி. நிகழ்ச்சி நம்ம தலைப்பாளர் அன்பு வணக்கம்.
8: வணக்கம் சார்.
0: வணக்கம், யாருங்க பேசுறீங்க? எதிர்கால நட்சத்திரங்கள ஒருத்தரா வந்து கருதப்படுறாரு. நம்ம இந்திய டீமோட நட்சத்திர ஆட்டக்காரராக இருந்துட்டு இருக்காருங்க ஐயா, எதிர்காலத்தில் இன்னும் ஒரு பெஸ்ட் பிளேயராக இருப்பாருன்னு எல்லாம் நினைக்கிறாங்க ஐயா. நிறைய நேரம் எடுத்துக்கிறீங்க. சரிங்க ஐயா, நன்றி நன்றி. நிகழ்ச்சி எழுந்தமைக்கு நன்றி.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் விடை தேடும் வினாக்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
1: கார்த்திக், நம்ம இந்தியாவோட மகளிர் அணியில் இவங்க இருக்காங்க. இவங்க ஒரு கிரிக்கெட் பிளேயர்னு சொல்லியிருந்தோம், நிறைய குறிப்பு நம்ம கொடுத்துருக்கோம். இவங்க வந்து ஹரியானா மாநிலத்தை சேர்ந்தவங்க, அதுவும் சமீபத்தில் நடந்த ஒரு போட்டியில் வந்து சதம் அடைச்சி எல்லோருடைய மனதையும் கவர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கோம். வரக்கூடிய நேயர் நம்ம சொன்ன இந்த குறிப்பை வச்சு சரியான பதில் சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியில் நீங்கள் அடுத்த தலைப்பில் அன்பு வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம், யாருக்கு பேசுறீங்க?
2: வீரதுரை அரியலூர்லேருந்து பேசுகிறேன் சார்.
1: வீரதுரை, விடை கண்டுபிடிச்சிங்கன்னு நினைக்கிறேன் வீரதுரை,
2: கரெக்டாக சொல்லுங்க சார். சஃபாலி வருமா சார்?
1: சஃபாலி வருமா, எதை வச்சு சொல்றீங்க சஃபாலி
2: வருமானு?
1: பதில் சொல்லிருக்கீங்க வீரதுரை. உங்களுக்கு பரிசு என்ன பாடல் கொடுக்கலாம்?
2: எனக்கு வந்து கும்பக்கரை தங்கியா படம்.
1: கொஞ்சம் பக்கமா வாங்க, ரொம்ப தூரமா போவாதீங்க.
2: கும்பக்கரை தங்கியா?
1: இல்லைங்கய்யா, நான் சொல்றது புரியுதுங்களா?
2: கொஞ்சம்
1: ஆமா, இடைக்கால பாட்டா பாடணும், ரொம்ப பழச்சு. ஆமா சொல்லுங்க. எனக்கு நீங்க பேசுறது கொஞ்சம் நிறைய ரோல் ஆகி கேக்குது, கொஞ்சம் நெட்வொர்க் எடுத்து வந்து பேசுறீங்களா? சொல்லுங்க. பரிசு பாடல் ஆவாரம் பூ திரைப்படத்துல இருந்து கேக்குறீங்களா?
2: ஆவாரம் பூ படத்துல இருந்து சாமி கிட்ட சொல்லி வச்சு.
1: சரிங்க, உங்களுடைய பரிசு பாடல் வந்து கொடுத்துடலாம் வீரதுரை. நிகழ்ச்சியில் இணைந்த மிக்க நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்துருங்க. நேர்களை ரொம்ப சரியான பதில் சொல்லியிருக்கார் இல்லையா கார்த்திகை? நம்ம அந்த ஷஃபாலி வர்மா பற்றின குறிப்புகளை சொல்லுங்களேன் நேர்களுக்கு.
0: இவங்க வந்து இந்தியாவை சேர்ந்த இளம் கிரிக்கெட் வீராங்கனை, வலது கை பேட்டரும் கூட, அதிரடி தொடக்க ஆட்டக்காரராக அறியப்படுகிறார். இவங்க ஸ்மிருதி மந்தனா கூட சேர்ந்து நல்ல பார்ட்னர்ஷிப். இவங்க ரெண்டு பேர் கூடையில் தான் வந்து பெஸ்ட் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பாக இப்போ இதுக்கு போயிட்டுருக்கு. ஆண்கள் கிரிக்கெட் அணியில் வந்து இவங்க சேரணுன்றதுக்காக தன்னோட தலைமுடியை வந்து வெட்டிக்கிட்டாங்க, பாப் கட்டிங் மாதிரி பண்ணிக்கிட்டாங்க. தற்போது நடந்த ஆசிய போட்டிகளில் வந்து பங்களாதேஷ்க்கு எதிராக வந்து 100 அடித்தாங்க. ஃபஸ்ட்டு 100 அவங்க இதுதான் அடிச்சிருக்காங்க மொத்தமாகவே சர்வதேச கிரிக்கெட்டில். இதுதான் அவங்களோட ஃபஸ்ட்டு செஞ்சுரி. இந்திய மகளிர் கிரிக்கெட்டின் எதிர்கால நட்சத்திரங்களில் ஒருவராக கருதப்படுகிறார். அப்புறம் வந்து இவங்க வந்து இளம் வயசுலேயே வந்து இந்திய கிரிக்கெட் அணியில், மகளிர் கிரிக்கெட் அணியில் ரொம்ப முன்னாடியே வந்து இடம் பிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி 2020 வந்து மகளிர் T20 உலகக்கோப்பை நடந்துச்சு. அதில் இந்தியா வந்து இறுதிப் போட்டிக்கு முன்னேறிச்சு ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக. பட் அதில் தோல்வியை தழுவினாலும் அந்த இறுதிப் போட்டிக்கு முன்னேற இவங்க தான் முக்கியமான ஒரு காரணம். அப்புறம் இவங்க வந்து ஹரியானா மாநிலத்தை சேர்ந்தவங்க. இவங்க அதிரடி பேட்டிங்னால வந்து இப்போ உலகமே வந்து இப்போ மகளிர் கிரிக்கெட்டை பார்க்க ஆரம்பிச்சிருக்கு.
1: நிறைய தகவல் ஷஃபாலி வர்மா இளம் இதில் நிறைய சாதனைகள் பண்ணியிருக்காங்க.
0: அதனால அவங்களுக்கு 20 வயசே தாண்டலன்னு
1: நினைக்கிறேன். ஸோ அதனால் அவன் இந்த மாதிரி சாதனை படைத்ததுனால இன்றைக்கி நம்ம அவங்கள பற்றி எடுத்திருக்கோம். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு வீரதுரையுடைய பரிசு பாடல் ஒழிக்கும் நேர்களே.
3: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
4: உங்கள் வெங்கடேசன் வெள்ளிக்கடையில் புரட்டாசி மாதம் முழுவதும் சேக்கோலி சேதாரம் இல்லாமல் காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, கால்கொலுசு, அரங்கான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை, புதிய பேருந்து நிலையம் எதிரில், பாப்பாரப்பட்டி.
5: சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கிளியே.

0: ஈரோட்டில் ஒரு பிரம்மாண்டமான கிராண்ட் எக்ஸ்போ. டெக்ஸ்டைல், ஃபுட் அண்ட் ஆக்ரோ, பிளாஸ்டிக், இன்ஜினியரிங் எல்லாமே ஒரே இடத்தில். ஏடிசியா ஐடெக் 6th எடிஷன் 2026 வருகிற செப்டம்பர் 26, 27 and 28 ஈரோடு பரிமளம் மஹாலில்.
1: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ரயப்ப முதலி ஸ்ட்ரீட், போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
2: நாட்டு சக்கரை போட்டு டீ காபி குடிக்கும் போது அதுல மண்ணு தூசி இருக்கும், அதுக்குதான் இந்த வடிகட்டி. வீட்லயும் அப்படிதான். என்ன மண்ணு தூசி இல்லாம சுத்தமா இருக்கு? நாட்டு சக்கரை போடலையா?
3: நான் குலாஸ் நாட்டு சக்கரைக்கு மாறிட்டேன். மலிவான நாட்டு சக்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது 100% சுத்தமானது. செக் பண்ணி பாருங்க.
4: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சக்கரை.
5: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
6: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
7: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
8: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில். ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
9: தர்மபுரி மாவட்டம் முக்கல் நாயக்கன்பட்டி வடக்கத்தியன்கோட்டை சின்ன திருப்பதி கோவிலில் தேர் திருவிழா 6ஆம் தேதி நடைபெறும். 25ஆம் தேதி மாலை 6 மணிக்கு சுதர்சன் பூஜை நடைபெறும். இங்கனம் ராஜேந்திர முத்து பூசாரி மற்றும் ராஜகுட்டி ஆடியோ.
10: தர்மபுரி

0: பெண்மலை 102.5 ஏற்காடு பெண்மலை 103.7 விடை தேடும் விழாக்கள் நிகழ்ச்சி அணிந்திருக்கிறீர்களே. ரொம்ப சரியாக குறிப்புகளை வந்து கேட்டு அதுக்கு பதில் சொல்லி பரிசு பாடலாக வந்து அரியலூரை சேர்ந்த வீரதுரை அவர்கள் வந்து ஜெயிச்சாங்க. இப்போ அடுத்து தான் உங்களுக்கு இன்னொரு குறிப்பும் வந்து காத்துட்ருக்க நிகழ்ச்சி அணியும் அடுத்த தலைப்பாளரை சந்திப்போம். அன்பு வணக்கம். கல்யாண சுந்தரம் பேசுறீங்க ஐயா, உங்களுக்கான குறிப்பு சொல்லலாங்களா? இது வந்து ஒரு விருதுங்கய்யா, விருதை பற்றி தான் பேச போகிறோம். இந்த விருது வந்து பார்த்தீங்கன்னா சாகசமான விளையாட்டுக்களில் சிறந்து விளங்குபவர்களுக்கு வழங்கப்படுது. இந்த விருது வந்து நம்ம இந்திய அரசால் வழங்கக்கூடிய ஒரு உயரிய விருதுகளில் ஒன்றுங்கய்யா. இல்லை, சாகச விளையாட்டுகளுக்கு மட்டுமே வழங்கக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு விருது. நன்றிங்கய்யா, பரவாயில்ல. நிகழ்ச்சி நிமிட தலைப்பாளர் அன்பு வணக்கம்.
1: வணக்கம்.
0: ரகுபதி ஐயா, குறிப்பு கேட்டீங்களா? உங்களுடைய இணைப்பு எங்களுக்கு விட்டு விட்டு கேக்குதுங்க, கொஞ்சம் இணைப்பு இருக்கிற இடத்துல பேசுறீங்களா? பேசுறீங்களா? அப்படிங்களா? சரி சரி, வாகனம் ஓட்டிட்டே வந்து செல்பேசியில பேசுறது தவறு. முடிஞ்ச அளவுக்கு இனிமேல் அந்த தவறு பண்ணாதீங்க. நிகழ்ச்சி மன்ற தலைப்பாளர்
1: வருக. வணக்கம். வணக்கம்.
0: கார்த்திக் குரலுக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க பாத்தியா, அளவு சொன்ன உடனே போயிடுறாங்க.
1: வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
1: யார், எங்கிருந்து பேசுறீங்க ஐயா?
2: ஈரோடு மாவட்டம் சந்தி விளையம் கைத்தறி ஜெகநாதன்.
1: ஜெகநாதன் ஐயா, உங்களுக்கான குறிப்பு கேட்டீங்களா? பதில் தெரிஞ்சதா?
2: இன்னொரு குறிப்பு கொடுங்க ஐயா.
1: இன்னொரு குறிப்பு கொடுத்துடலாங்களா? இந்த விருது வந்து 1993 வந்து தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
2: அப்படிங்களா ஐயா?
0: பத்மஸ்ரீ விருது இல்லைங்கய்யா. நன்றி. நிகழ்ச்சி தலைப்பாளர் அன்பு வணக்கம். வணக்கம்.
3: பேசுறீங்க
0: சுப்பிரமணியம் ஐயா பேசுறீங்க ஐயா, குறிப்பு கேட்டீங்களா?
3: விருது நோக்கியா விருது.
0: பாதி கரெக்ட், பாதி தப்பு, என்ன பண்ணலாம்? பாட்டு குறைச்சிருங்களா? சரி சரி, நல்ல பக்கம் வந்தீங்க, பக்கம் வந்துட்டு இது பண்ணிட்டீங்க. சரி, இந்த விருதுடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா டென்சிங் நார்கே அப்படின்ற தேசிய சாகச விருதுங்கய்யா. சொல்லுங்க, உங்களுக்கு என்ன திரைப்படத்துல இருந்து பரிசு பாடல் வழங்கலாம்? சொல்றீங்க, பாட்டும் படமும் அருமையா இருக்கும். நீங்க ரொம்ப பழையசா போறீங்க, ஒரு 2000 இந்த பக்கம் வாங்க. இந்த நேரத்தில் வந்து நல்ல கொஞ்சம் எந்துவா நிறைய நேயர்களை வந்து ஊக்குவிக்கணும். ஏன்னா நிறைய வேலை செஞ்சு கொஞ்சம் களைப்பு இருப்பாங்க அவங்க.
3: விடுதலை
0: பாடல்.
3: நன்றி.
0: வணக்கம். வணக்கம். டென்சிங் நார்கே அப்படின்ற தேசிய சாகச விருது பத்தி வந்து ரொம்ப அருமையா வந்து எல்லாரும் சேர்ந்த சுப்பிரமணியன் வந்து சொல்லியிருக்காங்க. கார்த்திக், அதோடைய குறிப்புகளை கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: நீங்களே சொல்லிட்டீங்க, இது ஒரு விருது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சாகச விளையாட்டுகளில் சிறந்த விளங்குபவர்களுக்கு வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இந்திய அரசால் வழங்கப்படும் உயரிய விருதுன்னு சொல்றாங்க. இந்த விருது வந்து எதுக்காக வழங்குறாங்க அப்படின்னா, நில சாகசம், நீர் சாகசம், வான் சாகசம் மற்றும் வாழ்நாள் சாதனையாளர், அவங்க எல்லாரும் இந்த 4 பிரிவுகளை இருக்கவங்களுக்கு வழங்குறாங்க. 1993 வந்து இது உருவாகி இருக்கு. மத்திய அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தால் இது வந்து வழங்கப்படுது. இந்த விருது அர்ஜுனா விருதுக்கு இணையான கௌரவமாக கருதப்படுகிறது.
0: ஆமா.
1: இந்த விருது பெறுபவருக்கு 15 லட்சம் ரொக்கம், வெண்கல சிலை, சான்றிதழ் முற்றிலும் வழங்கப்படுகிறது. எவரஸ்ட் சிகரத்தை முதன் முதலில் தொட்ட டென்சிங் நார்கேவின் நினைவாக இந்த பெயர் வைக்கப்பட்டுள்ளது.
0: உண்மைதான்.
1: அவர் வந்து சாகசம், அதுவும் ஒரு சாகசம் தானே.
0: ஆமா. டென்சிங் நார்கே விருது பற்றி ரொம்ப அருமையாக சொன்னீங்க கார்த்திகேயன். ஸோ வந்து சரியாக பதிலை சொன்ன வெள்ளாறு பகுதியை சேர்ந்த சுப்பிரமணியம் அவர்களுக்கு ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு நம்ம பாடல் வழங்கிடலாம்.
1: அனல் கொழுக்கட்டை மாவு வழங்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனல் கொழுக்கட்டை மாவு.
4: காவேரிப்பட்டினம் தேர்ப்பட்டியில் குழந்தைகள் நலம், கர்ப்பப்பை பிரச்சனைகள், மகப்பேறு மருத்துவம் ஆகியவற்றிற்கு 24 மணி நேரமும் அவசர சிகிச்சைக்கு புதிய பொலிவுடன் டாக்டர் ஸ்னேகாவின் ஸ்ரீ பத்மினி மருத்துவமனை காவேரிப்பட்டினம்.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200

பை அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.

0: கோதாவரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதார நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
1: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
4: புற்றுநோய் கதிர்வீச்சு சிகிச்சை, ரேடியோ தெரப்பி, கீமோ தெரப்பி மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை அனைத்தும் ஒரே இடத்தில் நம்ம ஊரில். அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
5: தொடர்புக்கு 9500 84 8820.
6: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கீங்களே, ரொம்ப சரியான குறிப்புகளை கேட்டு அதுக்கு வந்து பதிலை சொன்ன வெள்ளார் பகுதி சேர்ந்த சுப்பிரமணியம் அவர்களின் பரிசு பாடலை கேட்டு இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் உங்களுக்கு மேலும் ஒரு சுவாரஸ்யமான குறிப்புகள் காத்துட்ருக்கு. நிகழ்ச்சியில் நீங்கள் அடுத்த அழைப்பாளர் அன்பு, வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம்.
7: வணக்கம்.
6: யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
7: குணசேகரன்
6: பேசுகிறீங்க. உங்களுக்கு என்ன குறிப்பு கொடுக்கலாங்களா? இது வந்து ஒரு திரைப்படம், த்ரில்லர் வகையை சார்ந்தது. குறிப்பாக இது வந்து நம்ம இந்தியாவில் எடுக்கப்பட்ட இந்திய திரைப்படம்
7: தான்.
6: என்ன படம்னு கண்டுபிடிக்க முடியுமா?
7: இது
6: இல்லைங்கய்யா. நல்ல முயற்சிங்க. இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. நிகழ்ச்சியின் மனித தலைப்பாளர் அன்பு, வணக்கம். வணக்கம், யாருங்கன்னு பேசுறீங்க?
8: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சாமல்பட்டி கோபால்.
6: சாமல்பட்டி கோபால் பேசுறீங்க. உங்களுக்கான குறிப்பு கொடுக்கலாங்களா? ஒரு படத்தை பத்தி பேசுறோம். இது வந்து த்ரில்லர் வகையை சார்ந்தது, நம்ம இந்தியாவில் எடுக்கப்பட்ட இந்திய திரைப்படம் தான். இந்த படத்துடைய முக்கியமான கரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரம்பரிய சடங்குகள் அப்புறமா நாட்டுப்புற கலையை மையமாக கொண்டு எடுக்கப்பட்ட திரைப்படம்.
8: தமிழ் படமா?
6: இல்லை இல்லை.
9: இன்னொரு குறிப்பு கொடுத்தாங்களா?
10: இந்த
9: திரைப்படத்தோட நீளம் வந்து 2 மணி நேரம் சொல்றாங்க, சுமார் 120 நிமிடங்கள்.
10: இது
9: ஒரு மராத்திய திரைப்படம்.
8: சரவணன்,
6: என்ன பாடல் வழங்கலாம் உங்களுக்கு?
8: அந்த இசை கடவுள் இசையமைச்சர் ரிக்ஷா மாமாவிலிருந்து எஸ்பிபி பாடின தங்க நிலவுக்குள் மலருன்று, மலருக்குள் நிலவுன்று.
6: சரிங்க, நிச்சயமா வழங்கலாம். நிகழ்ச்சி எழுந்தமைக்கே நன்றி. கார்த்திகேயன் சரியா பதில் சொல்றார், பாத்தீங்களா?
9: எளிதா சொல்லிட்டார். இன்னும் நிறைய குறிப்பு வச்சிருக்கேன்.
6: சொல்லுங்க.
9: இந்த படம் வந்து கிராமப்புற பின்னணியில் உருவான படம் சொல்றாங்க. காதல், ஏமாற்றம், சடங்கு என பல்வேறு கோணங்களை கொண்டது இந்த படம். 2025 வெளியான படம். 2025 இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியா விழாவில் இப்படம் வந்து கவனம் பெற்றது.
6: அது மட்டும் இல்லாமல் அவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ 2 நாளுக்கு முன்னாடி தான் அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. நம்ம இந்தியா சார்பாக 99 ஆஸ்கர் விருதுக்கான சிறந்த

0: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
1: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
2: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.

0: அனல் கொழுக்கட்டை மாவு. அனல் கொழுக்கட்டை மாவு வழங்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனல் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
1: நேர்களை விடைத்திடும் வினாக்கள் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நிறைய நபர் நேர்கள் வந்து பங்கெடுத்துக்கிட்டீங்க. பங்கெடுத்த நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். அது இல்லாமல் சரியாக வந்து பதில் சொல்லி வெற்றி பெற்ற நேர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். தங்க நிலவுக்குள் அப்படின்ற பாடலை கேட்டு நம்ம வந்து நிகழ்ச்சியை வந்து நிறைவு பெயிருக்கிறோம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மாலை தென்றலையும் வந்து இந்த நிலவு சம்மந்தப்பட்ட நிறைய பாடல்கள் உங்களுக்காக வளமுற காத்துட்ருக்கு. தொடர்ந்து பண்பலையோடு இணைந்திருங்கள் நேர்களே.

நேர்களுக்கு இனிய மாலை வணக்கம். நேரம் மாலை 5 மணி. தருமபுரி பண்புலை 102.5, ஏற்காடு பண்புலை 103.7. இது வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரீஃப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரீஃப்ஸ், நடையிலும் புடையிலும் வைக்கிங் தான். அறிவிப்பாளர் ஸ்டீஃபன் சொல்லிட்டு போன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மாலை தண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நிலவு பாடல்கள் தான் வளமுறை இருக்குது. அந்த வகையில் நிகழ்ச்சியில் முதல் பாடல் கண்ணன் விருவான் திரைப்படத்திற்காக சிற்பி செயலை பழனி பாரதி பாடல் வரிகளில் ஹரிஹரன் குரலில் இதோ பாடல்.

0: Viking Bunions and Briefs.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6 மணிக்கு தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா, தி வெட்டிங் பாரடைஸ், டி ஆர் சுந்தரம் ரோட், வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
1: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
6: நேரம் 5:08. கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மாலை தென்றல். இன்னைக்கு நிலவு பாடல்களை வளம் வந்துட்டு இருக்கு. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா வெண்ணிலவு வரும் நல்ல நாளை பற்றி ஒரு பாடல் கேட்டோம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நிலவையே ஒருத்தர் பாட சொல்கிறாரு. தேவா இசையில் இளைய கம்பன் பாடல் வரியில் ஹரிஹரன் குரலில் தை பிறந்தாச்சு திரைப்படத்தில் இருந்த இதோ பாடல்.

திண்டுக்கல் வெங்கடேசன் வெள்ளிக்கடையில் புரட்டாசி மாதம் முழுவதும் செய்கோழி சேதாரம் இல்லாமல் காமாட்சி விளக்கு, குத்துவிளக்கு, கால்கொலுசு, அரஞ்ஞான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை புதிய பேருந்து நிலையம் எதிரில் பாப்பாரப்பட்டி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ஈரோட்டில் ஒரு பிரம்மாண்டமான கிராண்ட் எக்ஸ்போ. டெக்ஸ்டைல், ஃபுட் அண்ட் ஆக்ரோ, பிளாஸ்டிக், இன்ஜினியரிங் எல்லாமே ஒரே இடத்தில். ஏடிசியா ஐடெக் 6th எடிஷன் 2026 வருகிற செப்டம்பர் 26, 27 and 28 ஈரோடு பரிமளம் மஹாலில். மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
2: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
3: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், ஸ்வர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
7: முதுகு வலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
8: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
9: இந்தியாவின்

நேரம் 5:16 கெட்டரசித்துக் கொண்டிருப்பது மாலை தென்றல். அடுத்த பாடல் உனக்காக எல்லாம் உனக்காக திரைப்படத்திற்காக யுவன் சக்கர் ராஜா இசையில பழனி பாரதி பாடல் வரிகளில் ஹரிஹரன் குரல்ல பாடல் வளமர இருக்கு. முதல்ல ஒருத்தர் நிலவோடு சேர்ந்து பாடினார் இல்லையா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அவருடைய நிலவை வெளியே வர சொல்லி தனியாக ஒரு ஆலகனமே நடத்துகிறாரு.

Viking Bunions and Briefs. வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மாலை தென்றல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தருமபுரி.
1: தொடர்புக்கு 9500 8488.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: தருமபுரி மாவட்டம் பிடமனேரி ரோடு விளையாட்டு அரங்கம் எதிரில் அம்சு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை அண்ட் டயபெட்டிஸ் கேர் சென்டர் வருகின்ற 28ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் இனிதே ஆரம்பமாகிறது.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
5: அனில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல் வாழ்த்துக்கள்.
6: மாலை தென்றல நிலவு பாட்டுகள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். அடுத்ததாக கண்ணுக்குள் நிலவு திரைப்படத்திற்காக இளையராஜா இசையில பழனி பாரதி பாடல் வரிகளில் ஹரிஹரன் குரலில் பாடல் விளம்பரம் இருக்கு. இரண்டு உயிர்களுக்கு மட்டுமே புரியக்கூடிய இசையா இது? அது என்ன இசை? கேட்டுருவோம்.

0: நிறைய இருக்கு மற்றும் இன்டர்நெட் பேங்கிங் பாஸ்புக் செக் புக் எல்லாமே கிடைக்கும். அதுவும் எந்த சார்ஜஸும் இல்லாம.
1: RBI சொல்கிறது BSBD அக்கவுண்ட் மினிமம் பேலன்ஸ் இல்ல மேக்ஸிமம் பலன்கள் இருக்கு.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
2: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்பட இருக்கா?
1: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
2: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
3: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
4: பெண்கள் மகப்பேறு கால சிறப்பு மருத்துவம், பச்சிளம் குழந்தைகள் மற்றும் குழந்தைகள் நல சிறப்பு சிகிச்சைகளுக்கு ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாவள்ளி, சேலம்.
5: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
6: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
7: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

Viking Bunions and Briefs. வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மாலை தென்றல் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ், நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான். மாலை தென்றல் நிகழ்ச்சியை கேட்டு கொண்டிருக்கும் நேரம் 3:05:32. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் என் உயிர் நீதானே என்ற திரைப்படத்திற்காக தேவா இசையில SP ராஜ்குமார், கிருஷ்ணா ஆகியோர் குரல்ல. எது சொன்னாலும் பொய்யின்றாங்க, என்ன பண்ணுறது?

0: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: இரைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
4: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
5: தொடர்புக்கு 9500848420.
6: நேரம் 5:38 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மாலை தென்றல். நிலவு வரிசையில பாடல்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கல. அடுத்த பாடல் மாயி என்ற திரைப்படத்திற்காக எஸ் ஏ ராஜ்குமார் இசையில இளைய கம்பன் பாடல் வரிகளில் சுஜாதா பாடிய பாடல். ஒரு பெண்ணிலவு வெண்ணிலவு கிட்ட ஏதோ சொல்றாங்க, என்னன்னு கேட்போம்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடை வீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
2: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட ஜீரணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்றுப்புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
3: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில் சேலம்.
0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
1: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
4: நேரம் 5:45. மாலை தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் திரைப்படத்திற்காக பரணி இசையில பழனி பாரதி பாடல் வரிகளில் உன்னிமேனன் பாடிய பாடல். வானத்தை விட்டுட்டு நிலவை வர சொல்றாருங்க ஒருத்தர், எதுக்கான்னு கேட்டுருவோம்.

0: விரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: நிகழ்ச்சி நிறைவு பாடல் நினைத்தேன் வந்தாய் திரைப்படத்திற்காக தேவா செய்யல பழனிவாழ்தி பாடல் வரிகள்ல ஹரிஹரன் குரல்ல பாடல் இதோ வரது. நிலவுதானான்னு இங்கே ஒருத்தருக்கு சந்தேகம்.

நேர்களே, மாலை தின்றல் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதியில் இருக்கோம். ஒரு மணி நேரம் நிலவு பாடல்களாக நீங்கள் கண்டிப்பாக கேட்டு ரசிச்சிருப்பீங்க. நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றிகள்.

0: நேரம் 6 மணி. தருமபுரி பண்பலை 802.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேர்களை நீ கேட்கலாம்.
1: தருமபுரி ராதே கிருஷ்ணா தி வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி ராதே கிருஷ்ணா தி வெட்டிங் பாரடைஸ்.
2: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா தி வெட்டிங் பாரடைஸ். பாரம்பரிய பட்டு சங்கமிக்கும் முதல் தளத்தில் 40% வரை ஸ்பெஷல் தள்ளுபடி. வீட்டு உபயோக பொருட்களுக்கான இரண்டாம் தளத்தில் அனைத்து பொருட்களுக்கும் 10% தள்ளுபடி. உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா தி வெட்டிங் பாரடைஸ், டிஆர் சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
1: தருமபுரி ராதே கிருஷ்ணா தி வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில்.
3: இன்று நாம் தரிசிக்க இருக்கும் திருக்கோயில் தமிழ்நாட்டின் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் வட்டம் புன்னையாடி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோயிலாகும். திருமாலுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இக்கோயிலின் மூலவர் ஸ்ரீ ஆதி நாராயணன், சிவனை தழுவிய பெருமாள். ஆகையால் காக்கும் கடவுளான திருமாலின் மார்பில் ஆதியும் அந்தமுமான சிவபெருமான் சிவலிங்க வடிவில் அவருடைய மார்பில் அருள் பாலிக்கிறார். இக்கோயிலில் தமிழ் கடவுளான முருகப்பெருமான், முழுமுதற் கடவுளான விநாயக பெருமான் மற்றும் தட்சிணாமூர்த்தி, சிங்க வடிவம் கொண்ட நரசிம்மர், அனுமன் மற்றும் ஆண்டாள் நாச்சியருக்கு தனித்தனி சன்னதிகள் உள்ளது. கோயில் நுழைவாயிலில் ராஜ விநாயகருக்கு தனி சன்னதி அமைந்துள்ளது. இக்கோயிலின் தலவிருட்சம் புன்னை மரம் ஆகும். இக்கோயில் காலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை வழிபாட்டிற்காக திறந்திருக்கும். இக்கோயில் சுற்றிலும் புன்னை மரங்கள் அதிகம் வளர்ந்துள்ளது. இந்த திருக்கோயிலின் அமைவிடம் திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடியில் இருந்து திருச்செந்தூர் செல்லும் சாலையில் அமைந்த இந்த வன திருப்பதி கோயில் திருச்செந்தூருக்கு வடமேற்கே 17 கிலோமீட்டர் தொலைவிலும், தூத்துக்குடிக்கு தெற்கே 30 கிலோமீட்டர் தொலைவிலும், திருநெல்வேலிக்கு தென்கிழக்கே 37 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. பழமையான இக்கோயில் முன்னர் சிறிய அளவில் இருந்தது. தற்பொழுது பராமரிக்கப்பட்டு 23,000 சதுர அடியில் பழைய கோயிலுக்கு பதிலாக கட்டப்பட்ட புதிய கோயில் திருவிழா மண்டபம், பிரகார மண்டபம், மகா மண்டபம், அர்த்த மண்டபம், பிரதான கோபுரம், ராஜகோபுரம் மற்றும் கருவறை மண்டபங்கள் நிறுவப்பட்டுள்ளது. மேலும் இக்கோயிலில் காக்கும் கடவுளான விஷ்ணுவின் 10 அவதாரங்கள் அழகிய முறையில் செதுக்கப்பட்டுள்ளன. இது பெரும்பாலும் வன திருப்பதி ஸ்ரீனிவாச பெருமாள் கோயில் என அறியப்படுகிறது. இக்கோயிலில் ஆண்டுதோறும் பல்வேறு சிறப்பு பூஜைகள் மற்றும் திருவிழாக்கள் நடத்தப்படுகின்றன. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்கின்றனர். இது ஒரு முக்கியமான சுற்றுலா தலமாகவும் உள்ளது. இந்த வன திருப்பதி கோயில் ஆந்திர மாநிலத்தின் திருப்பதியில் உள்ள பிரசித்தி பெற்ற திருப்பதி வெங்கடாச்சலபதி கோயிலின் சிறிய வடிவமைப்பில் கட்டப்பட்டுள்ளது. 108 அடி உயர ராஜகோபுரம் மற்றும் 7 அடி உயர தங்க விமானம் கொண்டது. மூலவர் வெங்கடாச்சலபதி சுவாமி, வைகுண்ட விநாயகர், பத்மாவதி தாயார், ஆஞ்சநேயர் மற்றும் பிற தெய்வங்களுக்கு தனித்தனி சன்னதிகள் அமைந்துள்ளன. வன திருப்பதி கோயில் திருப்பதி வெங்கடாச்சலபதி சுவாமியின் அருள் நிறைந்ததாக நம்பப்படுகிறது. பக்தர்கள் தங்கள் பிரார்த்தனைகளை இங்கு வைத்து வழிபடுகின்றனர். மன நிம்மதி, நல்வாழ்வு மற்றும் செல்வ செழிப்பு பெற இங்கு வழிபடுவது சிறந்தது. வன திருப்பதி கோயில் அமைதியான கிராமப்புற சூழலில் அமைந்துள்ளது. பசுமையான மரங்கள் மற்றும் வளமான இயற்கை சூழல் பக்தர்களுக்கு மன அமைதியை தரும். திருப்பதி ஏழுமலையானின் திருமலையின் கூட்ட நெரிச்சல் இல்லாமல் நிதானமாக தரிசனம் செய்யலாம். தினமும் பூஜைகள், அபிஷேகங்கள், உற்சவங்கள் நடைபெறுகின்றன. மனதை ஒருநிலைப்படுத்தி வழிபாடு ஏற்ற சூழல் நிலவுகிறது இத்திருக்கோயிலில். இந்த

0: கோயிலின் கட்டடக்கலை எளிமையானது ஆனால் நேர்த்தியானது. பிரதான நுழைவாயில் ஒரு ராஜகோபுரம் மற்றும் இரண்டு சிறிய கோபுரங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. பிரதான கருவறையில் வெங்கடேஸ்வரர் தெய்வம், அவரது துணைவியாரான லக்ஷ்மி மற்றும் பத்மாவதி தேவி ஆகியோர் உள்ளனர். நேர்களை நாம் இதுவரை தரிசித்தோம் புன்னையாடி ஸ்ரீ வன திருப்பதி திருக்கோயில். நன்றி நேர்களே.
1: நேயர்கள் இதுவரை தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பேரடைஸ் வழங்கிய தினம் ஒரு திருக்கோவில் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பேரடைஸ்.
2: நேர்களும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லியிலிருந்து அஞ்சலாக.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: ஈரோட்டில் ஒரு பிரம்மாண்டமான கிராண்ட் எக்ஸ்போ, டெக்ஸ்டைல், ஃபுட் அண்ட் ஆக்ரோ, பிளாஸ்டிக், இன்ஜினியரிங் எல்லாமே ஒரே இடத்தில். ஏடிசியா ஐடெக் 6th எடிஷன் 2026 வருகிற செப்டம்பர் 26, 27 அண்ட் 28 ஈரோடு பரிமளம் மஹாலில்.
2: நெஞ்சுவலி, மாரடைப்பு மற்றும் இருதயம் சார்ந்த அனைத்து சிகிச்சைகளுக்கும் உயர்தர மருத்துவ சேவையுடன் உங்கள் இதய நலனுக்கு நம்பிக்கையான ஜெயதேவ் மருத்துவமனை, மின்னம்பள்ளி, சேலம்.
3: பண்பலை பாடும் நேரம் 6:11. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இனிய மாலை வணக்கம் நேயர்களே, இசை கேட்கும் நேரம் வந்துவிட்டது. இசையோடு நம் மனமும் சிறகடிக்கும் துள்ளலோடும் நேரம் இது. இசை மின்னல் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக வீரசிவாஜி என்ற திரைப்படத்திலிருந்து யுகபாரதி வரிகளில் டி இமான் இசையில் ஸ்ரீராம் பார்த்தசாரதி, ஸ்ரேயா கோஷல் குரல் வண்ணத்தில், இதோ அந்த பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
1: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: நிலையத்தில் நேரம் 6:16. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. அன்றாட வாழ்க்கையின் அவசர ஓட்டத்தில் சில நிமிடங்கள் நம்மை மறந்து ரசிக்கச் செய்யும் சக்தி இசைக்கு உண்டு. மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி, மனதில் ஏதோ ஒரு நினைவு இருந்தாலும் சரி, ஒரு இனிய பாடல் நம் மனநிலையை மாற்றிவிடும். இசை மின்னல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக விக்ரம் பிரபு, லக்ஷ்மி மேனன் நடிப்பில் வெளிவந்த புலிக்குத்தி பாண்டி என்ற திரைப்படத்திலிருந்து மணி அமுதன் வரிகளில் டி இமான் இசையில் வந்தனா ஸ்ரீனிவாசன், லிஜேஷ்குமார் குரல் வண்ணத்தில் இதோ அந்த பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதார நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
1: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: சர்க்கரை, சிறுநீரக பாதிப்பு, சிறுநீரக கல்லடைப்பு மற்றும் அனைத்து சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் உலகத்தரம் வாய்ந்த சிகிச்சைக்கு ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதார நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
1: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
3: பண்பலை பாடும் நேரம் 6:22. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. ஒரு மின்னல் போல வேகமாக, ஒரு மலைத்துளி போல இனிமையாக, ஒரு தென்றல் போல வருடிச் செல்லும் இசையோடு இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம்.

பாடல்களின் பின்னணியில் இருக்கும் சுவாரஸ்யமான நினைவுகள், நேயர்களின் விருப்பத்திற்கேற்ப இசை தொகுப்புகள் என உங்கள் செவிகளுக்கும் மனதுக்கும் விருந்தாக அமைந்து கொண்டிருக்கிறது இது இசை மின்னல் நிகழ்ச்சி நேயர்களே. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக தேசிங்கு ராஜா என்ற திரைப்படத்திலிருந்து டி இமான் பால்ராம் குரலில், டி இமான் இசையில் இதோ அந்த பாடல்.

0: The early years of life determine how much a child will develop mentally and how far they will progress in life. At our Anganwadis, children grow and develop with proper nutrition, plenty of love, fresh hot meals and learning through play. At the same time, under the Pradhan Mantri Matru Vandana Yojana, the eligible financial assistance is being deposited directly into mothers' bank accounts, ensuring safe motherhood. With the resolve of Hamari Anganwadi, Hamari Zimmedari, the 9th Rashtriya Poshan Maah is being celebrated from 9th September 2026 to 8th October 2026.
1: Desh ke har gareeb, har vyakti tak poshan pahunchana bhi sarkar ki prathmikta hai.
0: Connect with your nearest Anganwadi today because Hamari Anganwadi hai Hamari Zimmedari.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். மக்கள் பங்களிப்புடன் நீர்வள பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். தரமான நிர்வாகத்தின் மூலம் நாட்டின் அடுத்த கட்ட வளர்ச்சி உறுதி செய்யப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் காலியாக உள்ள 9000 கல்லூரி பேராசிரியர் பணியிடங்கள் அடுத்த 2 ஆண்டுகளில் நிரப்பப்படும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மணிகளை மழையிலிருந்து பாதுகாக்க போர்க்கால அடிப்படையில் மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் பேட்மிண்டன் குழு பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். மக்கள் பங்களிப்புடன் நீர்வள பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீலின் நீர்வள பாதுகாப்பு குறித்த கட்டுரையை தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்து கொண்டுள்ள பிரதமர், தண்ணீரை சேமிப்பதற்கான வலுவான கட்டமைப்பை உருவாக்கவும் நீர் தேவையை பூர்த்தி செய்வதற்கான விஞ்ஞான ரீதியான தீர்வுகள் குறித்தும் நாம் முன்னெடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் எழுதியுள்ள கட்டுரையில் பருவநிலை மாற்றத்திற்கு ஏற்ற வகையிலான நீர் மேலாண்மை திட்டங்கள் குறித்தும் ஜல்ஜீவன் இயக்கம், நவாமி கங்கா இயக்கம் மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த நீர் சேமிப்பு திட்டங்கள் குறித்து விரிவாக எடுத்துக் கூறியிருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். அனைத்து மாநிலங்களிலும் மக்கள் பங்களிப்புடன் நீடித்த முயற்சிகளை மேற்கொள்வதால் எதிர்கால சந்ததியினருக்கான நீர் பாதுகாப்பை உறுதி செய்ய முடியும் என்றும் திரு நரேந்திர மோடி தமது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். தரமான நிர்வாகம் மற்றும் சேவையின் அடிப்படையில் நாட்டின் அடுத்த கட்ட வளர்ச்சி உறுதி செய்யப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று அகில இந்திய நிர்வாகிகள் சங்க தேசிய கருத்தரங்கில் உரையாற்றிய அவர், ஒவ்வொரு தொழிற்சாலை, சேவை மையங்கள், மருத்துவமனைகள், ஆராய்ச்சிக் கூடங்களில் உயர்தரத்திலான நிர்வாக கட்டமைப்பை கொண்டுவர வேண்டும் என்று வலியுறுத்தினார். உலக அளவிலான வர்த்தக மற்றும் விநியோக சங்கிலிகள் அடுத்த கட்டத்திற்கு உயர்ந்துள்ள நிலையில் சிறப்பான நிர்வாகமும் அதற்கேற்ற வகையில் அமைய வேண்டும் என்று அவர் கூறினார். உலக அளவிலான பொருளாதார வளர்ச்சி குறைந்துள்ள போதிலும் இந்தியாவின் பொருளாதாரம் 8% வளர்ச்சியை எட்டியிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியாவின் பொருளாதாரம் வலுவாகவும் நிலையாகவும் உள்ளது என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். தமிழகத்தில் காலியாக உள்ள 9000 கல்லூரி பேராசிரியர் பணியிடங்கள் அடுத்த 2 ஆண்டுகளுக்குள் படிப்படியாக நிரப்பப்படும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதல்கட்டமாக நடைபெற்ற ஆசிரியர் தேர்வு வாரிய தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ள 27,000 பேரில் 2,708 பேருக்கு பணி வழங்கப்படும் என்றும், 2வது மற்றும் 3வது கட்ட தேர்வுகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு தலா 3,000 பேர் என்ற அடிப்படையில் மொத்தம் உள்ள 9,000 காலி பணியிடங்களும் நிரப்பப்படும் என்று தெரிவித்தார். கௌரவ விரிவுரையாளர்களுக்கும் பேராசிரியர்களாக பணி வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். உலக தரத்திலான உயர்கல்வியை உறுதி செய்யும் நோக்கில் தனியார் பல்கலைக்கழக மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். தற்போது நிலுவையில் உள்ள பணி மூப்பு தொடர்பான அரசாணைகள் விரைவில் வெளியிடப்படும் என்றும், பேராசிரியர்களின் நீண்டகால பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்படும் என்றும் திரு விஸ்வநாதன் தெரிவித்தார். காவிரி கடைமடை பகுதிகளுக்கு தண்ணீர் சென்றடையும் வகையில் முறைப்பாசன

0: திட்டத்தை கைவிடுவது குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தூர்வாரும் பணிகள் நிறைவடைந்ததும் கிளை வாய்க்கால்களில் தண்ணீர் திறந்துவிடப்படும் என்றார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்டு அரசு சேமிப்பு கிடங்குகளில் வைக்கப்பட்டுள்ள நெல் முனைகளை மழையிலிருந்து பாதுகாக்க மாநில அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடலூர் மாவட்டத்தில் 120 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் மூட்டைகளை பாதுகாக்க இடப்பற்றாக்குறை ஏற்பட்டிருப்பதால் பொதுவெளியில் அடுக்கி வைக்கப்பட்டுள்ள 500,000 நெல் மூட்டைகள் தார்ப்பாக கொண்டு மூடப்படவில்லை என்றும், இதனால் கடந்த 2 நாட்களாக பெய்த மழையில் நெல் மணிகள் நனைந்து சேதமடைந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மக்கள் நலன் கருதி அக்கறையோடு சுட்டிக்காட்டும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண ஆளும் தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். மத்திய அரசின் போஷான் அபியான் திட்டத்தின் கீழ் கர்ப்பிணி பெண்கள், தாய்மார்கள் மற்றும் பச்சிளம் குழந்தைகளுக்கு சேலம் மாவட்ட அரசு மருத்துவமனைகளில் ஊட்டச்சத்து வழங்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த திட்டத்தின் மூலம் 14,600 மேற்பட்ட பாலூட்டும் தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து இணை உணவு வழங்கப்பட்டு வருவதாக ஊட்டச்சத்து திட்ட அதிகாரி திருமதி ராஷ்மிகா எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: கர்ப்பிணிகளுக்கு மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு வந்து அவங்களுக்கான ஒரு நாளைக்கான 150 கிராம் சத்து மாவை வந்து டேக் ஹோம் ரேஷனா கொடுத்துட்டு வரும். அது இல்லாம அவங்களுக்கான ஊட்டச்சத்து ஆலோசனை, கர்ப்ப காலத்துல அவங்களை எப்படி பராமரிக்கிறது, குழந்தை பிறந்தவுடனே அந்த சிசுவை பராமரிக்கிறது, இதுக்கான ஆலோசனைகள் எல்லாம் கொடுத்துட்டு வரும். 6 மாசம் to 2 வயது குழந்தைகளுக்கு வந்து நம்ம மாதந்தோறும் எடை உயரம் எடுத்து அவங்களையும் கண்காணிச்சுட்டு வரும். அவங்களுக்கான பராமரிப்பு, குழந்தைக்கான வளர்ச்சியை வந்து பெற்றோர்களுக்கு அறிவுறுத்திட்டு வரும்.
0: போஷான் அபியான் திட்டத்தின் மூலம் தாய்மார்கள் மற்றும் குழந்தைகளின் ஆரோக்கியம் காக்கப்படுவதாக பயனாளிகள் தெரிவித்தனர்.
3: இப்ப வீக்லி 3 முட்டை கொடுக்கறாங்க. அப்புறம் ஹெச்பி லெவல் மந்த்லி செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிட்டு 10-point ஸ்கேல் இருக்கு. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் வீக்கா தான் இருந்தேன். அப்ப வந்து காய்கறி எல்லாம் நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணாங்க. இவ்வளவு அவங்க வீட்டுல இருக்கிற ஒரு பொண்ணு மாதிரி நம்மளே கேர் எடுத்துக்கும் போது நல்லா இருக்கு.
4: 8 months கன்சூரா இருக்கேன். ஃபர்ஸ்ட்ல இருந்தே அங்கன்வாடியில இருக்கிறவங்க தான் கேர் எடுத்து எல்லாம் பண்ணாங்க. அந்த பதிவு பண்றது அவங்களே வாண்டடா வந்து கேட்டு பண்ணாங்க. ஏன்னா பாப்பா அங்கதான் இருக்கு, ஸ்கூல் போயிட்டு இருக்காங்க அங்கன்வாடியில. அப்புறம் அவங்க போய் அவங்களே கன்ஃபார்ம் பண்ணி பதிவு பண்ணாங்க. மாவு எல்லாமே மாசம் மாசம் கரெக்டா கொடுத்துருவாங்க, பாப்பாக்குமே முட்டை கொடுத்துருவாங்க.
0: வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 12 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
5: வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 12 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மத்திய மேற்கு மற்றும் அதை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவக்கூடும். இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வடக்கு ஆந்திரா, தெற்கு ஒடிசா கடலோர பகுதிகளை 24ஆம் தேதி காலையில் விசாகப்பட்டினம் மற்றும் கோபால்பூர் இடையில் கரையை கடக்கக்கூடும். மேலும் சுமார் 3.1 to 7.6 கிலோமீட்டர் உயரம் வரை தென்கிழக்கு அரபிக்கடல் முதல் காற்றழுத்த தாழ்வு மண்டலத்துடன் தொடர்புடைய வளிமண்டல சுழற்சி வரை கர்நாடகா மற்றும் கடலோர ஆந்திரா வழியாக காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் நாளை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகம் புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து கனிம வளங்கள் மற்றும் பிற பொருட்கள் சட்டவிரோதமாக கேரள மாநிலத்திற்கு கடத்தப்படுவதை தடுக்கும் பணிகளை சோதனை சாவடிகளில் மாவட்ட காவல்துறை கண்காணி

0: அமைப்பாளர் திரு அன்ஷுல் நாகர் ஆய்வு செய்தார். தருமபுரி மாவட்டத்தில் தேசத்திற்கான சமரசம் திட்டத்தின் கீழ் பொதுமக்கள் மத்தியில் சமரசம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பேரணி இன்று நடைபெற்றது. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் 64 நாட்களுக்கு பிறகு ரோப்கார் சேவை இன்று மீண்டும் தொடங்கியது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் பேட்மிண்டன் குழு பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா 3-0 என்ற கணக்கில் ஜப்பானை வென்றது. ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 16-1 என்ற கோல் கணக்கில் இலங்கையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்கள் பங்களிப்புடன் நீர்வள பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். தரமான நிர்வாகத்தின் மூலம் நாட்டின் அடுத்த கட்ட வளர்ச்சி உறுதி செய்யப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் காலியாக உள்ள 9000 கல்லூரி பேராசிரியர் பணியிடங்கள் அடுத்த 2 ஆண்டுகளில் நிரப்பப்படும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மணிகளை மழையிலிருந்து பாதுகாக்க போர்க்கால அடிப்படையில் மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் பேட்மிண்டன் குழு பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: இனி விளம்பரம்.
2: The early years of life determine how much a child will develop mentally and how far they will progress in life. At our Anganwadis, children grow and develop with proper nutrition, plenty of love, fresh hot meals and learning through play. At the same time, under the Pradhan Mantri Matru Vandana Yojana, the eligible financial assistance is being deposited directly into mothers' bank accounts, ensuring safe motherhood. With the resolve of Hamari Anganwadi, Hamari Zimmedari, the 9th Rashtriya Poshan Maah is being celebrated from 9th September 2026 to 8th October 2026.
3: Desh ke har gareeb, har vyakti tak poshan pahunchana bhi sarkar ki prathmikta hai.
2: Connect with your nearest Anganwadi today, because Hamari Anganwadi hai, Hamari Zimmedari.
4: The early years of life determine how much a child will develop mentally and how far they will progress in life. At our Anganwadis, children grow and develop with proper nutrition, plenty of love, fresh hot meals and learning through play. At the same time, under the Pradhan Mantri Matru Vandana Yojana, the eligible financial assistance is being deposited directly into mothers' bank accounts, ensuring safe motherhood. With the resolve of Hamari Anganwadi, Hamari Zimmedari, the 9th Rashtriya Poshan Maah is being celebrated from 9th September 2026 to 8th October 2026.
3: Desh ke har gareeb, har vyakti tak poshan pahunchana bhi sarkar ki prathmikta hai.
4: Connect with your nearest Anganwadi today, because Hamari Anganwadi hai, Hamari Zimmedari.
1: நேரம் இப்பொழுது 6:42.
5: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கேன் நேர்களே. நேர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
6: வேலை காத்திருக்கு. மத்திய அரசில் பல்வேறு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்களுக்கு தேர்வு அறிவிப்பை SSC தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. அதன்படி கிளர்க், ஜூனியர் செக்ரட்டரியட் அசிஸ்டன்ட், டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் உள்ளிட்ட பிரிவுகளில் மொத்தம் காலியாக உள்ள 2,536 பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இந்த பணிக்கு விண்ணப்பிக்க பிளஸ் டூ முடித்திருக்க வேண்டும். வயது 18-27 இருக்க வேண்டும். தேர்ச்சி முறையாக ஆன்லைன் தேர்வு, ஸ்கில் தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு ஆகியவை நடைபெறும். இந்த பணியிடங்களுக்கு தேர்வு மையங்களாக தமிழகத்தில் சென்னை, கோவை, மதுரை, திருச்சி, வேலூர், சேலம், திருநெல்வேலி. மேலும் இந்த பணிக்கு விண்ணப்பிக்கவும் மற்றும் தகவல்கள் பெறவும் www.ssc.gov.in என்ற இணையதள முகவரியினை அணுகலாம். விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினர் 100 ரூபாயும், பெண்கள் மற்றும் எஸ்சி மற்றும் எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் எதுவும் செலுத்த தேவையில்லை. இந்த பணிக்கு விண்ணப்பிக்க வரும் 7/10/2026 அன்று கடைசி நாளாகும். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, பாதுகாப்புத்துறையில் காலி பணியிடங்களுக்கு தேர்வு அறிவிப்பை SSC தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. அதன்படி சப் இன்ஸ்பெக்டர் பதவியில் டெல்லி போலீஸ், மத்திய தொழில் பாதுகாப்பு படை, தீயணைப்புத்துறை என மொத்தம் 1,671 காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. அதன்படி இந்த பணிக்கு விண்ணப்பிக்க கல்வி தகுதிகளாக ஏதேனும் ஒரு இளங்கலை பட்டப்படிப்பு படித்திருக்க வேண்டும். வயது தீயணைப்புத்துறைக்கு 18 முதல்

0: 30 வயதிற்குள்ளும் மற்ற பிரிவுகளுக்கு 20 முதல் 25 வயதுக்குள்ளும் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறையாக எழுத்து தேர்வு மற்றும் உடல் தகுதி தேர்வு நடைபெறும். மேலும் இந்த பணியிடங்களுக்கு தமிழகத்தில் தேர்வு மையங்களாக சென்னை, கோவை, மதுரை, சேலம், திருச்சி, வேலூர், திருநெல்வேலி, கிருஷ்ணகிரி ஆகும். இந்த பணிக்கு விண்ணப்பிக்க பொது பிரிவினர் 100 ரூபாயும் எஸ்சி மற்றும் எஸ்டி பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் எதுவும் செலுத்த தேவையில்லை. மேலும் இந்த பணி குறித்து தகவல்கள் பெறவும் இணையதளம் வழியாக விண்ணப்பிக்கவும் www.ssc.gov.in என்ற இணையதள முகவரியினை அணுகலாம். மேலும் இந்த பணிக்கு விண்ணப்பிக்க 30/9/2026 அன்று கடைசி நாளாகும். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, மத்திய அரசின் கீழ் செயல்படும் பேங்க் ஆப் இந்தியாவில் காலி பணியிடங்களுக்கு அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது. அதன்படி ஸ்பெஷலிஸ்ட் ஆபீசர் பிரிவில் மேனேஜர், ஆபீசர், சட்ட அதிகாரி உட்பட மொத்தம் 205 காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க கல்வி தகுதிகளாக பிஇ, பிடெக், எம்சிஏ மற்றும் எம்எஸ்சி படித்திருக்க வேண்டும். வயது 21 முதல் 42 இருக்க வேண்டும். தேர்ச்சி முறையாக ஆன்லைன் தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு நடைபெறும். இந்த பணிக்கு விண்ணப்பிக்க விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினர் 1180 ரூபாயும் எஸ்சி மற்றும் எஸ்டி பிரிவினர் ரூபாய் 175 செலுத்த வேண்டும். மேலும் இணையதளம் வழியாக விண்ணப்பங்களை விண்ணப்பிக்கவும் தகவல்கள் பெறவும் www.bankofindia.bank.in என்ற இணையதள முகவரியினை அணுகலாம்.
1: இத்துடன் இன்றைய வேலை காத்திருக்கு நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இனி தொடர்வது வானிலை அறிக்கை.
0: வானிலை அறிக்கை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்துள்ளது. பதிவான அதிகபட்ச மழையளவு கடலூர், பூங்குணம் பகுதியில் 75.6 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. பதிவான வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலைகளில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் எதுவும் இல்லை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டியே இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலையாக தஞ்சாவூரில் 37 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்ச வெப்பநிலையாக சமவெளி பகுதிகளில் தருமபுரியில் 22.5 டிகிரி செல்சியஸும், மலைப்பகுதிகளில் கொடைக்கானல் 13 டிகிரி செல்சியஸ் வெப்பமும் பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி, மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். நாளை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றோடு கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி, மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். 24/9/2026 அன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக வறண்ட வானிலை நிலவக்கூடும். 25/9/2026

0: இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். 24/9/2026 அன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக வறண்ட வானிலை நிலவக்கூடும். 25/9/2026 மற்றும் 26/9/2026 ஆகிய நாட்களில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்யக்கூடும். 27/9/2026 மற்றும் 28/9/2026 ஆகிய நாட்களில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோரப் பகுதிகள் 22/9/2026 மற்றும் 23/9/2026 ஆகிய நாட்களில் தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரைக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 24/9/2026 மற்றும் 25/9/2026 ஆகிய நாட்களில் வட தமிழக கடலோரப் பகுதிகள் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும், தென் தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரைக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 26/9/2026 அன்று வட தமிழக கடலோரப் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகள் இன்று எச்சரிக்கை எதுவும் இல்லை. 23/9/2026 மற்றும் 24/9/2026 ஆகிய நாட்களில் கேரள, கர்நாடக கடலோரப் பகுதிகள், லட்சத்தீவு பகுதிகள் மற்றும் மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 25/9/2026 மற்றும் 26/9/2026 ஆகிய நாட்களில் எச்சரிக்கை எதுவுமில்லை. ஆழ்கடல் மீனவர்கள் மேற்குறிப்பிட்ட நாட்களில் இப்பகுதிகளை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். மேலும் மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். இத்துடன் இன்றைய வானிலை அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேயர்கள் இனி கேட்கலாம் அறிவிப்புகள். நிகழ்ச்சியில் முதல் அறிவிப்பாக மாவட்ட ஆட்சியர் அவர்களிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. தர்மபுரி மாவட்டத்தில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, அரசு மருத்துவமனைகள் மற்றும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் காலியாக உள்ள ஒப்பந்த அடிப்படையிலான செவிலியர் பணியிடங்கள் மற்றும் துணை சுகாதார நிலைய நலவாழ்வு மையங்களில் காலியாக உள்ள சுகாதார ஆய்வாளர் பணியிடங்களை தர்மபுரி மாவட்ட நலச்சங்கத்தின் மூலம் 11 மாத கால ஒப்பந்த அடிப்படையில் முற்றிலும் தற்காலிகமாக பணிபுரிவதற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. விண்ணப்பங்களானது 25/9/2026 அன்று மாலை 5 மணிக்குள் தர்மபுரி மாவட்ட சுகாதார அலுவலகத்திற்கு அனுப்பப்பட வேண்டும். கல்வி தகுதி மற்றும் பிற விவரங்களை மாவட்ட வலைதளத்தில், அதாவது www.dharmaburi.nic.in என்ற முகவரியில் தெரிந்து கொள்ளலாம். விண்ணப்ப படிவத்தினை வலைதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் தர்மபுரியில் முற்றிலும் இலவசமாக அழகு கலை மற்றும் அலங்கார பயிற்சி வழங்கப்பட உள்ளது. முன்பதிவிற்கான கடைசி நாள் 22/9/2026. பயிற்சி தொடங்கும் நாள் 23/9/2026. பயிற்சி காலமானது 6 நாட்கள். பயிற்சியின் சிறப்பம்சங்கள் என்னவென்றால், பயிற்சி முழுவதும் இலவசம், சான்றிதழ்கள் வழங்கப்படும், தொழில் வாய்ப்புகளை கண்டறிதல், திட்ட அறிக்கை தயாரித்தல், வங்கி கடன் பெறும் முறை, அரசு மானியம் பெறும் முறை, தொழில் தொடங்குவதற்கான வழிகாட்டுதல்கள் என இவை அனைத்தும் உள்ளடங்கும். முன்பதிவு செய்வதற்கு தேவையான ஆவணங்கள் ஆதார் அட்டை நகல், ரேஷன் கார்டு நகல், வாக்காளர் அடையாள அட்டை நகல், பான் கார்டு நகல், மாற்றுச் சான்றிதழ் நகல், பேங்க் பாஸ்புக் நகல், 100 நாள் வேலை அட்டை நகல், 3 புகைப்படங்கள் போன்றவற்றை எடுத்து செல்ல வேண்டும். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8667-67-9474. குறைந்த இடங்களே உள்ளதால் முதலில் வருபவர்க்கே முன்னுரிமை வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளனர். பயிற்சி நடைபெறும் இடமானது இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் தர்மபுரி ஆட்சியர் அலுவலக வளாகம், காதி கட்டிடம், தர்மபுரி. நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக மாவட்ட ஆட்சியர் அவர்களிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. தோழி பணிபுரியும் தர்மபுரி மாவட்டம் தோழி பணிபுரியும் மகளிர் விடுதியிலிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. பணிபுரியும் பெண்கள் மற்றும் பெண் மாணவிகளுக்கு பாதுகாப்பான, வசதியான, குறைந்த கட்டண தங்குமிடம் குறித்து அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. கல்வி, பயிற்சி, இன்டர்ன்ஷிப், வேலைவாய்ப்பு மற்றும் பணி நிமித்தமாக தருமபுரி மற்றும் சுற்று வட்டார பகுதிகளுக்கு வரும் தகுதியுடைய பெண்கள் தோழி விடுதி வசதியை பயன்படுத்திக் கொள்ளலாம். இடம் நல்லம்

0: ஹிட்லி அரசு உயர்நிலை பள்ளி எதிரில் தருமபுரி மாவட்டம். மேலும் விவரங்களுக்கு www.toli.in. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9791171931. மின்னஞ்சல் மூலமாகவும் தெரிவிக்கலாம். மார்க்கெட்டிங் exe@tnwwhcl.in. நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் அவர்களிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. தருமபுரி கோட்டம் சோகத்தூர் 110/33/11 கிலோவாட் துணை மின் நிலையம் மற்றும் அதகப்பாடி 33/11 கிலோவாட் துணை மின் நிலையத்திலிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. 23/9/2026 புதன்கிழமை அன்று காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை மாதாந்திர பராமரிப்பு பணி செய்ய இருப்பதால் மேற்கண்ட துணை மின் நிலையத்தின் மூலம் மின்சாரம் வழங்கப்பட்டு வரும் கீழ்கண்ட பகுதிகளில் மின்னிறுத்தம் செய்யப்படும். மின்னிறுத்தம் செய்யப்படக்கூடிய பகுதிகளானது குமாரசாமிப்பேட்டை, ரெட்டியள்ளி, பிடமனேரி, மாந்தோப்பு, ஏ ஜெட்டியள்ளி, அதகப்பாடி, பேட்ரள்ளி, நியூ காலனி, இண்டூர், நெசவாளர் காலனி, ஏஆர் குவார்டர்ஸ், அப்பாவு நகர், சோகத்தூர், பங்குநத்தம், பெண்ணகரம் மெயின் ரோட், சோம்பட்டி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகள். நிகழ்ச்சியில் நிறைவு அறிவிப்பாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. கோயம்புத்தூர் வழங்கும் திறந்தவெளி மற்றும் தொலைதூர கல்வி இயக்கம் TNEU 6 மாத கால சான்றிதழ் பாடம் வழங்கப்பட உள்ளது. தேனி வளர்ப்பு குறித்தான பயிற்சி நடைபெற உள்ளது. இதற்கான கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு முடித்திருந்தால் போதும். பயிற்சிக்கான சிறப்பு அம்சங்கள் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக பயிற்சியாளர்களால் நடத்தப்படுகிறது. பாட மொழியானது தமிழில் நடத்தப்பட உள்ளது. இதற்கான வயது வரம்பு 18 வயது நிறைவு பெற்றிருக்க வேண்டும். உச்ச வரம்பு கிடையாது. இதற்கான பயிற்சி தொகை ₹2500. பயிற்சி வருகை மாதம் 1 நாள் மட்டும், அதுவும் சனிக்கிழமைகளில் மட்டுமே. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் சான்றிதழ் தொழில் சம்பந்தமான தொடர் உதவிகளும் இதில் பெறக்கூடிய சிறப்பம்சங்கள். பயிற்சி நடைபெறும் இடமானது தொழில் முனைவோர் மேம்பாட்டு நிறுவனம் IED தேவரசம்பட்டி, தருமபுரி. புதிய திறன்கள், புதிய வாய்ப்புகள், உங்கள் எதிர்காலம் உங்கள் கையில். இன்றே பதிவு செய்யுங்கள். பதிவு செய்ய வேண்டிய தொலைபேசி எண் 9363056130. நேயர்கள் இதுவரை கேட்டீர்கள் அறிவிப்புகள்.
1: நேர்களின் கனிவான கவனத்திற்கு இன்று இரவு 8 மணிக்கு இளம் தென்றல், இன்றைய இளம் தென்றல் நிகழ்ச்சி என் பாட்டு இசப்பாட்டு என்ற தலைப்பில் வளம் வரவுள்ளது. மேலும் இன்று இரவு 10:20 சுகமான ராகங்கள், இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி சேலம் மற்றும் ஏற்காடு பகுதி நேர்களின் விருப்ப பாடலாக ஒலிக்க உள்ளது. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
2: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயமுத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயமுத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
2: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயமுத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
4: குடும்பங்கள் வந்த உடனே அது கூட்டு குடும்பமா அல்லது தனி குடும்பமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கணும். இப்போ இதுக்கு பொருளே ரொம்ப பேர்த்துக்கு தெரியல, அதான் ஆச்சரியம். முதல்ல கூட்டு குடும்பம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாத்தா பாட்டி, அம்மா அப்பா, அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, கொழுந்தனார், நாத்தனார், எவ்வளவு உறவு சொற்கள் இருக்கு பாருங்க. இந்த உறவு சொல்லெல்லாம் கொண்டதாக ஒரு குடும்பம் இருந்தால் அவ்வளோ நல்லாயிருக்கும். இவ்வளவு பேர் வச்சுட்டு இருக்க முடியுமான்னு ஒரு கேள்வி கேட்கக்கூடாது. இல்லை, இவையெல்லாம் நம்மகிட்ட இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும். சரி, அந்த குடும்பத்தில் என்ன லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட்டு குடும்பத்தில் வந்து குழந்தையா பார்த்துக்கிறதுக்கு ஒரு பெரியவர் இருப்பார். கடைக்கு போகணுமா, தம்பி ஓடிட்டு ஓடியாந்துருவான். சமையலா, நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிடலாம். அதாவது நம்முடைய பல்வேறு வகையான தேவைகளை நிறைவு செய்வதற்கு அத்தனை பேர் இருப்பாங்க. நீங்கள் அடுத்த கேள்வி கேட்பீங்க, என்ன அப்படின்னா, சரி இத்தனை பேருக்கு வேண்டிய சமைக்கிறது யார் பண்ணுறது, திடீர்னு ஒருத்தருக்கு நோய் வந்துருச்சு என்ன பண்ணுறது, எல்லாம் தாங்க இருக்கும். ஏன்னா வாழ்க்கை என்கின்ற இந்த விஷயத்தில் நிலவும் காற்றும் கொண்டதாக படகு பயணம் இருக்காதுங்க. சில நேரங்களில் சூறாவளி வரத்தான் செய்யும். சரி, இந்த கூட்டு குடும்பங்கள் இல்லாமல் போனதுனால என்ன நஷ்டம், ஒரு கேள்வி கேட்குறோம். என்ன நஷ்டம் தெரியுங்களா, திருமணமாகி 1 வாரத்தில் அவர்கள் வந்து விவாகரத்து பெற்று கொண்டார்கள் அப்படிங்கிற செய்தியை படிக்கிற போது அப்படியே கண்ணு கலங்குது. எப்படி இது வந்து நடந்தது, இதை யார் வந்து இதை அங்கீகரித்தாங்க, ஏன் தடுக்க முடியல, இந்த 1 வாரத்துக்குள்ளே என்ன அப்படி அவங்க வாழ்ந்து முடிச்சிட்டாங்க, ஒரு கேள்வி கேட்குறோம். 1 வாரமே அதிகங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இந்த 1 வாரத்துக்குள்ளே அவர்கள் இந்த முடிவை எடுக்கிறாங்கன்னு சொன்னால் காரணம் என்ன தெரியுங்களா, கூட்டு குடும்பத்தில் மனைவியை கணவனும் கணவனாக மனைவியும் பார்க்கறதுக்கே நேரம் ஆகும். ஏன் தெரியுங்களா, இவர் இந்த ரூமில் பேசிகிட்டு இருப்பார், அவர் அந்த ரூமில் இருப்பார். லேசாக அப்படி மனைவி எட்டு பார்க்கறதுனா கூட அங்கேருந்து கை காட்டுவாங்க, இங்கேருந்து பார்ப்பாங்க, கொஞ்சம் தண்ணி வேணுமே அப்படிப்பார், அந்த அவங்க கொண்டு வருவாங்க. இப்படி இடத்துல தான் அவங்களுடைய அந்த நல்ல இருக்கும்.

0: அதை விட்டுட்டு ரெண்டு பேர் மட்டும் இருக்கக்கூடிய இடத்துல தான் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கோபமும் தாபமும் ஏற்படும். அது மட்டும் இல்லை, சிறு விஷயத்தில் ஏற்பட்ட கோபங்கள் கூட என்ன ஆகும்னா உடனே அவர்கள் மேலே இருக்கிற வெறுப்பாக மாறிவிடுது. சில நேரங்களில் நான் உங்களை கட்டிருக்கவே கூடாதுன்னு, அப்புறம் நானாப்பில் உன்னை கட்டணும்னு நான் பிறந்திருக்கிறேன் என்று பேச வர்ற போது யாராவது ஒருத்தர் ஊழலருந்து சந்து செய்வித்தல் அப்படிம்பாங்க. சந்து செய்வித்தல் என்னதுறீங்களா, அந்த சண்டையை ஏய் விடப்பா இவ்வளோ இந்த பிள்ளை பின்னாடி அலைஞ்சவனு ஞாபகம் இல்லையா யோசிப்பார் என்று சொல்லிக் கொடுப்போதும். அந்த பொண்ணுகிட்ட ஏமா இவர் வரலனா உங்கள் கதியனமாக இருக்கும் என்று சொல்வதற்குமான ஒரு நண்பனோ ஒரு தம்பியோ ஒரு அண்ணனோ ஒரு பெரியப்பாவோ ஒரு மூத்த தாத்தாவோ ஒரு பாட்டியோ என்று இருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இது தாங்க இந்த விஷயங்கள் உலகத்தில் எங்கேயும் கிடைக்கலைங்கிறது தான் முக்கியம். கதை சொல்லுவதற்கான ஒரு பாட்டியை இந்த பேரனோ பேத்தியை தேடி எங்கே போகிறாங்க யோசிச்சு பாருங்கள். அதே போல் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தாத்தா பாட்டியும் பேரனோட பேத்தியோட பேசிகிட்டு இருக்க மாதிரியான மகிழ்ச்சியை தாண்டி வேற என்ன இருக்குது, இவர்களெல்லாம் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதுதானங்க பெருசு. அவன் வந்து உறவுகள் இல்லாதவன் தாங்க உலகத்திலேயே இல்லை. யார் லட்சாதிபதி? சுற்றத்தோடு இருப்பவனில் லட்சாதிபதி. பொருளால் யாரும் நினைக்கப்படுவதில்லை, உறவால் மட்டுமே நினைக்கப்படுகிறார்கள். அதனால் கூட்டு குடும்பங்களுடைய உயர்வுகளை எப்போதும் நினைத்து பார்க்க வேண்டும்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயமுத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயமுத்தூர் ஜுவல்லர்ஸ்.
2: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயமுத்தூர் ஜுவல்லர்ஸ் கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
3: பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 6:55 மழலை மொழி. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி, மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரே பாலக்கோடு.
5: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 MHz ஒளிபரப்பில் தினமும் காலை 9:30 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: இந்தியாவின் No. 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
8: தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
9: தருமபுரி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது. சில இடங்களில் மழை நீர் தேங்கும் நிலை ஏற்பட்டுள்ளதால் வீடுகள் மற்றும் பள்ளிகளின் அருகே தேங்கும் நீரில் கொசுக்கள் உற்பத்தியாகி டெங்கு காய்ச்சல் பரவும் அபாயம் உள்ளது. இதனை தடுப்பதற்கு தருமபுரி மாவட்ட நிர்வாகம் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக டெங்கு காய்ச்சல் எவ்வாறு பரவுகிறது, அதை தடுப்பதற்கான வழிமுறைகள் மற்றும் அதற்கான மருத்துவ சிகிச்சை முறைகள் குறித்து விரிவாக விளக்குகிறார் தருமபுரி மாவட்ட சுகாதார அலுவலர் மருத்துவர் ராஜேந்திரன் அவர்கள்.
10: அனைவருக்கும் வணக்கம். இன்றைய மழை காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சளி காய்ச்சல் போன்ற வியாதிகள் வந்து அதிகமா பரவிட்டு வருது. முக்கியமா அதுல வந்து காய்ச்சல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த சளி இது போல தொந்தரவுனால வர காய்ச்சல் இருக்கும், அப்புறம் தண்ணீரால் பரவக்கூடிய வியாதிகள்னால வரக்கூடிய காய்ச்சல் இருக்கும், அப்புறம் கொசுக்கடினால பரவக்கூடிய வியாதிகள்னால வரக்கூடிய காய்ச்சல் இருக்கும். ஸோ அதில் முக்கியமாக இன்றைய தினத்தில் நமக்கு வந்து இந்த கொசுக்கடி மூலயமா பரவக்கூடிய வியாதிகளை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். அதில் நம்ம முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா டெங்கு காய்ச்சல். இதில் வந்து டெங்கு காய்ச்சல்னா என்ன அப்படின்றத வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இதுக்கு வந்து மற்ற காய்ச்சலை மாதிரி இதை வந்து நம்ம வந்து அலட்சியமாக படுத்த முடியாது. இதை வந்து நம்ம முறையான ட்ரீட்மெண்ட் மருத்துவமனையில் எடுக்கணும். அதை தடுக்கிறதுக்கு இப்போ நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்றத வந்து நம்ம இந்த பதிவில் பார்ப்போம். டெங்கு காய்ச்சல் என்றால் என்ன அப்படின்னா ஒரு டெங்கு வைரஸ் கிருமியால் ஏற்படும் ஒரு காய்ச்சல் தான் இந்த டெங்கு காய்ச்சல். இதை வந்து ADCGPTI எனக்கூடிய ஒரு வகையான கொசு வந்து இந்த வைரஸை நம்ம உடம்புல வந்து செலுத்தும் போது நம்ம ரத்தத்தின் மூலயமா இந்த கொசுக்கடி மூலயமா நமக்கு இந்த வைரஸ் பரவி இந்த நோய் நமக்கு வருது. டெங்கு காய்ச்சல் எப்படி பரவுது அப்படின்னா நம்ம வந்து தேவையில்லாத சில பொருள்லாம் நம்ம வீட்டை சுற்றி வச்சிருப்போம். டயரு, பயன்படுத்தாத சிமெண்ட் தொட்டிகள், நீண்ட காலமாக நம்ம கழுவாம சிமெண்ட் தொட்டிலாம் வச்சிருப்போம், சின்டெக்ஸ் பேரல் வச்சிருப்போம். இதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட காலமாக தண்ணி தேக்கி வச்சிருப்போம். இன்னைக்கு தண்ணீர் பற்றாக்குறையினால தண்ணீர் சேமிச்சு வச்சிருப்போம். இதுல வந்து இந்த டெங்கு கொசு இந்த தண்ணீர் தொட்டிகளில் தான் வந்து சுத்தமான தண்ணியில முட்டை போட்டு அந்த முட்டை வந்து லார்வா என்னக்கூடிய கூட்டுப்புழுவா மாறி அது கொசுவா வெளியில வந்து வெளியே வரும்போது தான் நம்மளை அது கடிக்குது. டெங்கு காய்ச்சல் உள்ளவரை கடித்த ஏடிஸ் கொசு ஆரோக்கியமான மற்றவங்களையும் கடிக்கும் போதும் இந்த நோய் வந்து பரவும். இந்த கொசுவோட குணாதிசயம் என்ன அப்படின்னா இந்த கொசு வளர்ந்து வரும்போதே அது

அது வைரஸ் ஓடவே வெளியில வரும். அதனால வந்த உடனே கடிக்கும் போது யாருக்கு வேணாலும் இந்த வியாதி வந்து சீக்கிரமா பரவக்கூடும். மேலும் இந்த ஏடிஸ் கொசு வந்து 3 வாரங்கள் உயிர் வாழும். இந்த 3 வார காலத்தில் வந்து ஒரு கொசு நல்ல நீரில் 100 கணக்கான முட்டையிடும். இனப்பெருக்கம் வந்து சீக்கிரமா ஆயிட்டே இருக்கும். ஒவ்வொரு குறுகிய காலத்திலும் 1000 கணக்கான கொசுக்களை வந்து உருவாக்கிடும். அதனாலதான் இந்த நோயை வந்து நம்ம கட்டுப்படுறதுல வந்து ரொம்ப கஷ்டம் இருக்கு. ஏடிஸ் கொசு பட்ட பகல்ல தான் நம்ம எல்லாரையும் கடிக்குது. மோஸ்டா இது வந்து நைட் நேரத்துல கடிக்காது. அதனால வேலை செய்ய போற இடத்துல, ஸ்கூலுக்கு போற இடத்துல, அப்புறம் வயசானவங்க வீட்டுல இருக்கிறவங்க, சின்ன குழந்தைங்க, இவங்களாம் தான் நிறைய வந்து இதுல வந்து பாதிக்கிறாங்க. டெங்கு காய்ச்சல் எப்படிலாம் பரவாது அப்படின்னா, நம்ம சொல்ற மாதிரி காத்து, ஒருத்தர்கிட்ட இருந்து ஒருத்தர் வந்து காத்து மூலயமா, மூச்சு காத்து மூலயமா பரவாது. எச்சில், இருமல், தும்மல், இதெல்லாம் வந்து ஒரு சில வியாதிகள் இப்படி பரவும். பட் டெங்கு காய்ச்சல் இப்படி பரவாது. ஒருத்தர் தொடர்றது மூலயமா அப்படிலாம் இது பரவாது. இதோட அறிகுறி எப்படி இருக்கும் அப்படின்னா, அதிகப்படியான காய்ச்சல் வரும், உடல் சோர்வு ஏற்படும், சிவியரா ஃபெட்டிக்னு சொல்லுவாங்க, தலைவலி, அதிகபட்சமான தலைவலி, உடல் வலி, வாந்தி, அப்புறம் எலும்பு வலி, பிரேக் போன் ஃபீவர்ன்றதுதான் இதோட இது. எலும்பு வலி அதிகமாக இருக்கும். இதெல்லாம் வந்து முக்கியமான இந்த அறிகுறிகள். ஸோ இதை வந்து இருக்கும் போது மக்கள் வந்து இதை அலட்சியப்படுத்தக்கூடாது. இந்த அறிகுறிகள்லாம் இருந்தால் உடனே வந்து ஆரம்ப சுகாதார நிலையமோ, இல்லை அரசு மருத்துவமனையோ, இல்லை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையோ, இல்லை ஏதோ ஒரு மருத்துவரே அதை வந்து உடனே வந்து அணுகணும் அப்படின்றத இது மூலியமாக நான் கேட்டுக்கிறேன். இதில் வந்து என்ன அப்படின்னா, ரத்த தட்டுன்னு சொல்லுவாங்க, பிளேட்லெட், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த பிளேட்லெட் வந்து ரத்தம் உறையிறதுக்கு வந்து ஒரு முக்கியமான காரணமாகும். இந்த டெங்கு வைரஸ் நம்ம உடம்புல போகும்போது இந்த ரத்த தட்டு அணுக்கள் வந்து குறைஞ்சிரும் ரத்தத்தில். அப்படி குறையும் போது அந்த ரத்தம் உறையும் தன்மை கம்மியாகும் போது நமக்கு வந்து பிளீடிங் இஷ்யூஸ் வரும். ஈரல், பல்லு ஈரல்லாம் பார்த்தீங்கன்னா ரத்தம் வரும். உடல்ல வந்து ரத்த கசிவு ஏற்படும். இது மூலயமா வந்து நுரையீரல ரத்த கசிவு, இது மாதிரி சிறுநீர் பாதையில் ரத்த கசிவு ஏற்படும். இதனால வந்து நிறைய மல்டி ஆர்கன் டிஸ்ஃபங்க்ஷன் வரும். அது மூலயமா தான் நமக்கு வந்து சிலர் உடனே சரி பண்ணலை அப்படின்னா உயிரிழப்பு வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால உரிய மருத்துவ சிகிச்சை கிடைக்கல அப்படின்னா இது வந்து உயிரிழப்பு கூட நேரிடலாம். அப்புறம் இந்த காய்ச்சல் ஏன் உடனே நம்ம கவனிக்கணும் அப்படின்னா, சாதாரண நம்ம சளி மற்ற காய்ச்சல் வருது அப்படின்னா ஒரு 2 நாளில் வந்து சரியாயிடும். ஆனால் இந்த மாதிரி நம்ம மலேரியா காய்ச்சல், எலி காய்ச்சல், டெங்கு, அப்புறம் டைஃபாய்டு, இது மாதிரி பல எண்ணி காய்ச்சல், இது மாதிரி பல காய்ச்சல் வந்து ஒரு நாள்லயே சரியாவாது. இது அதிகப்படியமா 5 நாள்ல இருந்து 10 நாள் வரைக்கும் காய்ச்சல் அதிகமாயிட்டே இருக்கும். மருத்துவ சிகிச்சை தாமதம் ஆவாக என்ன ஆகும் அப்படின்னா, நம்மள உடல்ல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் பாதிப்பாகி நம்ம வந்து ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு ஸ்டேஜுக்கு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நிறைய பேர் வந்து சுயமா மருந்துகள் சாப்பிடாம போலி மருத்துவர்கிட்ட போகாமலையும் உடனே பாத்துக்கணும் அப்படின்றத இது மூலியமா நான் கேட்டுக்கிறேன். எனவே காய்ச்சல் கண்டவுடன் உடனே மருத்துவரை நாடணும். இதுக்கு உண்டான ஆலோசனை பெற்று இது என்ன மாதிரி நோய் அப்படின்றத உடனே நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம நினைவுல என்ன வச்சுக்கணும் அப்படின்னா, காய்ச்சலின் போது தேவையற்ற ஊசிகள் உடல் நலத்துக்கு கேடு விளைவிக்கும். அதனால நம்ம போன உடனே எனக்கு ஊசி போடுங்க அப்படின்னு வந்து நம்ம வந்து பிரைவேட்ல போட்டு வாங்கிக்க கூடாது. ஏன்னா டெங்கு போன்ற காய்ச்சலுக்கு வந்து ரத்த கசிவு ஏற்படுறதுனால தேவையில்லாத வலி ஊசியோ இதெல்லாம் நம்ம வந்து போடக்கூடாது. அப்புறம் டெங்கு காய்ச்சல் பாதிக்கப்பட்டவர்களை எவ்வாறு கவனித்துக் கொள்ளணும் அப்படின்னா, உரிய சிகிச்சை முறைகள் வந்து இதுக்கு இருக்கு. நம்ம வந்து ஹாஸ்பிட்டல்ல போனீங்கன்னா இதுக்கு தேவையான IV ட்ரிப்ஸ் போடுவாங்க, சலைன் போடுவாங்க, இதுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை நமக்கு கொடுப்பாங்க. அப்புறம் இதுக்கு வந்து நிறைய நீர் சத்து குறைபாடு தான் ஏற்படும். நிறைய இந்த காய்ச்சல் டைம்ல வந்து நமக்கு நீர் சத்து குறைபாடு ஏற்படும். அதனால உப்பு சேர்ந்த கஞ்சி, இளநீர், அப்புறம் இது வந்து திரவ ஆகாரங்கள்லாம் வந்து நிறைய எடுத்துக்கணும் இந்த காய்ச்சல் இருக்க சமயத்தில். இதெல்லாம் மருத்துவமனையிலும் கொடுக்குறோம். மேலும் லைட்டான ஃபீவர் இருக்கவங்க வீட்டிலேயே இருந்தாலும் இந்த திரவ உணவத்தை வந்து அதிகப்படியாக எடுக்கணும். நமக்கு வந்து இளநீர், கஞ்சி இந்த மாதிரிலாம் வந்து ரெகுலராக எடுக்கும் போது நமக்கு நீர் சத்து குறைபாடு ஏற்படாமல் நம்ம வந்து நம்மளை நம்ம காப்பாற்றிக்க முடியும். இது மாதிரி காய்ச்சல் குறையவே இல்லை அப்படின்னா, அதிகப்படி காய்ச்சல் இருந்தாலும் நம்ம வந்து டெபிட் ஸ்பாஞ்சிங் என்னக்கூடிய அந்த துணியை வந்து தண்ணீரில் நனைச்சி நமக்கு வந்து நெத்தி பகுதி, அண்டர் ஆர்ம்ஸில் நம்ம தடவை வைக்கலாம். உடம்பை வந்து கொஞ்சம் சில் ஆக்கிறதுக்கு இந்த துணியை வச்சு உத்தரம் கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வீட்டில் வந்து சில விஷயங்கள் செய்யலாம். மருத்துவமனையிலே நம்ம வந்து உள்நோயாக அனுமதிக்கிறதுக்கு மருத்துவ ஆலோசனை பெறணும். இப்போ அரசு மருத்துவமனைகள்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா தனியாக ஃபீவர் வார்டு வச்சுருக்கோம். ஸோ அதனால் மக்கள் அங்கேயும் போய் அதை பயன்பெற்றுக்கலாம். சுய மருத்துவம் கட்டாயம் கூடாது. ஓவர் த கவுண்டர் வந்து பேராசிட்டமால் மாத்திரை வாங்கி போடாதீங்க, இதுவும் வந்து ஆபத்தான ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து டெங்கு காய்ச்சலை தவிர்க்க நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத வந்து முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த காய்ச்சலை வந்து பரப்புறது வந்து ஒரு கொசு தான், ஏடிஸ் கொசு. அந்த கொசு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காலை நேரங்களில், மாலை நேரங்களையும்
கடிக்குது. இது வந்து சுத்தமான நீரில் தான் முட்டையிட்டு இனப்பெருக்கம் ஆகுது. அந்த முட்டை பருவத்திலிருந்து அது வெளியில் வர்றதுக்கு சுமார் வந்து ஒரு 10 நாளைக்கு மேலே ஆகிடும். ஸோ அதனால் மக்கள் வந்து இந்த கொசு உற்பத்தியான இடங்களை வந்து ஃபஸ்ட்டு அழிக்கணும். நம்ம வந்து இன்றைக்கி தண்ணீர் பற்றாக்குறையினால சிமெண்ட் தொட்டியில் தண்ணி பிடிச்சி வச்சுருக்கோம், தண்ணீர் தொட்டி பெருசாக வச்சுருப்போம் நம்மளோட பாத்ரூம்லலாம், அப்புறம் ஆட்டுக்கல் வச்சுருப்போம், தேவையில்லாத பிளாஸ்டிக் பொருள்லாம் வெளியே நம்மளோட காலி மனையில் போட்டிருப்போம், தேங்காய் சிரட்டைகள், தேங்காய் ஓடு, பிளாஸ்டிக் வாளி இதெல்லாம் தண்ணி பிடிச்சி வச்சுருக்கோம், டயர்

0: வச்சிருப்போம், சின்டெக்ஸ் பேரல் நம்ம வீட்டில் வந்து சின்டெக்ஸ் பேரல திறந்தபடி வச்சிருப்போம். ஸோ இதுலலாம் வந்து மழை தண்ணீர் தேங்காத மாதிரி மூடி வைக்கணும். வாரம் ஒரு முறை வந்து இந்த தொட்டி இதெல்லாம் வந்து ப்ளீச்சிங் பவுடர் போட்டு கழுவி காய வச்சுட்டு அடுத்த நாள்லேருந்து தண்ணி பிடிக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம செய்யும் போது இந்த கொசு வந்து அதில் உற்பத்தி ஆகாது. நிறைய இன்னைக்கு வில்லேஜ்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ளூ பேரல், நிறைய சின்டெக்ஸ் பேரல் வச்சிருப்பாங்க, அந்த ப்ளூ கலர் பேரல், அதில் வந்து தண்ணீரை வந்து பிடிச்சி வைக்கிறாங்க. வாரம் ஒரு முறை அதை வந்து கண்டிப்பாக ப்ளீச்சிங் பவுடர் போட்டு கழுவணும். சில நேரத்தில் 3 நாளைக்கு ஒரு வாட்டி தண்ணீர் வருது அப்படின்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உடனே அதிலே பிடிக்காமல் அந்த பழைய தண்ணியை கீழே ஊற்றிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு பிடிக்கணும். அதை சுத்தமாக மூடுற மாதிரி மூடி இருக்கணும். இல்லைனா வந்து பழைய துணியை எதாவது வச்சு, புடவைகளோ இல்லை பழைய வேஷ்டிகளோ எதாவது வச்சு அதை வந்து சுற்றி கட்டி வச்சோம் அப்படின்னா இந்த கொசு வந்து முட்டையிடுறதை நம்ம வந்து தடுக்க முடியும். ஸோ இதெல்லாம் வந்து பொதுமக்கள் வந்து இதை பண்ணணும். மேலும் நோயை தடுக்கிறதுக்கு எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கும் ஆயுஷ் மருத்துவத்திலையும் சித்தத்துலேயும் நமக்கு வந்து சில ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. இதில் வந்து நம்ம வந்து நிலவேம்பு குடிநீர் குடிக்கலாம், மலைவேம்பு இலைச்சாறு குடிக்கலாம், பப்பாளி இலைச்சாறு, இதெல்லாம் சித்த மருத்துவத்திலையும் இதுக்குண்டான வழிவகைகள் இருக்குது உடம்புல வந்து இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் பண்றதுக்கு. அதனால டெங்கு காய்ச்சலை முற்றிலும் தடுக்கிறதுக்கு வந்து ஏடிஸ் கொசு உருவாகாமல் இருக்க எல்லா பொருட்களையும் நம்ம வந்து அழிக்கணும், அதோட சோர்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணணும். அப்புறம் தண்ணீர் சேமித்து வைத்த தொட்டிகளை வாரம் ஒரு முறை ப்ளீச்சிங் பவுடர் கொண்டு நன்றாக தேய்த்து கழுவணும். இதனால கொசு போகாதவாறு மூடியும் வைக்கணும் நம்ம. அப்புறம் பகலில் சின்ன குழந்தைங்களோ பெரியவங்களோ வந்து இதில் பாதிக்கப்பாங்க, அவங்களை தூங்க வைக்கும் போது முழுசாக கவர் ஆகிற மாதிரி ட்ரெஸ் போடணும், கொசுவலை வச்சு தூங்க வைக்கணும், குழந்தைகளை வந்து தேவையில்லாத இடத்துக்கு வெளியில் போக விட அனுமதிக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம். அதனால் டெங்கு காய்ச்சலை நம்ம தடுக்கணும் அப்படின்னா இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து கடைபிடிக்கணும். கூடுதலாக நமக்கு மருத்துவமனைகளும் தயார் நிலையில் உள்ளது, மருந்துகளும் இதுக்கு தேவையான குளுக்கோஸ் இதெல்லாமே நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது. அதனால் பொதுமக்கள் ஆகிய நீங்கள் வந்து இதை வந்து சுய மருத்துவம் எடுக்காமல் காய்ச்சல் உடனே வந்து மருத்துவரையோ மருத்துவமனையோ அணுகும் போது நாங்கள் அர்லியா இதை கண்டுபிடிச்சி இதை ட்ரீட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். டெங்குன்றது கண்டிப்பா வந்து 100% தடுக்கக்கூடிய ஒரு வியாதி தான். அதை வந்து கொசு உற்பத்தியும் நம்ம தடுக்கணும், நோய் வந்த பின்பு உயிரிழப்பையும் தடுக்கிறதுக்காக தான் இதை எல்லாரும் ஒருங்கிணைஞ்சு ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத மாவட்ட சுகாதாரத்துறை சார்பாகவும் உங்களை கேட்டுக்கிறேன். நன்றி.
1: இதுவரை டெங்கு காய்ச்சல் பரவும் விதம், தடுப்பு முறைகள் மற்றும் சிகிச்சை முறைகள் குறித்து தருமபுரி மாவட்ட சுகாதார அலுவலர் மருத்துவர் ராஜேந்திரன் அவர்கள் வழங்கிய விளக்கமான கேட்டீர்கள். நம் சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைப்போம், கொசுக்கள் உருவாவதை தடுப்போம், விழிப்புடன் இருப்போம், டெங்கு வருமுன் தடுப்போம்.
2: தருமபுரி பெண்மலை 102.5, ஏற்காடு பெண்மலை 103.7 நேர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் தேனி மாவட்ட செய்தி மலர். அதனைத் தொடர்ந்து தமிழில் செய்திகள் கேட்கலாம் இன்னும் சில நொடிகளில்.
3: நேரம் 7:10, ஆகாஷ்வாணி தேனி மாவட்ட செய்திகள் வழங்குபவர் ராஜ்குமார்.
4: தேனி மாவட்டத்தில் நாட்டுக்கோழி பண்ணை அலகுகள் அமைக்க 50% மானியத்தில் கடனுதவி வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. நாட்டுக்கோழி வளர்ப்பில் ஆர்வமுள்ள தொழில் முனைவோர் மற்றும் பயனாளிகள் தங்கள் அருகில் உள்ள கால்நடை மருந்தகங்களில் பணியாற்றும் கால்நடை உதவி மருத்துவர்களை தொடர்பு கொண்டு விண்ணப்பிக்கலாம். முல்லைப்பெரியாறு அணையின் பாதுகாப்பு குறித்து மத்திய அரசின் 5 பேர் கொண்ட அணை மதிப்பீட்டு பொறியாளர்கள் குழுவினர் திரு பல்ராஜ் ஜோஷி தலைமையில் பிரதான அணை, பேபி அணை, மதகுகள் உள்ளிட்ட பகுதிகளில் 3 நாட்கள் ஆய்வு மேற்கொண்டனர். மலைமாணி, நிலநடுக்க பதிவு கருவிகள் உள்ளிட்ட பாதுகாப்பு அம்சங்களும் ஆய்வு செய்யப்பட்ட நிலையில் ஆய்வறிக்கை மத்திய நீர்வள ஆணையம் மற்றும் மத்திய அணைகள் பாதுகாப்பு ஆணையத்திடம் சமர்ப்பிக்கப்பட்டது. ஆண்டிப்பட்டி அருகே சங்கிலி கரடு மலையடிவாரத்தில் உள்ள பிரம்மாண்ட பாறையில் சுமார் 4000 ஆண்டுகள் பழமையானதாக கருதப்படும் வெண்மை நிற பாறை ஓவியங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. மனிதர்கள் மற்றும் வேட்டை காட்சிகளுடன் பழங்கால வாழ்விடம், இரும்பு உருக்கு பொருட்கள் உள்ளிட்ட தொல்லியல் தடயங்களும் கிடைத்துள்ள நிலையில் தமிழக தொல்லியல் துறை விரிவான ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என தொல்லியல் ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்கு வரும் நோயாளிகளிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்வோர் குறித்து புகார் அளிக்க வசதியாக வார்டுகளில் 3 பேர் கொண்ட புகார் குழுவின் பெயர் மற்றும் அலைபேசி எண்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. பண வசூலில் ஈடுபடும் ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் இதுகுறித்து பொதுமக்கள் உடனடியாக புகார் அளிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 18 கால்வாய், PTR மற்றும் தந்தை பெரியார் கால்வாய் ஆகியவற்றின் பாசன பகுதிகளுக்கு வரும் அக்டோபர் 1 தேதி தண்ணீர் திறக்க வேண்டும் என விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. பாசன பணிகளை உரிய காலத்தில் தொடங்குவதற்கு தண்ணீர் திறப்பை உறுதி செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். கம்பத்தில் நடைபெற்ற தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் பல்வேறு நிறுவனங்களில் தேர்வு செய்யப்பட்ட 600க்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டன. முகாமில் பல்வேறு தனியார் நிறுவனங்கள் பங்கேற்று தகுதியான இளைஞர்கள் பள்ளிகளை தேர்வு செய்தன. தேனி மாவட்டத்தில் பயணிகள் சவாரி, ரைடிங் பள்ளிகள், பொருட்கள் ஏற்றி

0: செல்லுதல், குதிரை பந்தயம், திருமண நிகழ்ச்சிகள் உள்ளிட்ட பயன்பாடுகளுக்காக வளர்க்கப்படும் அனைத்து குதிரைகள் மற்றும் குதிரை இனங்களையும் தமிழ்நாடு விலங்குகள் நல வாரியத்தில் கட்டாயம் பதிவு செய்து விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என குதிரை உரிமையாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சாலையோர சிறு வியாபாரிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் மத்திய அரசு செயல்படுத்தி வரும் PM ஸ்வநிதி திட்டத்தின் மூலம் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த பல்வேறு சிறு வியாபாரிகள் கடனுதவி பெற்று பயனடைந்துள்ளனர். இந்த கடனுதவி தங்களது தொழிலை மேம்படுத்துவதற்கும் குடும்ப வாழ்வாதாரத்தை உதவியாக அமைந்துள்ளதாக பயனாளிகள் தெரிவித்தனர்.
1: என் பேர் மீனா, நான் தேனி அலிநகரத்துல இருந்து பேசுறேன். சாலை ஒரு வியாபாரிகள் லோன் வந்து பாரத பிரதமர் அறிவிச்சாரு. அதனால நான் முதல் 10,000 ரூபாய் லோன் வாங்கினேன். அந்த 10,000 ரூபாய் லோன் வாங்கி மாவு வியாபாரம் பாத்துட்டு இருக்கேன். இது எனக்கு ரொம்ப உதவிகரமா இருக்கு என் குடும்பத்துக்கு. அது முடிச்சோன்னு 20,000 ரூபாய் லோன் வாங்கியிருக்கேன். அதை தொடர்ந்து கட்டிட்டு இருக்கேன். நான் முதல் ஒரு கார்மெண்ட்ஸ்க்கு கம்பெனிக்கு வேலைக்கு போயிருந்தேன். எனக்கு முதல் மாசத்துக்கு 4,000 ரூபாய் தான் சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன். இந்த தொழில் மூலியமா நான் அதிக வருமானம் எனக்கு வந்துட்டு இருக்கு. 6-7,000 ரூபாய் வந்து நான் வருமானம் வந்துட்டு இருக்கு. இந்த லோன் அறிவிச்ச பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஜி ஐயாவுக்கு நான் நன்றியை தெரிவித்தேன்.
2: என் பேர் ஜெயராணி, நான் தேனி மாவட்டத்துல இருந்து பேசுறேன். ஜவுளி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். சாலையோர வியாபாரிகள் லோன் வந்துட்டு 10,000 ரூபாய் மேல வாங்கியிருந்தோம். அது ரெகுலரா கட்டி முடிச்சனால மறுபடியும் 20,000 ரூபாய் கொடுத்தாங்க. அதையும் ரெகுலரா கட்டிட்டு இருக்கோம். இது வந்து என்னுடைய ஒரு வாழ்வாதாரத்துக்கு இதுக்கு எனக்கு பயனடைஞ்சு வந்துட்டு இருக்கு.
0: கைவினைஞர் பயிற்சி திட்டத்தின் கீழ் அகில இந்திய தொழில் தேர்வில் தனி தேர்வர்களாக பங்கேற்க தகுதியானவர்கள் வரும் அக்டோபர் 9ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப படிவத்தை www.skilltraining.tn.gov.in என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து 200 ரூபாய் தேர்வு கட்டணத்தை செலுத்தி தேனி அரசினர் தொழில் பயிற்சி நிலைய முதல்வரிடம் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். தேனி மாவட்டத்தில் பல்வேறு நீர்நிலைகளில் நடைபெற்று வரும் சீமை கருவேல மரங்கள் அகற்றும் பணிகளை ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி திரு செல்வம் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். சீமை கருவேல மரங்களை வேருடன் முழுமையாக அகற்றி மீண்டும் வளராத வகையில் நடவடிக்கை எடுக்கவும், நீர்நிலைகள் மற்றும் அரசு நிலங்களின் எல்லைகளை அளவீடு செய்து ஆக்கிரமிப்புகளை தடுக்கவும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். பிற்படுத்தப்பட்டோர், பொருளாதாரத்தில் பின்தங்கியோர் மற்றும் சீர்மரபினர் பிரிவை சேர்ந்த 9 முதல் 12ஆம் வகுப்பு மாணவ மாணவியர்களுக்கு பிரதமரின் கல்வி உதவித்தொகை திட்டத்தின் கீழ் ஆண்டுக்கு அதிகபட்சமாக 125,000 ரூபாய் வரை உதவித்தொகை வழங்கப்படுகிறது. கடந்த ஆண்டு உதவித்தொகை பெற்ற 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் புதுப்பித்தல் விண்ணப்பத்தை செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள் தேசிய கல்வி உதவித்தொகை இணையதளத்தில் பதிவு செய்யலாம்.
3: இதுவரை தேனி மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ராஜ்குமார். தொடர்வது தமிழில் செய்திகள்.
4: வணக்கம். ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்பிரமணி கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 2024ஆம் ஆண்டுக்கான தேசிய திரைப்பட விருதுகளை இன்று வழங்கினார். நடிகர்கள் மம்முட்டி, தனுஷ், இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் உள்ளிட்டோர் விருது பெற்றனர். இளைஞர்கள் போதை பழக்கத்திற்கு அடிமையாவதை தடுக்க தீவிர நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். உடான் திட்டத்தின் அடுத்த கட்டமாக நாடு முழுவதும் 100 புதிய விமான நிலையங்கள் அமைக்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மகளிர் உஷு 60 கிலோ எடை பிரிவில் இந்தியாவின் ரோஷி பினா தேவி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 2024ஆம் ஆண்டுக்கான தேசிய திரைப்பட விருதுகளை இன்று வழங்கினார். குஜராத் மாநிலம் ஏக்தா நகரில் நடைபெற்ற வண்ணமிகு விழாவில் திரைத்துறையின் உயரிய விருதான தாதா சாஹிப் பால்கே விருது நடிகர் அனந்த்நாகிற்கு வழங்கப்பட்டது. சிறந்த நடிகருக்கான விருது பிரம்மயுகம் மலையாள படத்திற்காக மம்முட்டிக்கும், சிந்து சாமியன் ஹிந்தி படத்தில் நடித்த கார்த்திக் ஆரியனுக்கும் கூட்டாக வழங்கப்பட்டது. கேப்டன் மில்லர் படத்திற்காக சிறந்த நடிகருக்கான சிறப்பு விருதையும், சிறந்த தமிழ் படமாக தேர்வு செய்யப்பட்ட ராயன் படத்திற்கான விருதையும் நடிகர் தனுஷ் பெற்றுக்கொண்டார்.
5: And as the director of the film Ryan, Shri Dhanush is receiving the Silver Lotus.
4: சிறந்த இசையமைப்பாளருக்கான விருது அமரன் படத்திற்காக ஜி வி பிரகாஷ்குமாருக்கு வழங்கப்பட்டது.
5: The award for the best music direction for background score is being given to music director Shri G V Prakash Kumar. He is receiving Silver Lotus for Tamil film Amaran.
4: சிறந்த குழந்தை நட்சத்திரத்திற்கான விருதை மகாராஜா படத்தில் நடித்த சாச்சனா நமிதாஸ் பெற்றுக்கொண்டார். சிறந்த ஒலிப்பதிவுக்கான விருது மெய்யழகன் படத்திற்காக ஜி சுரேன்

0: பிரதீப்புக்கும் சிறந்த குறும்படத்திற்கான விருது ப்ளூ படத்திற்காக ஹரிகர சுதனுக்கும் வழங்கப்பட்டது. இளைஞர்கள் போதைப் பழக்கத்திற்கு அடிமையாவதை தடுக்க மத்திய அரசு தீவிர நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற மாநில போதைப்பொருள் தடுப்பு அதிகாரிகள் மாநாட்டில் உரையாற்றிய அவர், 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் இலக்கை எட்டுவதற்கு போதைப்பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டியது அவசியம் என்று கூறினார். இந்நிகழ்ச்சியில் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு போதைப்பொருள் கட்டுப்பாட்டு அமைப்பின் புதிய இணையதளத்தையும் அவர் தொடங்கி வைத்தார். இளைஞர்களிடையே போதைப்பொருள் பழக்கத்தின் தீமைகள் குறித்து எடுத்துரைக்கும் 4 தொலைக்காட்சி விளம்பரங்களையும் அவர் தொடங்கி வைத்தார். லக்னோவில் போதைப்பொருள் தடுப்பு அலுவலகம் மற்றும் அலுவலர் குடியிருப்புக்கான அடிக்கல்லையும், டேராடூன் புதிய போதைப்பொருள் தடுப்பு மண்டல அலுவலகத்தை திறந்து வைத்தும் திரு அமித்ஷா பேசினார். விவசாயிகளின் நலனை பாதுகாக்க வேளாண் துறையில் நவீன தொழில்நுட்பங்கள் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை பயன்படுத்துவது அவசியம் என்று மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் சர்க்கரை ஆலைகளுக்கான தேசிய விருதுகளை வழங்கி பேசிய அவர், நாட்டின் வளர்ச்சிக்கு விவசாயிகளின் முன்னேற்றம் இன்றியமையாதது என்றார். நாட்டில் சர்க்கரை ஆலைகளுக்கு சிறப்பான எதிர்காலம் உள்ளதாக கூறிய அவர், இந்த ஆலைகளில் எத்தனால் போன்ற உபப்பொருட்கள் உற்பத்தியில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் திரு நிதின் கட்கரி தெரிவித்தார். உடான் திட்டத்தின் அடுத்த கட்ட பணிகளை மேற்கொள்வதற்கு நாட்டின் 21 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுடன் இன்று புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்டது. புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு, மத்திய அரசு மேற்கொண்டு வரும் புரட்சிகரமான திட்டங்களில் ஒன்றாக உடான் விளங்குகிறது என்று குறிப்பிட்டார். நாட்டின் அனைத்து மாநிலங்களிலும் உள்ள சிறிய நகரங்களுக்கும் குறைந்த செலவில் விமான சேவை கிடைப்பதற்கு இந்த திட்டம் வழிவகுத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். உடான் திட்டத்தின் கீழ் 100 புதிய விமான நிலையங்களும் 200 நவீன ஹெலிகாப்டர் தளங்களும் நிறுவப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இத்திட்டத்தின் கீழ் மேலும் 4 கோடி மக்கள் விமான சேவையை பயன்படுத்துவர் என்றும் அவர் குறிப்பிட்டார். கடந்த 10 ஆண்டுகளில் உடான் திட்டத்தின் கீழ் 80 விமான நிலையங்கள் கட்டப்பட்டுள்ளதாகவும், 1,54,00,000 மேற்பட்ட பயணிகள் குறைந்த கட்டணத்தில் விமான சேவையை பயன்படுத்தி வருவதாகவும் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்தார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வை முறைகேடுகளின்றி நடத்தும் வகையில் கணினி அடிப்படையிலான தேர்வு முறையை செயல்படுத்துவது குறித்து பரிசீலித்து வருவதாக மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய கல்வித்துறை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள கூடுதல் பிரமாண பத்திரத்தில் தேசிய தேர்வு முறையில் கட்டமைப்பு ரீதியான மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாடப்பிரிவு சார்ந்த வல்லுநர்களுக்கு முக்கியத்துவம் அளித்து பிரிவு அலுவலர் முதல் இணைச் செயலர் நிலை வரை 14 புதிய அதிகாரிகள் கடந்த மாதம் நியமிக்கப்பட்டிருப்பதும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் தேசிய தேர்வு முகமைக்கு மத்திய அரசின் செயலர் நிலையில் தலைமை இயக்குநர் நியமிக்கப்பட்டிருப்பதாகவும் மத்திய அரசு கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: எரிசக்தி துறையில் ஒத்துழைப்புகளை மேலும் வலுப்படுத்த இந்தியாவும் எண்ணெய் ஏற்றுமதி நாடுகளும் முடிவு செய்துள்ளன. பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி புதுதில்லியில் இன்று எண்ணெய் ஏற்றுமதி நாடுகளின் கூட்டமைப்பின் தலைமைச் செயலர் திரு ஹைதம் அல் காசிம் பங்கேற்ற உயர்மட்ட கூட்டத்தில் இம்முடிவு மேற்கொள்ளப்பட்டது. எண்ணெய் சந்தையில் நிலைத்தன்மையை ஏற்படுத்தி எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்வதோடு பெட்ரோலிய தொழில்துறையில் தேவையான முதலீடுகளை உரிய நேரத்தில் மேற்கொள்வது குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விற்பனை வெளிப்படைத்தன்மை பின்பற்றப்படுவதற்கு அவர் பாராட்டு தெரிவித்தார். சர்வதேச எரிசக்தி சந்தையை சமச்சீரான மற்றும் நிலையானதாக மாற்ற இந்தியாவும் எண்ணெய் ஏற்றுமதி நாடுகளின் கூட்டமைப்பும் மேலும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தையும் திரு ஹர்தீப் சிங் பூரி வலியுறுத்தினார். ஜப்பானின் விடுதலை ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு இன்று புதுதில்லியில் வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரியை சந்தித்து பேசியது. இக்குழுவின் தலைவர் திரு டாரோ குனோ தலைமையிலான குழுவினர் நாடாளுமன்ற

0: ஜனநாயகம் மற்றும் இருதரப்பு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள் குறித்து திரு விக்ரம் மிஸ்ரியுடன் ஆலோசனை நடத்தினர். இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இருதரப்பிலும் ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு, பொருளாதாரம், வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பம் மற்றும் இருநாட்டு மக்களுக்கும் இடையிலான தொடர்புகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையிலான தொழில்நுட்ப பகிர்வு, அறிவியல் ஆராய்ச்சி மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகள் ஆகியவை குறித்தும் ஜப்பான் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விவாதித்தனர். இந்தியாவின் விரைவான பொருளாதார வளர்ச்சி ஊக்கமளிக்கும் வகையில் இருப்பதாகவும் ஜப்பான் தலைவர்கள் கூறினர். இந்தியா ஜப்பான் இடையிலான பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் குறித்தும் அவர்கள் விவாதித்தனர். இந்தோ பசிபிக் மண்டலத்தில் அரசியல் நிலைப்பாடு, அமைதி மற்றும் வர்த்தகத்தை உறுதி செய்வது குறித்தும் ஜப்பான் நாட்டு தலைவர்கள் வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரியுடன் விவாதித்தனர். சிறு வணிகர்களுக்கு யுபிஐ பரிமாற்றம் மீதான சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டிருப்பதாக தேசிய பணப்பட்டுவாடா கழகம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அந்த கழகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதிய வரி விதிப்பால் சிறு வணிகர்களுக்கு வரிச்சுமை ஏற்படுவதுடன் டிஜிட்டல் பண பரிவர்த்தனையை பாதிக்கும் என வெளியாகியுள்ள தகவல் உண்மைக்கு மாறானது என்று கூறியுள்ளது. தனிநபர் ஒருவர் வணிக நிறுவனங்களில் 2,000 ரூபாய்க்கு மேல் மேற்கொள்ளும் பரிவர்த்தனைகளுக்கு மட்டுமே வரி விதிக்கப்படும் என்றும் 2,000 ரூபாய் வரையிலான பரிவர்த்தனைகளுக்கு வரி ஏதும் இல்லை என்றும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் நாட்டில் மேற்கொள்ளப்படும் மொத்த யுபிஐ பரிவர்த்தனையில் 96% அளவிற்கு 2,000 ரூபாய்க்கு குறைவாகத்தான் உள்ளது என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை மாற்றம் தொடர்பான அம்சங்களில் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்த இரு நாடுகளும் உறுதிபூண்டுள்ளன. ஓஸ்லோவில் நடைபெற்ற இந்தியா நார்வே கூட்டுக்குழுவின் 12வது கூட்டத்தில் கடல்சார் மாசுபாடு, சுற்றுச்சூழல் ஆராய்ச்சி, பிளாஸ்டிக் மற்றும் ரசாயன பொருட்கள் பயன்பாடு, கழிவுப் பொருட்கள் மறுசுழற்சி மற்றும் ஆழ்கடல் மேலாண்மை உள்ளிட்ட அம்சங்களில் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக நார்வேக்கான இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மகளிர் உஷு 60 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் ரோஷிபினா தேவி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் ஆடவர் 56 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் ஆரியன் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். பேட்மிண்டன் குழு பிரிவில் இந்தியா 3-0 என்ற கணக்கில் ஜப்பானை வென்று அரையிறுதிக்கு முன்னேறியது. ஆடவர் ஹாக்கிப் போட்டியில் இந்தியா 16-1 என்ற கோல் கணக்கில் இலங்கையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 2024ஆம் ஆண்டுக்கான தேசிய திரைப்பட விருதுகளை இன்று வழங்கினார். நடிகர்கள் மம்முட்டி, தனுஷ், இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் உள்ளிட்டோர் விருது பெற்றனர். இளைஞர்கள் போதைப் பழக்கத்திற்கு அடிமையாவதை தடுக்க தீவிர நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். உடான் திட்டத்தின் அடுத்த கட்டமாக நாடு முழுவதும் 100 புதிய விமான நிலையங்கள் அமைக்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மகளிர் உஷு 60 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் ரோஷிபினா தேவி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நிலையத்தில் நேரம் 7:25. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
2: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம், மூட்டு ஜவ்வுகளுக்கான சிகிச்சை மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளுக்கு நம்பிக்கையான மருத்துவமனை ஜெய்தேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:35 உழவர்களுக்காக இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: சங்கர் பயோடெக், நகராட்சி அலுவலகம் அருகில் ஓசூர்.
5: முதுகுவலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டுவலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
6: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 8:30 ஆரோக்கியம் அனைவருக்கும் நிகழ்ச்சி கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: அதியம்மான் கோட்டை மேம்பாலம் அருகிலுள்ள ஏறப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை.
7: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
8: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
9: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
7: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
8: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
9: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7,
10: நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
11: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
12: தீராத இடுப்பு வலி,

0: கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
1: தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் திருமல்வாடி கிராமத்தில் வீற்றிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ லட்சுமணன் ஸ்ரீ நரசிம்மர் ஸ்ரீ கதிரப்பன் சுவாமி மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற வியாழக்கிழமை நடைபெறுகிறது.
2: இணையத்தில் நேரம் 7:27. இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம். நேயர்கள், இனி கேட்கலாம் வயல்வெளி சார்ந்த அறிவிப்புகள். முதல் அறிவிப்பாக, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், திறந்த வெளி மற்றும் தொலைதூர கல்வி இயக்கம் கோயம்புத்தூர் வழங்கும் TNAU ஒரு வருட பட்டய படிப்பு பாடங்களுக்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. வேளாண் துறையில் உங்கள் எதிர்காலத்தை உருவாக்குங்கள். பட்டய படிப்பு பாடங்களான பாடப்பிரிவில் அங்கக வேளாண்மை என்ற பிரிவில் பாடம் கற்பிக்கப்பட உள்ளது. இதற்கான கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும். இதற்கான வயது வரம்பு 18 வயது நிறைவடைந்திருந்தால் போதும். மாதம் 2 நாட்கள் மட்டுமே சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பாடம் நடத்தப்படும். இந்த பாடப்பிரிவின் சிறப்பம்சங்கள் என்னவென்றால், இதற்கான பயிற்சி மொழி தமிழ் வழக்கல்வி மற்றும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக பயிற்சியாளர்களால் நடத்தப்படுகிறது. இதற்கான காலம் 1 வருடம் மட்டுமே, 2 பருவங்களாக. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் சான்றிதழ் நேர்முக பயிற்சி வகுப்புகளானது மாதத்திற்கு 2 நாட்கள் அல்லது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெறும். 5 மாதம் 10 நேர்முக பயிற்சி வகுப்புகள் நடைபெறும். தொழில் சம்பந்தமான தொடர் வகுப்புகளும் நடைபெறும் என இத்தனை சிறப்பம்சங்களும் உள்ளடங்குகிறது. பயிற்சி கட்டணமாக 1 பருவத்திற்கு ₹10,000 செலுத்த வேண்டும். பயிற்சி நடைபெறும் இடமானது தொழில் முனைவோர் மேம்பாட்டு நிறுவனம் IED, தேவரசம்பட்டி, தர்மபுரி. 636-807. தொடர்புக்கு தொலைபேசி எண்ணானது 9363056130. இடங்கள் குறைவாக உள்ளதால் உடனே முன்பதிவு செய்து பயன்பெறுங்கள்.

வயல்வெளி அறிவிப்புகள் இத்துடன் முடிவடைகிறது. பண்பலையில் தொடர்வது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. பண்பலையோடு இணைந்திருங்கள். இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: சார், விதை வாங்க பணம் தேவை, என்ன செய்யறது?
2: பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு வாங்குங்க, குறைஞ்ச வட்டியில தேவையான விவசாய கடன் கிடைக்கும்.
1: அப்படியா? இது ரொம்ப உதவியா இருக்குமே.
2: விவசாய செலவுகளுக்கு எளிய கடன் வசதி தருவது நம்ம பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு. அருகில் உள்ள தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியையோ அல்லது கூட்டுறவு வங்கி கிளைகளையோ தொடர்பு கொண்டு விண்ணப்பிக்கலாம். உங்களை மாதிரி விவசாயிகளோட வளர்ச்சிக்கு கிசான் கிரெடிட் கார்டு உறுதுணையா இருக்கும்.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: என்ன மருதானியக்கா, ஏதோ யோசனையில இருக்காப்ல தெரியுது.
5: வா முத்தழகு, எல்லாம் என் மகனை பத்தி தான் யோசிக்கிறேன்.
4: ஆரம்பத்துக்கு என்னக்கா, நல்லா படிச்ச புள்ள.
5: படிச்சா மட்டும் போதுமா சொல்லு, ஏதாவது வேலைக்கு போடான்னு சொன்னா காதலே வாங்க மாட்டேங்கிறான்.
4: அப்படியா சொல்றீங்க? ஏன், என்னவா?
5: செஞ்சா சுயமா தான் தொழில் செய்வேன்னு ஒத்த கால நிக்கிறான். என்ன சொல்ல நான் சொல்லு
4: அக்கா? அது நல்ல விஷயம் தானே, அதையே நீங்க

0: என்னடா சொல்றீங்க?
1: ஏன் புள்ள, எடுத்தோம் கவுத்தோன்னு ஏதாவது ஒரு தொழில் தொடங்கி போட்டு நாளைக்கு நஷ்டத்துல போய் நின்னா என்ன பண்றது சொல்லு.
0: நீங்க யோசிக்கிறதும் சரிதான் அக்கா. நான் வேணும்னா ஒரு யோசனை சொல்லவா?
1: என்ன முத்தழகு, என்ன யோசனை?
0: எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் காளான் வளர்ப்பு செஞ்சு இன்னைக்கு நல்ல நிலைக்கு வந்திருக்கிறாரு.
1: அப்படியா, காளான் வளர்ப்பா? அதுல நல்ல லாபம் இருக்குமா புள்ள? உனக்கு இது பத்தி எதுவும் தகவல் தெரியுமா?
0: அக்கா, உங்களுக்கு இப்ப தகவல் தெரியணும் அம்பட்டு தானே, வாங்க அவர்கிட்டயே கேட்போம். கை கொடுக்கும் காளான் சாகுபடி பத்தி திருவள்ளூர் மாவட்டம் ஆரணி ஏஎன் கௌதம் அவங்க தான் தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கவனமா கேட்போம்.
2: என்ன படிச்சிருக்கீங்க?
3: நான் சிவில் இன்ஜினியர் சார்.
2: முடிச்சிட்டு
3: இப்ப காளான் பண்ணி பண்ணிட்டு இருக்கேன். கன்ஸ்ட்ரக்ஷன் அது பார்ட் டைம், இது ஃபுல் டைம். இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் ஹைடெக் ஃபார்மிங் பண்ணிகிட்ருக்கேன்.
2: காளான்,
3: காளான் ஃபுல்லாக சிப்பி காளான், பால் காளான் ரெண்டுமே பண்ணிகிட்ருக்கேன்.
2: எவ்வளவோ தொழில் இருக்கும்போது ஏன் காளான் செய்யணும்னு நினச்சிங்க?
3: மக்கள்கிட்ட வரவேற்பு இருக்குது ஒன்று, ஃபஸ்ட்டு. இன்னொன்று வந்து கொஞ்சம் ஈஸி செய்கிறது. ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதுக்கடுத்து நம்ம விவசாயம் பொறுத்தவரை தானே சார் ஃபஸ்ட்டு எல்லாமே லாபம் வந்துடும், அது போக போக போக போக தான் வரும். ஸோ அதனால் எனக்கு இது கொஞ்சம் பிடிச்சிருந்தது. ஸோ அப்படியே இதிலே கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன்.
2: படித்து முடிச்சுட்டு சிவில் வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க?
3: பார்த்துட்டு இருந்தேன் சார். நான் 2011 முடிச்சுட்டு 2018 காலன் பண்ணி ஆரம்பித்தேன்.
2: அப்போ அது வரைக்கும் அந்த கட்டடம் கட்டுற வேலை வேலை பண்ணிட்டு தான்
3: பண்ணிட்டு இருக்கேன், இப்பயும் பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்கு என்னன்னா, அந்த சிவில் இன்ஜினியரிங் படித்தது இதில் எனக்கு ரொம்ப யூஸ் ஆச்சு.
2: எப்படி?
3: இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த எல்லாமே இந்த கீத்து கொட்டால தான் பார்த்துருப்பீங்க. எல்லா காலன் பண்ணையுமே கீத்து கொட்டா வச்சு பண்ணி.
2: ஆமாம்,
3: நான் பண்ணுறது வந்து பாலியூரத்தின் ஃபோம் பஃப் பேனல் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து தெர்மல் இன்சுலேட்டர். ஸோ உங்களுக்கு ஈஸியாக வந்து சூட்டை உள்ளே ஷெட்டுக்குள்ளே அனுப்பாது. ஸோ அதை வச்சு டிசைன் பண்ணேன். பண்ணிவிட்டு ஹனிகோம் பேட் சொல்லுவாங்க, நம்ம அந்த ஏர் கூலரில் இருக்கும் பார்த்தீங்களா பேட், அந்த பேடை வந்து ஒரு செவர் ஃபுல்லாகவே அந்த பேடை தான் இருக்கும். 6 அடிக்கு 20 அடி பேட் வச்சேன். அதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் பேடோட சென்டரில் வந்து ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன், பெருசாக பில் ட்ரிவன் ஃபேன்னு சொல்லுவாங்க, அதை வச்சேன். ஸோ என்ன ஆகுன்னா, உங்களுக்கு அந்த ஃபேன் ஆன் பண்ணனா அந்த ஃபேனில் இருக்க ரூம்குள்ளே இருக்க காற்று வெளியே போயிடும். ஸோ இப்போ உள்ளுக்குள்ளே காற்று வரணும், என்ன பண்ணுவோம், அந்த ஹனிகோம் பேட் வழியாக தான் வரும். ஸோ அந்த ஹனிகோம் பேடுக்கு என்ன பண்ணணும், தண்ணி சர்க்குலேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உள்ளே வந்து சில்னஸ் வந்துடும். நமக்கு நார்மலாக வந்து ஈரப்பதம் வந்து 80-85% இருக்கும். டெம்பரேச்சர் 26 டிகிரி மெயின்டைன் பண்ணணும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு டெம்பரேச்சரும் வந்துருச்சு, இதுவும் வந்துருச்சு, இன்னொன்று ஆக்சிஜன், அதுவும் உங்களுக்கு ரீசைக்கிள் ஆகிட்டே இருக்கும். ஸோ என்ன, உங்களுக்கு காளான் வர்றது ஈஸியாக இருக்கும்.
2: ஏன் இது போல் ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறை? ஏன்னா காளான் வளர்ப்புங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு கீத்து கொட்டாய் அல்லது ஒரு தேச்சுடு ரூஃப் உள்ள ஒரு இடத்துல தான் அதை பண்ணுவாங்க.
3: சார், நம்ம காளான் பொறுத்தவரை உங்களுக்கு ஏதாவது ஒரு டிசீஸ் எதாவது வந்ததுன்னா ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகும் ஃபங்கை. நம்ம கீத்து வந்து எப்படின்னா அது வந்து ஈஸியாக வந்து மக்கக்கூடிய பொருள். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 2 வாட்டி மழை பெஞ்சதுனாலே அது வழியாக உங்களுக்கு பூஞ்சானம், தேவையில்லாத பாக்டீரியாஸ் ஃபங்கஸ்லாம் வர ஆரம்பிக்கும். அதனாலேயே உங்களால் மஷ்ரூம் பிஸ்னஸை வந்து நிறைய பேர் விடுறதுக்கு காரணம் அது. ஆரம்பிப்பாங்க, ஒரு 6 மாதம் நல்லா போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் என்ன ஆகுனா, உங்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடும், பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும், பிஸ்னஸ் விட்டு வெளியே வந்துடுவாங்க. ஸோ பிரச்சனை வந்து மெயின் வந்து நம்மளோட ஹைஜீனாக மெயின்டைன் பண்ணும். அதுக்கு என்ன வழின்றதை நான் யோசித்தேன்.
2: எப்படி இதுக்கு ட்ரைனிங் ஏதாவது எடுத்தீங்களா?
3: ட்ரெயின் எடுத்திருந்தேன் சார். நான் கோயம்புத்தூர் அக்ரி யூனிவர்சிட்டியில் ஒரு 10 டேஸ் ட்ரைனிங் போயிருந்தேன். அப்புறம் ஹிமாச்சல் பிரதேஷ் ஷில்லாங்கில் வந்து இந்தியாஸ் லார்ஜஸ்ட் மஷ்ரூம் ரிசர்ச் சென்டர் இருக்குது. ஸோ அங்கே
2: கவர்மெண்ட்டோடது.
3: ஸோ அங்கே ஒரு 10 நாள் ட்ரைனிங் போயிருந்தேன். எனக்கு ஒரு ஐடியா கிரியேட் ஆகிட்டு அதில் ரெடி பண்ணது அந்த மாதிரி டெக்னாலஜி.
2: இத்தனை ஆண்டு காலம் இந்த காளான் வளர்ப்பில் ஈடுபட்டு உங்களுடைய இந்த வளர்ப்பு முறையை வந்து நீங்கள் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிட்டீங்களா?
3: ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிட்டேன் சார்.
2: எப்போ ஆரம்பித்து எப்போ முடிப்பீங்க, எப்படிலாம் பண்ணுறீங்க, ஒரு விளக்கமாக சொல்லுங்களேன்
3: சார். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வைக்கோல் தான் சார் இதுக்கு மெயின். இப்போ நிறைய பண்ணுறாங்க, வைக்கோலில் பண்ணுறாங்க, மரத்தூள்லையும் பண்ணுறாங்க.
2: மரத்தூள்லையும்
3: பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் பெல்லட்ஸ்னு சொல்லுவாங்க, மரத்தூளை வந்து அந்த ஹை கம்ப்ரஸ் பண்ணி பெல்லட்ஸ் மாதிரி பண்ணுவாங்க, அதுலேயும் பண்ணுறாங்க. பட் நமக்கு வந்து ஈஸியாக கம்மி காஸ்ட்டில் கிடைக்கிது வைக்கோல் தான்.
2: திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒன்றும் பிரச்சனையே
3: கிடையாது எங்களுக்கு. ஸோ வைக்கோல் வந்து ஃபஸ்ட் நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணுறீங்க அந்த பொறுத்திருக்கு. நல்லா கனமாக இருக்கணும், நல்லா காஞ்சிருக்கணும். இன்னொன்று, பனி டைமில் வைக்கோல் எடுக்கிறத தவிர்க்கணும். பனிக்காலம் மழைக்காலத்தில் முடிஞ்சளவுக்கு இந்த ஏப்ரல் மேலே வர
2: வைக்கோல்
3: நல்லாயிருக்கும். ஏன்னா
2: நல்லா காஞ்சிருக்கும்,
3: காஞ்சிருக்கும். ஸோ அதை வந்து நாங்கள் ஒரே வாட்டி ஒரு 200-300 கட்டு வாங்கி ஸ்டோர் பண்ணிடுவோம். ஸ்டோர் பண்ணிவிட்டு அதை வந்து என்ன பண்ணுவோம்னா, 2 மெத்தடில் பண்ணுவோம் சார். ஒன்று கெமிக்கல், இன்னொன்று பாயிலிங் மெத்தட். ஸோ கெமிக்கல் மெத்தட் வந்து அந்தளவுக்கு நாங்கள் போகிறதில்ல.
2: கெமிக்கல் அல்லது பாயிலிங்கிறது நீங்கள் வந்து இதுக்கு பார்க்க பண்ணுறீங்க, கிருமி நீக்கிறதுக்காக?
3: கிருமி நீக்கிறது. வைக்கோலை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு அந்த கிருமி நீக்கணும் இல்லைங்களா, அதுக்காக ஃபஸ்ட் ஸ்டேஜ் அது. ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, வைக்கோலை வந்து ஒரு 4 to 5 மணி நேரம் ஒரு பெரிய 200 லிட்டர் பேரலில் ஊற வச்சிரும். ஊற வச்சு எடுத்த பிறகு அந்த வைக்கோலை எடுத்து தண்ணியில் வேக வச்சிரும். வேக வச்சு முடித்த பிறகு அந்த வைக்கோல் வந்து ஈரம் அதிகமாக இருக்கும்,

0: நமக்கு வந்து ஒரு 40 to 50% தான் அந்த வைக்கோல ஈரப்பதம் இருக்கணும். ட்ரையர் மிஷின் வச்சுருப்போம், ட்ரையர் மிஷினில் அந்த வைக்கோலை போட்டது என்னென்னா ஸ்பின் ஆகும், சுற்றும் போது அதிகபட்சமான ஈரப்பதம் வெளியே போயிடும். ஸோ வைக்கோல் நமக்கு தயார்.
1: அது 40% ஈரப்பதம் இருக்கணும்
0: இருக்கணும். ஆமாம்.
1: அது எப்படி கண்டுபிடிப்பீங்க?
0: நமக்கு அந்த கையில் பிடிச்சிங்கன்னா உங்கள் கையில் வந்து ஈரம் ஒட்டக்கூடாது,
1: ஒட்டக்கூடாது
0: ஒட்டக்கூடாது, ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் அந்த ட்ரையரில் போடும்போதே நமக்கு அந்த ஈரப்பதம் எல்லாமே போயிடும். ஸோ அதுக்கடுத்து அது ஒரு ஷெட்டு தான் இருக்கும், நீங்கள் ஓப்பன் ஏரியாவில் வந்து இந்த வைக்கோல் காய வைக்கக்கூடாது, வெயிலையும் காய வைக்கக்கூடாது. ஸோ அந்த இடத்துல வச்சுட்டு விதைகள் வந்து நம்ம வெளியே நிறைய பேர் பண்ணுறாங்க, லேப்ஸ்லேருந்து வாங்கிக்கலாம், கோயம்புத்தூரில் பண்ணுறாங்க, சென்னையில் பண்ணுறாங்க. நான் மேக்ஸிமம் வந்து கோயம்புத்தூரில் நம்ம நண்பர் இருக்கார், ஸோ அவர்கிட்ட தான் நம்ம வாங்கிட்டுருக்கோம்.
1: காளான் வளர்ப்புக்கான விதை,
0: விதை
1: அது ஏதாவது குறிப்பிட்ட ரகங்கள் இருக்குங்களா?
0: அதில் இருக்குங்க சார். உங்களுக்கு இப்போ சிப்பி காளான் பொறுத்த வரையும் கெனடியன் ஒயிட், பிங்க் ஆயிஸ்டர், ஹெச்யு கிரே கலரில் இருக்கும், சாகர் காஜு, பிஎஃப், அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நாங்கள் வந்து ஜென்ரலாக வந்து இந்த பிஎஃப்ன்ற வெரைட்டி யூஸ் பண்ணுவோம், அப்புறம் ஹெச்யு யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த விதைகள் நம்ம கேட்கும்போது அவங்க வச்சுருப்பாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரகத்தில் பண்ணிகிட்ருப்பாங்க, அந்த விதையை வாங்கிப்போம். ஸோ நம்ம காளானுக்கு வந்து ஒரு பாலித்தீன் கவரில் தான் நம்ம வைக்கோலை போடுவோம். ஸோ அந்த கவர் சைஸ் பார்த்தீங்கன்னா 12x24
1: உருளை மாதிரி இருக்கும்,
0: உருளை மாதிரி இருக்கும். அதை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு விதை, ஒவ்வொரு லேயர் வைக்கோல் விதை, வைக்கோல் விதை, அதை போட்டுட்டு அதில் ஹோல்ஸ் போட்டோம்.
1: அந்த உருளைக்குள்ளே எவ்வளவு வைக்கோல் போய் சேரும்?
0: உங்களுக்கு வந்து ஒரு 2.5 kg வரையும் போகும் சார்.
1: 2.5 kg
0: 2.5 kg
1: அதுக்கு முன்னாடி அந்த வைக்கோல் வந்து நீங்கள் கட் பண்ணியும்
0: யூஸ் பண்ணலாம், கட்பனையும்
1: பண்ணலாம்.
0: நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து ஒரு 50 bag 60 bag போடுறீங்கன்னா கட் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேலை சீக்கிரம் முடியும். இன்னொன்று ட்ரையாக வரதும் ஈஸியாக இருக்கும். அந்த பூஞ்சானம் வளருது இல்லைங்களா, அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கட் பண்ணி போட்டிங்கன்னா. மேக்ஸிமம் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் யாரும் கட் பண்ண மாட்டாங்க, அதுக்கு அந்த மிஷினுக்கே ஒரு 20-30,000 வைக்கணும் நம்ம சாஃப் கட்டருக்கு. ஸோ இனிஷியலாக பண்ணும்போது சாஃப் அதெல்லாம் தேவைப்படாது நமக்கு. ஸோ நாங்கள் கட் பண்ணி தான் போட்டுட்ருக்கோம்.
1: சாஃப் கட்டர் வச்சு,
0: சாஃப் கட்டர் வச்சுருக்கோம், சாஃப் கட்டரில் வச்சுட்டு அதை விதையெல்லாம் போட்டுட்டு ஹோல்ஸ் பண்ணணும். ஏன்னா அந்த ஹோல்ஸ் போட்டால் அதுக்கான ஆக்சிஜன் உள்ளே போகும், வளர்கிறது ஈஸியாக இருக்கும்.
1: இது அந்த உருளையில்,
0: ஆமாம் உருளையில் அந்த ஹோல்ஸ் போட்டு அதில் வந்து மைக்ரோ போட்டே போட்டு ஒட்டிடுவோம். நம்ம அந்த மெடிக்கல்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த பேப்பர் மாதிரி இருக்கும்.
1: ஆமாம்.
0: அது எதுக்குன்னா தேவையில்லாமல் வேறு ஏதாவது பூச்சி போய் உள்ளே உட்காந்து அதை பிரச்சனை வருன்றதுனால அதை நாங்கள் ஒட்டிடுவோம். ஒட்டிட்டு
1: ஓட்டை எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் அதை போட்டு ஒட்டி
0: ஒட்டி வச்சிடும். ஏன்னா அதுலேயே வந்து ரொம்ப மெல்லிய ஓட்டைகள் இருக்கும். ஸோ அதனால் அதுக்கு காத்து போகிறது அந்த விஷயங்கள்லாம் கரெக்டாக இருக்கும். அதுக்கடுத்து அதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம காளான் பண்ணையில் வைப்போம். அந்த நம்ம சொன்ன இல்லைங்களா, அந்த ஷெட்டுக்குள்ளே வச்சிரும். ஷெட்டுக்குள்ளே வச்சுட்டு அதுக்கு வந்து நம்ம அந்த ஃபேன் அண்ட் பேட் சிஸ்டம் இருக்குது, அதுவும் ஆட்டோமேட்டட். ஃபேன் ஒரு 10 நிமிஷம் ஓடும், ஒரு 1/2 hour ரெஸ்ட்டு. அந்த பேடுக்கும் தண்ணி வந்து சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. இதெல்லாமே ஆட்டோமேஷன், அது பக்கம் நம்ம போகவே தேவையில்லை. ஒன்ஸ் டைமர் செட் பண்ணிவிட்டு அது வேலையை அது
1: பாட்டு ஓடிட்டு இருக்கும்,
0: அது பாட்டுக்கு ஓடிட்டுருக்கும். ஸோ இந்த வச்சது இதுலேருந்து ஒரு 20-25 நாளில் ஃபஸ்ட்டு ஈல்டு, ஃபஸ்ட்டு காளான் வரும். நம்ம அந்த பேப்பர் விட்டுருக்கோம்லிங்களா, அதை அதுவே தானாக கிழிச்சிட்டு வெளியே வந்து
1: வெளியே வந்துடும்
0: நம்ம அதுவும் கிழிக்க தேவையில்லை. ஸோ வந்ததே கரெக்டாக ஒரு மொட்டு வந்தோன்னா 3-4 நாளில் பறிக்கிற பதத்துக்கு வந்துடும். வந்து அதை பறிச்சுட்டு பிரிச்சுட்டு பேக் பண்ணி கடைக்கு அமைச்சிடுவோம். ஒரு காளான்லேருந்து கிட்டத்தட்ட 3-4 yield வரையும் வச்சுருப்போம்.
1: ஒரு காளான் அப்படின்னா
0: ஒரு உருளையிலேருந்து,
1: ஒரு உருளையிலேருந்து
0: 3-4 வாட்டி. ஃபஸ்ட் டைம் நல்லா பெருசாக வரும், ரெண்டாவது கொஞ்சம் கம்மியாகும், மூணாவது கம்மியாகும், நாலாவது இன்னும் அந்த குவான்டிட்டி வந்து கம்மியாகிடும். கிட்டத்தட்ட ஒரு கிலோலேருந்து 1.5 kg மேக்ஸிமம் எடுக்கலாம் நீங்கள். எடுத்து அதை நாங்கள் மார்க்கெட்டுக்கு
1: அந்த ஒரு உருளையிலேருந்து
0: ஒரு உருளையிலேருந்து
1: ஒரு முறை எடுக்கிற காளான் சொல்கிறீங்களா?
0: மொத்தமாக அதோட 3-4 yield சேர்த்து 1-1.5 kg.
1: அது எவ்வளோ நாள் அந்த 3-4 yieldங்கிறது?
0: கிட்டத்தட்ட உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஈல்டு வந்து ஒரு 30 நாள் வச்சுங்க, ரெண்டாவது அதுலேருந்து 10 நாள் ஒரு 60 நாள் வச்சுங்க.
1: அதிகபட்சம் 60 நாள் இருக்கும்,
0: 60 நாள் அதிகபட்சமாக.
1: அதில் 1.5 kg அதிகபட்சம்,
0: அதிகபட்சம் 1.5 kg. நீங்கள் பேக் சைஸ் பெருசாக்குனீங்கன்னா இன்னும் பெருசாக வரும். 12x24 இல்லாமல் நீங்கள் 14x28 அந்த மாதிரி சைஸ் போகிறீங்கன்னா உங்களுக்கு 2-3 kg கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது.
1: அது மாதிரி நம்ம அதிகபட்சம்
0: பண்ணலாம். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் விதையும் போடணும், அந்த
1: வைக்கோலும் வைக்கணும்.
0: பட் இனிஷியலாக ஆரம்பிக்கும் போது 14x24 தான் நாங்கள் சஜஸ்ட் பண்ணுவோம். இப்போ நாங்கள் போகிற சைஸ் வந்து 14x28 போட்டுவிட்டோம்.
1: 12
0: பெருசு
1: முதல்ல போகும்போது சின்னதாக போகிறது
0: நல்லது.
1: ஏன் அப்படி?
0: உங்களுக்கு பேக் போகிற பழக்கம் வரணும் இல்லைங்களா, பழக்கம் வரணும். உங்களுக்கு என்னன்றது உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு, தெரிஞ்ச ஆரம்பிச்சிச்சுன்னா அதுக்கப்புறம் பிரச்சனை கிடையாது. இதில் மெயின் வந்து உங்களுக்கு எங்கே நீங்கள் ப்ராப்ளம் வரும்னா வைக்கோல் வாங்குறது தான். நீங்கள் வைக்கோல் கரெக்டாக செலக்ட் பண்ணாமல் வாங்கலைன்னா மாட்டிப்போம்.
1: என்ன வைக்கோலில் வாங்குறது என்னங்க இருக்குது?
0: நீங்கள் வைக்கோல் வந்து நல்லா கனமாக இருக்கணும், நீட்டமான வைக்கோல் ஆகணும், 1010 வெள்ளை பொன்னி. ஸோ அந்த மாதிரி கன ரக மோட்டர் ரக அரிசி வரது எல்லாமே வைக்கோல்
1: பெரிய வைக்கோலாக இருக்கும்,
0: பெரிய வைக்கோலாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அரிசி வர நெல், அந்த மாதிரி நெல்லை செலக்ட் பண்ணி நீங்கள் வைக்கோல் வாங்கினீங்கன்னா ஈல்டு நல்லாயிருக்கும் நமக்கு.
1: ஆக மோட்டார் ரக நெல் அந்த வைக்கோலை வாங்கிக்கிறது நல்லது.
0: நல்லது அதை வாங்கி அதை வந்து ப்ராப்பராக நீங்கள் ஒரு கொட்டகையை போட்டு அதை ஸ்டோர் பண்ணணும். சும்மா வச்சுட்டு நம்ம தார்பாலின் போட்டு மூடினாலும் நல்லா இருக்காது.
1: வேற எப்படி முடிவீங்க, வேற எப்படி ப்ராசஸ்?
0: நீங்கள் ஒரு ஷெட்டு வச்சிடணும் சார், ஒரு ஷெட்டு. அதுக்காக வைக்கோல் ஸ்டோரேஜுக்கு ஒரு ஷெட் இருக்கணும். அப்போ தான் இப்போ மலையில் நினைஞ்ச வைக்கோலை வந்து மாடி தின்னாது.
1: ஆமாம்.
0: ஸோ அதே தான் இதுவும்.
1: அப்போ காளானுக்கு உதவவே
0: உதவாது. ஸோ அதனால் அது ப்ராப்பராக ரெடி

0: பண்ணுறது பெட்டர்.
1: நீங்கள் சொன்ன மாதிரி இது வந்து சம்மர்
0: ஆமாம்,
1: கோடை காலங்களில் அந்த வெஹிக்கிள் வாங்கிக்கிறது நல்லது.
0: ஆ, வெஹிக்கிள் வாங்கிறது நல்லது.
1: இப்போ இந்த சம்பா தாளடிலாம் ரூடிக்கு வரும், அதை
0: ஆமாம்,
1: வாங்கிக்கலாங்களா?
0: அதில் வாங்கிக்கலாம்,
1: இப்போ இந்த மாதிரி வெஹிக்கிள் வாங்கி வச்சுக்கிறீங்களே, இது வந்து வருஷம் முழுக்க நம்ம பயன்படுத்தலாமா?
0: பயன்படுத்தலாம் சார்,
1: அதில்
0: உங்களுக்கு
1: ஒன்றும்
0: அது
1: பிரச்சனை
0: ஒன்றாது.
1: வராது.
0: அதுக்கு தானே அந்த ப்ராப்பரான, நீங்கள் அந்த கொட்டகை இருந்தால் இந்த பிரச்சனையே கிடையாது உங்களுக்கு.
1: இது போல் ஒரு ஒரு உருளையிலேருந்து நமக்கு 1.5 1/2 கிலோ காளான் கிடைக்குதுங்க. இதை வந்து வைக்கோல் எடுக்கிறோம், சாஃப் கட்டரில் போட்டு நறுக்கிறோம், அதை வந்து இதில் போட்டு அவிக்கிறோம் அல்லது கெமிக்கலில் போட்டு கிருமி நீக்கம் பண்ணுறோம், உருளையில் அடைக்கிறோம், கூடவே விதையும் போடுறோம்.
0: போடுறோம்,
1: நமக்கு 1 மாதம் கழித்து காளான் வந்துடுது. எல்லாம் சொல்கிறது சரியாக தான் இருக்குது. காளான் வராமல் வேறு ஏதாச்சும் வந்துச்சுன்னா
0: அது
1: வருமா?
0: வரும். நீங்கள் வைக்கோல் செலெக்ஷன், அதுதான் நான் சொன்னேன் முதல்ல, உங்களுக்கு வைக்கோல் நல்லா இருந்ததுன்னா. இன்னொன்று வந்து, நீங்கள் வைக்கோல் வந்து ரொம்ப ஈரப்பதமாக போட்டுட்டிங்கன்னா, நீங்கள் போடுற விதையில் இருக்கிற அந்த பூஞ்சாணம் வந்து வளராது, அது அழிக்கிடும், விதையும் அழிக்கிடும்.
1: விதையும் அழுகிடும்.
0: அப்போ அந்த பே உங்களுக்கு அந்த உருளை வந்து வெள்ளை கலரில் மாறணும். ஒவ்வொரு நாளுக்கும் அந்த ஸ்டேஜ் மாறிட்டே இருக்கும். இது என்ன, ஸ்டேஜ் மாறாமல் போயிட்டு அது வந்து குப்பைக்காலம் வரும். ஸோ அப்போ நம்ம அந்த பேகை எடுத்து நம்ம வெளியே தூர வீசுறது நல்லது. இதுலேயும் உங்களுக்கு பூச்சிகள் வரும், அந்த மாதிரி பிரச்சனைகளும் வரும். அது வந்து நீங்கள் ரெகுலர் வந்து மெயின்டெனன்ஸ் இருக்கும்,
1: பார்த்துக்கிட்டே இருக்கணும்.
0: பார்த்துட்டே இருக்கணும். ஒரு 10 நாளைக்கு ஒரு வாட்டி வேப்ப எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணுறது, வேப்பெண்ணெய்
1: எங்கே?
0: பைப்பில் படாமல் கீழே தரையில் வேப்ப எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணுறது. நாங்கள் என்ன பண்ணோம், அந்த பேடு வச்சு நம்ம பண்ணுறோம் இல்லைங்களா, அதில் மிக்ஸ் பண்ணி விட்டுரும். அந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணும்போது என்னன்னா, அந்த நெடி இருந்துகிட்டே இருக்கும் உள்ளே, ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு
1: அது
0: மணி நேரம்
1: வந்து காளான் அந்த உருளை அதாவது காளான் வித்துக்களை வந்து பாதிக்காதுல்ல?
0: பாதிக்காது, பாதிக்காது. அது நமக்கு அந்த கவரில் போட்டு உள்ளே இருக்கிறதால பிரச்சனை கிடையாது.
1: காளான் வளர்க்கலாம், காசு பார்க்கலாம், எல்லாம் சரிங்க. இதில் என்ன சிரமம் வரும் அதுதான் முக்கியமானது.
0: மார்க்கெட்டிங் சார்,
1: மார்க்கெட்டிங் தான் சிரமம்.
0: மார்க்கெட்டிங் இல்லை,
1: நான் கண்டாமினேஷன் சிரமம் சொல்லுவீங்களோன்னு பார்த்தேன்.
0: மெயின் வந்து மார்க்கெட்டிங் சார், நீங்கள் இனிஷியல் ஸ்டேஜில் வந்து ரொம்ப கஷ்டப்படணும்.
1: காளானில் என்னென்ன வகையான ரெசிபிஸ் என்ன சார் தயார் பண்ணலாம்?
0: மெயின் சூப் சார், ஃபஸ்ட்டு சூப்,
1: சூப்பு தான்
0: சூப்பு. அடுத்து காளான் 65,
1: ம்,
0: கிரேவிஸ்,
1: ம்,
0: அப்புறம் இந்த சப்பாத்திக்கு சைட் டிஷ் மாதிரி நீங்கள் நான்வெஜ்ஜில் என்னெல்லாம் பண்ணுறீங்களோ இந்த செட்டிநாடு ஸ்டைல், அதில் எல்லாமே நீங்கள் காளானில் பண்ணலாம்.
1: பண்ணலாம்.
0: இதை வந்து நிறைய பேர் வந்து இந்த சூப் பவுட்ரும் பண்ணுறாங்க. இப்போ இந்த காளான வந்து
1: சூப் பவுட்ர
0: காய வச்சுட்டு அதை பவுட்ரு ஆக்கிட்டு அதுக்குள்ளே மசாலாலாம் சேர்த்து இன்ஸ்டன்ட் சூப் பவுடர் அந்த மாதிரி கொடுக்க, ஊறுகாய் செய்யலாம். அதில் காளான ஊறுகாய் செய்யலாம். நிறைய அதிகமாக போகிறது சூப், சூப் நிறைய நீங்கள் ரோட்டுக்கடலே பார்த்தீங்கன்னா இந்த காளான் சூப்னு வச்சுருப்பாங்க. சூப் தான் நிறைய செய்வாங்க,
1: காளான் மசாலா நிறைய செய்கிறாங்க.
0: ஆமாம், இப்போ நிறைய இந்த நம்ம சென்னையில் பர்கர்லாம் வச்சு செய்கிறாங்க சார்,
1: காளான் வச்சு,
0: காளான் வச்சு பர்கர்லாம் செய்கிறாங்க. அந்த மாதிரி கடைகள் நிறைய, நானே ஒரு 2-3 கடைக்கு சப்ளை பண்ணிகிட்ருக்கேன்.
1: இந்த மாதிரி காளான் வளர்க்கணும் அப்படின்னு ஒருத்தர் பிரியப்படுறார், உங்களை மாதிரி சிவில் இன்ஜினியர் வேண்டாம், ஒரு சாதாரண ஒரு ஏதோ ஒரு டிகிரி படித்த ஒரு ஒரு சுயதொழிலாக செய்யணும்னு நினைக்கிறார் அப்படின்னா, அவர் எப்படி நீங்கள் வழி நடத்துவீங்க
0: சார்? அவங்களுக்கு வந்து நம்ம கிளாஸஸ் மாதிரி வைக்கிறோம் சார்.
1: அப்படியா?
0: ட்ரைனிங் கிளாஸஸ் இருக்குது, மாதத்தில் 2வது சனிக்கிழமை இருக்கும்.
1: ஸோ அவங்க உங்கள் பண்ணையில் பண்ணுறீங்க?
0: எங்கள் பண்ணையிலையா சார், அவங்களுக்கு தியரி கிளாஸ் இருக்கும் ப்ளஸ் ப்ராக்டிக்கலும் இருக்கும். ஸோ அவங்க விருப்பப்பட்டால் என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி வந்து கற்றுக்கலாம். அது இல்லாமல் நாங்கள் கற்றுக்கிட்டோம், இன்னும் எங்களுக்கு புரியல, எங்கள் கூட சேர்ந்து ஒரு வாரம் வேலை கூட செய்யலாம். ஒரு
1: அப்படி
0: அந்த மாதிரி ஆப்ஷனும் கொடுக்குறோம் நம்ம.
1: உங்களுக்கு தொடர்பு உள்ள உங்களுடைய தொலைபேசின்னு சொல்லுங்கள்.
0: 8122196884.
1: இதில் தொடர்பு கொண்டால் நீங்கள் இந்த காளான் வளர்ப்பு சம்மந்தம்
0: வேறு எந்த ஒரு டவுட்ஸ் இருந்தாலும் தாராளமாக எனக்கு
1: பண்ணுறீங்க. இன்னும் இதில் வேறு ஏதாவது குறிப்பிட்டு சொல்லும்படியான தகவல்கள் இந்த காளான் வளர்ப்பில்
0: சார்? காளான் வளர்ப்பு பொறுத்தவரையும் இனிஷியலாக நான் வரேன் அப்படின்னும் போது ரொம்ப அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு பண்ணுறதை தவிர்க்கிறது நல்லது. இந்த தொழில் எந்த தொழில் நல்லது தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சின்னதாக 300-300 ஸ்கொயர் ஃபீட் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கணும். ஸோ அதில் என்னென்ன வருது நம்ம, ஏன்னா எனக்கு ஒரு பிரச்சனை வரும், நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு அதை விட வேறு பிரச்சனை வரும். ஸோ அதனால் ஃபஸ்ட் நீங்கள் ஸ்டேபிள் ஆகிட்டு அது அதன் பிறகு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பெட்டர்.
1: இப்பயுமே முதல்ல சின்னதாக செய்யணும்.
0: ஆமாம்,
1: அப்புறம் பெருசாக,
0: அப்புறம் பெருசாக ஆரம்பிக்கும்.
1: ஒரு சுய தொழில் வாய்ப்புக்கான ஒரு தொழில் இந்த காளான் வளர்ப்புன்னு சொல்லுவீங்களா?
0: தாராளமாக சார், 100%.
2: என்ன மருதானியக்கா, கை கொடுக்கும் காளான் சாகுபடி பத்தி திருவள்ளூர் மாவட்டம் ஆரணி ஏஎன் கௌதம் அவங்க தகவல்களை எம்புட்டு அருமையா பகிர்ந்துகிட்டாருல்ல
3: முத்தழகு. விவரங்களை கேட்ட பிறகு எனக்குள்ள புது தெம்பே பறந்துடுச்சு
2: அக்கா. அது எனக்கே உங்க முகத்தை பார்த்ததும் தெரியுதே, உங்க முகம் இப்ப பிரகாசமா இருக்கு.
3: இந்த விவரத்தை என் மகன்கிட்ட முதல்ல சொல்லணும் புள்ள.
2: கண்டிப்பாக்கா, கை கொடுக்க காளான் வளர்ப்பு இருக்கும்போது நீங்க ஏன் கவலைப்படணும்? ஆறுமுகத்துக்கிட்ட இந்த விவரத்தை எடுத்து சொல்லி பயிற்சியும் எடுத்துக்க சொல்லுங்க. அப்புறம் பாருங்க, அப்புறம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இதையும் கேளுங்கக்கா.
3: அது என்ன முத்தழகு?
2: ரோஸ்மெரி மற்றும் தைம் ஆகிய நறுமண பயிர்களோட சாகுபடி முறைகள், மதிப்பு கூட்டுதல் மற்றும் சந்தை வாய்ப்புகள் பற்றி நீலகிரி மாவட்டம் உதகமண்டலம் வேளாண் அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் பி ஜெய்ஸ்ரீதர் அவங்க தான் தகவல்களை சொல்ல போகிறாங்க.

0: அதையும் கேளுங்க.
1: ரெண்டு சின்ன பயிர்கள், மருத்துவ குணம் அதிகமாக கொண்ட ரெண்டு சின்ன பயிர்கள், அது தரக்கூடிய ஏராளமான உபயோகங்கள், இதை பற்றி தான் இந்த நறுமண பயிர்கள் இதில் நம்ம கேட்க போகிறோம். தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய அந்த ரெண்டு பயிர்கள் வந்து ரோஸ்மேரி மற்றும் தைம். தைம் அப்படிங்கிற பயிர் வந்துட்டு நமக்கு சாதாரணமாக தெரியும், தமிழில் வந்து அதை ஹோம திரவம் சொல்லுவாங்க. திரவம் இல்லைன்னா வந்துட்டு பொடி, இந்த மாதிரி அந்த பயிர்களின் மூலமாக மதிப்பு கூட்டி அதை வந்துட்டு நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தி

வெளிநாட்டில இருந்து இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ஸ், காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரீஸ், ஃபுட் அண்ட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ், இதுல எல்லாத்துலேயுமே உபயோகப்படக்கூடிய பொருட்களாகவும் இந்த ரோஸ்மேரி மற்றும் தைம் பயன்படுது. நீலகிரி மாவட்டத்தில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் அவங்க வந்துட்டு இந்த ரெண்டு பயிர்கள்லையும் ரெண்டு ரகத்தை வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரோஸ்மேரி ஊட்டி 1, தைம் ஊட்டி 1. இந்த ரெண்டு ரகத்தை பற்றியும் இந்த ரெண்டு ரகத்தில் எப்படி வந்துட்டு மதிப்பு கூட்டுறது, அதை எப்படி சந்தைப்படுத்துறது அப்படிங்கிறத தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல்ல ரோஸ்மேரி எடுத்துப்போம். ரொம்ப புஷ்ஷி டைப்புன்னு சொல்லுவாங்க. இதனோட இலைகள் வந்துட்டு ரொம்ப சின்னதாகவும் இலைகளினுடைய அம்சம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு தடித்த ஊசி மாதிரி இருக்கும். இதை வந்துட்டு கையில் எடுத்து சாதாரணமாக நல்லா தேய்ச்சி மோந்து பார்த்தோம்னா நல்ல ஒரு புத்துணர்ச்சி நமக்கு கொடுக்கும். கற்பூரம் போல் ரொம்ப கடுமையான வாசம் வீசக்கூடிய ஒரு பயிர் ரகம் இது. ஒரு முறை நட்டாலே போதும், இதுக்கு 8-10 வருஷத்துக்கு வந்துட்டு தொடர்ந்து உங்களுக்கு மகசூல் ஈட்டி கொடுத்து கொண்டே இருக்கும். அதன் மூலமாக வருமானத்தையும் உங்களுக்கு பெருக்கி கொடுத்து கொண்டே இருக்கும். அடுத்ததாக நம்ம தைமுன்னு எடுத்துக்கிட்டோன்னா, தைமும் ரோஸ்மேரி மாதிரி ஒரு சின்ன செடி தான். ஒரு அடிக்கு குறைவாகவே தான் வளரும். அது எப்போவுமே லேசான மருத்துவ வாசனை குணம் வந்துட்டு இதில் இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் வந்துட்டு தைமால் அப்படிங்கறக்கூடிய ஒரு வேதிப்பொருள் தான். இந்த பொருள் இருக்கிறதுனால தான் நம்ம வந்துட்டு பொதுவாக இந்த ஜீரண பிரச்சனைகள், காய்ச்சலோ இல்லை ஒரு இரும்பலோ இருந்ததுன்னா இதை உடனே ஒரு கஷாயம் மாதிரி செஞ்சு நம்மளுடைய முன்னோர்கள்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இன்றைக்கும் இது வந்துட்டு நிறைய இடங்களில் உபயோகப்படுத்தப்படுது. இயற்கை கிருமி நாசினியாகவும் பயன்படுத்தப்படுது. இந்த ரெண்டு செடியுமே வந்துட்டு புதினா குடும்பத்தை சேர்ந்தது. லேமியேசி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சூரிய ஒளி இதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே நேரத்தில் தண்ணீர் வந்துட்டு அதிகமாக தேங்கி நின்னா இந்த செடி வந்துட்டு அழுகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால விவசாயிகள் இதை போடணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு வந்துட்டு நல்ல ஒரு நீர் போகக்கூடிய ஒரு வடிகால் அமைச்சிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பயிரிடுறது வந்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல விளைச்சலை கொடுக்கும். அதே சமயம் 8-10 வருஷம் வரைக்கும் இந்த பயிர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வருமானம் வந்து அதிகம். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தினுடைய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் பல ஆண்டுகளாக வந்துட்டு இந்த ரெண்டு பயிர்லையும் ஆராய்ச்சி செஞ்சு இந்த ஊட்டி 1 ரகத்தை இந்த ரெண்டு பயிர்லையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கடல் மட்டத்திலிருந்து சுமார் 1000-2000 மீட்டர் உயரத்தில் வந்துட்டு இந்த பயிரை விளைய வைக்கிறது ஒரு நல்ல மகசூலை ஈட்டி தரும். அதே மாதிரி முழு சூரிய ஒளி தேவை. 15-25 டிகிரி செல்சியஸ்குள்ளார தான் இந்த பயிர்கள் வளரும். அதுக்கும் மேலே வெப்பநிலை அதிகமாச்சுன்னா இந்த பயிரினால தாக்குப்பிடிக்க முடியாது. அதே நேரத்தில் மண்ணில் வந்துட்டு நீர் எப்போவுமே வந்துட்டு வடிஞ்சே இருக்கணும். நீர் தேங்கி இருந்ததுன்னா இந்த ரெண்டு பயிர்களும் வந்துட்டு அழுகக்கூடிய அபாயம் ஏற்படும். ரோஸ்மெரியோ இல்லை தைமோ நீங்கள் வந்துட்டு பயிரிடணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா மண்ணை ஒரு தடவை பரிசோதனை செஞ்சுக்கோங்க. மண்ணை பரிசோதனை பண்ணும் பொழுது pH வந்துட்டு 5.5-7 வந்துட்டு இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். இதெல்லாம் தான் வந்துட்டு இந்த ரெண்டு பயிர்களும் வந்து தட்பவெப்ப நிலையை தாங்கி வளரக்கூடிய தன்மையை வந்துட்டு நமக்கு சூழலை வந்துட்டு ஏற்படுத்தி கொடுக்கும். பொதுவாகவே ரோஸ்மேரியும் தைமும் வந்துட்டு விதையினால சாகுபடி செய்ய முடியாது. அதனால தண்டு குச்சிகளை வச்சு தான் சாகுபடி செய்ய முடியும். அதே மாதிரி தைம் செடிகள் வந்துட்டு ரொம்ப விதை சின்னதாக இருந்தாலும் விதை மூலமாகவும் வந்துட்டு ஒரு சிலர் வளர்க்குறாங்க. ஆனால் பொதுவாக நம்மளுடைய பல்கலைக்கழகத்தில் நாங்கள் வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணுறது இந்த ரெண்டு பயிர்களுக்கும் தண்டு குச்சிகள் மூலமாக நீங்கள் வந்துட்டு வளர்க்குறது தான் சிறப்பான முறையாகவும் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். இந்த ரெண்டு பயிர்களுமே வந்துட்டு புஷ்ஷி நேச்சர், ஒரு அடிக்கு மேலே வளராது. அதே நேரத்தில் சைடில் வந்து நிறைய வரும். ஒரு பயிருக்கும் இன்னொரு பயிருக்கும் இடையில உள்ள கேப் வந்து 45x45 சென்டிமீட்டர்லேயோ இல்லை 60x45 சென்டிமீட்டர்லேயோ ஒரு பாத்திக்கும் இன்னொரு பாத்திக்கும் நடுவில் இந்த மாதிரி நம்ம இடைவெளி விட்டோன்னா இந்த பயிர்கள் வந்துட்டு நல்ல சீரான காற்றோட்டம், சீரான சூரிய ஒளி இதை எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு நல்லா வளரும். தைமோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ரோஸ்மேரி 45x45, தைம் 30x30, இவ்வளோதான் வித்தியாசம். நம்மளுடைய முக்கியமான நோக்கம் இந்த பயிர்களில் இருந்து எண்ணெய்களை நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த எண்ணெய்க்கு உண்டான குவாலிட்டியை வந்துட்டு தழை சத்து அதிகமாக இருந்ததுன்னா அது குறைச்சிரும். அதனால அளவான தழை சத்து, அளவான மணிச்சத்து, அளவான சாம்பல் சத்து இதை வந்துட்டு நீங்கள் போடுறதன் மூலமாக இந்த பயிர்களை வந்துட்டு நல்ல மகசூல் ஈட்டி தரத்துக்கு பெரிய உதவியாக இருக்கலாம். அறுவடையை பொறுத்த வரைக்கும் ரோஸ்மேரி வந்துட்டு நடவு செஞ்சதுலேருந்து 5-6 மாசத்தில் ஒரு தடவை நீங்கள் அறுவடை பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வருஷத்துக்கு 3-4 முறை வரைக்கும் அறுவடை செய்யலாம். அறுவடை செய்யறது எப்படி செய்யணும்னா, செடி வளர்ந்து அதனுடைய இளம் தளிர்கள், அதாவது சின்ன சின்ன லீஃப் இருக்கும், அந்த லீஃப் வந்துட்டு மேலே 15-20 சென்டிமீட்டர் பகுதி இடைவெளியில் இருக்கும். அந்த நுனியை மட்டும் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா போதும். கடினமான தண்டு பகுதியை எப்போவுமே கட் பண்ணக்கூடாது. அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ரோஸ்மேரியில்.
தைமம் கிட்டத்தட்ட ரோஸ்மேரி மாதிரி 4-5 மாசத்துல முதல் அறுவடைக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க வந்துட்டு தொடர்ந்து 2-3 முறை

0: அறுவடை செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். தரையிலிருந்து 5-10 சென்டிமீட்டர் உயரத்துல இருக்கக்கூடிய செடிகள்ல எண்ணெயுடைய போர்ஷன் வந்துட்டு அதிகமா இருக்கும். அதனால இந்த இலைகளை நீங்க வந்துட்டு கட் பண்ணி இதை ட்ரை பண்ணி அதுல இருந்து நம்ம ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். இல்ல பூக்க தொடங்குற நேரத்துல நீங்க அறுவடை செஞ்சு அதை வந்துட்டு நீங்க ஆயில் எடுக்கிறதுக்கு உட்படுத்தணும். காரணம் என்னன்னா, அந்த பூக்க தொடங்குற சமயத்துலதான் வந்துட்டு இந்த தைம்ல வந்து ஆயில் நிறைய சேரும். சாதாரணமாக நம்ம ஆயில் டிஸ்டிலேஷன் எப்படி பண்ணுவோம், வேப்பரைசேஷன் மூலமாக பண்ணுவோம். ஆவி மூலமாக அதை டிஸ்டில் பண்ணி அந்த ஆயில் எடுத்து தான் நம்ம கொடுப்போம். அந்த ஆயிலில் நல்ல நறுமணம் வரணும். அந்த ஆயில் மூலமாக நம்ம உடம்புக்கு வந்துட்டு ஆரோக்கியமும் நோய் எதிர்ப்பு சக்தியும் கிடைக்கணும் அப்படின்னா பூக்கிற சமயத்தில் நீங்கள் அறுவடை பண்ணுறது தான் வந்துட்டு தைமை பொறுத்த வரைக்கும் உகந்த விஷயம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா ஹார்வெஸ்ட் பண்ணுற அன்னைக்கே நீங்கள் அதை மார்க்கெட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லை உலர வச்சு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா உலர்த்தத்துக்கு வந்துட்டு நமக்கு சோலார் ட்ரையர் இருக்குது, எலக்ட்ரிக் ட்ரையர்ஸ் இருக்குது. இந்த ரெண்டுத்துலேயுமே நீங்கள் கிட்டத்தட்ட 35-40 டிகிரி செல்சியஸ் வெப்பத்தில் இதை நீங்கள் உலர வச்சிங்கன்னா அந்த பச்சைத்தன்மை போயிட்டு அது நல்லா உலர்ந்து வரும். அந்த உலர்ந்து வர இதில் வந்துட்டு நல்ல மனம் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் ரோஸ்மேரியையோ இல்லை தைமையோ ட்ரை பண்ணி செல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயமா நீங்கள் பார்க்கணும். ரோஸ்மேரியை பொறுத்த வரைக்கும் எண்ணெயை எடுத்ததுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற அந்த சக்கையை நிறைய பேர் வந்துட்டு போட்டுடுவாங்க. ஆனால் அதுக்குள்ளற ஹைட்ரோசால் அப்படிங்கிற ஒரு முக்கியமான நீர் இருக்குது. அது ரோஸ்மேரி வாட்டர்னு சொல்லி நிறைய பேர் மார்க்கெட் பண்ணவும் செய்கிறாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருள். எதுக்காக அப்படின்னா மாய்ஸ்சரைசர், நம்ம சாதாரணமாக வந்துட்டு வின்டர் க்ரீம்னு சொல்லுவோம், மாய்ஸ்சரைசர் செய்யறதுக்கும் ஹேர் ஆயில் இதெல்லாம் செய்யறதுக்கும் வந்துட்டு இந்த ஹைட்ரோசால் வந்து உண்மையிலே ரொம்ப அதிகமாக பயன்படுது. இப்போது இந்த பொருட்களை வந்துட்டு நீங்கள் விற்கிறதுக்கு முதல்ல FSSAI சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கணும். ஏன்னா நீங்கள் அதை மதிப்பு கூட்டி விற்கிறீங்கிறதுனால FSSAI உரிமம் வந்துட்டு நம்ம பெறணும். அதற்குரிய மருந்து மற்றும் அழகு சார்ந்த பொருட்கள் அதனுடைய விதிமுறைகளை வந்துட்டு நம்ம பயன்படுத்தணும். ஒருவேளை நீங்கள் காஸ்மெட்டிக்ஸுக்கு நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ரோஸ்மேரியையோ தைமையோ ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மருந்து மற்றும் அழகு சாதன பொருட்களின் விதிமுறைகளை வந்துட்டு நம்ம மெயினாக பார்க்கணும். அதே மாதிரி இதுக்கு கெமிக்கல் அதிகமாக தேவைப்படலை. காரணம் என்னென்னா இதுக்கு பெஸ்ட் டிசீஸ் கிடையாது, அதனால் கெமிக்கல் இல்லாமல் இயற்கையாகவே நம்ம பண்ணுறதுனால இது இயற்கை வேளாண்மை சான்றிதழை நம்ம வந்துட்டு வாங்கிக்கிறது உண்மையிலே ஒரு நல்ல பலத்தை நமக்கு கொடுக்கும். மேற்கொண்டு ஏற்றுமதிக்கு தேவையான வழிவகைகளையும் அது ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ இதில் முக்கியமாக ஒரே ஒரு சின்ன எச்சரிக்கை என்ன அப்படின்னா, விவசாயிகளுக்கு நம்ம ஆரம்பிக்கும் பொழுது எடுத்த உடனே பெரிய அளவில் ஆரம்பிக்க வேண்டாம். முதல்ல குறுகிய அளவில் ஆரம்பிங்க, அதுக்கப்புறமா உங்களுடைய மார்க்கெட்டை நீங்கள் விரிவடைஞ்சிட்டே போகலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ஏரியாவை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். உள்ளூர் மார்க்கெட்டை டார்கெட் பண்ணாதீங்க, நகரப்புறங்களை டார்கெட் பண்ணுங்கள். இங்கே வரக்கூடிய டூரிஸ்ட்ஸை டார்கெட் பண்ணலாம். இதை நீங்கள் பண்ணுற இது வந்துட்டு எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஒரு சுய உதவி குழுக்கள் மூலமாக நீங்கள் வந்துட்டு இலைகளை உலர வச்சு அதுலேருந்து எண்ணெய் எடுத்து அதை பொருளாக்கி நீங்கள் விற்கலாம். இல்லை உழவர் உற்பத்தியாளர்கள் நிறுவனங்கள் இருக்குது, அந்த மாதிரி நீங்கள் உழவர் உற்பத்தியாளர்கள் நிலங்கள் மூலமாக நீங்கள் வந்துட்டு கூட்டாக வாங்கி அதை வந்துட்டு விற்பனை செய்யலாம். அது உங்களுக்கு ஒரு நல்ல வகையில் வந்துட்டு மகசூலை ஏற்படுத்தி கொடுக்கும், வருமானத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். பிராண்டாகவே நீங்கள் வந்துட்டு உங்களுடைய பொருட்களை வந்துட்டு விற்கலாம். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு எல்லா வகையிலையும் வந்துட்டு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்.
1: என்ன மருதானேக்கா, ரோஸ்மெரி மற்றும் தைம் ஆகிய நறுமண பயிர்களோட சாகுபடி முறைகள், மதிப்பு கூட்டுதல் மற்றும் சந்தை வாய்ப்புகள் பற்றி நீலகிரி மாவட்டம் உதகமண்டலம் வேளாண் அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் பி ஜெயஸ்ரீதர் அவங்க சொன்ன தகவல்களை கேட்டீங்களா?
2: இந்த தகவலையும் கேட்டோம்ல, அருமையெல்லாம் இருந்துச்சு. இந்த நறுமண பயிர்களை மகசூல் பண்ணி அதுலேயும் நல்ல வருமானம் எடுக்கலாம் போல இருக்கு.
1: ஆமாக்கா, இந்த சந்தை வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்தி இதை மதிப்பு கூட்டி விற்றா நமக்கு நல்ல வருமானம், இதுக்கும் பயிற்சி தராங்கக்கா.
2: முத்தழகு, இந்த விஷயத்த உடனே ஆறுமுகத்துக்கிட்ட சொல்லணும்.
1: தொழில் வாய்ப்புகள் நிறைய கொட்டி கிடக்கும் போது நீங்க ஏன் கவலைப்படணும்?
2: ஆமா முத்தழகு, வாழறதுக்கான வழி கிடைச்சிடுச்சு, இனி நான் ஏன் வாடணும்?
1: அப்படி சொல்லுங்க.
3: நேர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
4: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
5: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
4: ஆமா சேர்ந்திருக்கேன். பிஎம்எஃப்பிஒய் பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கு.

0: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
1: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1444 தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொதுச்சேவை மையத்தையும் அணுகலாம்.
2: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
3: இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
4: எப்படிண்ணே?
3: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6,000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
1: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6,000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
0: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
2: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
5: அமைப்பில் உதவி பி சண்முக பிரியா. நிகழ்ச்சி அமைப்பு பி வாசுதேவன்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கீங்க நேர்களே. நேர்களின் கனிவான கவனத்திற்கு இன்று இரவு 10:20 சுகமான ராகங்கள். இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி சேலம் மற்றும் ஏற்காடு பகுதிகளைச் சேர்ந்த நேர்களின் விருப்ப பாடலாக ஒலிக்க உள்ளது. பண்பலை பாடம் நேரம் 8:00 நேர்கள் இணைந்திருப்பது இளம் தென்றல் நிகழ்ச்சியில். இன்றைய இளம் தென்றல் நிகழ்ச்சி என் பாட்டு எசப்பாட்டு என்ற தலைப்பில் ஒலிக்க உள்ளது. நிகழ்ச்சியோட விதிமுறைகள் என்ன அப்படின்னா, 3 ஒலிக்கீட்டுகள் உங்களுக்கு வழங்கப்படும். அதில் வந்து 3 சரியான எழுத்து நான் சொல்கிறத வச்சு நீங்கள் வந்து எசப்பாட்டு பாடினீங்க அப்படின்னா நீங்கள் வெற்றி பெற்றதை அர்த்தம். நீங்கள் வெற்றி பெற்றதை முன்னிட்டு உங்களுடைய விருப்ப பாடலை பரிசாக வந்து வழங்கப்படும். நிகழ்ச்சியில் பங்கெடுக்க புதிய நேர்கள் 0 43 42 24 40 30 மற்றும் 94 86 81 10 25 ஆகிய எண்களுக்கும், மற்ற நேர்கள் 0 43 42 24 40 31 மற்றும் 94 86 65 20 25 ஆகிய எண்களில் அழைத்து பேசலாம். நிகழ்ச்சியில் இணையும் முதல் அன்பு அழைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கம். இரவு வணக்கம் சொல்பவர் யார் இங்கிருந்து?
1: கிருஷ்ணகிரி மாவட்டம்
0: உங்களுக்கான ஒலிக்கிட்டு பாருங்க
1: சார்.

0: கேட்டிங்களா?
1: சந்தோஷம்தான் அப்படின்னு முடியுது சார்.
0: இன் அப்படின்ற எழுத்துல முடிஞ்சிருக்கு, நம்ம நான் அப்படின்ற எழுத்துல உங்களுக்கு கொடுக்குறேன். நான் அப்படின்ற எழுத்துல பாடுங்க.
1: நான் சார்.
0: ஆமா, நான்
1: எங்க பாடுறது சார் சொல்ற சார்
0: பாடுங்க.
1: நாலு பேருக்கு நன்றி, அந்த நாலு பேருக்கு நன்றி, அனாதையாக தூக்கி செல்லும் நாலு பேருக்கு நன்றி. அடுத்த சார்.
0: அவ்வளவுதானா? நாளையில என்ன பாடுவீங்களா?
1: ஆமா சார், அதுக்கு மேல தெரியல சார், அடுத்த பாக்கலாம் சார்.
0: சரி, உங்களுக்கான அடுத்த பாடல்
1: சார்.

0: வேண்டுகிறேன், இன்றும் மன்னிக்க வேண்டுகிறேன்.
1: அவ்வளவுதானா? மூணு லைன் தானே பாடியிருக்கீங்க, நாலு லைன் பாடணும்ல?
0: மன்னிக்க வேண்டுகிறேன், உந்தன் ஆசையை தூண்டுகிறேன், உன்னை சிந்திக்க வேண்டுகிறேன், மன்னிக்க வேண்டுகிறேன்.
1: ஐயா நீங்க பாடலோட சரணத்தை திரும்ப திரும்ப பாடி என்ன ஏமாத்துறீங்க. நல்லா முயற்சி பண்ணீங்க முருகன், நல்லா பாடுறீங்க, நல்லா சாதகம் எல்லாம் பண்ணிருப்பீங்க போல, நல்லா இருக்கு. உங்கள் குரலோட இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி முருகன், அடுத்த முறை நல்லா பாடிடலாம். நன்றி. நீர்சொலி மாவட்ட தலைப்பாளர் அன்பு வணக்கம்.
2: வணக்கம்.
1: யாரங்க பேசுறீங்க?
2: வாழ்க வளமுடன்,
1: துரையா உங்களுக்கு ஒழிக்கிட்டு கொடுக்கலாங்களா?
2: கொடுங்க.

0: ஐயா மா சின்ன மாலை பாடணும் நீங்க. பாருங்க
1: இவங்க பாடுறது வந்து நம்ம பாட்டு பாடுறோம் சார்.
0: பாருங்க.
1: மன்னிக்க வேண்டுகிறேன் உன் ஆசையை தூண்டுகிறேன் எங்கும் சின்ன

0: தீ ஐயா தீ அப்படின்ற எழுத்துல நீங்க பாடணும். ஆமாங்க ஐயா.
1: நன்றி ஐயா, வணக்கம்.
0: பரவாயில்ல, நல்ல முயற்சி பண்ணீங்க துரையா. நிகழ்ச்சி நம்ம தலைப்பாளர் அன்பு வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
2: சந்திரசேகர்
0: ரெடியா இருக்கீங்களா? கொடுத்துடலாமா?
2: முயற்சிக்கிறேன்.

0: மா நெடில் மா என்ற எழுத்துல நீங்க பண்ணும்.
1: அப்படியே நான் தான் திங்க போறேன், அணிலாக்க மாறினா அழகாக சாவினா உன அக்கக்க நானும் திங்க போறேன். அந்த பாட்டிய
0: அருமையா பாடுங்க சந்திரசேகர். உங்களுக்கு நான் அடுத்து உழைக்கிட்டு
1: கொடுங்கய்யா கொடுங்க.

0: கூ அப்படின்ற எழுத்துல நீங்க பாடணும்.
1: ஒரே ஒரு வரிதான் தெரியும். சரி, உடகுமலை காற்றில் இருந்து பாட்டு கேக்குதா என் பைங்கிளி, அந்த பாட்டுதான்.
0: ஏதோ நினப்பு தான், என்ன சுத்தி கிடக்குது, உன்னோட நினப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு வரும். நல்லா முயற்சி பண்ணீங்க சந்திரசேகர், இணைப்பில் இணைந்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி, தொடர்ந்து இணைந்திருக்கலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கீங்க இளம் தென்றல் நிகழ்ச்சியில்.
2: தருமபுரி மாவட்டம் முக்கல் நாயக்கன்பட்டி வடக்கத்தியன்கட்டை சின்ன திருப்பதி கோவிலில் தேர் திருவிழா 6ஆம் தேதி நடைபெறும். 25ஆம் தேதி மாலை 6 மணிக்கு சுதர்சன் பூஜை நடைபெறும். இங்கனம் ராஜேந்திர முத்து பூசாரி மற்றும் ராஜகுட்டி ஆடியோ.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
5: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
6: உங்கள் வெங்கடேசன் வெள்ளிக்கடையில் புரட்டா

0: மாதம் முழுவதும் செய்கொழி சேதாரம் இல்லாமல் காமாட்சி விளக்கு, குத்துவிளக்கு, கால்கொலுசு, அரண்யான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை புதிய பேருந்து நிலையம் எதிரில் பாப்பாரப்பட்டி.
1: 24 மணி நேரமும் ஹார்ட் அட்டாக் சிகிச்சை, ஆஞ்சியோகிராம் மற்றும் ஸ்டென்ட் சிகிச்சை அனுபவம் வாய்ந்த கார்டியாலஜிஸ்ட் மூலம் செய்யப்படும் ஒரே மருத்துவமனை விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி. தொடர்புக்கு 9500848420.
2: தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் திருமல்வாடி கிராமத்தில் வீற்றிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ லட்சுமணன், ஸ்ரீ நரசிம்மர், ஸ்ரீ கதிரப்பன் சுவாமி மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற வியாழக்கிழமை நடைபெறுகிறது.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: தர்மபுரி மாவட்டம் முக்கல் நாயக்கன்பட்டி வடக்கத்தியன்கோட்டை சின்ன திருப்பதி கோவிலில் தேர் திருவிழா 6ஆம் தேதி நடைபெறும். 25ஆம் தேதி மாலை 6 மணிக்கு சுதர்சன் பூஜை நடைபெறும். இங்கனம் ராஜேந்திர முத்து பூசாரி மற்றும் ராஜகுட்டி ஆடியோ.
5: இனிமையான இந்த இரவு நேரத்தில் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இளம் தென்றல் நிகழ்ச்சி அழிந்திருக்கிறீர்களே. இன்றைய இளம் தென்றல் நிகழ்ச்சி என் பாட்டு எசப்பாட்டு என்ற தலைப்பில் வளைத்துக் கொண்டிருக்கிறதோ. நிகழ்ச்சியில் இணையும் புதிய நேர்கள் 0 43 42 24 40 30 மற்றும் 94 86 81 10 25 ஆகிய எண்களுக்கும், மற்ற நேர்கள் 0 43 42 24 40 31 மற்றும் 94 86 65 20 25 ஆகிய எண்களில் அழைத்து பேசலாம். தலைப்பாளர் அன்பு, வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
6: தர்மபுரி மாவட்டம் கொம்பல்பட்டியிலிருந்து செல்வி பேசுறேன் ஐயா.
5: செல்வி பேசுறீங்க, செல்வி உங்களுக்கான ஒளிக்கீற்று கொடுக்கலாமா?
6: கொடுங்க ஐயா.
5: உங்களுக்கான ஒளிக்கீற்று இதோ.

0: தா அப்படின்ற எழுத்துல நீங்க பாடணும். ஆமா, நெடில் தா இல்லையே, குரில் குரில பாட்டீங்க. தா செல்வி பாடி முடிச்சிட்டீங்களா? இசையில வந்து மூழ்கிட்டீங்க. நான் சொன்னது வந்து நெடில் தா, நீங்க பாடினது குரில் தா. இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல முயற்சி, நல்லா பாட்டு பாடினீங்க செல்வி. நிகழ்ச்சி எழுந்தமைக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க. நிகழ்ச்சி நீங்க அடுத்த அழைப்பாளர், அன்பு வணக்கம். வணக்கம், யாரங்க பேசுறீங்கம்மா? புரியலமா? பச்சியம்மாள் பேசுறீங்க. பச்சியம்மாள், உங்களுக்கான ஒலிக்கேற்று கொடுக்கலாங்களா?
1: ஆ கொடுங்க சார்.
0: உங்களுக்கான ஒலிக்கேற்று பாருங்க.

0: ஆ அப்படின்ற எழுத்துல பாடணும் நீங்க.
1: ஆ
0: ஆ ஆமா. யோசிச்சுட்டு இருக்கீங்களே? வானொலி அளவு பச்சையம்மாள், வானொலி அளவை குறைக்கணும். சிரிச்சுக்கிட்டே பாடுறது நல்லா இருக்கு, ஆனால் நீங்கள் வானொலி சத்தத்தை வச்சுக்கிட்டே கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே ஒழுங்காக கேட்காது. சரி, நல்லா முயற்சி பண்ணுங்க ஆனந்தி. சாரி பச்சையம்மாள், நிகழ்ச்சி நடந்தமைக்கு நன்றி. அடுத்த முறை வந்து ரேடியோ சவுண்டை கம்மி பண்ணிட்டு நீங்கள் பாடணும். நிகழ்ச்சி நிலையம் அடுத்த அழைப்பாளர், அன்பு வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம், அன்பு வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?

0: வணக்கம், டிஎன் ராம், தேங்காய் மரத்தப்பட்டி.
1: டிஎன் ராம், தேங்காய் மரத்தப்பட்டியிலிருந்து பேசுறீங்க. ராம், உங்களுக்கான ஒலி கிட்டு கொடுக்கலாமா?
0: பார்ப்போம்.
1: வானொலி அளவு மட்டும் குறைச்சிருங்களேன்.
0: பக்கத்துல எதுவுமே இல்லைங்க.
1: இல்லையா? சரிங்க, உங்களுக்கான ஒலி கிட்டு பாருங்க.
0: மேல ஓடுது.
1: சரி.

0: ராம் மே அப்படின்ற எழுத்துல நீங்க பாடணும்.
1: மேகம் கருத்திருக்கு மலை வேற காத்திருக்கு
0: பரவாயில்லைங்க, நல்ல பாட்டு தான். நான் கூட யோசிக்கல, மேகம் கருக்குது மலை வர பாக்குது. எப்பவுமே அப்படிதாங்க, நம்ம தேர்வுக்கு தயாரா நம்ம படிச்சுட்டு போவோம், ஆனா நம்ம படிச்சுட்டு போறதே வராது, மாத்தி கொடுப்பாங்க அந்த மாதிரி நினைக்கிறேன் நீங்க. சரிங்க ராம், நல்ல முயற்சி பண்ணீங்க, நல்ல பாடல், இந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரியான ஒரு பாடல் யோசிச்சிருக்கீங்க, நன்றி. நேர்ஷினி மடுத்த அழைப்பாளர் அன்பு வணக்கம். வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேர் மட்டும் சொல்லுங்களேன், உங்க பேர் கேக்கல. லத்திகா ஸ்ரீ, ரேடியோ சவுண்ட் வச்சிருக்கீங்களா? சரி, ஆனா உங்களோட இணைப்பு விட்டு விட்டு வருது, இருந்தாலும் இணைப்பு இருக்கிற இடத்துல வாங்க, உங்களுக்கான ஒலி கேட்டு இதோ.

0: மீளவில்லை இ அப்படின்ற எழுத்துல பாடுறீங்களா? லத்திகா ஸ்ரீ இருக்கீங்களா? பாடுங்க, உங்களுக்கான எழுத்து இ.
1: ஹலோ,
0: வணக்கம், சொல்லுங்க.
1: இன்னிசை பாடி வரும் ஒரு தான வருகையில் உள்ளம் கொள்ளை போகுது, ஆனால் காற்றின் கண்கள் அறிவதில்லையே. இந்த வாழ்க்கையே ஒரு தேடல், அதை தேர்ந்து தேடும் மனது தொலைகிறதே.
0: ஆனால் லத்திகா ஸ்ரீ தானே பாடணும், வேற யாரும் பேசுறீங்களே பாடுறீங்களே. இல்லையே, முன்ன பேசின லத்திகா ஸ்ரீக்கு இதுக்கும் வித்தியாசமா இருக்கு. சரி பரவாயில்ல, கொஞ்சம் உங்களுடைய இணைப்பில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன், சவுண்ட் எல்லாம் வருது. கொஞ்சம் இணைப்பு இருக்கிற இடத்துல வாங்க. உங்களுக்கான இரண்டாவது ஒலிக்கீற்று இதோ.

0: மா அப்படின்ற இடத்துல பாடணும். நெடில் வரிகளை மாத்திட்டீங்க, நலம் பரவாயில்ல, ஆனால் வரியும் கம்மியாக பாடியிருக்கீங்க. நல முயற்சி லத்திகா ஸ்ரீ, இணைப்பில் இணைந்தமைக்கு மிக்க நன்றி. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கீங்க நேர்களே. இது இளம் தென்றல் நிகழ்ச்சி. இன்றைய இளம் தென்றல் நிகழ்ச்சி என் பாட்டு எசப்பாட்டு என்ற தலைப்பில் ஒழித்துக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம் நேர்களே.
1: பாம்பு கடி, விஷமுறிவு, தலைக்காயம், அனைத்து உயிர் காக்கும் சிகிச்சைகளுக்கும் 24 மணி நேர விபத்து மற்றும் அதிநவீன ICU பிரிவுகளுடன் கூடிய சிறந்த மருத்துவமனை ஜெயதேவ் மருத்துவமனை, மின்னாம்பள்ளி, சேலம்.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
6: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

0: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
1: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.

0: அனில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு மூட்டு நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: தர்மபுரி மாவட்டம் முக்கல் நாயக்கன்பட்டி வடக்கத்தியன்கோட்டை சின்ன திருப்பதி கோவிலில் தேர் திருவிழா 6ஆம் தேதி நடைபெறும். 25ஆம் தேதி மாலை 6 மணிக்கு சுதர்சன் பூஜை நடைபெறும். இங்கனம் ராஜேந்திர முத்து பூசாரி மற்றும் ராஜகுட்டி ஆடியோ.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இளம் தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்களே. இன்றைய இளம் தென்றல் நிகழ்ச்சி என் பாட்டு எசப்பாட்டு என்ற தலைப்பில் ஒழித்துக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியின் மனு தலைப்பாளர், அன்பு வணக்கம்.
4: ஐயா வணக்கம். ஐயா
3: வணக்கம். யாருங்க பேசுறீங்க?
4: நான் தருமபுரி மதிகோன் பாளையம் மோகன் பேசுறியா.
3: சொல்லுங்க ஐயா.
4: ஐயா நலமா இருக்கீங்களா?
3: நலமாக இருக்கிறேங்க ஐயா. உங்களுக்கு நல்லா
4: எனக்கு உண்டான அந்த இசைக்கீற்று கொடுங்கய்யா.
3: உங்களுக்கான இசைக்கீற்று பாருங்க.

0: ஐயா ஓவியம்னு முடிஞ்சிருக்கு, ஓ அப்படின்ற எழுத்துலேருந்து பாடுங்க ஐயா.
1: ஓவா.
0: ம்,
1: ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடும் போலே ஆடலா ஆடலா ஆடலா, ஒருவர் சொல்ல
0: ஐயா கொஞ்சம் உங்கள் வானொலி அளவு கம்மி பண்ணுறீங்களா? ரொம்ப எக்கோ வருதுங்களே.
1: இருங்கய்யா,
0: உங்கள் வானொலி இருந்தால் கம்மி பண்ணுங்கள், நிறைய எக்கோ வருது. முடிஞ்சவரை அடுத்த முறை தொடர்பு கொள்ளும் போது வானொலியை வந்து இது பண்ணுங்கள். அந்த பாடல் ஓகேங்க? ஓகே ஓகே, நீங்கள் அதை 4 லைனுக்கு மேலே பாடிட்டீங்க. அடுத்த முறை வந்து நம்ம நிகழ்ச்சிக்கு தொடர்பு கொள்ளும் போது வானொலி அளவு கம்மி பண்ணிட்டு பேசுங்க. உங்களுக்கு நான் அடுத்து ஒழிக்கிட்டு.
2: எங்கிருந்தாய் நான் மண்ணில் பிறந்திடும் போது, எங்கிருந்தாய் நான் கொஞ்சம் வளர்ந்திடும் போது.
0: ஐயா தூ அப்படின்னு எழுத்துறத பண்ணும் நீங்க.
1: துள்ளி துள்ளி போகும் பெண்ணே சொல்லி கொண்டு போனால் என்ன, துள்ளி துள்ளி போகும் பெண்ணே சொல்லி கொண்டு போனால் என்ன, கண்ணே உந்தன் பேர் என்ன, வெள்ளி கொலுசு போகும் திசையில் பாவி நெஞ்சி போனதென்ன.
0: உங்களுக்கான இறுதி ஒளிக்கேற்று, இதுல வெற்றி பெற்றினா உங்களுக்கு பரிசு பாடல் வழங்கப்படும். என்ன பாடல் எதிர்பார்க்கறீங்க? பரிசு பாடலா?
1: புது புது பாடலையா? இசை கடவுள் இசை அமைத்து ஒரு மிக பிரபலமான ஒரு பாடல் ஆயிட்டு
0: இருக்குது,
1: தோரத்தி படம்.
0: இல்லைங்கய்யா, அந்த பாடல் ஒழிக்கிறதுல வேற ஏதாவது கொஞ்சம் மிட்ரேஞ்சா கேளுங்க.
1: கிளி பேச்சே கேட்கவா படம்.
0: அது ஒன்னு வந்தா ரொம்ப புதுசா வரீங்க, எல்லாம் ரொம்ப தூரம் போயிடுறீங்களே. அதுக்கு நடுவில் வாங்க, இந்த 2000 2010 அந்த ரேஞ்சுக்கு வாங்க.
1: அப்படிங்களா?
0: ம்,
1: இசை புயல் ஏ ரகுமான் இசை அமைத்து.
0: ம்,
1: உன்னிகிருஷ்ணன் மற்றும் உதித் நாராயண் சேர்ந்து இணைந்து பாடிய ரட்சகன் படத்திலிருந்து சோனியா சோனியா அந்த பாடல் கொடுங்க.
0: சோனியா சோனியா பாடல், சரி. அதுக்கு வந்து நீங்கள் இந்த பாட்டுக்கு கரெக்டாக எசப்பட்ட பாட்டு ஜெயிக்கிறீங்களான்னு பார்க்கலாம். உங்களுக்கான
1: உங்கள் கையில் தயா இருக்கு.
0: என் கையில் நீங்கள் பாடுறதெல்லாம் இருக்கு. உங்களுக்கான இறுதி ஒலிக்கிட்டு கேளுங்க.

0: சி அப்படின்ற எழுத்துல பாடணும். சி
1: சி சின்ன பொண்ணுதான், சின்ன பொண்ணுதான் வெக்கப்படுது அம்மா அம்மாடி, அவ கண்ணுக்குள்ளதான் மின்னல் அடிக்குது சும்மா சும்மாடி, சின்ன பொண்ணுதான் வெக்கப்படுது அம்மா அம்மாடி, அவ கண்ணுக்குள்ளதான் மின்னல் அடிக்குது சும்மா சும்மாடி, சாமத்து காத்து அடிச்சது சாமுந்தி பூ வெடிச்சது இளவட்டம் கொடி கட்டும் இது நல்ல நேரம்.
0: சரிங்க, நீங்கள் பரிசு பாடல் பெற போகிறீங்க, வெற்றி பெற்றிருக்கீங்க. நிகழ்ச்சி நினைந்தமைக்கு நன்றிங்க.
1: தொடர்ந்து நிகழ்ச்சி
0: நன்றி. நீங்கள் கேட்ட வச்சகம் திரைப்படத்திலிருந்து உங்களுடைய பரிசு பாடல் ஒலிக்கொள்ளுது. பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க.

0: ஏறப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும்
1: ஆரோக்கியம் அனைவருக்கும்.
0: இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகிலுள்ள ஏறப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை, ஏறப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும்
1: ஆரோக்கியம் அனைவருக்கும்
0: வழங்குகிறார் டாக்டர் கவிதா ஸ்ரீனிவாசன் அவர்கள்.
2: தர்மபுரி பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய தகவல்ல நம்ம பகிர்ந்துக்க போறது என்னன்னா,
3: கருவுறும் பெண்கள் வந்து சில முறை சில தடவை பார்த்தீங்கன்னா திருப்பி திருப்பி திருப்பி அபார்ஷன்ஸ் ஆகும். அதாவது முதல் 3 மாதங்களுக்குள்ளார கருவுக்கு துடிப்பு வந்திருக்கணும். துடிப்பு வந்தா அந்த துடிப்பு வந்து மெயின்டைன் ஆயிருக்கணும். அது வந்து 12 வாரங்களுக்குள்ளார அந்த துடிப்பு வந்து மறைந்து போகுது அப்படின்னாவே அது ஜெனட்டிக் குறைபாடுக்கான காரணமா தான் மிக அதிகமா சொல்லப்படுது. அதை நம்ம சரி பண்ண முடியுமா? அது மாத்திரை மருந்துகள் மூலமா நம்ம அந்த ஜெனட்டிக் குறைபாடுனால வர அபார்ஷன், அதாவது அது மிஸ்ட் அபார்ஷன், ஆன் எம்பிரியானிக் ஜெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி இதை வந்து நம்ம சரி பண்ண முடியுமா அப்படிங்கிறது வந்து மாத்திரை மருந்துகள் மூலமா நம்மளால சரி பண்ண முடியாது. காரணம் என்னன்னா, நம்மளோட அணு உருவாகுது இல்லைங்களா, அந்த அணுவிலேயே குறைபாடு, அந்த அணுவிலேயே குறைபாடு இருக்கும் பொழுது நம்ம அதை மாத்திரை மருந்துகள்னால சரி பண்ண முடியாது. இது வந்து இப்ப காமனா இருக்கானா? ஆமா, நிறைய பேர்த்துக்கு இது அதிகமா வருது. பட் 1 or 2 times அப்படி இருந்துட்டு அடுத்தது நார்மலா கூட குழந்தைகள் பெற்றுக்கிறாங்க. இல்ல திருப்பி திருப்பி திருப்பி அது வந்துகிட்டே இருக்குன்னா கண்டிப்பா அந்த கணவன் மனைவி ரெண்டு பேருமே ஜெனட்டிக் ஸ்கிரீனிங் அண்ட் ஜெனட்டிக் கவுன்சிலிங் எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு குறைபாடு யாருக்கிட்ட இருக்குன்னு பார்த்துட்டு அந்த குறைபாடை நிவர்த்தி செய்து அதுக்கப்புறம் தான் கன்சீவ் ஆகணும். இதை வந்து மக்கள் கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டு 3 அபார்ஷன் ஆனா அது மருத்துவர் கொடுக்கக்கூடிய மாத்திரையினால வந்ததோ கிடையாது, இல்ல மருத்துவர் கொடுக்காத ட்ரீட்மெண்ட்னாலயோ அல்லது கொடுத்த ட்ரீட்மெண்ட்னாலயோ வந்த ப்ராப்ளம் கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்கணும். ஏன்னா சில பேர் வந்து அந்த டாக்டர் இந்த மாத்திரை கொடுத்தாங்க, இதுக்கு அப்புறம் தான் பிளீடிங் ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட வராங்க. அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கருக்கழிப்புக்கான மாத்திரை போட்டிருந்தால் ஒழிய வேற எந்த மாத்திரையினாலையும் நம்மளுக்கு அபார்ஷன் வராது. நன்றி
0: நேயர்கள். இதுவரை அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகிலுள்ள ஏறப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கிய
1: ஆரோக்கியம் அனைவருக்கும்
0: கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் கவிதா ஸ்ரீனிவாசன் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியோர் அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகிலுள்ள ஏறப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
6: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
7: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
8: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
9: முதுகு வலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
10: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:25 நலம் தானே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
11: கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தர்மபுரி கடை வீதி மற்றும் பாரதிபுரம்.
12: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அணிந்திருக்கீங்க நேர்களே. இது இளம் தென்றல் நிகழ்ச்சி. இன்றைய இளம் தென்றல் நிகழ்ச்சி என் பாட்டு எசப்பாட்டு என்ற தலைப்பில் ஒழித்துக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சி அணியமோட தலைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கம்.
13: ஹலோ,
12: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
13: வணக்கம், நான் தர்மபுரி மாவட்டம் ஏரெஜெல்லி கொல்லக்கோட்டையிலிருந்து பிரியா பேசுறேன் சார்.
12: பிரியாவா? பிரியா, உங்களுக்கான ஒலிக்கிட்டு கொடுத்துடலாமா?
13: ஓகேங்க சார்.
12: உங்களுக்கான ஒலிக்கிட்டு இதோ.

0: சி அப்படின்ற எழுத்துல நீங்க பாடணும் பிரியா.
1: சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை, முட்டு முட்டு ஆசை, முட்டமிட ஆசை, சின்ன சின்ன ஆசை. சார் அவ்வளவுதான் சார் தெரியும்.
0: பார்த்தீங்களா, சரணத்தை ரெண்டு டைம் பண்ணி முடிச்சிட்டீங்களே. என்ன இந்த பூமி சுற்றி வர ஆசை அப்படின்லாம் வரணும். வாய்ப்பு ஒன்று தான் மிஸ் பண்ணிட்டீங்க பிரியா. நல்ல முயற்சி, அடுத்த முறை நல்ல முயற்சி பண்ணுங்க. நன்றி. இணைப்பில் இணைந்த மிக்க நீங்கள் சினிமாட தலைப்பாளர் அன்பு வணக்கம்.
2: ஐயா வணக்கம்.
0: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
2: நான் காரிமங்கலம் மற்றும் கெங்குச்சேட்டுப்படி பீமராஜன்.
0: பீமராஜன் ஐயா, உங்களுக்கான பாடல் கொடுத்துடலாங்களா?
2: கொடுங்க ஐயா, முயற்சி பண்ணி பாக்குறேன்.
0: உங்களுக்கான பாடல் இதோ.

0: ஐயா லே அப்படின்ற எழுத்துல பாடணுங்க ஐயா.
1: லேவா லாவா?
0: லே லே லேல இரண்டு பாடல் இருக்கு.
1: லேவலியா? லேவலியான்னு தெரியாதுங்கய்யா. நன்றி.
0: சரி சரி பரவாயில்லைங்க, நல்லா முயற்சி பண்ணீங்க. லேல வந்து ரொம்ப எல்லாருக்கும் பரிச்சயமானது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வித்யாசாகர் இசையில் வந்து ஆதி அப்படின்ற ஒரு படத்தில் ஒரு பாடல் இருக்கும், லேலக்கு லேலக்கு லேலா அப்படின்னு ஒரு பாடல். அந்த பாடலை வந்து நீங்கள் அடுத்த முறை ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்போ வெற்றி பெற வாய்ப்பு கிடைக்கும். நீல்ஷனி மடத்த அழைப்பாளரை சந்திப்போம். அன்பு வணக்கம். நன்றி. நீல்ஷனி மடத்த அழைப்பாளர் அன்பு வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள்.
2: தர்மபுரி மாவட்டம் எல்லப்பட்டியில் முருகம்மாள் பேசுகிறேன்.
0: முருகம்மாள் பேசுகிறீங்க. முருகம்மாள் உங்களுக்கான ஒலிக்கீற்று கொடுத்துடலாங்களா?
2: கொடுங்க.
0: உங்களுக்கான ஒலிக்கீற்று இதோ.

0: ஆ அப்படின்ற எழுத்தில் பாடணும் முருகம்மாள். நீங்கள்
1: சொல்லுங்க சார்.
0: ஆ நெடில் ஆல பாடணும்.
1: ஆவா அம்மா அழைக்காத வீட்டிலேயே.
0: அது வந்து சின்ன ஆ, நான் சொன்னது பெரிய ஆ. ஆ ஆன்னு சொல்கிறோம்ல, அந்த ஆ அப்படின்ற எழுத்தில் பாடணும்.
1: அடியா தாடி நீல மனசொன்னு
0: சிரிக்கிறீங்களே, உங்களுக்கு சிரிப்பு வந்துருச்சா? ஒன்றும் இல்லை, நீங்கள் சும்மா இருக்கும்போது பாடல் பாடி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அப்போ தான் இந்த நிகழ்ச்சியை ஜெயிக்க முடியும். இதை வந்து ஸ்பாட் நீங்கள் பாடணும். உங்கள் பாட்டு கேட்டு நீங்களே சிரிக்கிறீங்க, நல்லா தான் பாடுறீங்க. நன்றி முருகம்மாள், நிகழ்ச்சி அணிந்தமைக்கு நன்றி. நிகழ்ச்சி அணியும் அடுத்த அழைப்பாளர், அன்பு வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், யாருங்க பேசுகிறீங்க?
2: செங்கோட்டையிலிருந்து சாமிநாதன் பேசுகிறேன்.
0: செங்கோட்டையிலேருந்து சாமிநாதன் பேசுகிறீங்க. சாமிநாதன் உங்களுக்கு நான் ஒலி கேட்டு கொடுத்துலாங்களா?
2: ஆ சார்,
0: உங்களுக்கு நான் ஒலி கேட்டு இதோ.

0: ஐயா ஏ அப்படின்ற இடத்துல பாடணும். ஏ ம் அவ்வளோதான் தெரியுமா, பரவாயில்ல, தெரிஞ்ச வரைக்கும் பாடியிருக்கீங்க, நன்றி. ஆனால் நாலு லைனுக்கு மேலே பாடணும், இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல முயற்சி பண்ணீங்க சுவாமிநாதன். நிகழ்ச்சி நிமிடம் அடுத்த அழைப்பாளர், அன்பு வணக்கம்.
1: இளம் தென்றல் அலங்கரித்து தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் அன்பு சோதரருக்கு பணிவான முன்னிறவோடு கூறுவது திருப்பூர் மாநகர் மனதை பாரபலத்தை தெரிஞ்சுதான் பேசுகிறேன்.
0: அருமையாக வந்து பேசுனீங்க, உங்கள் இணைப்பு கொஞ்சம் விட்டு விட்டு வருதே, கொஞ்சம் இணைப்பு சரியான இடத்துல வந்துருங்களேன்.
1: திருப்பூர் சரியாக இருக்க முடியா?
0: ஆ இருக்குது, உங்கள் பேர் மட்டும் ஒரு டைம் சொல்லுங்களேன்.
1: திருப்பூர் மாநகர் மனதை பாரபலத்தில் சரியான பேசுகிறேன்.
0: அந்த உங்கள் பேர் வரும்போது மட்டும் அப்படியே சைலண்ட் ஆயிடுதே, உங்கள் பேர் மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம்.
1: சேரங்கசாமி குன்னையா? சேரங்கசாமி,
0: சேரங்கசாமி. சரிங்க
1: குன்னையா,
0: சரிங்கய்யா. உங்களுக்கான ஒளிக்கிட்டு
1: ஒளிக்கிட்டு

0: ஏதூ அப்படின்ற இடத்துல நீங்க பாடணும்.
1: எனக்கு நினைவற்று பெண்ணே.
0: ஐயா இந்த பாட்டு ஆல்ரெடி ஒருத்தர் பாடிட்டாரு. சின்ன தூ பண்ணும் நிறைய பாட்டு இருக்கு.
1: மிகுதியான பாடல் இருக்குன்னு
0: டக்கு உங்களுக்கு ஞாபகத்துக்கு வர மாட்டேதுன்றீங்களா? பரவாயில்ல, பதட்டமா இருக்கீங்க, பதட்டப்படாம ரிலாக்ஸா பேசுங்க.
1: பதற்றம்,
0: பதற்றம், ஆமா ஆமா, பேச்சு வழக்குல பதட்டம். பரவாயில்ல, நன்றி. ஆமா, நன்றி, நன்றிங்க. நல்ல முயற்சி, நல்ல முயற்சி செஞ்சீங்க. நிகழ்ச்சி ஒன்றியம் அடுத்த அழைப்பாளரை சந்திப்போம். அன்பு வணக்கம். வணக்கம், யாருங்கன்னு பேசுறீங்க? உங்களுக்கான ஒலிக்கிட்டு கொடுத்துலாங்களா? உங்களுக்கான ஒலிக்கிட்டு இது.

0: சந்தனமே.
1: ஐயா மே அப்படின்ற இடத்துல பாடணும் நீங்க. ஆமா மே. ஐயா உங்க வானொலி அளவை கம்மி பண்ணுங்க. அதெல்லாம் இந்த பாடல் ஏற்கனவே ஒருத்தர் பாடிட்டார், அதனால நீங்க வேற இடத்துல தான் பண்ணும். ஆனா நீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா பண்ணனால நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணல. மேலே வேற ஏதாவது பாட்டு பாடுங்க. மெல்லன்றது சின்ன மே, நான் சொல்றது பெரிய மே. மே மாதம்னு ஒருத்தர் பாத்தீங்களா, அந்த மேல பாடணும். நல்ல முயற்சி பண்ணீங்க முருகேசன். நினைப்பில் எழுந்தமைக்கு நன்றி. தொடர்ந்து ஒரு பாடலை தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் நினைவோம் நேர்களை. இது தினமும் பரிபரம்பலை 102.5, ஏற்கடப்பரம்பலை 103.5 இளம் தென்றல் நிகழ்ச்சி.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
2: மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரே பாலக்கோடு.
3: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
4: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இளம் தென்றல் நிகழ்ச்சி நினைந்திருக்கிறீர்களே. இன்றைய இளம் தென்றல் நிகழ்ச்சி என் பாட்டு எசப்பாட்டு என்ற தலைப்பில் ஒழித்துக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சி மறு தலைப்பாளர் அன்பு, வணக்கம்.
6: உங்களுக்கான
5: ஒளிக்கேற்று இதோ

0: வானொலி சத்தத்தை மட்டும்
1: குறைச்சிருங்களேன்.
0: பாடுங்க. சரி சரி, நல்ல பாட்டு பாடுங்க. இரவு நேரத்தில் ஒரு நல்ல ஒரு இனிமையான பாடலை வந்து நினைவூட்டிருந்ததுக்கு நன்றி. நிகழ்ச்சி அடுத்த அழைப்பாளர், அன்பு வணக்கம். வணக்கம், யாருங்க பேசுறீங்கய்யா?
2: எட்டு மணிலிருந்து டீ கொடுக்க முடியாம அப்படியே உங்களை லைன் பிடிச்சே இருக்கிறேன்.
0: பேர் சொல்லுங்கய்யா. அதான் உங்க பேர் சொல்லுங்க.
2: ரவி மூலத்தர். ரவி சார்,
0: ரவி பேசுறீங்க. இவ்வளவு நேரத்துக்கு டீ சாப்பிட்டீங்கன்னா அப்புறம் எப்படி சாப்பிடுவீங்க இரவு உணவு?
2: இரவு இப்ப நான் எப்ப காலை 9 மணிக்கு வேலைக்கு போனேன், நைட்டு 8 மணிக்கு வருவேன். வந்தா சரி, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால நாம எப்படி இருந்தாலும் ஒரு பேசி ஆகணுமா, ஒரு ஆர்வத்தை சார் எனக்கு வந்து தர்மபுரி எப்பமில்ல பேசி ஆகணும், 4 பேர் கேட்கணும், நம்மளை பாராட்டணும்னு ஒரு ஆசை.
0: சரிங்க, உங்களுக்கான ஒலிக்கிட்டு வருது கேளுங்க, நான் சொல்ற எழுத்துல பாடுவீங்க உங்களுக்கான ஒலிக்கிட்டு.

0: தூ அப்படின்ற எழுத்துலேருந்து பாடணும் ராஜேஸ்வரி. நீங்கள்
1: என்ன எழுத்துங்க?
0: தூ.
1: தூங்குறா?
0: ஆ, தூ.
1: நெடிலா குரிலுங்களா?
0: குரில்.
1: குரில்ல எனக்கு பாட்டு தெரியாதுங்க. நன்றி.
0: நிறைய பாட்டு இருக்குங்க, துள்ளுவத இளமையின் பாடலாம்.
1: பழைய பாட்டுங்க இருக்குது, அதெல்லாம் எனக்கு தெரியலீங்க.
0: சரி, பரவாயில்ல.
1: குரில் வேணா தெரியும், குரில்ல தெரியாது.
0: சரிங்க ராஜேஸ்வரி, நல்லா முயற்சி பண்ணுங்க. நன்றி நிகழ்ச்சியில் நீங்கள். அடுத்த அழைப்பாளை சந்திப்போம். அன்பு வணக்கம். பரவாயில்ல, வந்த வேகத்தில் போயிட்டார் இன்னொரு காலர். வணக்கம்
2: ஐயா. இரவு வணக்கம் ஐயா.
0: இரவு வணக்கம். சொல்பவர் யார், எங்கிருந்து?
2: ஐயா, இங்க நான் மதியன்பாளையம் ராமகாயர் இருந்து 1வது வந்து எழுத்துன்னு பேசுறேன் ஐயா.
0: சரிங்க, உங்களுக்கான ஒளிக்கிட்டு கொடுக்கலாமா?
2: கொடுங்க, முயற்சி பண்ணி பார்க்கலாம்.
0: சரிங்க, உங்களுக்கான ஒளிக்கிட்டு இதோ.

0: யா அப்படின்ற எழுத்து வந்து பண்ணுங்க. யா
1: ஏது என்ன என்ன என்ன பார்த்தா சொல்லுங்க.
0: யா
1: யாங்களா?
0: ம்
1: சாரி. யா யார் இது யார் இது? ஓ நான் ரெண்டு லைன் பழைய பாட்டு லைன் இருந்தே ஜம்மன் பாலா சார்.
0: சரி பரவாயில்ல,
1: நல்லா கொடுங்களேன். நல்லதா ஒண்ணு, ரொம்ப நேரம் ஆகிப்போச்சு, 9 மணி ஆகிப்போச்சு.
0: ஒருவருக்கு ஒரு வார்த்தை தான் கொடுக்க முடியும்.
1: அதான் அது ஏங்கிறது வந்து என்னை சொல்லி குற்றமெல்லாம் அந்த பாட்டு கூட பாடல.
0: அது என்னை, அது என்னை சொல்லி தான் வரும். யா வராதே
1: யார் இந்த நிலவன். சரி ஒரே ஒரு சான்ஸ்.
0: பரவாயில்லைங்கய்யா, நல்ல முயற்சி. ஒருவருக்கு ஒரு வாய்ப்பு தான், எல்லாருக்குமே மாறி மாறி கொடுக்க முடியாதுல்ல. நல்லா ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி லைன் பிடிச்சேன்னு சொல்கிறீங்க, அதுக்கு வந்து நன்றிகள். அடுத்த முறை வந்து நல்ல முயற்சி பண்ணிட்டு பாட முயற்சி பண்ணுங்கள். நிகழ்ச்சியில் நியமனத்த அழைப்பாளர், வணக்கம்.
2: இரவு வணக்கம்.
0: இரவு வணக்கம்.
2: கிடைக்க
0: மாட்டேங்குதா? சரி சொல்லுங்க, உங்கள் பேர் சொல்லுங்க. சௌபர்ணிகா. உங்களுக்கான ஒளிக்கற்று கொடுத்துடலாமா சார்? சௌபர்ணிகா
2: கொடுத்துடலாம்.
0: உங்களுக்கான ஒளிக்கற்று
2: எளிமையாக
0: எளிமையாகவே கொடுத்துடலாம்.
3: செந்து

0: ரா, நெடில் ரால நீங்க பாட்டு பாடணும். நிறைய பாட்டு இருக்குங்க, ரால பாட்டு இல்லைன்னு நீங்க மட்டும்தான் சொல்றீங்க. முயற்சி பண்ணுங்க, டக்குன்னு பாட்டு கேட்டா வரமாட்டேங்க அப்படின்றீங்களா? ராஜா கை வச்ச ராங்கா போனதெல்லாம் பாடிருக்கலாம், ராக்கு முத்து ராக்குன்னு பாடிருக்கலாம். பரவாயில்ல, கொஞ்சம் பதட்டம் உங்களுக்கு. சரி சரி, பரவாயில்லைங்க, நல்லா முயற்சி பண்ணீங்க. சோபர்ணிக்கா நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்க. நிகழ்ச்சியின் அடுத்த அழைப்பாளர் அன்பு, வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
1: கிருஷ்ணகிரி மாவட்டம் கோட்டையூர்ல இருந்து எம் ஆறுமுகம்.
0: கோட்டையூர்ல இருந்து ஆறுமுகம். ஆறுமுகம் உங்களுக்கான ஒலிக்கீற்று கேட்கலாங்களா?
1: கொடுங்க, பழைய பாடல் கொடுங்க.
0: பழைய பாடலையே கொடுத்துடலாங்கய்யா. இது உங்களுக்கான பாடல்.

0: ஐயா தூ அப்படின்ற இடத்துல பாருங்க ஐயா. இல்லை சின்ன தூ, குறில் தூ. நெடில் போயிட்டீங்களே? ஆமா சின்ன தூ தான்
1: சொன்னேன்
0: ஐயா. இந்த பாட்டு பாட்டாங்களே.
1: நன்றிங்க சார்.
0: நல்லா முயற்சி பண்ணீங்க, வாழ்த்துக்கள் நிகழ்ச்சி நிலைமைக்கு.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இளம் தென்றல் நிகழ்ச்சி அணிந்திருக்கிறீர்களே. இன்றைய இளம் தென்றல் நிகழ்ச்சி என் பாட்டு எசப்பாட்டு என்ற தலைப்பில் வளம் வந்தது. இன்றைய நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நேயர்கள் ரொம்ப ஆர்வமாக வந்து கலந்துக்கிட்டீங்க. குறிப்பாக முருகன், துரை, சந்திரசேகர், செல்வி, பச்சையம்மாள், ராம், லத்திகா ஸ்ரீ, மோகன், பிரியா, பீமராஜன், முருகம்மாள், சுவாமிநாதன், ரங்கசாமி, முருகேசன், ராஜேஸ்வரி, லக்ஷ்மணன், ரவி, சௌபர்ணிகா, ஆறுமுகம் அப்படின்னு நிறைய நேர்கள் வந்து பங்கெடுத்துக்கிட்டீங்க. இதில் வந்து மோகன் வந்து பரிசாக வந்து பாடலும் வந்து வாங்கிட்டார். நிறைய நேர்கள் தொடர்ந்து முயற்சி இருப்பீங்க, ஒரு சிலருக்கு தான் வாய்ப்புகள் கிடைச்சிருக்கும், நிறைய பேர் வந்து தொடர்ந்து முயற்சி சோர்ந்து போயிருப்பீங்க. உங்களுக்கெல்லாம் உற்சாகமான இசையை நாங்கள் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம், அதனால் வந்து சோர்ந்து போகாமல் தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்கள், நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கலாம். தினந்தோறும் நீங்கள் நிகழ்ச்சியை கேட்குறது மட்டும் இல்லாமல் அதில் பங்கெடுத்து உங்கள் மனம் விரும்பிய பாடல்களை பரிசாக வாங்கி கொள்ளலாம். நேயர்களின் கவனத்திற்கு இன்று இரவு 10:20 சுகமான ராகங்கள். இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி சேலம் மற்றும் ஏற்காடு பகுதிகளைச் சேர்ந்த நேயர்களின் விருப்ப பாடலாக ஒலிக்க உள்ளது. தொடர்ந்து தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருங்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: Good evening, this is Akashvani and I am Abhishek Mukhopadhyay with the news at 9. The headlines. President Draupadi Murmu presents 72nd National Film Awards for year 2024 at Ekta Nagar in Gujarat, honors veteran Kannada actor Anant Nag with Dada Saheb Phalke Award, Yami Gautam, Kartik Aryan and Mammootty received Best Actor Awards. India condemns Pakistani airstrikes on Afghanistan's Kunar and Paktika provinces, slams Islamabad for threatening regional peace and security. Home Minister Amit Shah calls for strong and decisive action against narcotics, says government will uproot drug trade from India by 2029. Center inks deals with 21 states and union territories for next phase of Uran scheme, aims to develop 100 new airports and 200 helipads across the country. Red alert issued for extremely heavy rainfall over Chhattisgarh, Odisha, coastal Andhra Pradesh and Telangana for the next 2 days. At Asian Games, Indian women's cricket team delivers country's first gold in Japan, taking the medals tally to 7. Men's badminton team and Wushu star Roshibina Devi assure country of more medals. President Draupadi Murmu today conferred the 72nd National Film Awards for the year 2024 on top talents of Indian cinema at a ceremony at Ekta Nagar in Gujarat today. Addressing the film fraternity, President Murmu said, "Cinema reflects India's rich cultural diversity and acts as a bridge bringing together different languages, regional perspectives and shared national aspirations."
2: यहाँ अनेक भाषाओं एवं विभिन्न क्षेत्रों में बनी फिल्मों से जुड़े लोग उपस्थित थे. सभी भाषाओं और क्षेत्रों की फिल्मों में हमारे भारत की छवि दिखाई देती. भारतीय फिल्मों में हम भारत के लोगों के सपने, परंपरा, संघर्ष और भविष्य की संभावनाएं भी है. उत्कृष्ट फिल्मों को सम्मानित करने का ये समारोह स्टैचू ऑफ यूनिटी के प्रांगण में वॉल ऑफ यूनिटी के समीप आयोजित हो रहा है. ऐसा लगता है कि भारत की सांस्कृतिक एकता के इस महोत्सव को स्वाधीन भारत की एकता के शिल्पकार लौह पुरुष सरदार वल्लभ भाई पटेल स्वयं आशीर्वाद दे रहे हैं.
1: Speaking at the event, Information and Broadcasting Minister Ashwini Vaishnav announced that the National Film Awards will be taken to major tourist destinations across the country. He invited states and union territories to identify key destinations to host future editions of the awards.
3: Let us take the National Film Awards to very important tourist destinations of our country. Aaj hum Ekta Nagar, jahan Sardar Sahab ki world's tallest statue hai, us jagah aaj hum ikatte hue hain. Ab agli baar we'll go to one more important destination. I am giving a call to all the states and union territories. Select one of the most important tourist destinations in your state. Tell us what improvements you'll make in it. Your destination will be selected and we'll have the

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கீங்க நேர்களே. நேரம் 9:30.
1: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குருஜி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குருஜி மருத்துவமனை, சேலம்.
2: கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நேர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம் இடைவிடாத இசைமலை.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: தர்மபுரி மாவட்டம், பெண்ணாகரம் வட்டம்.

0: நேரம் இரவு 10:20. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கீங்க நேர்களே.
1: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நேரம் இரவு 10:21 இணைந்திருக்கீங்க தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சிகள். இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி சேலம் மற்றும் ஏற்காடு பகுதிகளைச் சேர்ந்த நேர்களின் விருப்ப பாடலாக வளம் உள்ளது. நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடலும் ஒழிக்க நீங்கள் விரும்பினால் புதிய நேர்கள் 0-43-42-24-40-30 மற்றும் 94-86-81-10-25 ஆகிய எண்களுக்கும், மற்ற நேர்கள் 0-43-42-24-40-31 மற்றும் 94-86-65-20-25 ஆகிய எண்களில் அழைத்து பேசலாம். நிகழ்ச்சி நிலையம் அடுத்த அழைப்பாளரை சந்திப்போம். அன்பு வணக்கம்.
3: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம். யாருங்க பேசுறீங்க ஐயா?
3: நான் மாணிக்கம் பேசுறேங்க. நலமா இருக்கிறீங்களா?
0: நலமாக இருக்கிறோங்க ஐயா. நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நலமா இருக்கிறேங்க ஐயா.
0: சொல்லுங்க, உங்களுக்கு எந்த திரைப்படத்துல பாடல் கொடுக்கலாம்
3: ஐயா? படம் வந்து கற்பகம். அந்த படத்துல அத்தை மாடி மெத்தை அப்படிங்கிற பாடல் கொடுங்க ஐயா. அனுத்தனம் இருக்கும்.
0: நிச்சயமா கொடுத்துடலாம். மாணிக்கம் தொடர்ந்து நிகழ்ச்சி அணிந்திருங்க. நீங்கள் கேட்ட பாடல் இதோ.

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: கனவுகள் மெல்ல துளிர்விடும் இந்த இனிய இரவு நேரத்தில் இணைந்திருக்கீங்க. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சிகள். இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி சேலம் மற்றும் ஏற்காடு பகுதிகளைச் சேர்ந்த நேர்களின் விருப்ப பாடலாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியுடையும் அழைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கம். வணக்கம். யாரை கண்டு பேசுறீங்க? அழகேஸ்வரி, உங்களுக்கு எந்த திரைப்படத்தில் இருந்து பாடல் வழங்கலாம்? வழங்கிடலாம் அழகேஸ்வரி, நன்றி. நிகழ்ச்சி அணிந்திருக்கு நீங்கள் கேட்ட பாடல் இது.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
1: நம்மை விட்டு சிலர் விலகி போயிருக்கலாம், ஆனால் அவர்கள் அளித்த நினைவுகள் மட்டும் நம்மை விட்டு போகாது. அதனால்தான் சில இரவுகளில் நம் கண்கள் தூங்க மறுக்கின்றன, மனமட்டும் இசையை கேட்டு துயில் கொள்கின்றது. சத்தங்கள் எல்லாம் ஓய்ந்த பிறகு சந்தோஷமாய் உங்கள் மனதை விரடி கொண்டிருக்கும் ராகம் இது. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க நேர்களை. தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கீங்க. இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி சேலம் மற்றும் ஏற்காடு பகுதிகளை சேர்ந்த நேர்களின் விருப்ப பாடலாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியிலையும் அடுத்த அழைப்பாளராக இருப்போம். அன்பு வணக்கம்.
2: அன்பு அறிவிப்பாளர் ஸ்டீபன் அவர்களுக்கு இனிமையான இரவு வணக்கம்.
1: இனிமையான வணக்கங்க. உங்க பெயர் சொல்லுங்க, எங்கிருந்து பேசுறீங்க?
2: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேங்க. சொல்லுங்க, உங்களுக்கு எந்த திரைப்படத்துல பாடல் வேணும்? ஐயம் புதூர் கலைச்செல்வி.
2: அனைவருக்காகவும்
1: வழங்கலாம். கலைச்செல்வி நிகழ்ச்சி நீங்கள் கேட்ட பாடல் இதோ.

0: காலங்கள் கடந்தாலும் சில பாடல்கள் மட்டும் அதன் நினைவும் வாசமும் மறப்பதில்லை. ஒவ்வொரு மெட்டிலும் ஒவ்வொரு விதமான நினைவுகள், ஒவ்வொரு வரையிலும் பல்வேறு விதமான கனவுகள். இதயத்தை வருடும் இந்த காவிய கானங்களோடு இணைந்து கொண்டிருக்கீங்க சுகுமான ராகங்கள் நிகழ்ச்சியில். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.3 இணைந்திருக்கீங்க நேர்களே. இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி சேலம் மற்றும் ஏற்காடு பகுதிகளில் சேர்ந்த நேர்களின் விருப்ப பாடலாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சி அணியும் அடுத்த அலை பல அன்பு வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். உங்க வானொலி அளவை குறைச்சிடுங்க ஐயா.
1: சரிங்க சார்.
0: உங்க பேர் சொல்லுங்க, எங்கிருந்து பேசுறீங்க?
1: கந்தராஜ பேசுறோம்.
0: சொல்லுங்க கந்தராஜ், உங்களுக்கு எந்த திரைப்படத்தில் பாடல் வழங்கலாம்? நிச்சயமா வழங்கலாம் கந்தராஜா. இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. நீங்கள் கேட்ட பாடல் இதோ.

0: நேரம் இரவு 10:43. இணைந்திருக்கீங்க தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.3 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில். இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி சேலம் மற்றும் ஏற்காடு பகுதியில் சேர்ந்த நேர்களின் விருப்ப பாடலாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சி நம்மோட தலைப்பாளர் வரவிருப்போம். அன்பு வணக்கம்.
1: ஹலோ. ஹலோ,
0: வணக்கம் ஐயா, உங்க பேர் சொல்லுங்க.
1: சார், சேலம் மாவட்டம் சாரமங்கலம்
0: கோவிந்தசாமி பேசுறீங்க. சொல்லுங்க கோவிந்தசாமி, உங்களுக்கு என்ன திரைப்படத்தில் பாடல் வழங்கலாம்?
1: நேற்று போத்தாளர் வாசம் பார்த்தீங்களா? பாட்டுங்க
0: வழங்கிடலாம் கோவிந்தசாமி. நிகழ்ச்சி

0: பெருந்தமைக்கு நன்றி. நீங்கள் கேட்ட பாடல் இதோ.
1: கோபி, நீ ஒரு ஆம்பளையா?
2: ஏன், உனக்கு சந்தேகமா?
1: பொம்பளை பறந்து வருவாரு, தாங்க வழி விட்டு ஒதுங்கி நிக்கணும்.

தூரம் உள்ள பூவா நினைப்பேன், நினைச்சு கையால் எடுப்பேன், எடுத்து நெஞ்சோ அழைப்பேன், அழைச்சி எல்லாம் முடிப்பேன், அழைச்சி எல்லாம் முடிப்பேன். நேத்து பூத்தாலே

இந்த காதல் கணக்கு நமக்கு கண்ணில் இருக்கு இருக்கு காலம் எதுக்கு நெருங்க நேரம் ஒதுக்கு நெருங்க நேரம் ஒதுக்கு நேத்து புத்தாடே ரோஜா முட்டு பறிக்க கூட

மறந்துவிட்டோம் என்று நினைக்கும் நினைவுகளை ஒரு பாடல் மீண்டும் உயிர்ப்பித்துவிடும். அதுதான் இசையின் மாயாஜாலம். மௌன

0: இனத்திற்கும் மொழி கற்றுத்தரும் மந்திரம். அந்த மந்திர மெட்டுக்களோடு இணைந்திருக்கீங்க சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கீங்க நேர்களே. இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி சேலம் மற்றும் ஏற்காடு பகுதிகளைச் சேர்ந்த நேர்களின் விருப்ப பாடலாக ஒழித்துக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சி நிலையம் அன்பழைப்பாளரை வரவேற்போம். வணக்கம்.
1: வணக்கம் ஸ்ரீபன்ராஜ். இரவை இதமாக்கி கொண்டிருப்பதற்கு நன்றி சொல்லி, பணமா பாசமா என்ற படத்திலிருந்து மாறியது நெஞ்சம்ங்கிற பாடல் ரொம்ப நாள்

0: வணக்கம்.
1: வணக்கம் ஸ்டீபன் ராஜ். இரவை இதமாக்கி கொண்டிருப்பதற்கு நன்றி சொல்லி, பணமா பாசமா என்ற படத்திலிருந்து மாறியது நெஞ்சம்ங்கிற பாடல் ரொம்ப நாள் அது கேட்டு அந்த பாடலை கொடுங்கள் கேட்போம்.
0: கொடுத்துடலாம். உங்க பேரை பதிவு பண்ணலையே.
1: சேலம் மாவட்டம் ஆத்தூர் முல்லைவாடி தேனி ரங்காடி ரங்கன் சத்ய ஸ்ரீபன் ராஜ்.
0: ஓகே ரங்கன், நீங்க கேட்ட பாடல் ஒலிக்க உள்ளது. பாடலை கேட்டு இணைந்திருங்க. நன்றி. நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு. நீங்கள் கேட்ட பாடல் இதோ.

0: சொல்லுங்க, உங்களுக்கு என்ன திரைப்படுத்த அந்த பாடல் வணங்கலாம்.
1: எனக்கு வசந்த மாதிரி
0: வழங்கலாம். நிச்சயமா, நன்றி. நீங்கள் கேட்ட பாடல் இதோ.

0: இரவின் அமைதிக்கு இசை மட்டுமே துணையாக இருக்கும் நேரம் இது. பகல் முழுவதும் அங்கும் இங்கும் அலைந்து ஓடிக்கொண்டிருந்த மனதுக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுக்கலாம். கண்களை மூடிக்கொண்டு இந்த காவிய காணங்களை கேளுங்கள். நாம் மறந்துவிட்டோம் என்று நினைத்த நினைவுகளை கூட மீண்டும் உயிரோட்டமாக கொண்டு வந்துவிடும் மாயாஜாலம் இந்த இசைக்குத்தான் உள்ளது. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கீங்க நேர்களே. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி சேலம் மற்றும் ஏற்காடு பகுதியில் சேர்ந்த நேர்களின் விருப்ப பாடலாக ஒழித்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சி நுழையும் அடுத்த தலைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?

0: சில பாடல்களை நாம் கேட்பதில்லை, அந்த பாடல்கள்தான் நம்மை கேட்க வைக்கின்றன. நினைவிருக்கிறதா என்று அந்த இனிய நினைவுகளோடும் மனதை வருடும் இந்த காவிய மெட்டுக்களோடும் கடந்த காலத்தை மீண்டும் நம் அருகில் கொண்டு வரும் பாடல்களையோடு இந்த இரவை மேலும் அழகாக்கிக் கொண்டிருக்கிறது சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி சேலம் மற்றும் ஏற்காடு பகுதியை சேர்ந்த நேர்களின் விருப்ப பாடலாக ஒழித்துக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சி நடிகம் தலை பலரை வரவேற்போம். அன்பு வணக்கம்.
1: இனிய ஒரு இரவு வணக்கத்துடன் சேலம் காஸ்கார்னூர் ராஜ்குமார் சார்.
0: சொல்லுங்க ராஜ்குமார், உங்களுக்கு எந்த திரைப்படத்தில் பாடல் வழங்கலாம்?
1: இந்த இரவு நேரத்துங்க இனிமே சேர்க்கும் ஒரு அருமையான பாடல், பிபி சீனிவாஸ் பாடிய அமைதியான பாடல்.

0: சரசாபியப்பட்டிருந்து இரவின் மடியில் அருமையா இருக்கு அந்த இரவு நேரத்துக்காக பாடல்.
1: நல்லதுங்க, நீங்கள் கேட்ட திரைப்படத்தில் பாடல் வாங்கலாம். நன்றி ராஜ்குமார், நீங்கள் கேட்ட பாடல் ஒலிக்க வருகிறது இது.

வயலோரம் வானுயரை பார்த்து வானிலை நிலவரம் அறிந்து காலத்திற்கு தகுந்தபடி பயிர் செய்து நஞ்சில்லா உணவை தரும் வேளாண் பெருமக்களின் அனுபவங்களை அறிந்து கொள்ள வேண்டுமா? கேளுங்கள் வயல்வழி நிகழ்ச்சியினை. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினந்தோறும் இரவு 7:25 வயல்வெளி நிகழ்ச்சி.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க நேர்களே. இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி சேலம் மற்றும் ஏற்காடு பகுதியில் சேர்ந்தவர்களின் விருப்ப பாடலாக ஒலித்தது. இன்றைய நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா, சேலம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து மாணிக்கம், அலகேஸ்வரி, கலைச்செல்வி, காந்தராஜா, கோவிந்தசுவாமி, ரங்கன், பழனியம்மாள், ராஜ்குமார்னு நிறைய பேர் வந்து பங்கெடுத்து அவங்களுடைய விருப்ப பாடலை வந்து கேட்டு மகிழ்ந்து

0: one off T20 international match at Sano today. The Indian Meteorological Department has issued red alert for extremely heavy rainfall over isolated places in Chhattisgarh, Odisha, coastal Andhra Pradesh and Telangana for the next 2 days. For Delhi, IMD said the national capital will witness mostly clear skies with no rain. And that is the end of this news bulletin.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 அணிந்திருக்கிறீர்களே. நேரம் 11:10. நாளை நமது தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 வளம் உள்ள நிகழ்ச்சி நிரல் காலை 6 மணிக்கு குரலோசை மற்றும் நிகழ்ச்சி நிரல், 6:10 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணையதளம் நல்லவை கேட்க, 6:15 பக்தி மாலை, 6:35 ஓசூர் சங்கர் பயோடெக் நிறுவனம் வழங்கும் வளர்ப்புகளுக்காக, 6:55 தருமபுரி ஸ்ரீகிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி, நாளைய மழலையாக எஸ் நிவ்யா ஸ்ரீ. காலை 7 மணிக்கு காலை வணக்கம் நிகழ்ச்சியில் முதலாவதாக தருமபுரி ஜேகே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர், அதனைத் தொடர்ந்து தருமபுரி அரசு பட்டுக்கூட அங்காடியின் விலை நிலவரம், அதனைத் தொடர்ந்து தருமபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம், அதனைத் தொடர்ந்து தருமபுரி குண்டலைப்பட்டு ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது ஆகியன கேட்கலாம். 7:15 தமிழ் செய்திகள், 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் எஸ்எஸ் ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே, 7:30 சந்தோஷ சரல், 8:00 தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று, காலை 8:05 பொன்னியின் புதுப்புணல், 8:15 தருமபுரி ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் நலமாய்வாள், 8:30 தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள், 8:45 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல், காலை 9:00 தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கும் இனிய சொல்லுமது, காலை 9:05 வானொலியில் வசந்தம் நிகழ்ச்சியில் 11வது தேசிய ஆயுர்வேத தினத்தையொட்டிய நிகழ்ச்சி, தலைப்பு ஆரோக்கியமான எதிர்காலத்திற்கு ஆயுர்வேதம். பங்கேற்கிறார் தருமபுரி மாவட்டம் கம்மைநல்லூர் ஆயுர்வேத பிரிவின் ஆயுர்வேத மருத்துவ அலுவலர் மருத்துவர் வி வசந்த் அவர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. காலை 10:00 தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு ஜெயின் மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றி கேட்போம் என்று கேட்போம், 10:05 நீங்கள் கேட்டவை, 11:00 தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாவகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சி, 11:05 பூவை பெண் பூவை, 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 12:10 உங்கள் களம், களத்தில் சந்திப்போம். மாநில கனவு தேசிய இலக்கு கால்பந்து நட்சத்திரம் எஸ் நந்தகுமார் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம், 12:50 சூழல் காப்போம் அறிவிப்புகள் தொடர்ந்து மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 நேரிருப்பும், 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆகியோர் முழுவதும், 1:45 மாநில செய்திகள், 1:55 வானிலை அறிக்கை, பிற்பகல் 2:00 விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் கடற்பொருட்களின் முக்கியத்துவமும் அவற்றின் பாதுகாப்பும் பற்றி பொன்னேரி மருத்துவர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் பவின்குமார் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம், 2:30 பூங்கொத்து, 3:00 கட்சிவில் கலக்கல்பாளர்கள், 4:00 விடை திருவினாக்கள், 5:00 தருமபுரி டாக்டர் தீபக் நியூபான் அண்ட் சைல்ட் கேர் மருத்துவமனை வழங்கும் நாளும் நிலமுடன், 5:00 மாலை தின்றல், 6:00 தருமபுரி ராதிகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில், மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இசைமினல், 6:30 மாநில செய்திகள், 6:40 வேலைக்காத்திற்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 அறிவிப்புகள், 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள், 7:00 திரையிசை மற்றும் நிகழ்ச்சி நிரல், 7:10 மாவட்ட செய்தி மலர், திருப்பத்தூர் மாவட்ட செய்திகள் கேட்கலாம், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 வயல்வெளி, 8:00 இளம் தென்றல், நாளைய இளம் தென்றல் விளையாட்டு வினாடி வினாவாக விளம்பரவுள்ளது, 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 செய்திச் சுடர், 9:30 இடைவிடாத இசைமலை, 10:00 ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 தினசரி கண்ணோட்டம் கேட்கலாம், 10:20 சுகமான ராகங்கள், நாளைய சுகமான ராகங்கள் திருப்பத்தூர் மாவட்டங்களின் விருப்ப பாடலாக ஒலிக்க உள்ளது. நேர்கள் இதுவரை கேட்டது நாளை நமது தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.3 வளமுறுள்ள நிகழ்ச்சி நிரல். உறங்கும் முன் ஒரு சிந்தனை, ஒருவனின் துக்கமும் துக்கமும் எப்போது குறைகிறதோ அப்போது அவன் மேதையாகிறான். மகாத்மா காந்தியடிகள். ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸில் இந்த ஒளிபரப்பை தொடர் நிறைவு பெறுகிறது. இதே அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் நாளை காலை 5:50 தொடங்கும். சென்னை டிடிஎச் நிகழ்ச்சிகளை ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸில் தொடர்ந்து கேட்கலாம். நேயர்களுக்கு வணக்கம். ஜெய்ஹிந்த்.